இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதிபர் பிரபோ சுபியாந்தோ அளவுக்கு அதிகமாக செலவு செய்வதாக மாணவர்கள் குறை கூறினர். நிறைய செலவாகும் இலவச உணவு திட்டத்தை அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். எண்ணெய் விலை அடிப்படை உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் வைத்தனர். நிர்வாக விவகாரத்தில் ராணுவத்தின் தலையீடு அதிகரிப்பதாகவும் மீண்டும் சர்வாதிகார ஆட்சி திரும்பக்கூடும் என்று அஞ்சுவதாகவும் அவர்கள் அச்சம் தெரிவித்தனர். மலேசியாவில் இரண்டு மாநிலங்கள் தேர்தலுக்கு தயாராகின்றன. தெற்கில் ஜோஹூர் மாநிலம் ஜூலை 11 தேர்தலை நடத்தும். வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 27 நடைபெறும். மேற்கில் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ஆகஸ்ட் 1 தேர்தல், வேட்புமனு அடுத்த மாதம் 18. 2 பிரச்சாரம் நடக்கும். ஜொஹூரில் 2.7 மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கின்றனர். 56 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போட்டி நடக்கும். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் சுமார் 900,000 வாக்காளர்கள், 36 தொகுதிகள். மத்தியில் ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் தேசிய முன்னணி, பக்கத்தான் ஹரப்பான் இரண்டும் மாநிலங்களில் எதிரெதிரே நிற்கவிருக்கின்றன. பிரதமர் அன்வார் ஆட்சி குறித்து மக்களின் கருத்தாகும் தேர்தல் முடிவு பார்க்கப்படும். சீனாவில் நாய்கள் துன்புறுத்தப்பட்டதை கண்டித்து மிக அரிதாக ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. தென்மேற்கில் இருக்கும் சாங்கிங் நகரில் 1 மேல் ஆர்ப்பாட்டம். 39 ஆடவர் தமது வீட்டில் 3 நாய்க்குட்டிகளை துன்புறுத்தியதை காட்டும் காணொலி பகிரப்பட்டதை தொடர்ந்து விலங்கு வதைக்கு எதிரான அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவரது வீட்டுக்கு சென்றனர். அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் இருக்கிறார். சீனாவில் விலங்கு வதைக்கு எதிரான சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்று குரல் வலுக்கிறது. டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி இலான் மாஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு 1 என்றால் எவ்வளவு என்று அமெரிக்கர்கள் கணக்கு பார்க்கின்றனர். ஸ்பேக்ஸ் எக்ஸ் நிறுவனம் பொதுமக்களுக்கான முதல் பங்கு விற்பனையை வெளியிடும் முன்பே அவரிடம் $279 பில்லியன் இருந்தது. பிறகு ஸ்பேஸ் எக்ஸ் $2 டிரில்லியனை தாண்டியதும் அதில் கிட்டத்தட்ட பாதி, சுமார் $982 பில்லியனும் சேர்ந்து தற்போது இலான் மாஸ்க் சொத்து மதிப்பு சுமார் $1.5 டிரில்லியன். 1 என்பது 1 மில்லியன். ஒரு நாளைக்கு $1 மில்லியன் செலவு செய்தால் பணத்தை முடிக்க 100 மேல் பிடிக்கும். உலகக்கிண்ண கார்பந்து. இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடாவும் போஸ்னியாவும் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலை கண்டன. கனடா முதல் முறையாக உலகக்கிண்ண போட்டியை நடத்துகிறது. ஆட்டத்தில் பெரும்பாலும் அதுவே ஆக்கிரமித்தது. எனினும் ஆட்டத்தின் 21 நிமிடத்தில் யோவோ லூகிஷ் கோல் மூலம் போஸ்னியா முன்னணிக்கு சென்றது. 76 நிமிடத்தில் ஆட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட கைல் லரென் ஆட்டத்தை சமப்படுத்தினார். அடுத்து அமெரிக்கா பரகுவே சந்திக்கும் ஆட்டம் காலை 9 தொடங்குகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள்.
1: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏ எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான்

0: வாகனங்கள் பழுதாகி இருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் PIETPE, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. மேலும் AYE நோக்கி செல்லும் CTE, அங்குக்கிய அவென்யூ 5, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE, வுட்லண்ட் சாலை மற்றும் SLE, அதற்கு நடுவில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. வாகன மூட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD Seal Lion 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மை இந்த சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
4: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
5: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
4: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
7: ஒலியில நான் நவீன்,
8: நான் ரஃபி,
9: நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
10: பஸ் பயணம்.
11: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம்
12: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
13: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
14: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்க 2026 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன? வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி? இவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம். இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மீடியகாப் வளாகத்தில் ஏர்லி பேர்ட் சலுகை முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9% GST கட்டணமும் உண்டு. அனைவருக்கும் குடி பேக் வழங்கப்படும். பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333-3888. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

13ஆம் தேதி அதாவது இன்றும் பல தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. உலக பொம்மைகள் தினம் இன்று அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது. நேயர்களே, சின்ன வயசுல கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பொம்மைகளுடன் விளையாடுவோம் இல்லையா? முக்கியமாக பெண்கள் இந்த பார்பி டால் அப்படின்ற ஒரு பொம்மைய வைத்து விளையாடுவாங்க. அந்த குழந்தை பட்டியல்ல நானும் வருவேன். பொம்மை அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு ஒரு விதமான ஞாபக அலைய கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. பலருக்கும் சின்ன வயசுல இந்த பொம்மை ஒரு மிக பிடித்தமான ஒரு பொருளாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனோ தத்துவ ரீதியாக இந்த ஒரு பொம்மை பொருள் நமக்கு ஏதோ ஒரு வகையில ஆதரவு அளித்திருக்கிறது. அழும் பொழுதோ சோகமாக இருக்கும் பொழுதோ இந்த பொம்மைய பார்த்தவுடன் அனைவருக்கும் அந்த சோகம் பறந்துவிடும். முக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த சோகம் பறந்துவிடும். அந்த ஆதரவு மற்றும் அரவணைப்ப பலருக்கும் இந்த பொம்மை கொடுக்கின்றது. வளர வளர கண்டிப்பாக இந்த பொம்மைய வந்து நம்ம விட்டு விடுவோம். கண்டிப்பாக 13 வயது பெண்மணி இல்ல ஒரு பையன் பொம்மைய வைத்து விளையாண்டா உலகம் வந்து அவங்கள என்னடா இந்த பையன் இந்த சிறுவன் இந்த சிறுமி இன்னும் பொம்மைய வைத்து விளையாடி கொண்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம யோசிப்போம். ஆனால் அது தவறான நேயர்களே. கை தொலைபேசிய குழந்தைகள் கிட்ட கொடுப்பதை விட இது போன்ற பொம்மைகளை கொடுத்து ஒரு வகையில அதுல அவங்க ஆறுதல் கண்டாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம்தான். வளர்ந்தவங்க பலரும் இந்த பொம்மைய கட்டிப்பிடித்துதான் படுப்பாங்களா தூங்குவாங்களா அப்படின்னு ஆய்வுகளே சொல்லுது. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா அவர்களுடைய பழைய பொம்மைகளை தானம் பண்ணி விடுவாங்க. ஏன்னா பலருக்கும் இந்த பொம்மைகள் வாங்குவதற்கு வசதிகள் இருக்கலாம், ஆனா ஒரு சிலருக்கு வாங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கும். அந்த குழந்தைகளும் பொம்மை வைத்து விளையாடணும் இல்லையா? அதனால பழைய பொம்மைகள் இப்பொழுது பயன்பாட்டுல இல்ல அப்படின்னா அவர்கள் இது போன்ற விஷயங்களை தானம் செய்து விடுவார்கள். எவ்வளவு ஒரு நல்ல மனசு இல்லையா? அது போன்ற ஒரு மனசை வைத்துக் கொண்டு நம்மளும் பழைய பொருள்களை தானம் செய்யலாம். இல்லாதவர்களுக்கு தான் அதன் அருமை புரியும். நேயர்களே, இவ்வாறு செய்து உங்களுடைய நினைவு அலைகளை பறக்கவிட்டு இன்றைய உலக பொம்மை தினத்தை நீங்க கொண்டாடலாம். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. அடுத்து உங்களுக்காக ஒரு சில அருமையான பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒளி 9.6 ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. எம்சிஏ நோக்கி செல்லும் AYE கேப்பல் சாலை அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE TPE அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. துவாஸை நோக்கி செல்லும் AYE துவாஸ் செக் பாயிண்ட் மற்றும் துவாஸ் வெஸ்ட் டிரைவ் அதற்கு நடுவில் போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE வுட்லண்ட் சாலை மற்றும் SLE அதற்கு நடுவில் இருக்கும் பகுதிகளில் போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. வாகன மூட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: திங்கள்
2: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது. தட்டாம்பூச்சி அப்படின்னா டிராகன் பிளை அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு வழக்குல தட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில இடங்கள்ல தும்பி அப்படின்னு இந்த ஒரு பூச்சிய நம்ம அழைப்போம். இந்த தட்டானை பார்த்தா பலரும் ஓடுவாங்க. ஆனா அதற்கென்று ஒரு தினம் அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றதா அப்படின்னு கேட்டா, ஆமா நேயர்களே, இந்த உலகத்துல அனைத்து உயிரினங்களும் முக்கியமாக பூச்சிகள் மிகவும் முக்கியம். எதற்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது உணவு சங்கிலி ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம், அதற்கு இது போன்ற பூச்சிகள் மிகவும் முக்கியமான ஒன்று. ஒரு சில தட்டாம்பூச்சி பல ஆண்டுகளாக இந்த உலகத்துல இருந்து கொண்டு வருகின்றன. இந்த தட்டாம்பூச்சியின் கண்கள் வேட்டையாடுவதற்கென்றே அமைக்கப்பட்ட கண்கள் என்று ஆய்வுகள் சொல்லுது. மேலும் இந்த தட்டாம்பூச்சியுடைய மிகப்பெரிய ஒரு வலிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட்டாம்பூச்சிகள் மிகவும் அருமையான வகையில பறக்கும். அதோட நேர்களே, இன்று June 13 இன்னொரு தினமும் அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது. என்ன தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய டயர் இயந்திர தினம், அதாவது சூவிங் மிஷின் தினம் என்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. நேர்களே, அந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு துணி கிழிந்து விட்டது அப்படின்னா கண்டிப்பாக கைகளை வைத்துதான் நம்ம தேய்ப்போம். ஆனா இப்பொழுது இந்த ஒரு இயந்திரம் கண்டுபிடித்தவுடன் பலருடைய நேரமும் அதிக அளவுல சேமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. முக்கியமாக இது ஒரு பொழுதுபோக்காவே பல வீட்டு பெண்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் மாறிவிட்டது அப்படின்னு சொன்னாலும் அது உண்மைதான். இந்த தேய்ப்பது இருக்கலையா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கில், ஒரு வலிமை. அதை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவசரத்திற்கு ஏதாவது வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக தேய்க்கும் ஒரு திறன் இருந்தாலே போதும், நம்ம வெளியே சென்று தையர் கடைக்கு சென்று அந்த அண்ணன் கிட்ட போய், அண்ணன் இதை கொஞ்சம் தேய்ச்சு கொடுக்கறீங்களா அப்படின்னு கேட்பதற்கான அவசியம் தேவையில்லை. தன் கையே தனக்கு உதவி. கூடிய சீக்கிரத்துல நானும் தேய்க்க கற்றுக்கொள்றேன். ஏன்னா தேய்ப்பதற்கு அதிக அளவுல பொறுமை தேவை. அதை கற்றுக்கொண்டால்தான் தேய்க்கும் திறனையும் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க நேயர்களே. அடுத்து உங்களுக்காக இனிமையான ஒரு பாடல் வரவிருக்கின்றது. இது ஒளி 9.68 ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: இது உள்ள ஒலி உடல்
1: அறியீட்டு யாரும் அதை பார்க்கலையே.
2: இந்த வார இறுதியே குடும்ப

கேட்டாலே பரவசம்.

0: நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. எம்சிஏ நோக்கி செல்லும் ஏஒய் கேப்பல் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் சாங்கை நோக்கி செல்லும் பிஐஇ டிபிஇ, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. துவாஸை நோக்கி செல்லும் ஏஒய்இ துவாஸ் செக் பாயிண்ட் மற்றும் துவாஸ் வெஸ்ட் டிரைவ், அதற்கு நடுவில் போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பி கேஇ உட்லண்ட் சாலை மற்றும் எஸ்எல்இ, அதற்கு நடுவில் இருக்கும் பகுதிகளில் போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. வாகன மூட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7,600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்லி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக் கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: ஒலி 9-6-8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
3: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9-6-8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
2: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையங்கள்
3: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
2: ஒலி 9-6-8
3: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 9-6-8
4: சகியே
2: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த உறவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உறவுகளின் முக்கியத்துவம் எவ்வளவு ஒரு முக்கிய பங்கை நம்ம வாழ்க்கைக்கு அளிக்குது என்பதை பற்றி தான் இப்பொழுது நம்ம பேச போறோம். பலருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு அவர்களுடைய உறவுகளை வந்து பிடிக்காது, அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதே நேரத்துல நண்பர்கள், உறவினர்கள், இது போன்ற உறவுகளை கட்டி காட்பதே அது ஒரு வகையில ஒரு திறமை அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. யாருகிட்ட எப்படி பேசணும், எப்படி சாதுவாக நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள்ளணுமா, இடம் பொருள் ஏவல், ஒருத்தவங்க வீட்டுக்கு செல்றோம்னா அவர்கள் வீட்டுல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதே அது ஒரு வகையான ஒரு திறமை. அப்படி இருக்கும் பொழுது பண்டிகையின் பொழுதுதான் இப்பொழுது அதிக அளவுல நம்ம எல்லாரும் உறவினர்களின் வீட்டுக்கு செல்றோம். அதற்கு காரணமும் நவீன வாழ்க்கை சூழலா இருக்கலாம், தொழில்நுட்பம் அதிக அளவுல வளர்ந்து விட்டது, அதனால ஒரு அலைபேசியில எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு விட்டுறோம். இன்னொரு காரணம் என்னன்னா அவர்கள் வெகு தொலைவுல இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் படிப்பதற்காக வெவ்வேறு நாடுகள்ல இருப்பதனால உறவுகள் அதிக அளவுல பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிட்டாது. அவ்வாறு இருக்கும் பொழுதும் இந்த காலகட்டத்துல உறவுகள் நமக்கு தேவையா, ஆதரவு மற்றும் குடும்ப சூழலை தாண்டி உறவுகள் நமக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கறாங்க. நமது மரபு குடும்ப பழக்க வழக்கங்களை உறவினர்கள் கிட்ட இருந்துதான் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். இன்றைய காலகட்டத்துல இருக்கிற பலரும் எதற்கு அவர்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு, எனக்கு என் அம்மா அப்பா போதும், என்னுடைய குறுகிய சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர்கள் மட்டும் போதும் அப்படின்ற மனப்பான்மையை கொண்ட பலரும் இருக்காங்க. ஆனால் உறவுகள், முக்கியமாக நல்ல உறவு, நமது வாழ்க்கைய இன்னும் பிரகாசமான ஒன்றாகவும் கலாச்சாரத்தில் ஊறிய ஒன்றாகவும் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் பல இருக்கின்றன. இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நேயர்களே? 9678 8 9 6 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. மீண்டும் சொல்றேன், 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இது ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: விபத்துகள் நேர்ந்திருக்கின்றன. பிகேயை நோக்கி செல்லும் SLE ஈஷுன், அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது, ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE BKE, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது, வாகன முட்டிகள் கவனமாக செல்லவும். சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிகேயை நோக்கி செல்லும் SLE TPE, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: லான்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச் சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச் சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக் கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
3: வணக்கம்.
4: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
5: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
4: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
6: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோ வந்து பேசுறோமா?
5: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
4: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
6: கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்.
5: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
7: ரஃபி நவீன் வழங்கும் இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.
5: மறக்காம கேளுங்க.
0: இது உங்க ஒலி ஒன்று.

9.8 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.

0: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: வணக்கம், என் பேர் பிரீஷா. இந்த வானொலி பயிலரங்கில் நான் வானொலியில் எப்படி பேசுவது என்று கற்றுக்கொண்டேன். மேலும் வானொலி செய்திக்காக தகவல்களை சேகரித்து தொகுத்து வழங்குவதை கற்றுக்கொண்டேன். பயிலரங்கில் எனக்கு பிடித்த அங்கம் வானொலி ஒலிபரப்பு அறையில் இருந்து பேசும் அங்கம் ஆகும். அந்த அங்கத்தில் நாங்கள் செய்தி தகவல் சேகரித்து அதை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு பயிலரங்கில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 1 Star Avenue மிரகாப்பில். ஆலிபர்ட் சலுகை கட்டணம் முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களே உள்ளன, இப்போதே பதிவு செய்யுங்கள். பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333388 6333888.

மைகளே அன்பட தருதலைகளே சமூக வலைதள சாத்தான்களே ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம் ஆட வைப்போம்.

0: யாரு ஹீரோ?
1: கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
2: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. பிகேயை நோக்கி செல்லும் எஸ் எல் இஷ்யூன் அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எஸ் எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ டெம்பனிஸ் அவென்யூ 7 அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அப்பா ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
1: நல்ல விஷயம் தானே, எந்த இடத்துல வீடு வாங்கலாம இருக்கீங்க?
0: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
1: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
0: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
1: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
0: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையும் கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டியோ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
1: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா.
2: ஒலி 9:06 இணைந்திருக்கிறோம் நீர்களே. பலரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. உறவுகளின் முக்கியத்துவம், அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஒரு பழமொழிய பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது. என்ன பழமொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அதாவது நம்ம குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக நம்மளை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல மற்றவர்களுடைய குறைகளை சாதுவான வகையில விளக்கி புரிய வைத்து இல்ல அதை அக்செப்ட் பண்ற ஒரு மனப்போக்கு இருந்தா கண்டிப்பாக நம்மளை சுத்தி பல நண்பர்கள் உறவினர்கள் இருப்பாங்க. உறவினர்கள் அப்படின்னு சொன்னாலே பலரும் இப்பொழுது பயந்து போற ஒரு நிலைமையில இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், நல்ல உறவுகளை வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக நமது கலாச்சாரமும் அதிகரிக்கும் வலுவடையும் அப்படின்னு ஆய்வுகளும் சொல்லுது, நான் மட்டும் சொல்லல. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க, உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. இது ஒலி 9:08 உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
3: எப்போதும்

ஆரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே, உறவினர்கள் அவர்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர்களுடைய முக்கியத்துவம், மேலும் அவர்கள் நம்ம வாழ்க்கையில இருப்பதனால நமது வாழ்க்கை எவ்வாறு பிரகாசமான ஒன்றாக மாறும் அப்படின்றத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ராஜேஷ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உறவினர்கள் இருந்தாதான் நமது அடையாளம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அது முற்றிலும் உண்மைதான் இல்லையா? நான் சொல்லியிருந்தேன், கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும், நமது முன்னோர்கள் எவ்வாறு இருந்தாங்க, குடும்ப பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா முன்னோர்களுடன் கண்டிப்பாக நம்ம பேசி அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது அடிக்கடி பண்டிகை காலங்கள்ல நடக்கும், ஆனா பண்டிகை காலங்களையும் தாண்டி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உறவினர்களுடன் பேசும் ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக அந்த உறவு வலுவடையும். அதே சமயத்துல சித்ரா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உறவினர்களுடன் இருக்கும் பொழுது, உறவினர்களுடன் பேசும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது. குடும்பத்துடன் கிடைக்கும் ஒரு ஆதரவை தாண்டி உறவினர்களுடன் பேசும் பொழுது அதிக அளவுல மன நிம்மதி ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்ரா அவர்களுக்கு நல்ல உறவினர்கள் இருக்காங்க அப்படின்றது அவர்கள் கூறியதன் மூலமாகவே நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நல்ல உறவுகளை நம்ம தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது நம்ம எவ்வாறு நடந்து கொள்கிறோம் அதுலதான் இருக்குது நேயர்களே. ஆமா, நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன், அந்த கேள்விக்கு நீங்க எல்லாரும் உங்களுடைய பதில்களை கருத்துக்களை சொன்னீங்க. உங்க கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது, கேட்கும் உங்களுக்கும் ஆவலா இருந்துச்சு அப்படின்னு நம்புற. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு சில புது புது பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒளி 9.68 ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: விபத்து ஒன்றை நேர்ந்திருக்கிறது. ஏஒய் நோக்கி செல்லும் சிடிஇ மோல்மென் சாலை, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது, ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. பிகே நோக்கி செல்லும் எஸ்எல்இ ஈஷுன், அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சிட்டியை நோக்கி செல்லும் இசிபி ஒபியர் சாலை நுழைவாயிலுக்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் பிஐ நோக்கி செல்லும் கேஜேஇ பிரிக்லேண்ட் சாலை, அதற்கு பிறகும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, நான்காம் தடத்தை தவிர்க்கவும். துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ ஜலான் யூனோஸ், அதற்கு பிறகும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ டேப்பினிஸ் அவென்யூ 7, அதற்கு பிறகும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம்

0: வரும் தினம் பார்க்கினை
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டித்தன்மை என்ற சூழலில் மீரக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakab.sg/ready-set-go.
2: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD C-Line 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையில் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு
4: ஒரு சில புது புது பாடல்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து உங்களுக்காக ஜி வி பிரகாஷ் அவர்களுடைய இசையில ஆமணியர்களே அந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்காக

0: ஹாரிஸ் ஃபேமிலி படத்துல இருந்த அந்த பாடல். அதை தொடர்ந்து கடைசியாக
1: எப்படி வந்தாயோ எப்படி வந்தாயோ,
0: அதை தொடர்ந்து உங்களுக்காக 10 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒளி 9 ஏற்றேன் ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

ஒலி ஒன்பது ஆறு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காலை ஆறு மணியிலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்தேன். ஆனால் இப்பொழுது நான் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. கூடிய விரைவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். காலையில இருந்து நிறைய தகவல்களை பத்தி பேசணும். வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. காலையில ரோஷினி அவர்கள் கூறிய கூற்றை வைத்து நாளை தொடங்கணும். அதே ஒரு கூற்றை வைத்து இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்க போறேன். வாழ்க்கையில கண்டிப்பாக நமக்கு நிறைய வேலை இருக்கும். வேலை வேலை வேலை அப்படின்னு இருந்தா நமது மன நலத்தை நம்ம விட்டு விடுவோம். உடல் நலத்திற்கு எவ்வாறு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு மன நலத்திற்கும் நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அவ்வாறு கொடுக்காவிட்டால் நம்ம ஒரு சோர்வு நிலையை அடைந்து விடுவோம். நேயர்களே, மனநலம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு பிடித்தமான ஒரு செயல்ல ஈடுபடுங்க, பிடித்த விஷயங்களை படிங்க பாருங்க, வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துங்க, கெட்ட கெட்ட சிந்தனைகளை அகற்றி விடுங்க, நல்ல சிந்தனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இன்னும் பிரகாசமான ஒன்றாக இருக்கும் அமையும். தொடர்ந்து வானொலி பக்கமாவை இணைந்திருங்க. இது ஒலி ஒன்பது ஆறு எட்டு ஒலியினுள் நாசம். இப்பொழுது நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். கிருஷ்மிதா சிவராம்.

காலை மணி 10 மிழக்காப்புடி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். மத்திய கிழக்கு போரில் முடிவு தென்படுகிறது. அமெரிக்காவும் ஈரானும் நாளை உடன்பாட்டில் கையெழுத்திடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் 2வது பெரிய நகரான ஜெனிவாவில் சந்திப்பு நடக்கலாம். அதற்கு தயாராக இருப்பதாக சுவிட்சர்லாந்து கூறியது. இணக்க குறிப்பு கையெழுத்திடப்பட்டால் தொடர்ந்து 60 நாளுக்கு பேச்சு நடக்கும். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அணுவாயுதம் குறித்து கடைசியாக பேசப்படும் என்றார். ஹோமஸ் நீரிணையை திறப்பது பற்றியும் ஈரானிய துறைமுகங்களுக்கு அமெரிக்கா விதித்திருக்கும் முற்றுகையை அகற்றுவது பற்றியும் முதலில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி G7 மாநாட்டில் பங்கேற்கும் போது பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வார இறுதியில் அவர் ஐரோப்பாவுக்கு 5 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா ஆகியவற்றுக்கு சென்றபின் G7 மாநாட்டில் பங்கேற்க அவர் மீண்டும் பிரான்ஸ் திரும்புவார். G7 மாநாட்டில் இந்தியா பங்காளித்துவ நாடாக பங்கேற்கும். 3வது ஆண்டாக இந்தியா அந்த சிறப்பு கௌரவத்தை பெறுகிறது. ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கும் G7 அமைப்புக்கும் இடையே இந்தியா ஒரு பாலமாக அமையும் என்று கவனிப்பாளர்கள் கருதுகின்றனர். உட்லண்ட் சோதனை சாவடியில் இன்று காலை வாகன நெரிசல். சிங்கப்பூரில் இருந்து புறப்படும் பாதையில் நெரிசல் காணப்பட்டது. இன்று காலை உட்லண்ட் சோதனை சாவடியில் இருந்து ஜொஹூர் பாருவுக்கு செல்வதற்கு அதிகபட்சம் 2.5 மணி நேரம் வரை பிடித்தது. துவாசை நாடியவர்கள் ஜொஹூரை சென்றடைய 55 முதல் 85 நிமிடம் வரை எடுத்துக்கொண்டனர். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையம் பேஸ்புக் பக்கத்தில் விவரம் தந்தது. மலேசிய தரப்பில் வாகன நெரிசல் காரணமாக பயணத்தை முடிக்க கூடுதல் நேரம் பிடிக்கலாம் என்று வாகன மூட்டிகளும் பயணிகளும் தயாராக இருக்க வேண்டும் என்று அது குறிப்பிட்டது. போக்குவரத்து நிலவரம் குறித்து பேஸ்புக் பக்கத்தை படித்து பார்த்துவிட்டு செல்லும்படி அது கேட்டுக்கொண்டது. உலகெங்கும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவை செயல்படவில்லை என்று புகார் சொல்லப்பட்டிருக்கிறது. சமூக ஊடக பக்கங்களை கண்காணிக்கும் தளங்களும் போட்டி சமூக ஊடக தளங்களும் அது பற்றி விவரம் தந்தன. பேஸ்புக் வேலை செய்யவில்லை என்று 62,000 அதிகமான புகார்கள் வந்தன. இன்ஸ்டாகிராம் இல்லை என்று தவித்து 8,000 அதிகமான புகார்கள். சிங்கப்பூரில் பேஸ்புக் இல்லை என்று டவுன்டெக் தளத்தில் பதிவு செய்யப்பட்டது. பிலிப்பைன்ஸ், இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் மேட்டா நிறுவனத்தின் பல்வேறு செயலிகள் குறித்து சிக்கல் சொல்லப்பட்டது. மேட்டாவின் செயலி குடும்பத்தில் அவ்வப்போது தகராறு. இதற்கு முன் மார்ச் மாதம் பல நாடுகளில் தடங்கள். ஏன் என்ற கேள்விக்கு மேட்டா உடனடியாக பதில் சொல்லவில்லை என்று ராய்ட்டர்ஸ் சொன்னது. இலவசங்களை அரசாங்கம் வாரி வழங்கிக் கொண்டிருந்தால் நாடு நொடித்து போய்விடும் என்று சொல்லி இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் 100 கணக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதிபர் பிரபோ சுபியாந்தோ அளவுக்கு அதிகமாக செலவு செய்வதாக மாணவர்கள் குறை கூறினார். நிறைய செலவாகும் இலவச உணவு திட்டத்தை அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். எண்ணெய் விலை அடிப்படை உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் வைத்தனர். நிர்வாக விவகாரத்தில் ராணுவத்தின் தலையீடு அதிகரிப்பதாகவும் மீண்டும் சர்வாதிகார ஆட்சி திரும்பக்கூடும் என்று அஞ்சுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். சீனாவில் நாய்கள் துன்புறுத்தப்பட்டதை கண்டித்து மிக அரிதாக ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. தென்மேற்கில் இருக்கும் சொங்கிங் நகரில் 1 வாரத்துக்கு மேல் ஆர்ப்பாட்டம். 39 வயது ஆடவர் தமது வீட்டில் 3 நாய்க்குட்டிகளை துன்புறுத்தியதை காட்டும் காணொலி பகிரப்பட்டதை தொடர்ந்து விலங்கு வதைக்கு எதிரான அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவரது வீட்டுக்கு சென்றனர். அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் இருக்கிறார். சீனாவில் விலங்கு வதைக்கு எதிரான சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்ற குரல் வலுக்கிறது. டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி இலான் மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு 1 ட்ரில்லியன் என்றால் எவ்வளவு என்று அமெரிக்கர்கள் கணக்கு பார்க்கின்றனர். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பொதுமக்களுக்கான முதல் பங்கு விற்பனையை வெளியிடும் முன்பே அவரிடம் $279 பில்லியன் இருந்தது. பிறகு ஸ்பேஸ் எக்ஸ் $2 ட்ரில்லியன் தாண்டியதும் அதில் கிட்டத்தட்ட பாதி சுமார் $982 பில்லியன் சேர்ந்து தற்போது இலான் மஸ்க் சொத்து மதிப்பு சுமார் $1.5 ட்ரில்லியன். 1 ட்ரில்லியன் என்பது 1 மில்லியன். ஒரு நாளைக்கு $1 மில்லியன் செலவு செய்தால் பணத்தை முடிக்க 100 வருடத்துக்கு மேல் பிடிக்கும். உலகக்கிண கார்பந்து. அமெரிக்கா ஏற்று நடத்தும் போட்டியில் முதல் ஆட்டத்தை காண அதிபர் டொனால்டு டிரம்ப் போகவில்லை. அதற்கு பதில் அவர் பயிற்றுவிப்பாளர் மெரிசியோ பச்சிட்டினோவை தொலைபேசியில் அழைத்து பேசினார். அவர் ஒரு சிறந்த மனிதர் என்றும் சிறந்த பயிற்றுவிப்பாளர் என்றும் அமெரிக்காவின்
சிறந்த ஆட்டக்காரர்கள் கடைசி வரை செல்வர் என்று நம்புவதாகவும் அதிபர் டிரம்ப் சொன்னார். இன்று காலை அமெரிக்காவும் பரகுவேவும் சந்திக்கின்றன. உலக தரவரிசையில் 17வது இடத்தில் இருக்கும் அமெரிக்கா இதுவரை உலகக்கிண்ண போட்டியில் காலிறுதியை கடந்ததில்லை. இந்த முறை கடக்க முடியும் என்று நம்புகிறது. இப்போது நடக்கும் ஆட்டத்தில் அமெரிக்கா 3-0 என்ற கோல் எண்ணிக்கையில் முன்னிலை வகிக்கிறது. ஆட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று அதிகாலை 3 மணிக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் கனடாவும் போஸ்னியாவும் 1-1 என்று சமநிலை கண்டன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள்.

நேதாஜி திரைப்படத்தில் வித்யாசாகரின் இசையில் வித்யாசாகர் சுவர்ணலதா பாடிய ஹொல்லே ஹொல்லே ஹாலிடே ஹொலே ஹொலே ஜிஞ்சிலே தான். ஆனால் இப்போ வார இறுதி நாள் வந்து ஹாலிடே ஆரம்பிச்சனால அந்த உணர்வோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். நீங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடந்த பல வாரங்களாக நான் சனிக்கிழமை நிகழ்ச்சி படைக்க வரல. எனக்காக யாழினி வந்து நிகழ்ச்சி படைத்தாங்க, அதன் பிறகு ஹலிமா படைத்தாங்க. இப்போ இன்னைக்கு 4 மணி நேரம் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்திருக்கிறேன். நானும் இப்போ தான் ஹாலிடே போன மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே ஹாலிடே முடிஞ்சிருச்சு. நேரம் எவ்வளவு சீக்கிரமா போகுது பாத்தீங்களா? நேரம் உண்மையிலே சீக்கிரமா போகுதா, அல்லது நம்ம அனுபவங்கள்னால நேரம் சீக்கிரமா போகுதா? இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில நம்ம மனம் மூளை எப்படி நேரத்தை பாக்குதுன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி 11 மணிக்கு பிறகு நான் கூட பகிர்ந்து கொள்ள போறேன். இப்ப 10 to 11 நல்ல வேகமான 90களில் வெளிவந்த பாடல்களை கேட்க போறோம். பாடல்களை கேட்டுக்கிட்டே நீங்க வீட்டுல இருக்கீங்களா, வெளியில இருக்கீங்களா,

0: அனைத்தும் விற்றமடைந்துவிட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி?
2: போட்டித்தன்மை இந்த சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: ஜூன் பள்ளி விடுமுறை தொடங்கிருச்சு. பிள்ளைகள் சில பேர் சந்தோஷமா இருக்கலாம், சில பிள்ளைகள் நான் எங்கேயும் போல, சிங்கப்பூர்ல தான் இருக்கேன், அங்கிள் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பெற்றோர்கிட்ட இப்பவே போய் சொல்லுங்க. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலருங்க 2026 மீண்டும் வந்துருச்சு. நீங்க 7 வயதுல இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த பயிலருங்களை கலந்துக்கலாம். தம்பி தங்கைகளே, நீங்க இந்த பயிலருங்களை கலந்துகிட்டீங்கன்னா தமிழ்ல நீங்க தன்னம்பிக்கையா பேசலாம். வானொலி மேடை நிகழ்ச்சியில் எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது அப்படிங்கறதையும் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள்ல நீங்க காணொலிகள்ல எப்படி அறிவிப்பு செய்யலாம் இதெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மீடியா கோப் வளாகத்துல நடைபெறுது. ஏர்லி பட் சலுகை இப்ப இல்ல முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பதிவு செய்யும் போது கட்டணம் 150 வெள்ளி, அதோட 9 விழுக்காடு GST கட்டணமும் இருக்கு. அனைவருக்கும் குடி பேக்கும் வழங்கப்படும். பதிவுக்கு இந்த இணைய பக்கத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333 3888. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் இடம்பெற்றது. நேர்களை சற்று முன்பு ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்க தகவலை கேட்டிருந்தீங்க. இப்ப ஜூன் பள்ளி விடுமுறை ஆரம்பிச்சிருச்சு, நம்ம தம்பி தங்கைகள் எல்லாம் வீட்டுல தான் இருப்பீங்க. வீட்டுல இருந்துகிட்டு நீங்க இப்ப நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன். நீங்க இப்ப நிகழ்ச்சியில பங்கெடுக்கலாம். முதல்ல நீங்க 9678898968க்கு ஒரு ஹாயலோ போடுங்க. அடுத்த அரை மணி நேரம் தம்பி தங்கைகளுக்கு நிகழ்ச்சியில சில விஷயங்கள் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன். அதனால இப்பவே நம்ம வாட்ஸ்அப்க்கு ஒரு மெசேஜ் போடுங்க 9678898968.

0: குளத்திலிருந்து சுண்ணாக்கு பதிய பதிலை கேட்டோம்.
1: குழந்தை நதீம் எவ்வளவு அழகா கியூட்டா சொன்னார் பாத்தீங்களா. இதே மாதிரி உங்க பிள்ளையும் தன்னம்பிக்கையா தமிழ்ல பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்து வரும் தகவலை கேளுங்க.
2: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
3: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
2: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
3: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
2: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரக்காப்பில். ஆலிபர்ட் சலுகை கட்டணம் முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி, அதோடு 9 வழுக்கான GST கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களே உள்ளன, இப்போதே பதிவு செய்யுங்கள். பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-888-6338-888. அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
4: நல்ல விஷயம் தானே? எந்த இடத்துல வீடு வாங்கலாம்னு இருக்கீங்க?
2: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
4: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
2: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
4: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
2: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டு வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
4: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
2: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தா எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்பா.
1: நம்ம சில நேரம் அந்த கலந்துரையாடல்கள்ல ஈடுபடும் போது நம்ம சொல்ல வர கருத்துக்களை சில பேர் ஏத்துக்க முடியாம அவங்க சொல்றதுதான் சரினே வலியுறுத்தி அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல பாப்பாங்க. சில பேருக்கு சட்டுன்னு கோவம் வந்து பட்டுன்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சட்டுன்னு கோவம் வந்து பட்டுன்னு ஏதாவது சொல்லுபவரா இருந்தீங்கன்னா அந்த கோபத்தை தடுக்க நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் இருக்கும் நிலையே சரியான நிலை. அவங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை வைத்துதான் அவங்க சில கருத்துக்களை சொல்றாங்க. அந்த கருத்துக்கள் எப்பொழுதுமே உங்க கூட இணைந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கருத்து வேறுபாடு என்றும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள் அவுட் ஆஃப் சிங்கா இருக்கணும், அப்பதான் நம்ம அதை சிங்குக்கு கொண்டு வர முடியும். நேர்களே,

0: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன. ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD Seal Line 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirikop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

ஒளியில் உல்லாச நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருப்பது உங்களுடைய காதர். அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம 70களில் வெளிவந்த பாடல்களை கேட்க போறோம். அதுக்கு முன்பு நேரத்தை பத்தி சில விஷயங்களை சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப நேரம் சொல்லும் போது சில நேரங்கள்ல நம்ம சில விஷயங்கள் செய்யும் போது நேரம் ரொம்ப சீக்கிரமா போயிடும். சில நேரங்கள்ல எத்தனை முறை நம்ம கடிகாரத்தை பார்த்தாலும் நேரம் ரொம்ப சீக்கிரமாவே போகாது, ரொம்ப மெதுவா போகும். அந்த மாதிரி நேரம் சீக்கிரமா போன தருணங்கள், நேரம் மெதுவா போன தருணங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தா எப்ப அது நடந்தது, எப்படி அதை அனுபவிச்சீங்க என்ற கருத்துக்களை நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவா அனுப்பி சொல்லலாம். உங்க அனுபவங்களை கேட்ட பிறகு நம்ம மூளை உண்மையிலே எப்படி நேரத்தை பாக்குது என்பதை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள போறேன்.

0: இருக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி maee@mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
1: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: அன்பு சகோதரர்கள் திரைப்படத்தை நம்ம பாடல கேட்டிருந்தோம். இன்று நம்ம ஒரு தலைப்பை ஒட்டி பேசிட்டு இருக்கோம். அந்த தலைப்பு என்னன்னா, இப்ப நேரம் என்பது நம்ம மனதுல நம்ம மூளையில அதை அனுபவிக்கிறோம். சில நேரங்கள்ல சில விஷயங்களை செய்யும் போது நேரம் ரொம்ப சீக்கிரமா போகுது, சில நேரங்களில் நேரம் ரொம்ப தாமதமா மெதுவா போகும். உங்க வாழ்க்கையில நேரம் சீக்கிரமா போறதையோ அல்லது நேரம் மெதுவா போறதையோ நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு கேட்டப்போ இங்க புஷ்பா குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க.
1: ஹாய் காதர், காலை வணக்கம். உண்மைதான், இதை நான் பல வாட்டி யோசிச்சிருக்கேன். கடிகாரம் என்னவோ அது சுழற்சியை சரியாதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது எப்பயும்

0: நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய சிந்தனைகள் தான் அதை வேற மாதிரி யோசிக்குது. அது ஏன் எப்ப நான் அதை யோசிச்சிருக்கேன்னா, எப்பயுமே நான் வந்து விடுப்புல ஆஃப்ல போகும்போது அப்ப மட்டும் நேரம் விடுன்னு ஓடும். ஐயோ, வீட்டுல இருக்கிறப்ப எல்லாம் நேரம் போக மாட்டேங்குது, வெளியில வந்தா மட்டும் ஏன் இப்படி நேரம் போகுது, சரி என்ன பண்ண, வீட்டுக்கு போய் தானே ஆகணும், அந்த மாதிரி நினைச்சிட்டு நேரத்தை பயனுள்ளதான் பயன்படுத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறேன் கதை.
1: சரியா சொன்னீங்க புஷ்பா. இதற்கு ஒரு காரணம் இருக்கு. சில செயல்களை செய்யும் போது நம்ம மூளைக்கு ஏற்கனவே தெரியறதுனால அந்த அனுபவம் வேற மாதிரி இருக்கு. இதுவே புதிய விஷயங்களை கத்துக்கும் போது அந்த அனுபவம் வேற மாதிரி இருக்கு. அதை பற்றி விஞ்ஞான பூர்வமா ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்றேன். தொடர்ந்து நம்ம 70களில் வெளிவந்த பாடல்களை கேட்க போறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக ஏணி படிகள் திரையின் படத்திலிருந்து இடம்பெற போகுது.

0: ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
1: நல்ல விஷயம் தானே, எந்த இடத்துல வீடு வாங்கலாம இருக்கீங்க?
0: நகரத்துல, அதுவோ வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
1: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
0: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
1: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
0: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டியோ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
1: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா.
2: வாழ்க்கையில பாப்போம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
2: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
3: ரவிஜி
2: சஜினி
4: வணக்கம் சிங்கை,
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை
5: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: பறவை பாடலை கேட்டுக்கிட்டு சில நேரங்களில் நினைவுகள்ல நம்ம அப்படியே மூழ்கி நேரம் போறதே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நேரம் ரொம்ப வேகமா போற தருணங்கள் அல்லது ரொம்ப தாமதமா போற தருணங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம்னு சொன்னப்போ இங்க முத்துப்பாண்டி குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
1: வணக்கம் காதர், என்னோட பேர் முத்துப்பாண்டி. என்னோட பள்ளி பருவத்துல நான் வந்து ஹாஸ்டல்ல தான் படித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா சண்டேஸ்ல வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்போர்ட்ஸ் டைம் தான் விளையாட விடுவாங்க. ஆனால் இப்போ ஸ்டடி டைம் வந்து 1 ஹவர் தான். அந்த 1 ஹவர் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் மாதிரி தெரியும். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் டைம் 3 மணி நேரம் வந்து 1 ஹவர் மாதிரி உடனே முடிச்சிடும்.
0: சரியா சொன்னீங்க முத்துப்பாண்டி. நானும் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது சில வகுப்புகளுக்கு போகும்போது, எல்லா வகுப்பும் கிடையாது, சில வகுப்புகளுக்கு போகும்போது எப்படா இந்த பாடம் முடியும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நமக்கு பிடிக்காம இருக்கும், அதனால கவனம் அங்க இருக்காது, கவனம் வேற எங்கேயோ இருக்கும், நம்ம நேரத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த வகுப்பு முடிஞ்ச பிறகு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடணும்னு தோணும். இந்த மாதிரி பல தருணங்களை நம்ம சொல்லலாம். லில்லி என்ன சொல்லியிருக்காங்க,
2: டின்னர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பார்ட்டியோ ஏதோ அந்த டைமோட நம்ம செய்கிறோம், மறுநாள் நாள் லீவ் தான் எடுத்துச்சிடும். ஆனால் பாருங்க அந்த டைம் அதுக்குள்ளார முடிஞ்சிடும். இன்னும் நம்ம படுத்து ஏஞ்சி வேலைக்கு போகிற மாதிரி அந்த நேரமாக ஓடிடுதுயா. நானே சிந்திச்சேன், இப்போ தான் லீவு எடுத்தேன், அதுலேயும் நேரம் இப்படி ஓடிட்டேன், நம்மளோட டின்னரும் முடிஞ்சிச்சேன், வந்த மக்களும் போயிட்டாங்கலேருந்து அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். ஏண்டா இந்த டைம் இப்படி நம்மள சுத்தல்ல விடுதேன்னு.
0: டைம் சுத்தல்ல விடுதே அப்படின்னு லில்லி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி லில்லி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு. இப்ப டைம் உண்மையிலே சுத்தல்ல விடுதா அல்லது நம்ம மூளைதான் நேரத்தை வேற மாதிரி பாக்குதா என்பதை நம்ம இன்னும் கொஞ்சத்துல தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க.

0: ஆனால் பிவாடி வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாடி சீல் 7, பிவாடி ஆட்டோ 3 மற்றும் பிவாடி சீல் 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் பிவாடி அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை

0: டைம் இஸ் வெரி ப்ரெஷஸ், டைம் இஸ் கோல்டு. காலை வணக்கம் கதீர், நான் தேவகி ரங்கசாமி சின்ன ஜோஹூர்லேருந்து பேசுகிறேன். டைம் டைம் இஸ் வெரி ப்ரெஷஸ், டைம் இஸ் கோல்டன். எனக்கு வந்து இப்போ மக வந்து 21ஆம் தேதி கடைசி மக நிர்மலாவுக்கு கல்யாணம். இதுக்கு முன்னே பத்திரிக்கைலாம் கொடுக்கும் போது 4ஆம் மாதத்துலேருந்து பத்திரிக்கை கொடுத்துருந்தோம், அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போச்சு. ஸ்டில் கிவிங் ஓல்தோ இட்ஸ் ஒன்லி 1 வீக் சமம். கல்யாணம் வேலை, ரொம்ப வேலை. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, ஏதாவது ஒரு காரியம் இருந்தாலும் நான் வந்து லிஸ்ட் பண்ணிடுவேன். ஷாப்பிங்காக இருக்கிறோம், குரோசரியாக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், எது இருந்தாலும். ஆனால் அப்படி இருந்தும் சில நேரம் நம்ம ஒரு 1-2 விஷயத்தில் விட்டுருவோம். ஸோ வி ட்ரை அவர் பெஸ்ட்லாம், வி ட்ரை அவர் பெஸ்ட்.
1: நன்றி தேவகி. இப்போ எனக்கும் ஒரு அனுபவம் சமீபத்தில் கிடைத்தது. நான் 2 வாரங்கள் விடுப்பில் போயிருந்தப்போ ரிட்ரீட் போயிருந்தேன். அந்த ரிட்ரீட்டில் 2 வாரங்களுக்கு நான் கைபேசியை பயன்படுத்தக்கூடாது. கைபேசியை பயன்படுத்தாமல் எப்படா இருக்க போகிறோம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அங்கே போன பிறகுதான் நம்ம நேரத்தை பார்க்காம நம்ம ஒவ்வொரு தருணத்திலையும் இந்த மோமெண்ட், அந்தந்த தருணத்தில் இருக்கும்போது நேரம் போகிறதே தெரியல. எப்போ திங்கள், எப்போ செவ்வாய், நம்ம காலையில் இருக்கோமா மாலையில் இருக்கோமா போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு எண்ணத்தில் இருக்காது. ஏன்னா நம்ம டைமை பார்க்கறதில்ல, ஏன்னா நம்ம அனுபவத்தில் இருக்கனால. அதுவும் அது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கனால நேரம் ரொம்ப வேகமாக போகுதா இல்லை தாமதமாக போகுதான்னு நம்மளால் பார்க்க முடியல. இதனால தான் நம்ம மூளை தொடர்ந்து அதே விஷயங்களை செய்யும்போது நேரம் சீக்கிரமாக போகுதுன்னு சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுவே புதிய விஷயங்களை கற்றுக்கும் போது மூளை நேரத்தை ஸ்ட்ரெச் பண்ணுது, தாமதிக்குது அப்படின்னு இந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப நமக்கு நன்கு தெரிந்த ஒரு உதாரணம்னா சிறு பிள்ளையா இருக்கும்போது, நம்ம எல்லாருமே குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நமக்கு நேரம் முக்கியமா இருந்ததா? நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அந்தந்த தருணங்களை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், அந்தந்த செயல்களை செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாமே நமக்கு புதிய அனுபவமா இருந்தது. பார்க்குற விஷயங்கள் புதுமையா இருந்தது, கேட்குற விஷயங்கள் புதுமையா இருந்தது. அப்படி இருக்கும்போது நம்ம நேரத்தை பார்க்கறதுல நம்ம மைண்டுக்கு நம்ம மூளைக்கு டைம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் நாளடைவில் நம்மளுடைய செயல்கள் செய்ய செய்ய செய்ய அதுவே ஒரு பழக்க வழக்கமாக மாற மாற நம்ம நேரத்துக்கு அடிமை ஆகிடுறோம். அதனால நம்ம மூளை எப்படி ஒரு அனுபவத்தை பார்க்குதோ அதுக்கு ஏற்றவாறு தான் நேரமும் இருக்குன்னு இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியில கண்டுபிடித்த தகவல் சொல்லுது.

குமாரின் இசையில் பெண்ணை நம்புங்கள் திரையப்படுத்துறது நம்ம பாடலை கேட்டோம். இன்று நம்ம நேரத்தை பத்தி பேசினால உங்களுக்காக நேரம் பாடலை ஒளிபரப்புன அதே மாதிரி இப்ப நிறைவு பாடல் உங்களுக்காக சிரித்து வாழ வேண்டும் திரையப்படுத்தி இடப்பெறப்போகுது. இந்த பாடலை ஒளிபரப்பி நான் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்க போறேன். நண்பகல் 12 மணி செய்திகள் பிறகு உங்களை ஒரு போட்டி அங்கத்தில் சந்திக்கிறேன். உங்களுக்காக நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருப்பது உங்களுடைய காதல். இது வார இறுதியின் உல்லாச

0: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரும் சீனாவும் நாடாளுமன்ற கலந்துரையாடல்கள் வழியாக மக்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்த முனைகின்றன. நாடாளுமன்றங்களுக்கு நடுவே கருத்து பரிமாற்றங்களும் கலந்துரையாடல்களும் நடைபெறுவதின் முக்கியத்துவம் எடுத்துச் சொல்லப்பட்டது. சீன தலைநகர் பெய்ஜிங் சென்றிருக்கும் நாடாளுமன்ற நாயகர் சியா கியான்பெங் சீன தேசிய மக்களவைத் தலைவர் ஜவுலே ஜியை சந்தித்த போது அந்த கருத்து வலியுறுத்தப்பட்டது. சிங்கப்பூர் நாடாளுமன்ற குழு சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறது. இருதரப்பு கலந்துரையாடல்கள் உறவை வலுப்படுத்தும், இருதரப்பு புரிந்துணர்வை வளர்க்க உதவும் என்று தலைவர்கள் குறிப்பிட்டனர். மத்திய கிழக்கு போரில் முடிவு தென்படுகிறது. அமெரிக்காவும் ஈரானும் நாளை உடன்பாட்டில் கையெழுத்திடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் இரண்டாவது பெரிய நகரான ஜெனீவாவில் சந்திப்பு நடக்கலாம். அதற்கு தயாராக இருப்பதாக சுவிட்சர்லாந்து கூறியது. இணக்க குறிப்பு கையெழுத்திடப்பட்டால் தொடர்ந்து 60 நாளுக்கு பேச்சு நடக்கும். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அணு ஆயுதம் குறித்து கடைசியாக பேசப்படும் என்றார். ஹோமஸ் நீரிணையை திறப்பது பற்றியும் ஈரானிய துறைமுகங்களுக்கு அமெரிக்கா விதித்திருக்கும் முற்றுகையை அகற்றுவது பற்றியும் முதலில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க தாக்குதலில் 3 இந்திய கடலோடிகள் மாண்டது தொடர்பாக இந்தியா அமெரிக்காவிடம் கடும் கண்டனத்தை முன்வைத்திருக்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் பேசினார். வளைகுடா வட்டாரத்தில் அமெரிக்க கடற்படை நடத்திய தாக்குதலில் போருக்கு சம்பந்தமே இல்லாத 3 இந்தியர்கள் மாண்டது பற்றி கடுமையான ஆட்சேபத்தை முன்வைத்ததாக அவர் சொன்னார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி G7 மாநாட்டில் பங்கேற்கும் போது பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரோன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வார இறுதியில் அவர் ஐரோப்பாவுக்கு 5 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா ஆகியவற்றுக்கு சென்ற பின் G7 மாநாட்டில் பங்கேற்க அவர் மீண்டும் பிரான்ஸ் திரும்புவார். G7 மாநாட்டில் இந்தியா நட்பு நாடாக பங்கேற்கும். 3வது ஆண்டாக இந்தியா அந்த சிறப்பு கௌரவத்தை பெறுகிறது. ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கும் G7 அமைப்புக்கும் இடையே இந்தியா ஒரு பாலமாக அமையும் என்று கவனிப்பாளர்கள் கருதுகின்றனர். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மாநில தேர்தல்கள் சீக்கிரம் வருவதை தாம் விரும்பவில்லை என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். பொருளாதார வளர்ச்சியிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்த விரும்பியதாக அவர் சொன்னார். ஜொஹூர், நிகிரிசம்பிலான் 2 மாநிலங்களில் முன்கூட்டியே தேர்தல் வருகிறது. அடுத்த மாதம் 11ஆம் தேதி ஜொஹூரிலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிகிரிசம்பிலானிலும் தேர்தல். தேர்தல் முடிவு திரு அன்வாரின் ஆட்சி குறித்த மக்களின் கருத்தாகவும் பார்க்கப்படும். மத்திய அரசாங்கத்தில் அவரோடு இருக்கும் தேசிய முன்னணி கூட்டணி மாநில தேர்தல்களில் எதிர்த்து போட்டியிடவிருக்கிறது. சிங்கப்பூரில் படகுகள் மோதிக்கொண்ட சம்பவத்தில் 2வது நாளாக தேடி மீட்கும் நடவடிக்கை தொடர்கிறது. CNA அது பற்றி விவரம் தந்தது. பாசிர் பஞ்சாப் முனையத்துக்கு அப்பால் நேற்று காலை 9 மணி அளவில் விநியோக படகும் இன்னொரு படகும் மோதிக்கொண்டன. விநியோக படகு மூழ்கியது. கடலோர காவல்படை விநியோக படையின் ஊழியர்கள் என்று நம்பப்படும் 3 பேரின் உடல்களை மீட்டிருக்கிறது. மற்றொரு படகில் இருந்தவர்கள் யாருக்கும் காயமில்லை என்று கடல்துறை துறைமுக ஆணையத்தின் அறிக்கை குறிப்பிட்டது. விநியோக படகைச் சேர்ந்த வேறு யாரும் கடலில் காணாமல் போயிருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்த தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிகிறது. உட்லண்ட் சோதனை சாவடியில் இன்று காலை வாகன நெரிசல். சிங்கப்பூரிலிருந்து புறப்படும் பாதையில் நெரிசல் காணப்பட்டது. இன்று காலை உட்லண்ட் சோதனை சாவடியிலிருந்து ஜொஹூர் பாருக்கு செல்வதற்கு அதிகபட்சம் 2.5 மணி நேரம் வரை பிடித்தது. துவாசை நாடியவர்கள் ஜொஹூரை சென்றடைய 55 முதல் 85 நிமிடம் வரை எடுத்துக்கொண்டனர். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையம் பேஸ்புக் பக்கத்தில் விவரம் தந்தது. மலேசிய தரப்பில் வாகன நெரிசல் காரணமாக பயணத்தை முடிக்க கூடுதல் நேரம் பிடிக்கலாம் என்று அது குறிப்பிட்டது. போக்குவரத்து நிலவரம் குறித்து ஆணையத்தின் பேஸ்புக் பக்கத்தை பார்த்துவிட்டு பயணத்தை திட்டமிடும்படி அது கேட்டுக்கொண்டது. உலகக்கிண கார்பந்து. அமெரிக்கா ஏற்று நடத்தும் போட்டியில் முதல் ஆட்டத்தை காண அதிபர் டொனால்ட் டிரம்ப் போகவில்லை. அதற்கு பதில் அவர் பயிற்றுவிப்பாளர் மெர்சியோ பச்சட்டினோவை தொலைபேசியில் அழைத்து பேசினார். அவர் ஒரு சிறந்த மனிதர் என்றும் சிறந்த பயிற்றுவிப்பாளர் என்றும் அமெரிக்காவின் சிறந்த ஆட்டக்காரர்கள் கடைசி வரை செல்வர் என்றும் நம்புவதாக அதிபர் டிரம்ப் சொன்னார். அமெரிக்கா அதன் முதல் ஆட்டத்தில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. இன்று காலை 9 மணிக்கு தொடங்கிய ஆட்டத்தில் அது தென்னமெரிக்க நாடான பருகேயுடன் மோதியது. 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்கா வெற்றி பெற்றது. உலக தரவரிசையில் 17வது இடத்தில் இருக்கும் அமெரிக்கா இதுவரை உலகக்கிண்ண போட்டியில் கால் இறுதியை தாண்டியதில்லை. இந்த முறை அமெரிக்கா கனவோடு காத்திருக்கிறது. அர்ஜென்டினா பயிற்றுவிப்பாளர் மெரிசியோ பச்சிட்டினோ பெரிய வெற்றியை தேடி தருவார் என்று அமெரிக்க ரசிகர்கள் நம்புகின்றனர். இன்று அதிகாலை 3 மணிக்கு நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் கனடாவும் போஸ்னியாவும் 1-1 என்று சமநிலை கண்டன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: காதருடன் ஒளியில் உல்லாசம் முதல் முதலாக.

0: டிஇ அங்கு பிஐ துவாஸ்க்கு பிறகு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. இதன் காரணமாக பிஐ சாங்கி வரை போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. முதல் தடத்தை தவிர்த்துருங்க. பிஐ எனக்கு செல்லும் கேஜேஇ அங்கு சாச்சுகாங் டிரைவ் எக்ஸிட் கார்களையும் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. எஸ்எல்இ எனக்கு செல்லும் டிபிஇ அங்கு கேபி எக்ஸிட் கார்களை வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. அதே போல துவாசி நோக்கி செல்லும் பிஐ அங்கு ஆடம் ரோடுக்கு பிறகு ஐந்தாம் தடத்தில் வாகனம் பழுதாக இருக்கு. இந்த பக்கமா நீங்க பயணம் செய்றீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: சிஓஇ விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் பிவாய்டி வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாய்டி சீல் எண் 7, பிவாய்டி ஆட்டோ 3 மற்றும் பிவாய்டி சீல் 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் பிவாய்டி அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
4: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மை என்ற சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மீனிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

என்ன சொல்ல போகிறான்னு சங்கர் மாதேவன் பாடிட்டு இருந்தப்போ உங்க மனசுல இன்றைய போட்டியில என்ன கேட்க போகிறாய் இந்த கேள்வி எனக்கு கேட்டுச்சு. அதனால இன்றைய கேள்வி அலாம் கிளாக் பத்தி தான் இருக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே இந்த அலாம் கிளாக் சத்தம் தெரியும். நம்ம ஐபோன்ல இந்த சத்தத்தை வச்சு ஸ்னூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம எழுந்திருக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்போம். இந்த மாதிரி சத்தமான அலாம் கிளாக் வச்சாதான் நம்ம எழுந்திருப்போம் கிடையாது. ஸ்டார்டல் மியூசிக் ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. நீங்க ஐபோன் கைபேசியை பயன்படுத்துவரா இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஒலியை பயன்படுத்தினா நீங்க எழுந்திருக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அந்த ஃப்ரீக்வன்சி அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன ஒளி, அந்த ஒளியின் பெயர் என்ன, நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாக குரல் பதிவாக அனுப்ப சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8

0: சுல்லா அல்லி அர்ஜுனா திரைப்படங்கள் இருந்து பாடங்களை கேட்டிருந்தோம். இன்றைய போட்டியங்கத்துல நம்ம அலாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த அலாம் ஒலி எங்க கேக்கும்னா, ஐபோன் பயன்படுத்துவதா இருந்தீங்கன்னா நீங்க இந்த அலாம செட் பண்ணி இந்த ஒலியை சில பேர் பயன்படுத்தலாம். சில பேர் மென்மையான ஒலியை பயன்படுத்துவீங்க, அல்லது சில பேர் இந்த ரேடா என்கிற ஒலியும் பயன்படுத்துவீங்க. சில பேர் தமிழ் இசையும் பயன்படுத்தலாம். நான் ஸ்டார்டல் மியூசிக் செய்த ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அலாம்க்கு உகந்த ஒலி இந்த ஒரு ஒலி. ஏன்னா இந்த ஒலியில வந்து இந்த ஃப்ரீக்குவன்சி சரியா இருக்கும், நீங்க எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வந்த பதில்கள் என்னன்னா, லீலாவதி சென்சா ஆர் டே பிரேக், இதை நான் பயன்படுத்துவோம் காதர் இதுவான்னு கேட்டிருக்கீங்க. சித்ரா குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், இது வந்து ஐபோன் அலாம் சவுண்ட்.
0: மற்ற கைபேசிகளையும் இந்த ஒரு ஒலி இருக்குது, அதற்கு ஒரு குறிப்பு இருக்குது. இந்த உகந்த ஒலி சி கீழ இருக்கணும். இப்ப எப்படி இசையில சரிகம பதினேசா இருக்கோ, அதே மாதிரி ஆங்கிலத்துல CDEFGABC இருக்கு. இந்த சி கீழ இருக்கணும், 110-120 பீட்ஸ் பர் மினிட்ல இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஒலிகள் சில இருக்கு, அது ஐபோன்லயும் சரி சாம்சங்லயும் இருக்கு. அந்த பெயர்களை சொல்லுங்க, அந்த ஒலியின் பெயர்களை சொல்லுங்க. கூகுள் செய்த நிச்சயமா உங்களுக்கு பதில் கிடைக்கும். 9678 8968 க்கு நீங்க உங்க பதில்களை அனுப்பி வைக்கலாம்.

0: ரவியோ நானோ எங்களுடைய முதல் வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
1: நல்ல விஷயம் தானே, எந்த இடத்துல வீடு வாங்கலாம்னு இருக்கீங்க?
0: நகரத்துல, அதுவோ வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
1: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
0: இப்படிப்பட்ட பிடிஓ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
1: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
0: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை பிடிஓ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
1: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready set go. காதருடன்

வார இறுதி உல்லாச நிகழ்ச்சியில இன்று இப்ப இந்த நேரத்துல போட்டி அங்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம இன்று அலாம பத்தி பேசிட்டு இருக்கோம். ஐபோன்ல நீங்க இந்த அலாம பயன்படுத்தலாம், இந்த அலாம ஒலியை பயன்படுத்தலாம். ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்காம இருக்கிறதுக்கு சில நேரத்துல இந்த ரொம்ப சத்தமான ஒலியை பயன்படுத்துவோம். இருந்த போதிலும் இந்த மாதிரியான நபர்கள் ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்குவோம். அப்படி இருக்கும் போது ஸ்டார்டல் மியூசிக் செய்த ஆராய்ச்சி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 110-120 பீட்ஸ் பர் மினிட்லயும் சி கீழ இருக்கிற ஒலியை பயன்படுத்தினா அது வந்து எழுந்திருக்கிறதுக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்னு இந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. சற்று முன்பு இந்த குறிப்பெல்லாம் கொடுத்த பிறகு ஏற்கனவே எனக்கு சரியான பதில்களை பல நேர்கள் அனுப்பிட்டாங்க. அந்த சரியான பதில் என்னன்னா செஞ்சா என்கிற அந்த ஒலியின் பெயர். சற்று முன்பு லீலாவதி நீங்க பதில அனுப்பிட்டீங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். மற்ற நேர்களும் எனக்கு சரியான பதில அனுப்பிச்சிருந்தீங்க. செஞ்சா தான் அந்த ஒலியின் பெயர். இது வந்து ஐபோனுக்கு. இதுவே நீங்க சாம்சங் பயன்படுத்தினா சிந்த் பேல் ரோலர் டிஸ்கோ போன்ற ஒலியை நீங்க பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு எழுந்துக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். ஏன்னா லோ ஃப்ரீக்வன்சில இருக்கிறதுனால 500 Hz அந்த ஒலி இருக்கிறதுனால நீங்க சுலபமா எழுந்துச்சிருக்கணும்னு இந்த ஆராய்ச்சி சொல்லுது. நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீங்க வந்து பரிசோதிச்சு பாருங்க. உங்களுக்கு அது வேலை செய்தா ஆராய்ச்சியில சொன்ன தகவல் சரி. செய்தியர்களே, இப்ப பிற்பகல் 1 மணி செய்திகள் இடம்பெற போகுது. 1 மணி செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக சினிமா செய்திகளும் புத்தம் புதிய பாடல்களும் இடம்பெற போகுது. தொடர்ந்து இணைந்திருங்க. இது உங்களுடைய ஒளியில் உள்ளாசம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுங்கள்.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளம்பெற்போல் இன்றும் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிதிசை.

மங்கள வாத்திய இசையாக நீங்கள் கேட்டது நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி. இப்பொழுது முதல் வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக வேல்முருகன் குழுவினர் பாடிய

கேட்டது விநாயகர் துதியாக வேல்முருகன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக பிஷமன்ஸ் குழுவினர் பாடியது.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக எஸ் ஏ பெஞ்சமின்ஸ் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக நாகூர் சலீம் குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக நாகூர் சலீம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி சிவனார் புகழ் மாலையுடன் வி எம் மகாலிங்கம் குழுவினர்.

கேட்டது சிவனார் போல் மாலையாக வி எம் மாலிங்கம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக வாணி ஜெயராம் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக வாணி ஜெயராம் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக இறையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடிய

0: என்று நபி நாயகமே, என்று நபி நாயகமே எடுத்துரைத்தார் அருமை தாய்மானே. என்னாலும் ரசூல் சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஜெயம் பெறுவீரே, என்னாலும் ரசூல் சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஜெயம் பெறுவீரே.
1: கேட்டது இஸ்லாமிய கீதமாக இறையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சரும் தொழிற்பாக்கும் டிஆர்டி தமிழதியில். வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள், பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. சதாசிவம் சிங்காரம் ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது சதாசிவம் சிங்காரம் ஆகியோர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக பிரிய

கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

ஒருத்தொருவர் வாய்க்குமே பூத்த குழல் தண்டாமலை திருவே தாத்தா கோடி கூறுவர். வேட்டையாடி அரண்மனைக்கு திரும்பி கொண்டிருக்கிறான் ஒரு குறுநில மன்னன். வழியிலே ஒரு முல்லை கொடி தாவி படர கொழுகொம்பில்லாமல் தள்ளாடி தவிப்பதை கண்டான் உள்ளம் துடித்தது, கண்ணீர் வடித்து. என் நாட்டிலே ஒரு முல்லை கொடி இப்படி தாவி படர கொழுகொம்பில்லாமல் தவிக்கலாமா என்று இறங்கி தேரை விட்டு இறங்கி தன் மணித்தேரிலே முல்லை கொடியை படர விட்டு நடந்து போனான் அரண்மனை. இதில் என்ன கிடைக்குது? செடிகொடிகளுக்கு ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் மூவறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் நாலறிவு, விலங்குகளுக்கும் மனிதர்களை பலருக்கும் ஐயறிவு, மாவும் மக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பி. மக்கள் தானே ஆறறிவு, மனிதனா பிறந்த எல்லாருக்குமே ஆறறிவு கிடையாது. ஐயறிவோடு விலங்கு போலதான் வாழ்கிறார்கள் பலர். சில வீட்டில் போய் மனைவியை பார்த்து அம்மா ஐயா எங்க, ஐயா எங்கே, அது எங்க போச்சோன்னு அக்ரணியில வச்சு. ஆகவே செடிக்கு ஒரே அறிவு, கொடிக்கு ஒரே அறிவு. அந்த ஓரறிவு படைத்த முல்லை கொடிக்கு தேரை கொடுப்பானானா ஆறறிவு படைத்தது என்ன தரமாட்டான்? கபிலர் என்ற அந்தண புலவர் பாரியை ஒரு பாடல் பாடினவுடனே 300 கிராமம் கொடுத்தான். அதனால்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை, வன்புகழ் பாரி காரி என்பார் அருணினர். அள்ளி கொடுக்கிற வள்ளல்கள் சிலர். கவச்சகுண்டலத்தை அறுத்து கொடுத்தான் கர்ணன், சிறங்கொடுக்க முயன்றான் குமணன். ஆனா அப்படி அள்ளி அள்ளி கொடுத்தவெல்லாம் வள்ளல். ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார். இவர் ஏழ சன்னியாசி. இவர் என்ன தந்தார்? அருளை கொடுத்த. அவர்களெல்லாம் தந்தது பொருள், இவர் தந்தது அருள். பொருள் செலவழியும், அருள் செலவழியாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பயிர் வாடிவிட்டதே என்று வள்ளலார் வாடுவார். ராமலிங்க அடிகளார் சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவர் இறுதி காலத்திலே வடலூருக்கு தென்மேற்கிலே மேற்றுக்குப்பம் என்று ஒரு சிறிய ஊர், அங்கே சித்திரவிழாக திருமாளிகை, ஒரு சிறிய குடிச்சி, அங்கே இருந்து நிஷ்டானுபூதியிலே விளங்குகிறார். வினாடிக்கு வினாடி ஆண்டவன் இணைந்து தொழுகிறார், அழுகிறார். அற்பெருஞ்சோதி ஆண்டவனே, ஓடுகின்றன கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய், பொழுது விடிந்து பொழுது போனா என் வாழ்நாள்ல ஒரு நாள் போச்சே, நாளனே ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெரின் என்பார் தெய்வ புலவர். சுவாமியே, உன் அருள் எனக்கு பூரணமா கிடைக்கலையே அம்பலவானா, உன் அருள் முழுவது நான் பெற வேண்டாமா என்று நொந்து வெந்து அழுது மூச்சித்து விட்ட அம்பலவானது திருவுருவன் தாங்கி போனார் அந்த மேட்டுக்குப்பத்து. அந்த குடிசிக்குள்ளே நுழைந்தார், கதவை திறந்தார். இதற்கெல்லாம் சுவாமிகளே சான்று சொல்றார். பிரணவத்தின் அடிமுடியில் நடுவினில் வீத்திருக்கும் பெருங்கருணை திருவடிகள் பெயர்ந்து வரிந்திடவே கரணமுற்றும் நடப்பித்து என்னை தேடி வந்து வள்ளலாரை தேடிக்கிட்டு போனாராம் நடராஜர். மூர்ச்சித்திருக்கின்றவரை எடுத்து கண்ணீரை துடைத்து அருள் மழை பொழிந்தார் வள்ளலார். கண் விழித்து பார்க்கிறார் அற்பெருஞ்சோதி ஆண்டவர். மூவருக்கும் தேவருக்கு எட்டாத தேவாதி தேவர். ஐயனே, என்னையும் ஒரு பொருளாக வந்து காட்சி கொடுத்தீரே என்று திருவடியில விழுந்தார் சுவாமி. ஜோதி வடிவாக அவர் கண்ணிலே நுழைந்து கருத்திலே கலந்து நாடியிலே கலந்து நரம்பிலே கலந்து ஊனிலே கலந்து உயிரிலே கலந்து விட்டார். இப்ப வள்ளலாரும் பகவானும் ஒன்றி நிற்கிறார். வள்ளலார் முந்தி அழுதார, அதை விட ஒரு சொரம் கூட வச்சு அழுத. ஆண்டவன் உள்ளிருந்து கேட்டான், ராமலிங்கம், நீ வேறு நான் வேறாய் இருந்த பொழுது அழுதாய், நான் உன்னிலே கலந்து இருக்கிறேனே, இப்ப ஏன் அழற?

சுவாமியின் ரோமத்வாரங்களெல்லாம் இனிக்குது. பேரின்ப வெள்ளத்திலே நீந்துகின்றேன் ஐயனே. இந்த இன்பம் எனக்கு மட்டும் கிடைத்தால் போதுமா? உலக மக்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டாமா? உந்தி பேரின்பம் எனக்கே கிடைக்கலையேன்னு அழுதேன். கிடைத்தவுடனே இது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அழுகிறேன் என்று சொன்னார். இதற்கு என்ன சான்று? வள்ளலாரே சொல்றார்,

எந்த ஞான தமிழ்? தாதி இரவில் எழுந்தருளி பெரியவர்களை எழுந்தருளினார்கள்னு சொல்லணும். கோயில்ல சுவாமி எழுந்தருளியாச்சான்னு கேட்கணும், சுவாமி தூக்கியாச்சான்னு கேட்கக்கூடாது.

0: 的烟波。
1: அதுதான் முக்கியம். குர்ஆனில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தை, இவர்களுக்கு அச்சமும் இல்லை கவலையும் இல்லை, லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்று இறைவன் அடிக்கடி சொல்வான். ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்களை பற்றி சொல்லி இவர்களுக்கு அச்சமும் இல்லை கவலையும் இல்லை என்று அந்த வசனம் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். ஆக கவலை என்பது மனுஷனை முடக்கி போட்டுரும், மூளையில் உட்கார வச்சிடும், அவருடைய செயல்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும், ஏன் வழிபாடுகள் கூட ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அவன் உடல் நோயாளியாகி மனநோயாளியாக ஆவதற்கும் வாய்ப்புண்டு. இறுதியிலே அவன் ஒரு நடைப்பிணமாகவும் அவன் ஆகிவிடுவான். ஆகவேதான் பெரும்பாலானவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற துவாக்களில் ஒன்று, அல்லாஹும்மா இன்னி அவுதுபிக்க மின் ஹம்மி வல் ஹுசன், இறைவா உன்னிடமிருந்து நான் கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பெருமாள் அடிக்கடி துவா கேட்பார்கள். ஆகவே இந்த கவலையை எதிர்கொள்கின்ற சில விஷயங்களை நாம் இங்கே பார்க்கப் போகிறோம். இறைவன் கவலை இல்லாமல் இருக்கும்படியாக சில உற்சாகம் ஊட்டுகின்ற வார்த்தைகளை குர்ஆனில் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஒலா தஹசன் இன் அல்லாஹ் மானா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த புகழ்பெற்ற இந்த வார்த்தைகள் எப்போது சொல்லப்பட்டன என்பதை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். ஹிஜ்ரத் செய்வதற்காக பெருமானார் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் தவறு குகையிலே ஒளிந்து மறைந்திருந்த போது, எதிரிகள் நெருங்கிவிட்டால் அச்சம் ஏற்பட்ட போது, அபூபக்கர் அவர்கள் நம்மை நெருங்கிவிட்டார்களே பெருமானார் அவர்களே என்று சொல்லிய போது, லா தஹசன், அபூபக்கரே நீர் கவலைப்பட வேண்டாம், இறைவன் நம்மோடு இருக்கிறான், நாம் இருவரல்ல இறைவன் மூன்றாவதாக இருக்கிறான் என்று சொல்லிய வார்த்தைகள். ஒலா தஹினு ஒலா தஹசனு அந்தமுல் அவலோன என்குந்து மோமினின், நீங்கள் அச்சப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளாக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்குவீர்கள் என்று இறைவன் சொல்கிறார். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், அவருடைய செயல்களை குறித்து நீர் வருந்த வேண்டாம், அவருடைய சூழ்ச்சிகளைக் கண்டு நீங்கள் மனம் நொந்து போகவும் வேண்டாம். எவர்கள் இறை அச்சம் உள்ளவர்களாகவும் நன்மையை மேற்கொள்வதற்காக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். ஆக இறையச்சம் நன்மை நந்தா அல்லாஹ் அவங்களோடு இருக்கிறான். எனது நேர்வழியை எவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை கவலையும் இல்லை. ஆக இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் மேல் நம்பிக்கை வச்சிருந்து நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தால், நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்கிறேன். இப்போ மனுஷனுக்கு என்ன கவலைகளுக்கு ஒரு அளவே கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒரு காகிதத்தை கொடுத்து உங்கள் கவலைகள்லாம் கொஞ்சம் எழுதி கொடுங்க என்று கேட்டால் ஒவ்வொரு 10 பக்கத்துக்கு எழுதுவான், ஒவ்வொருத்தரும் 10 பக்கத்துக்கு எழுதுவான். நோயை பற்றி சிலம் எழுதுவான், வருமானத்தை பற்றி சிலம் எழுதுவான், இழப்புகளை பற்றி எழுதுவான், தோல்விகளை பற்றி எழுதுவான், பரீட்சையில் தோல்வி அடைந்ததை பற்றி எழுதுவான், மதிப்பெண் பெற வேண்டும் என்ற கவலையை சொல்லுவான், குழந்தை இல்லையே என்ற ஏக்கத்தை சொல்லுவான், குழந்தைகள் நடந்து கொள்கிற விதத்தை பற்றி கவலைப்படுவான். இது போய்கிட்டே இருக்கு, இதற்கு ஒரு முடிவு கிடையாது. அதே போல் சமுதாயத்திலும் பல பிரச்சனைகள் வருகின்றன, ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், உயிர் உடைமைகளுக்கு ஆபத்து, இது போன்ற சோதனைகள் சமுதாயத்திலிருந்து வருகின்ற சோதனைகள், இவையும் அவ்வப்போது நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தனித்தனியாக எடுத்து இந்த பிரச்சனை இன்ன தீர்வு இன்ன தீர்வு என்றால் 2-3 நாள் வேணும், அவ்வளோத்து பிரச்சனை ஒன்று ஒன்றா சொல்ல வேண்டாம். ஆக இப்போ நாம் அடிப்படையாக பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை பற்றி ஒரு நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த பிரச்சனைகள் ஏன் வந்தன, கவலை வருகிற போது முதலாவது கேட்கிற வேண்டிய கேள்வி ஏன் வந்தது. முதல் காரணம் நாம் தான், வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ்வே குர்ஆன் சொல்கிறான், உங்களுக்கு ஏற்படும் எந்த துன்பமானாலும் அவை உங்கள் கரங்களினால் விளைந்தவையே, உமா அசாபக்கும் இன் முசீபத்தின் பொய்மா கசபத்து ஐதீக்கும், உங்கள் நீங்கள் செஞ்சு தப்பு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்வார். நீ எங்கி தப்புப்பா, ஒழுங்காக படிக்கல, ஃபெயிலு, யாரை போய் குறை சொல்கிறது, வேலையை ஒழுங்காக செய்யலை, கடைக்கு ஒழுங்காக போகலை, சரக்கை ஒழுங்காக போடலை, வியாபாரத்தில் தோல்வி, யாரை குறை சொல்கிறாய், நோய் தடுப்பு முறைகளை மேற்கொள்ளவில்லை, நோயை சிகிச்சை ஒழுங்காக மேற்கொள்ளவில்லை, ஆரோக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை, நோய் வந்தது, யாரை போய் குறை சொல்கிற, நீ தான் காரணம். ஊதாரித்தனமாக செலவழித்தாய், கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்டாய், இப்படி பல பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? நீ தான் காரணம். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொல்லியது போல சமுதாயம், சில சமயம் நம்ம மேலே குற்றம் இல்லை, சமுதாயம் இப்போ ஜாதி பிரச்சனை கொடுமை, யார் நம்ம காரணமா? ஜாதியை நாம் வேண்டாம் என்றாலும் ஜாதி நம்மை விடாது, நம்மை விடாது. எனக்கு ஜாதியை வேண்டாம்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிடுங்க, ஜா மொத்தம் குற்றவாங்களா உடனே நீ இந்த ஜாதி தான் அப்படி தான் அங்கே தான் இருக்கணும். லஞ்சத்தை நாம் வெறுக்கலாம், ஆனால் லஞ்சம் கொடுக்காமல் இருக்க முடியாதே இல்லையா? இது போன்று சமுதாயம் செய்கின்ற கேடுகளும் நம்மை பாதிக்கின்றன. மூன்றாவதாக, இறைவன் வைக்கின்ற சோதனை. எந்த தப்பும் பண்ணலை, இறைவன் சோதனை வைப்பான். நல்லா சொல்லலாம் குரான்ல, உல நபுல் வன்ன கும்பி ஷையும் ஹௌஃபி உல் ஜூய் உ நக்சி மினல் அம்வாலி உல் அன்ஃபுசி வசமராத். நாம் சிறிதளவு பசியாலும் அச்சத்தாலும் உடைமைகள் உயிர்கள் விளைபொருள்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தியும் உங்களை நாம் சோதிப்போம் சோதிப்போம். 2:256 வருது. இந்த சோதனை எல்லாருக்கும் உண்டு. பெருமானார் சொன்னார்கள், அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்களே. அதிகம் சோதனையில் அது கெட்டவங்களுக்கு தான் சோதனை என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. சோதனை வந்துட்டு அவன் மோசமானவன் எல்லாம் அர்த்தம் கிடையாது. அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்களே. இந்த சோதனையை இறைவன் ஏன் வைக்கிறான்? என்ன இறைவனுக்கு என்ன விளையாட்டா? உங்களை எல்லாம் கஷ்டத்துக்கு உள்ளாக்கி உங்களை துன்பத்தில் ஆளாக்கி உங்கள் வேதனையை கண்டு சிரிப்பவனா இறைவன்? இறைவன் சொல்கிறான், நெருக்கடி வருகின்ற போதுதான் உங்களை நான் அடையாளம் காண முடியும். நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, நீங்கள் நன்றி செலுத்துபவர்களா நன்றி கொண்டவர்களா, உண்மையாளர்களா பொய்யர்களா, நீங்கள் இறைவனுக்காக ஜிஹாதி செய்பவர்களா வீட்டில் மனைவியரோடு தங்கி விடுபவர்களா, இவையெல்லாம் குரான் வசனங்கள். ஏன்னா சாதாரண சமயத்தில் எல்லாம் நல்லா தான் பழகிட்டு இருப்பான், நல்ல நண்பன், நல்ல நண்பேண்டாம்பான். கஷ்டம் வரும்போதெல்லாம் நண்பேண்டா வர்றானா பார்க்கணும், கஷ்டம் வருகிற போது இல்லையா? ஆக நஷ்டமும் கஷ்டமும் வருகின்ற போது யார் வருகிறார்கள்? இதை அடையாளம் காணுவதற்காக. அடுத்தபடியாக, உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக. சில சோதனை வருகிற போது மனிதன் தூய்மைப்படுத்த யோசிச்சுப்பாங்க, எதுக்குப்பா அந்த கஷ்டம் வந்தது, ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன நியாயம் பண்ணேன், ஓ இந்த தப்பு பண்ணியிருக்கா, அதுதான் இறைவன் எனக்கு இந்த சோதனையை கொடுக்குறான். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் இதயங்களில் படிந்திருக்கும் மாசுகளை அகற்றுவதற்காக இந்த சோதனை நான் உங்களுக்கு வைக்கிறோம். பல பேரை பார்க்குறோம், ஜெயிலில் போட்ட பிறகு தான் ஞானோதயம் வருது, ஏன்டா இங்கே வந்தோம், அப்போ தான் யோசிச்சுப்பாங்க, எத்தனை பேருக்கு அநியாயம் பண்ணுங்க, எத்தனை பேர் சொத்தை பிடுங்கியிருக்கோம், எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்கோம், எல்லாம் இங்கே உள்ள உணவு வருது. மூன்றாவதாக சொல்கிறான், உங்கள் இயலாமையை உங்களுக்கு உணர்த்த. நீ என்னதான் பெரிய பணக்காரனாகவும் வசதி உள்ளவனாகவும் பதவி உள்ளவனாக இருந்தாலும் பத்தியா இந்த சோதனையில் மாட்டிக்கிட்டியா? இப்போ இந்த COVID-19 பாருங்கள் இல்லையா, உலகம் விஞ்ஞானம் தொழில்நுட்பத்தில் எவ்வளோ முன்னேறி இருந்தாலும் மக்கள் பட்ட சிரமங்கள் என்ன? ஆக உன்னுடைய இயலாமையை உனக்கு உணர்த்துவதற்காக, உன்னுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக, ஆக இப்படி பல காரணங்களுக்காக இறைவன் சோதனை வைக்கிறான். இது மூன்றாவது காரணம், நமக்கு சோதனை நெருக்கடி வருவதற்கான காரணம். நாலாவது காரணம், தண்டனை. சில கஷ்டங்கள் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியிலேயும் இந்த கடலிலேயும் பல குழப்பங்கள் உங்கள் கரங்களால் விளைந்திருக்கின்றன, ஆனால் அவற்றினுடைய விளைவுகளை நாம் இந்த உலகிலேயே உங்களை சுவைக்க செய்வோம், நீங்கள் மீள வேண்டும் என்பதற்காக. இந்த தண்டனையை கொடுத்தாதான் திருந்துவேன், அதற்காக நாம் இந்த சோதனையை உங்களுக்கு வைக்கிறோம் என்று சொல்கிறான். ஆக நாமே காரணமாக இருக்கலாம், சமூகம் காரணமாக இருக்கலாம், இறைவன் வைக்கிற சோதனையாக இருக்கலாம், இறைவன் தருகின்ற தண்டனையாக இருக்கலாம். ஆக இந்த காரணங்களை பொறுத்து நாம் தீர்வுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாமே காரணம் என்றால் நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லையா? இறைவன் வைக்கின்ற சோதனைகள் இருந்தால் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும், திருந்த வேண்டும். இவ் பொதுவான விதிகள். இனி ஒன்றாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். முதலாவதாக பொறுமை. எங்கள் சோதனையை பற்றி கஷ்டத்தை பற்றி குர்ஆனில் எங்கே சொல்லியிருக்கோ அங்கெல்லாம் சொல்லப்படுகின்ற வார்த்தை சபர், பொறுமை, பொறுமை. நாம் ஏற்கனவே சொன்னோமே அந்த ஆயத்து, நாம் உங்களை சோதிப்போம், அது அந்த ஆயத்து எப்படி தொடர்கிறது என்று சொன்னால், ஓ பஷிரி சாபிரீன், யார் பொறுமையாக இருக்கிறார்கள் நபியே அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி வழங்குங்கள். அல்லது இதா அசாபத்தகம் உசைபா காலு இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலேஹி ராஜிவோன், அவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் நேர்ந்தால் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் இறைவனுக்கு உரியவர்கள், அவனிடத்திலே நாங்கள் மீளப்போகிறோம். இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலேஹி ராஜிவோன். ஆகவே இந்த பொறுமை தான். இன்னொரு வசனம் 2:177, துன்பங்களின் போதும் வறுமையின் போதும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கின்ற போராட்டங்களின் போதும் எவர் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் புண்ணியவான்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக பொறுமை, அதுவும் சொல்கிறது துக்கத்தின் துவக்கத்தில் பொறுப்பது பொறுமை. ஆரம்பத்திலே பொறுமை வந்துடணும். பல பேர் பதறது ஆரம்பத்தில் தான் இறந்து போனாங்க ஒரு செய்தி வருது, உன் வியாபாரம் தோல்வி அடைஞ்சு போச்சு, உன் கப்பல் கவிழ்ந்து போச்சு, வருவீங்க அப்போ பதறான். அந்த சமயத்தில் அந்த பதறல்ல பதட்டத்தில் பல தவறுகளை செய்து விடுகிறான். பதறினால் சிதறும் எந்த தமிழிலே ஒரு கருத்து உண்டு. ஆகவே அது செய்தி வரும், சரி வரட்டும் ஏதோ பார்ப்போம் என்று அந்த சமயத்திலே கொஞ்சம் பொறுமையாக இருக்க, அந்த சமயத்தில் நாம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்கிறார். நல்ல முடிவுக்காக காத்திருப்பதே ஒரு வணக்கம். பெருமானார் சொன்னார், நல்ல முடிவுக்காக காத்திருப்பதே ஒரு வணக்கம். வெற்றி என்பது பொறுமையினால் தான் வரும். பெருமானார் சொன்னது வெற்றி என்பது பொறுமையினால் தான் வரும். பெருமானார் தோழர்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள், விளக்கு அணைந்து விட்டு, விளக்கு அணைந்து விட்டு சொன்னார்கள், இந்நாள் இல்லாஹையோ இந்நாள் இளையராஜு. ஒரு ஆள் கேட்டார், இதுக்குமா இந்நாள் இல்லா இளையராஜுன்னு சொல்லுவீர்கள், இந்த விஷயத்துக்குமா நீ? ஆம், இதுவும் ஒரு துயரம் தருகின்ற ஒரு விஷயம் தானே. ஆகவே இந்த சமயத்திலும் நாம் பொறுப்பையாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். இன்னொரு முறை சொன்னார்கள், இந்த மோமின் செயல் வியப்புக்குரியது, அஜீப், வியப்புக்குரியது. எப்படி என்றால், இவனுக்கு ஏதாவது தீமை விளையும் என்றால் இவன் பொறுமையாக இருந்து கொள்கிறாள், அதன் காரணமாக அவனுக்கு கூலி கிடைக்கிறது. கெட்ட விஷயங்கள் நடந்தால் பொறுமையாக இருக்கான், நன்மை விளையும் என்றால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான், அப்போதும் அவனுக்கு நன்மை கிடைத்து விடுகிறது. இது எவ்வளவு பெரிய விந்தை. தீமையிலும் அவன் நன்மையை பெற்றுக்கொள்கிறான், கஷ்டத்திலும் நஷ்டத்தை பெற்றுக்கொள்கிறான், இன்பத்திலும் நஷ்டத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். ஒரு குழந்தை இறந்து விட்டது. அல்லாஹ் கேட்டான் மலக்குகளை பார்த்து, எனது அடியானுடைய குழந்தைகளுடைய உயிரை நீங்கள் பறித்து விட்டீர்களா என்று கேட்டான். ஆம் என்று சொன்னார்கள். அவனுக்கு மிகவும் விருப்பமான அந்த குழந்தையினுடைய உயிரையா நீங்கள் பறித்தீர்கள்? ஆம் என்று அவள் சொன்னார்கள். அப்போது அடியான் என்ன சொன்னான்? அல்லாஹ் கேட்கிறான், எனது அடியான் என்ன சொன்னான்? இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவன் சொன்னான். அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியானுக்காக சோனத்திலே ஒரு வீட்டை கட்டுங்கள், அதற்கு பைத்துல் ஹம்த், நன்றிக்குரிய புகழுக்குரிய வீடு என்று அதற்கு பெயர் வையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஆக பொறுமை, எல்லா கட்டத்திலும் பொறுமை. பெருமானார் அதே சமயத்திலே அந்த சமயத்திலே உளறி தவறான வார்த்தைகளை எல்லாம் பேசிவிடக்கூடாது. சத்தியத்திற்காக சொன்னார்கள், சத்தியத்திற்கு மாற்றமான விஷயம், நான் இத்தனை நாளாக உன்னை தொழுதனே, உனக்கு இவ்வளோ ஜக்காத்து பண்ணனே, உன்னை இதெல்லாம் செஞ்சனே, என்ன போய் இப்படி சோதிக்கிறீ, பல பேர் பேசுகிறவங்களாம் பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் பேசிவிடாது. பெருமானாருடைய மகன் இப்ராஹிம் அலை இஸ்லாம், இப்ராஹிம் அவர்கள் மூத்தாகிவிட்டார். உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஆண் குழந்தைகளே கிடையாது, கடைசியாக ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை, எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தை இறந்து போச்சு. பெருமாள் கண்களை கண்ணீரை வடித்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என் நபிகளே நீங்களுமா அணுகிறீர்கள் என்று. அப்போது பெருமாள் சொன்னார்கள், நான் இந்த துக்கத்தை இறைவன் தந்துள்ளான, ஆனால் என்னுடைய நாவிலிருந்து ஒருபோதும் இறைவனுக்கு விருப்பமில்லாத வார்த்தைகள் வராது. விருப்பமில்லா அந்த கஷ்டமான சமயத்திலையும் தப்பு தண்டாவாக பேசக்கூடாது. இறைவனையுடைய ஆற்றலை குறித்தோ மோசமான விஷயங்களை எதுவும் பேசக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும் என்று இதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக துன்பங்கள் வருகிற போது இறைவனுடைய கருணையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் தக்கனத்துவம் என் ரஹமத்தில்லா, அல்லாஹ் சொல்கிறான், இறைவனுடைய அருளிலே நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். யார் இறைவனை அஞ்சுகிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், யார் இறைவனுக்காக அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு சிரமங்கள் இருந்து வெளியேறுவதற்கான ஒரு வகையை இறைவன் ஏற்படுத்துவான். பயப்படாதரா, ஒரு வழி வரும். நீங்கள் எதிர்பாராத புறத்திலிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரங்களை வழங்குவான். நீயே எதிர்பார்த்துருக்க மாட்டேன், அங்கிருந்து உனக்கு வந்து சேரும், வந்து சேரும். ஆக யார் அல்லாவை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்வதை பார்க்க, ஆக இறை கருணையிலே நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. நம்முடைய எப்போதும் தொடர்ந்து நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் இறைவனிடத்திலே செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், கஷ்டத்தில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்கள் இறைஞ்சுகின்ற போது அவர்களுக்கு பதில் தந்து அவருடைய கஷ்டத்தை போக்குபவர் யார் என்று இறைவன், நான் தான் உன் கஷ்டத்தை போக்குறேன். ஆக நம்பிக்கையோடு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், எப்படி பொறுமையாக இருந்தாங்கன்னு சொல்லி. ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு இளைய தம்பதிகள் காரிலே போய் கொண்டிருந்தார்கள். இஸ்லாமிய பற்றுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் விபத்துக்குள்ளாகிவிட்டார். மருத்துவமனையிலே சேர்த்தாகிவிட்டது, கோமா நிலைக்கு போய்விட்டார். மருத்துவர் சொல்லிவிட்டார். ஒன்று செய்வதற்கு ஒன்று, எப்போது கோமாவில் திரும்புகிறாரோ அப்போதான் அவருடைய வாழ்வு. ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், 5 வருடம் சென்று விட்டது. அவருடைய மனைவியிடத்தில் எல்லோரும் கேட்கிறார்கள், 5 வருஷம் ஆயிடுச்சுமா, இன்னுமா நம்பிக்கை வச்சுருக்கு, நீ வேறொரு கல்யாணம் முடிச்சுக்கோ, இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கோ என்று. அவர் உயிரோடு தானே இருக்காரு, நான் எதுக்கு இன்னொரு கல்யாணம் முடிக்கணும், நான் அவர் வருவார், எப்படியும் வருவார். 5 ஆண்டு சென்றன, 10 ஆண்டு சென்றன, 15 ஆண்டு சென்று விட்டார். ஒரு நாள் அவருடைய குழந்தை சிறுமி, ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண், நான் இன்னைக்கு நைட்டில் அப்பாவோட ஆஸ்பத்திரியில் தங்கிக்கிறேன் என்று அம்மாவிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டு அங்கே குரானை சூரத்துல் பக்ராவை இரவெல்லாம் ஓதிக்கொண்டது தூங்கிவிட்டது. திடீரென்று சத்தம் கேட்கிறது, அப்பா பேசுகிறார், திடீர்னு பேசுகிறார். அந்த குழந்தை பயந்து போய் டாக்டரிடத்திலே போய் சொல்லியது, ஆம், உன் தந்தைக்கு மீன் நினைவு வந்துவிட்டது, நினைவு 15 வருஷம் கழிச்சு, 15 வருடம் அல்லாவிடத்திலே துவா கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருந்த காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படலாம் அல்லது சற்று ஒத்தி போடப்படலாம். பெருமானார் சொல்லியது உடனடியாக அங்கீகரிக்கப்படலாம், ஒத்தி போடப்படலாம், அல்லது அதற்கு பதிலாக வேறொரு நன்மை தரப்படும். நீங்கள் ஒரு கோரிக்கை வைப்பீங்க, அதுக்கு பதிலாக வேறொரு நன்மையை உங்களுக்கு தரலாம், அப்படி எதுவுமே இல்லை என்றால் மறுமையிலே அதற்கு உங்களுக்கு ஈடு செய்யப்படும் என்று சொன்னார். நீங்கள் வரலாற்றை படித்துக் கொள்ளுங்கள், யூனுஸ் நபியுடைய வரலாறு, மீனிலே மீன் வைத்துக் கொள்கின்ற யூனுஸ் நபியுடைய வரலாறு, நோயால் பீடிக்கப்பட்ட அயூப் நபியுடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட இப்ராஹிமுடைய வரலாறு, இவங்கெல்லாம் எவ்வளவு பொறுமையாக இருந்தார் என்பதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய நினைவு திக்ரிலே இருக்கணும் எப்பவும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப், 13:28 அல்லாஹ் சொல்கிறார், யார் அல்லாவை நினைவு கூறுகிறார்களோ அவள் நெஞ்சங்கள் அமைதி பெறுகின்றன. ஆக அல்லாவை திக்ர் செய்து கொண்டும் தியானித்து கொண்டும் அவன் மீது நல்லெண்ணம் வைத்துக் கொண்டும் நம்பிக்கை வைத்துக் கொண்டும் அவனுடைய புகழ் பாடி கொண்டும் இருந்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு வழி பிறக்கும். அடுத்தபடியாக தொழுகையை கொண்டு நீங்கள் அல்லாவிடத்திலே உதவி தேருங்கள். ஒஸ்தாயினு பி சபரி ஒஸ்தலாம், பெருமானாருடைய வழக்கம் அதான், கஷ்டம் வந்துட்டால் தொழுகைக்கு போயிடுவாங்க. பிலால் அவர்களை அழைத்து சொல்வார்களாம், பிலாலே அரஹ்னா பிஹாயா பிலால், பிஹலாலே என்னுடைய ராகத்துக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், தொழுவைங்கன்னு சொல்ல மாட்டாங்க, என்னுடைய ராகத்துக்கு நீங்கள் ஏற்பாடு. அப்போ தொழுகை மனிதனுக்கு ராகத்தை தரக்கூடியதாக இருக்குது. கஷ்ட வேடாக வந்தால் தொழுகைக்கு போயிடுவாங்க, கிரகணம் வருது, புயல் வருது என்று சொன்னால் பெருமானார் அவர்கள் சலாத்துல் ஹவுஃப், அச்சத் தொழுகை என்ற ஒரு தொழுகையிலே அவர்கள் இறங்கி, இறைவா இந்த மழையை நன்மையானதாக ஆக்கி வைத்து விடுவாயாக, இந்த புயலை கொடுமை இல்லாததாக நீ ஆக்கி வைத்து விடுவாயாக, இந்த கிரகணத்தை நீ கஷ்டமில்லாமல் ஆக்கி வைத்து விடுவாயாக. ஆக தொழுகையின் மூலமாக உதவி தேடுவது. அடுத்தபடியாக விதி, அல்லாஹ்வுடைய விதியின் மீது நம்பிக்கை வைப்பது. குல்ல நுசீபனா இல்லாமா கதபல்லாஹுலனா, இறைவன் விதித்ததை தவிர வேறு எதுவும் உங்களை வந்து அடையாது. உங்களுக்கு வந்து சேரும் எந்த துன்பமானாலும் அது ஒரு வினைச்சுவடியில் மேலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் உங்களுக்கு வந்து சேருது. ஆக அல்லாஹ் கொடுத்தான் இது என்று நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அடுத்தபடியாக தவக்குள்னு ஒன்று இருக்கு. தவக்குள் அன்னைக்கு வந்ததை அப்படியே ஏற்றுக்கொண்டு சும்மா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் கொடுத்தான் விதி, எனக்கு நோய் வந்து நான் சும்மா வீட்டில் உட்காந்துருவேன், நான் எந்த வைத்தியம் பண்ண மாட்டேன், வியாபாரம் நஷ்டம் வந்தது அல்லாஹ் கொடுத்த தகுதி, பேசாமல் வீட்டில் உட்காந்துருவேன், அதற்கு அல்லாஹ் வெறும் ஏற்பாடு செய்யலாம். அதுக்கு பேர் தவக்குள். தவக்குள்னா என்ன அர்த்தம், தவக்குள்ள 3 கட்டம் இருக்கு. முதலாவது கட்டம் நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்வது, அந்த துன்பத்தை போக்குவதற்கு நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்வது. எல்லாருக்கும் தெரிந்த ஹதீஸ், ஒட்டகத்தையும் கட்டி போடு அது ஓடாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய், கட்டி போட்டுட்டு ஓடாமல் இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணு, சும்மா ரோட்டில் விட்டு கேட்காது. ஆக நம்ம வியாதி வந்ததும் அதுக்கான முயற்சிகளை செய், அதுக்கான தடுப்பு முறைகளை செய், எல்லாத்தையும் செஞ்சுட்டு அல்லாட்ட துவாக்கள், அல்லாஹ் வச்ச நோயை அல்லாஹ்.
0: அன்பு உறவுகள், தவிர்க்க முடியாத காரணத்தினால் வலிமையான நிகழ்ச்சி இடம்பெறவில்லை, மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு உங்களை சந்திக்கின்றார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். இன்று 13ஆம் தேதி ஜூன் மாதம் சனிக்கிழமைக்கு உரியது.
2: மேஷ ராசி நண்பர்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும். இடம் வீடு சம்பந்தமான வேலைகள் நிறையா இருக்கும். நீ யாராவது வீட்டில் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க வரல, ஐயோ நான் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணேன், வீட்டில் என்னப்பா இது மோட்டர் விட்டு விட்டு போகுது, இது இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது, ஏதேனும் ஒரு கோளாறு வந்துட்டே இருக்கேன், கோளாறு கோபி மாதிரி இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியது. இப்போ தான் அது வாங்கினா திருப்பி இப்படி இருக்குது, ஃபிஷ் டேங்க் வாங்கினா இப்படி இருக்குது, என்ன அது செலவு வந்துட்டே இருக்குது, இந்த வீடுனால இப்படியோ அப்படியோ அப்படியேன்னு பல யோசனைகள் மனசில் இருந்து கொண்டிருக்கும். ரொம்ப நாளாக இருந்த கவலைக்கு விடை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில கருத்துகள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை தெளி தெளிவாக புரிய வருது, ஓ இவங்க இப்படித்தான் இது இப்படித்தான் இது இப்படித்தான்னு தெளிவாக தெரியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விளையாட்டுத்தனமாக செய்த விஷயங்கள் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருது. அப்பாப்பா அப்போ நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணால் எவ்வளோ சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுல இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் இடம் எதுக்கேனும் ஹெல்ப்பு கொடுக்குறது, இதெல்லாம் ரெண்டெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் பாவம் நீங்கள் பார்த்துக்கோங்க, நமக்கு நம்ம மண்டபம் தான் நீங்கள் எடுத்துக்கோ, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்திக்கோங்க. இப்படி தாராளமாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து செயல்படுத்துவீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தோட்டம், மாடு வாங்குறது, வீட்டில் இன்னும் பிராணிகள் வாங்கி வளர்க்கக்கூடிய தினம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்றைய தினத்தில் சிந்தனைகள் மனசில் இருக்கும். மேஷராசி நண்பர்கள் வண்டி வாகனம் எடுக்கிறது, பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, அந்த வண்டியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான சில சூழ்நிலைகளில் இன்றைய தினத்தில் அமையும் நேரம் கிடைக்கும், அதை போய் பார்த்துட்டு வருவீங்க. பொருட்கள் வாங்குறதுக்குண்டான அற்புதமான நாள், இதை ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் நடந்தது அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நண்பர்கள், அலைச்சல்கள் நிறையா இருக்கும், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், நான் ஒன்று நினச்சா இது பாப்பா பாப்பா எவ்வளோ வேகம், எவ்வளோ ஏன் என்னோட காரியம் மட்டும் இப்படி இருந்துட்டுருக்குன்னு பல நேரங்களில் யோசிப்பீங்க. ரிஷபராசி நண்பர்கள், தம்பி தங்கைக்கு முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள், பிடித்தமான வாளை சந்திப்பீங்க. எதிர்காலத்தை வரக்கூடிய நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம், குழந்தை வரும், மொட்டை அடிக்கிறதுக்கு காது குத்துறது, இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பேசி நம்ம நாள்லாம் நிர்ணயம் பண்ண அதுக்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கணும். இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க, சரி சரி சரி சரி இல்லை பேசுன்னு சும்மா அதை பற்றி எடுத்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் டாப்பிக்லாம் இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்துக்கு உட்காந்து பேசக்கூடிய பிரிந்தவங்க ஒன்று சேர்றதுக்குண்டான நாள், வேலையே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இடமாற்றத்துக்குண்டான நாள், நிகழ்ச்சிகளுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டு ஒரு நிர்ணயம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. இன்றைய தினத்தில் ரிஷப ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா சில நேரம் டக்குன்னு கோவப்படுவேன், கோவம் வேண்டாம் சொன்னால் கேளு பேசாம டக்குன்னு கோவம் இல்லை, வண்டி வாகனத்தை நிறுத்தும் போது கேர்ஃபுல்லாக நிறுத்தணும், தப்பு நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ஃபைன் கட்டுவோம், இல்லை சார் கோர்ட்டு மேலே தான் கோர்ட்டு மேலே தான் நிற்கப்பட தள்ளி நிற்க சொன்னேன், எதுக்கு அந்த போர்டு பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் வரும், 1000 ரூபா ஃபைன் தேவையா நமக்கு அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது. ரிஷபராசி நண்பர்கள், வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மிதுனராசி நண்பர்கள், இந்த எதுனா அப்பா அப்பா அப்பாப்பா 4-5 நாள் அந்த டென்ஷன்ஸ் இல்லை, ஃப்ரீ நவ், இப்போ வெளியூர் போகலான்னு இருந்துருக்கேன், திடீர்னு இந்த பிரயாணம், இப்படி திடீர் பிரயாணம், திடீர் விஷயம், திடீர் காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும், கையில் இருக்கக்கூடிய வருமானங்கள் பெருகும், பணம் சம்பாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், ஒரு சில விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்கள்லாம் இது எடுத்தமாக கவுத்தமாக இல்லாமல் ஒவ்வொன்றும் அப்படியே ரொம்ப லாங் ப்ராசஸாக இருந்து அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். புது வியாபாரங்கள், தெரியாத வியாபாரங்களே பண்ண வேண்டாம், புது வியாபாரத்தை பண்ணும்போது 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது, அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு சில காரியத்தில் பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோபம் வந்தாலும் கொஞ்சம் நிதானத்தில் செயல்படுத்துறது நன்மையான பலன்களை கொடுக்கும். மிதுனராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு, அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் எல்லா வேலையும் என் தலையில் போட்டுவிட்டாங்க, என்ன பண்ணுறது, அதாவது நான் அப்போவே சொன்னேன் இது வேணும் இது வாழ்க்கை இல்லை இது சரி இது சரி எல்லாத்தையும் நம்ம தலையில் போட்டு உட்கார வச்சு யூ யூ யூ யூ அப்படி பல நேரங்களில் பல விஷயங்கள் பரவாயில்ல, கடவுள் இதாவது கொடுக்குற, பல பேர் வேலை இல்லாமல் இருக்கு, எனக்கு அட்லீஸ்ட் இதாவது நடக்கிறது அப்படின்னு சந்தோஷப்படுது. சார் எப்போ சார் விடுவி காலம், எப்போ சார் நல்லது நடக்கும், யாரை பார்த்தாலும் கேட்கலாம், சக்ஸஸ் இருக்குது, கவலைப்படாதீங்க, இந்த குட் டைம் இருக்குது உங்களுக்கு. நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும், மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும், மனதில் இருக்கிற அழுத்தங்கள் தீரும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் சில பேர் உதவி செய்வார், சில பேர் உபதிரவம் பண்ணுவார், எல்லாத்தையும் மனசை டிவெஞ்ச் ஆச்சுன்னு இருக்கேன், அப்புறம் பறந்துருவேன் இப்படிதான் சொல்லுதே. பாவம் அவ என்ன பண்ண, சரி விடு நம்ம திருப்பி அவாட்ட இதுக்கு அப்படி நீங்களே மாறிப்பேன். சில நேரம் இப்படி சொல்லுவேன், சில நேரம் அப்படி சொல்லுவேன், ஏன்னா டிபெண்ட் சூழ்நிலையை பொறுத்து. கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. சில விஷயங்களில் யாரையும் நம்பப்படாது, முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுவார், தெரியும் சார் இப்போ இப்போல்ல ரொம்ப வருஷமும் இப்படி தான் இருந்துருக்கு, எஸ் இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும், ஃபிசியோ சொல்லக்கூடிய விஷயம், டாக்டர் சொல்லக்கூடிய விஷயத்தை எக்ஸாக்டாக கடைப்பிடிக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லப்படாது, யூ மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்படி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. சிம்மராசி நண்பர்கள் வீட்டில் சொல்லுவா ஏதோ ஒரு நல்லதுக்காக சொல்லுவா அப்படின்னு எடுத்துக்கணும். சில விஷயங்கள்லாம் அவள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய யோசனைகள், மன யோசனைகள் இருந்துருக்கும். நட்புகள் உதவிகள் செய்வார். சில விஷமிகள் நம்ம இப்படி சொன்னாலும் அப்படி போய் அப்படியே டபுளாக ட்ரிபிளாக அடித்து சொல்லிவிடுவான், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சமா இது பேசலாம் இது பேசப்படாது, வீட்டில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும். இன்றைய தினத்தில் என்ன சார் பண்ணுறது, நிதானமாக இருக்கிறது நல்லது. சிம்மராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே ரொம்ப சூப்பரான நாள், பரவாயில்ல சார் எனக்கு அப்படியே பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கேன். எஸ் கிரக நிலை உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, அதனால் அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் சண்டை வந்தது கோவப்பட்டது இன்றைக்கி திருப்பி பேசினது கொஞ்ச நேரத்தில் மாறிவிட நீங்களே மாற்றி பேசிவிடுங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவேன், ரொம்ப இந்த பெரிய வெயிட்டான பொருட்கள் வலுக்கிற இடம் இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீச்சல் தெரியாதானே நான் குதிக்க போகிறேன், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செல்ஃபி எடுக்கிறது, நட் ரோட்டில் நிற்கிறது, பைக்கை ரிவர்ஸ் எடுக்கிறது, பைக்கை தூக்கி இப்படி இப்படி திருப்புறது, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் சாகசத்தை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைக்கி பெற்றவர்கள் அவங்க மன சந்தோஷ பிரகாரம் சில காரியங்கள் எடுத்துக்கொண்டு உற்றார் உறவினருக்கு எதுனா ஹெல்ப்னா முன்னாடி போய் நின்றுடுவேன். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய இரும்பு ஸ்கிராப் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் சோதனை இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வெற்றி பெற்றுடுவீங்க, அப்படியே சைடில் அப்படியே முன்னேற்றங்கள் வரும். இன்றைய தினத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு குபேர வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடும். சில விஷயங்கள் அப்படியே குழப்பமாக இருந்தது கொஞ்சம் அப்படியே நிர்ணயத்துக்கு வரும், சப்போர்ட்டிவ் சிஸ்டம் ஜாஸ்தியாகும், முக்கியமான நபர்கள்ட்ட ஃபோனில் பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கிண்டல் கேலி பண்ணுற சினிமா முன்னாடி நின்று காமிப்பேன், யார் உங்களால் முடிஞ்சதோ உங்களால் முடிஞ்சதோ நான் அந்த காரியம் பண்ணேன் இல்லையா அதுதான் அப்படின்னு சொல்லி பெருமைப்படு. வாட்ச் வாங்குறது, வாட்ச் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, பஜாரில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைனில் இ காமர்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்க அமோகமான பலன்கள் உண்டு. சித்த மருத்துவராக வருமா, இயற்கை மருத்துவராக இருந்துருக்கிறவங்க, அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும், அரசாங்கத்தின் மூலமாக அங்கீகரிக்கக்கூடிய நபர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துளாராசி நண்பர்கள் நேர நன்னா இருக்கு, நம்ம செயல்பட்டால் போதும், கடவுள் துணையும் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிரத்திங்கிற வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, நானும் எவ்வளவோ சொல்லிவிட்டேன் சார், யார் கேட்குறா இப்படி நினச்சி கவலையெல்லாம் பட வேண்டாம், பிகாஸ் யூனோ எவ்வளோ தடவை சொல்லியும் யாரும் கேட்கறது இல்லை. ஸோ கேட்கக்கூடிய நபர்கள் நம்ம சொல்லக்கூடிய நமக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்போம், அவளுக்கு நம்ம நல்ல விஷயங்கள் சொன்னால் போதும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், நான் அவளுக்காக நான் உழைச்சேன் நான் பண்ணேன் மற்றவா இந்த மாதிரி விஷயங்களே வேண்டாம். நம்ம ஏன் செய்யணும், அதுக்கப்புறம் ஏன் வருத்தப்படணும். யூ கேன் யூ கேன் டூ இட், இஃப் யூ கேனாட் ஜஸ்ட் டெல் யூ, அதாவது தெளிவாக சொல்லுங்க, என்னால் முடியல பண ரீதியாக வேணால் உபதவி பண்ணுறேன், இல்லை என்னால் பண ரீதியாக பண்ண முடியாது, பட் என்னால் இந்த காரியங்களை செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்கள். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பாசிக்கிறது நல்லது தான். ரிச்சிராசி நண்பர்களுக்கு நல்ல காலங்கள், சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு சிறப்பாக இருந்தது. டிபேட்லாம் வரதான் செய்யும், பட் நியாயத்தை பேசி தான் ஆகணும், பயந்துட்டே இருக்கவும் கூடாது, உங்களுக்கு அந்த குணமும் இல்லை. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பஞ்சுமில் வச்சுருக்கோங்க, வைண்டிங் வச்சுருக்கோம், ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கோம், லேத்து வச்சுருக்கோம், டெல்லிங் சம்மந்தமான மிஷின், ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், உங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். சில விஷயங்கள்லாம் நம்ம நினைச்சது கரெக்ட், இதுதான் ரைட், இதுதான் சரி அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்ம இறங்க தான் செய்வோம், ஆனால் நேரம் கிடைக்கும்ல அந்த சமயத்தில் நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, முக்கியமான நபர்களை சந்திக்கும் பொழுது அவள் சொல்கிறத கேட்கணும், லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். நெவர் எவர் டாக் அபவுட், நான் வந்து எனக்கு தெரியும் அது தெரியும், அவள் பேசுறதுக்கு முன்னாடி பேசாதீங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. இன்றைய தினம் நாலு நட்சத்திரம் அவ்வளோ சிறப்புகள் இல்லை, அதனால் இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம், மற்றவாளை பற்றி பேச வேண்டாம், காசிப் சொல்ல வேண்டாம், இரவல் பொருள் வாங்க வேண்டாம். அதே சமயத்தில் ஏதா இருந்தாலும் கட்டன் ரைட்டாக கொடுத்து விடுறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, எடுத்த காரியத்தை ஜெயிச்சுடுவேன், முடியல முடியவே பிடிக்காது, பாசிட்டிவாக பேசணும், நெகட்டிவாக பேசி பேசியே இப்படி இருந்துட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி கணவர் மனைவிக்கு, மனைவி கணவர் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கூட நின்று ஹெல்ப் பண்ணி ஜெயிச்சுடுவேன், பார்ட்னர்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த தினத்தில் பிற நம்பி சில காரியங்கள் பண்ணலாம், எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, ஐயோ கவனமாக இருக்கணும், சில நம்பி சில காரியங்கள் பண்ணலாம், பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும். மகர ராசி நண்பர்கள் சிலதெல்லாம் யார்கிட்ட மனசை விட்டு பேச சார், உள்ளுக்குள்ளேயே போட்டு புண்ணாக இருக்கு, கடவுள்கிட்ட தான் பேசணும் மாட்டேன் இல்லையா. குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு நிறைய நல்ல செய்திகள், எதிர்பார்த்தவளுக்கு அமோக பலன்கள் தேடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை தான், வயசானவளை கவனமாக பார்த்துக்கணும். இசை அமைப்பாளராக இருந்துட்டுருக்கவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம், கர்நாடிக் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டுருக்கவளுக்கு அனுகூல்யம், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவளுக்கு வாய்ப்பு, நாடக மேடையெல்லாம் நடிச்சுட்டுருக்கவளுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நன்னாக இருக்கு, ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை தேவை. ஒரு சில காரியம் தெல்ல தெளிவாக முடிவாயின்ட்டுருக்கு, ஓகே இதுதான் நம்ம பண்ணணும், இதுதான் நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டால் போல் உங்களுடைய செயல்பாடுகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசி நண்பர்களுக்கு சில நேரங்களில் மன வருத்தங்களுக்கும் சில நேரங்களில் ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது, உற்றார் உறவினர் உதவி செய்வார். அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது, நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கணும். நம்ம வந்து மறைமுக எதிரி வச்சுட்டு இவன் அப்படி பண்ணுறா அப்படி பண்ணா அப்படி தான் பண்ணுவான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது, அதுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது நல்லது. கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயம் கிரானிக்காக இருக்கக்கூடிய சில உடல் உபாதிகளை கவனமாக பார்த்துக்கணும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு, மீனராசிக்கு நட்புகள் கூடி வரும். சில பேர் நன்னா பேசுவார், சில பேர் ஆப்போசிட்டாக பேசுவார், பார்த்தாச்சு சின்னதுலேருந்து இப்படியே பார்த்து பார்த்து எனக்கு பழகி போயிடுது. வெளியில் இருக்கிறவாளே சொல்ல, எல்லாத்தையும் கூட இருக்கிறவாளையே சொல்லிகிட்டு இருக்கேன், எதுக்கு மறைக்கணும், எதுக்கு போய் பேசணும் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் ஒரு சில காரியம் நடக்கலைன்னா என்னடாது அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவே, காரியம் நடந்தனே எப்படி அப்படி ரொம்ப ஆனந்தப்படுவேல், எல்லாரும் தானே படுவா, நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக மீனராசி என்பவர்களுக்கு அதிகமாக. ஏழரை சனியுடைய தாக்கத்தில் இருக்கங்காட்டி சில தடங்கள் ஆக தான் செய்யும், சில எதிர்பார்த்து நடக்காமல் இருக்க தான் செய்யும், சிலது அபரிவிதமான வெற்றி கொடுக்கும், அப்பத்து கூட கவனமாக இருக்கும். இன்னைக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணுறது, என்ன சார் சரி பண்ணுறது, கோ வழிபாடு, கோ பூஜை அமோக பலன்களை தரும் வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஆண்
0: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகள். நேரம் சரியாக 8:55 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:55 தொடர்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
3: இன்று பிறந்த நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த
0: உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர்.

0: கொலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது என்றே
1: பாடடி குயிலே,
0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.
2: ஒரு எழுத்தாளரின் நாட்குறிப்பு அப்படிங்கிறது, ஒரு எழுத்தாளர் அந்த ஒரு மாத காலத்துக்குள் தான் பார்த்து
3: காலியொலிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்சுலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி மனித புதகுழியிலிருந்து நேற்றைய தினம் புதிதாக 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு இதுவரையில் 353 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வி என் ஆ பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான் நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என்று முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தற்போது தெரிவிக்கிறார். மட்டக்களப்புக்கு ஜனாதிபதியை அழைத்து நூலகத்தை திறக்க முடிந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீதேசனின் விடுதலைக்காக ஜனாதிபதியுடன் ஏன் பேச முடியவில்லை, அனைத்து நாடகம் தமிழ் மக்கள் இனி என்றாலும் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவிக்கிறார். கிளைச்சியைச் சேர்ந்த பிரபல மெல்லிசை பாடகர் சங்கீதன் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அதேவேளை பாடகர் சங்கீதன் தொடர்ந்து சமூக மாற்றத்தை நோக்கிய எழுச்சி பாடல்களை பாட வேண்டும் என்றும் அவர் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் சுரேசலை ஆகியோர் எந்த காரணம் கொண்டும் விடுவிக்கப்படக்கூடாதென்று இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான துல்லியமான புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறிய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு எதிராக முதலில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். 15 வயதான சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் வழக்கில் சந்தேக நபரான முன்னாள் அட்டமஸ்தானங்களின் விகாரதிபதி பல்லிகம கேவரண்ட தேரர் ஜூன் 16 தேதி அன்று அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களகத்துக்கு சென்று மரபணு பரிசோதனைக்காக தனது ரத்த மாதிரியை வழங்குமாறு அனுராதபுர நீதவான் நீதிமன்றம் நேற்று அவருக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு தனது இரண்டாவது பயணமாக எதிர்வரும் 15 தேதி முதல் 24 தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய இருப்பதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. சிறுவர் தொழிலாளர் முறையை ஒழிப்பது என்பது வெறும் சட்ட ரீதியான நடவடிக்கை மட்டுமல்ல, அது ஒரு சமூக மனிதாயமான பொறுப்பு என்று தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க வலியுறுத்தியிருக்கிறார். ஸ்ரீலங்கன் எலைன்ஸ் நிறுவனத்தின் மூலோபாய மீளாய்வு மற்றும் மறுசீரமைப்புக்காக விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. போதைப்பொருள் பாவனையுடன் சேவையில் ஈடுபட்டிருந்த 4 சாரதிகள் மற்றும் 2 நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் அச்சுவேலி தீத்தங்குளம் பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கட்நாயக்கா சர்வதேச விமானத்தினூடாக சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் இன்றும் கொண்டுவரப்பட்ட 39,90,000 ரூபா பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இலங்கை பயணியொருவர் விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு கலப்பு பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 316 கிலோகிராம் நிறையுடைய பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளார்கள். சிவனகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மககம பகுதியில் சட்டவிரோதமாக மதுபான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் கோடாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாத்தளை ராஜவீதி போலீஸ் காரியாலயத்துக்கு முன்னால் இன்று காலை மாத்தளை கிளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லாப் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லொரியின் சில்லில் சிக்கொண்டு வயோதிபர் ஒருவர் உயிரிழந்து போனார். நாட்டின் இருவேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் இருவர் உயிரிழந்திருப்பதோடு ஒருவர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். குடும்ப பிரச்சனை ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு சிறைக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்ட குடும்பஸ்தரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவ தினத்தில் கடமையாற்றிய இரண்டு போலீஸ் ஏஜென்ட்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களகத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சாவின் மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தாமதமின்றி மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குளியாப்பட்டிய நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் முன்னதாக அறிவிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி உரிய தினங்களில் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. கொச்சிக்கடையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவையொட்டி இன்று பிற்பகல் 2:30 முதல் 10:00 வரை புனித அந்தோனியார் சிலையை ஏந்திய வரலாற்று சிறப்புமிக்க மகா ஊர்வலம் நடைபெற உள்ளதால்

தங்களின் முழுத்திறனை வெளிப்படுத்த உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் தன் மீதும் காங்கிரஸ் மீதும் முன்வைக்கும் விமர்சனங்கள் ஏற்கப்படும் என்று மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் பதவிக்காலம் அக்டோபர் மாதத்துடன் முடிவுக்கு வருகிறது. அவருக்கு பதிலாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பானார் சிதம்பரம் புதிய தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த வழக்கை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நீதித்துறை அதிகாரி ஏமாற்றி 52 லட்சத்துக்கு மேல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு டெல்லி நீதிமன்றம் பிணை வழங்க மறுத்துள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு மாதாந்தம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் திட்டம் நடப்பு கல்வியாண்டில் செயல்படுத்தப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் ரோஜி எம் ஜோன் அறிவித்திருக்கிறார். கேரளத்தில் சிகெல்லா பாக்டீரியா தொற்று வேகமாக பரவுகிறது. வயநாடு மாவட்டத்தில் புதிதாக 7 சிறார்களுக்கு தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. புற்றுநோயாளிகளுக்கான கீமோ தெரப்பி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு மாற்று சிகிச்சைகளை ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளாகி 1 ஆண்டு ஆகிவிட்டது. 1 ஆண்டினவை அனுசரிக்கும் வகையில் இறந்தோரின் குடும்ப உறுப்பினர்கள் சம்பவ இடத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள். கோர்முஸ் நீரிணை அருகில் இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரானிய படைகள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டுகிறார். ஜம்மு காஷ்மீரில் இணையவழியில் போதை மாத்திரைகளை விற்று வந்த கும்பலில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 2000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் தொடங்க உள்ள அமர்நாத் யாத்திரைக்கு பல அடுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும்படி மத்திய ஆயுத காவல்படை, காவல்துறை மற்றும் பிற பாதுகாப்பு முகமை அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலின் ஆனி திருமஞ்சன உற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 110,880 ரூபாவாகவும் கிராமுக்கு 60 ரூபாய் உயர்ந்து 13,860 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டுக்கு இணங்கிவிட்டதாக இருதரப்பும் தெரிவிக்கின்றன. அமெரிக்கான இணக்க குறிப்பு நாளை கையெழுத்தாகும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. ஜெனீவாவில் அது இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் டொனால்டு டிரம்பின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் சிறப்பு கலப்பு தற்காப்பு கலைப்போட்டி நடத்தப்பட இருக்கிறது. அதற்காக த க்ளோ என்ற சண்டை அரங்கம் வெள்ளை மாளிகையின் தோட்டத்தில் $60 மில்லியன் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. உக்ரைன் நட்பு நாடுகளிடம் $20 பில்லியன் ராணுவ உதவியை கோருகிறது. நட்பு நாடுகளில் சில $2 பில்லியன் முதல் $6 பில்லியன் வரை உதவியாகவோ கடனாகவோ வழங்க வேண்டும் என்று உக்ரைன் கேட்டிருக்கிறது. வெனிசுலாவின் மிக மோசமான குற்றவியல் மற்றும் பயங்கரவாத குழுவான தென் அராகுவா அமைப்பின் சிரேஷ்ட தலைவர் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தென்கொரிய முன்னாள் அதிபர் ஜூன் சுக் இயோலுக்கு 30 ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகியவை செயல்படவில்லை என்ற புகார் வந்திருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பொது பங்கு வெளியீட்டின் மூலம் அந்த நிறுவனத்தின் தலைவரான எலான் மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனராக உருவெடுத்திருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தென்கொரியாவில் தனியாக வாழும் முதியவர்களுக்கு உதவ செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் அறிமுகமாகி இருக்கின்றன. பாடல்கள் பாடும், உணவு உண்ணவும், மருந்து எடுத்துக் கொள்ளவும், நினைவூட்டும், தனிமையை எதிர்கொள்ள உதவும் என்று அந்த பொம்மை புகழப்படுகிறது. சீனாவில் ஆபத்தான உணவு முறையை கடைபிடித்த பெண் கணைய வீக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். உடல் எடையை குறைப்பதற்காக அவர் இதனை கடைபிடித்ததை தொடர்ந்து தற்போது சிரமத்துக்கு உள்ளாகியிருக்கிறார். மலேசியாவில் சாலையோர கடைக்காரர் ஒருவரின் செயல் பலரை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அவர் குளிர்பானங்கள் தயாரிக்க கழிவறை அருகே உள்ள குழாயிலிருந்து நேரடியாக தண்ணீரை படிக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் பெர்மிங்காம் எச்பெஸ்டன் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற 10வது சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் டி20 உலகக்கிண்ண ஆரம்ப போட்டியில் இலங்கையை முன்னாள் சாம்பியன் இங்கிலாந்து 87 ஓட்டங்களால் வெற்றியேற்றியிருக்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக மோதும் ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டம் இமாச்சல பிரதேச

மாநிலம் தர்மசாலாவில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்து அணியின் கென் வில்லியம்சன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றது குறித்து விராட் கோலி வெளியிட்டுள்ள பதிவு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலியை காட்டிலும் வைபவ் சூர்யவன்சி மிகப்பெரிய சாதனைகள் படைப்பார் என்று தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் டெல் ஸ்டெயின் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா அதன் முதல் ஆட்டத்தில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அது தென்னாப்பிரிக்க நாடான பராகுவேயுடன் மோதியது. 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்கா வெற்றி பெற்றது. உலக கிண்ண போட்டியில் அமெரிக்க அணி 4 கோல்கள் அடித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். மற்றொரு ஆட்டத்தில் கனடாவும் போஸ்னியாவும் 1-1 என்று சமநிலை கண்டிருக்கின்றன. அடுத்த ஆட்டம் நாளை நடக்க இருக்கிறது. கால்பந்து போட்டி தொடரில் பங்கேற்பதற்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான போர்த்துக்கல் தேசிய அணி அமெரிக்காவை சென்றடைந்திருக்கிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டிகளை காண்பதற்கான அனுமதி சீட்டுகளின் விலை குறித்த கவலை மீண்டும் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 387.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.07 ரூபாய், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 335.25 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.16 ரூபாய், 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.

எண்ணில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:15 ஐக்கியராஜ்யத்தில், 8:15 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. காலை பூந்தென்றல், காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியானது அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் மலர்கின்றது.

0: தொல்லைகளெல்லாம் மறந்தன.
1: வாழ்த்துவோர் வாழ்த்தலா. மூன்றாவது பிறந்த நாள் வாழ்த்து.
0: பிறந்த நாள் இன்று பிறந்த.
1: ஜெர்மனியில் வசிக்கும் மிலோஷன் டக்ஸிகா தம்பதிகளின் செல்வன் புதல்வன் ரியான் அவர்கள் 11ஆம் தேதி ஜூன் மாதம் வியாழக்கிழமை அன்று வந்த தனது 3வது பிறந்த நாளை டியா அக்காவோடு இணைந்து 13ஆம் தேதி சனிக்கிழமை என்று கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று 3வது பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் செல்லத்தை அன்பு அப்பா மிலோஷன், அன்பு அம்மா தக்ஷிகா, அன்பு அக்கா டியா மற்றும் ஜெர்மனியில் வசிக்கும் பெரியப்பா பிரகாஷ், பெரியம்மா விதுஷா, அண்ணா ஆதித்யா, அமெரிக்காவில் வசிக்கும் பெரியம்மா பெரியப்பா நவனேசன், பெரியம்மா வினோதா, அக்காமார் வருஷா, அனிஷா மிருஷா, அம்மப்பா சிவசுந்தர் லிங்கம், அம்மம்மா ஜோகா, லண்டனில் வசிக்கும் அப்பப்பா விமலரத்னம், அப்பம்மா ஜெகசோதி, அத்தை மிலோஷா, மாமாமார் மாமிமார், மச்சான்மார் மச்சாள்மார், அக்காமார் அண்ணாமார், தம்பிமார் தங்கைமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியார்கள் கருள்பாய்க்கும் அபிராமி அம்மன் அருளோடு எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க என வாழ்த்தி நிற்கின்றார்கள். இன்று 3வது பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் செல்லத்தை டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அண்டிமார் மாமாமார் தாத்தாமார் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு பேரன் பேட்டி சிவசுந்தரலிங்கம் ஜோகா தம்பதிகள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். சரி அன்பு உறவுகளே, எங்களுடைய சிவசுந்தரலிங்கம் ஜோகா தம்பதிகளுடைய அன்பு பேரன் மிலோஷன் டக்ஷிகா தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் ரியான் தனது 3வது பிறந்த நாளை, அதாவது 11ஆம் தேதி வந்த வியாழக்கிழமை அன்று வந்த பிறந்த நாளை இன்று கொண்டாடி மகிழ்கின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று அபிராமி அன்னையினுடைய அருளோடு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கன டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி.
2: வணக்கம் ராஜானா, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
2: நாம் ராஜானா நலமா இருக்கிறோம், நன்றி. இன்று 3வது பிறந்த நாளைக்கு காணும் 11ஆம் தேதி

0: அந்த பிறந்த நாளை இன்றைக்கு நீங்க எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்க. எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ என்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அவைய கொண்டு வந்த பேரன் பேத்தி சிவசுந்தரலிங்கம் அவர்களும் ஜோகா அவர்களுக்கும் நன்றியை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வத்தை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி. அவர் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
2: வணக்கம் ராஜா,
1: சதீஷ் நலமா இருக்கீங்களா? சதீஷ்,
2: நான் நலமா, சந்தோஷமா இருக்கின்றேன். கொண்டு இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் அவர்களுக்கு செல்வத்துக்கு எங்கள் குடும்ப பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரியான் அவர்கள் வளர்ந்து படைத்து பட்டங்கள் பெற்று சிறப்பாக வாழ்த்திக் கொண்டு இதை வானிலைக்கு எடுத்து வந்த அப்பப்பா அம்மாவுக்கும் பார்த்துக்கொள்வது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரம், உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அவர்கள் அந்த பிள்ளை செல்வத்தை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுதும் அந்த வகையில் உங்களுக்கும் நன்றி. சதீஷ் டக்கன்னு நீங்கள் கட் பண்ணாதீங்க, டெலிஃபோனை உடனடியாக நீங்கள் கட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து கட் பண்ணுங்கள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் ஜோசரியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கின்றோம். நன்றி. இங்க வாங்க, இங்க வந்து விஷயத்தை சொல்லுங்க. ரேடியோ குறைக்கிறத விட்டுட்டு நீங்க
3: என்ன ராஜா
1: இப்ப விஷயத்தை சொல்லுங்க.
3: ஓ, இன்று பிறந்தநாள் கொண்டாடு உங்களை சிவ சுந்தரலிங்கம் யோகாவின் சின்னப்பா அப்பா, யோகாவின் செல்லப்பா அப்பா, ரியான் பாப்பா நன்றாக வாழு பாப்பா, சின்னப்பா அப்பா யோகாவின் ரியான் பாப்பா என்று அந்த பிள்ளை நீடூழி காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு அதை வாழ்ந்துகிட்டு வந்த சுந்தரலிங்கம் யோகா அவர்கள் அம்மம்மா மற்றும் அப்பம்மா அப்படின்றது எனக்கு வரையில அப்பம்மா அம்மம்மா அப்பப்பா தாத்தா எல்லாருக்கும் பிள்ளைகள் எல்லோருக்கும் எங்களுடைய நிறைந்த நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நீங்க இப்ப ரேடியோ குறைக்க போக எங்களை வானொலியில் இடைவெளி பெறும்.
3: அது அண்ணா சொல்ல கேட்கும் தானே அந்த வானொலியில?
1: இல்ல இல்ல, நீங்க சொல்லாம அதுல நின்று சொல்லி போட்டு பிறகு போய் குறைங்க. நன்றி.
3: நன்றி, நன்றி.
1: அவர் ஜோயஸ்ரீ அம்மா அவர்கள். ஜோயஸ்ரீ அம்மாவை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் பாடகர் கணேஷை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். கணேஷ்,
4: வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். கணேஷ், நீங்கள்
4: நலமா இருக்கிறோம். மிக நன்றி. முதலில் இன்று ரியா அதாவது வந்து
1: சுந்தரலிங்கம்
4: மூன்றாவது பிறந்த நாள் கொண்டிருக்கிறார். வாழ்க்கை எடுத்து வந்த பேரன் பேத்தி சுந்தரலிங்கம்
1: வாழ்த்துகள். அந்த பிள்ளை செல்வத்தை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கும் நன்றிகள்.
4: நன்றி, நன்றி.
1: அவர் சகோதரர் பாடகர் கணேஷ் அவர்கள். கணேஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் சௌதரி. ராசாத்தி நலமா இருக்கிறீங்களா?
5: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் செல்லத்துக்கு இனிய பிறந்த மூன்றாவது பிறந்த நாள்
1: என்னண்ணா,
5: மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் செல்லத்துக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடையும் நீடூழி காலம் வாழணும் என்று வாழ்க வாழ்கன் அவரை வாழ்த்தி கொண்டு இதனை வானிலைக்கு எடுத்து வந்த சிவசுந்தரலிங்கன் ஜோகா பேத்திமார் கூட்டம் எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா,
1: அன்பாக இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
5: நன்றி.
1: அவர் திருமதி ராசாத்தி தியாகராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சித்ரா பவன் அவர்கள். நீங்களும் நலமா இருக்கிறீங்களா?
6: ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க
1: படம் அனுப்பியில சித்ரா?
6: வந்துட்டு நீங்க எதுக்கு அனுப்புறேன் தெரியாம இருக்கு.
1: என் வைஃபர்கள் அனுப்பிச்சேன்.
6: ஓகே,
1: ஓகே.
6: நீங்கள் நல்ல சுகமா இருக்க எல்லாம் வல்ல சுருகி இருக்கமென பிரார்த்தித்துக் கொண்டு இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் ரியான் செல்லத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் ரெண்டு போலன்றும் எல்லா செல்வங்களும் பெற்று சிவகாராட்சியுடனும் நீண்ட ஆயுளுடனும் இருக்கணும் வந்து நான் மடங்கும் சிறு ஜீதத்தியம்மனை பிரார்த்தித்துக் கொண்டு இது வானொலி கொடுத்து வந்த திரு திருமதி சிவ சுந்தர்லிங்கம் லோகா தம்பதிகளுக்கும் இதே நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் உடனிருந்து அன்பாக உடை வருகின்றேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி இணைந்து கொண்டு அன்பாக வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைகள் அந்த பிள்ளை செல்வத்தை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுதும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சியாளர்கள். நன்றி. அவர் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
7: வணக்கம் ராஜானன்.
1: வணக்கம் பார்த்திபன். நலமா இருக்கிறீங்களா?
7: ஆமா நீங்கள் நலம் தானே?
1: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நன்றி.
7: குடிச்சிட்டீங்களா?
1: ஏன் வச்சு தர போறீங்களா? அவ நீங்க வரைய பாப்போம்.
7: இது என்ன பிள்ளைக்கு எங்கள் குடும்ப சாராய் நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர் எல்லா கலை பல்கலை பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க பார்வோட்டும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ வாழ்த்தி கொண்டு அதை எடுத்து வந்த பேரம்பத்தி சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதியினரின் குடும்ப சாரா நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மற்றும் பேரர்கள் கூட்ட எல்லோருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்ட கூறிக்கொண்டு இணைந்து கொண்டிருந்த.
1: என்னப்பா என்ன பார்த்திவன், இந்த விளையாட்டுக்கு பஞ்சப்படுறீங்க?
7: சரி,
1: தாவடி சந்தப்படாம யோகா சிவசுந்தரலிங்கம் தம்பதிகளுக்கும் இது நிறைந்த நன்றிகள். நன்றி சோதரம். இணைந்து கொண்டு
7: சொன்னீங்க,
1: கொஞ்சம் தடகுறீங்க பக்கண்டு நன்றி. அவர் பார்த்திபன் அவர்கள் அந்த பிள்ளை செல்வத்தை அழகாக வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
8: காலை வணக்கம் ராஜானா, ஜெர்மன்ல இருந்து
1: உதயம் பேசுறேன். நலமா இருக்கீங்களா உதயன்?
8: ஆம் ராஜானா, நல்ல சுகமா இருக்கோம். நீங்கள் எப்படி? அங்க
1: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்ற. நன்றி.
8: அதே நேரம் இன்று பிறந்த நாள் காணும் சிவசுந்தரலிங்கம் ஜோகா தம்பதிகளின் வீரன் ரியான் குட்டி தனது மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்நன்னாளில் குழந்தை எல்லா செல்வங்களும் பெற்று படித்து பட்டம் பெற்று இந்த வையகம் உள்ளவரை பெருவாழ் வாழுங்க. நாங்கள் எங்க குடும்ப சார்பாக வாழ்த்தி இந்நிகழ்வை வானொலி கடத்து வந்த ஜோகா சிவசுந்தரலிங்கம் தம்பதிகளுக்கு நன்றி. நன்றி.
1: நன்றி சௌரம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். மூன்று வயதுல எல்லாம் விளங்குமா சௌதரம்?
8: நன்றி.
1: உங்களுடைய வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபர் ஊடக சிவராணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் சிவராணி.
9: வணக்கம். வணக்கம் ராஜண்ணா. வணக்கம்.
1: மூன்று வயது பிள்ளைக்கு விளங்குமா பிள்ளை? இல்ல
9: இப்ப விளங்காட்டியும் அவர்கள் பதிந்து வைத்து அவர்கள் விளங்கும்.
1: அதுக்காக வேண்டி கேட்கல பிள்ளை. நான் இடிக்க விடுற பாட்டுக்கும் அந்த பிள்ளை இந்த இதுக்கும் சொந்த
9: பாட்டு விளங்குது. இப்பத்த பிள்ளைகளுக்கு பாட்டு இல்லாம
1: அது டப்பாங்க டப்பாங்க பாத்துல இருக்கிறார்கள் அவர்கள்.
9: ஓ அதெல்லாம் சொல்லி வேற இல்ல, அதெல்லாம் விளங்குது. அது சும்மா இங்க சோறு தித்தக்கும் பாட்டு டிவியில பாட்டை போட்டு தானே சோறு தித்தினோம். நான் கண்ணார கண்ட காட்சி.
1: ஆமா
9: அது எல்லாம் விளங்குது அந்த பாட்டுல. அது எப்படி உடம்பாடுன்னு தெரியல. அந்த அந்த வயசு படத்து கிடந்த கொண்டே அந்த நிமிந்து படுத்திருக்கிற வயசுலயே பாட்டு
1: கேக்கினான்.
9: அது இப்பத்த புள்ளியல், அது கம்ப்யூட்டர் மயத்துல பிறந்த
1: புள்ளியல்.
9: அந்த வகை அந்த வகையில் மூன்றாவது அகையில் கால் வைத்திருக்கும் ரியான் செல்லத்துக்கு நாங்களும் எங்க குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் மெல்ல மெல்ல வளர்ந்து படித்து உடலோட ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். அத்தோடு பேரன் ஊட்டி சூட்டன் பேரன் பேத்திமாருக்கும் ஒரு நல்ல அன்பையை மாதிரியை கொடுக்க வேணுமென இல்லாம இல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விட வருகிறேன். வானொலி வளர்ச்சிகளுக்கு எடுத்து வந்த அன்பு அப்பம்மா அம்மாக்கு நன்றி.
1: எனக்கு அவர் சகோதரி சிவராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை. வணக்கம்.
10: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் கமலமணி. நலமா இருக்கீங்களா?
10: நாங்க
1: உங்களுக்கு என்னது ரோசம் வந்தது?
10: என்னோட
1: மாத்திரம், அது என்னோட மாத்திரம், அன்பு கோபம் இல்ல.
10: இன்று மூன்றாவது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிரியான் செல்லம், இன்று போல் என்றும் அவர் தேக ஆரோக்கியத்துடன் நல்லமாக வாழ வேண்டும் என்று நான் வணங்கும் அபிராமி அம்மாவை வேண்டிக் கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த தாத்தா அம்மாவுக்கு விஸ்வசுந்தரம் லிங்கம் யோகா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வத்தை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார், மிக மகிழ்ச்சி அடைவார். நன்றி,
10: நன்றி ராஜா.
1: அவர் கமலமணி நவராஜா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
11: நீங்க காலம் வணக்கம் அன்பான ராஜா அண்ணா, உங்களுக்கு
1: வணக்கம். சௌதரி நலமா இருக்கிறீங்களா?
11: ஓ கடவுள் சிங்கோட நலமா இருக்கிறீங்க.
1: சவுண்ட குறைஞ்சிட்டீங்க கொஞ்சம்.
11: கொஞ்சம் நல்ல வேகம்.
1: அப்படியா, சவுண்டு குறையும் குறையும்.
11: கொஞ்சம் நாள சரியாயிடும் சொல்லி கொண்டா நலமா இருக்க வேண்டி இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் ரியானுக்கு இனிய மூன்றாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிள்ளை நீண்ட ஆயுள் செல்வம் அட்டைசரியம் சகல சம்பாக்கியங்களோட பதினாறும் பற்றி பெருவாழ் வாழ்ந்து பல கலையும் கேட்டு பல்லாண்டு காலம் ஆர்வோட்டும் பிள்ளையாக அந்த குஞ்சு வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்கிறேன். இதனை வாழலுக்கு எடுத்து வந்த அம்மம்மா அம்மப்பா எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு யோகா சிவசுந்தரன் நீங்கள் தம்பதியினருக்கு நன்றி கூறுவதோடு, மூன்று வயசுல அண்ணா கதைக்குதுகள் இந்த கண்ணுக்கு முன்னால நான் பார்த்துட்டு வந்தேன். ஓ நல்லா எல்லாம் தெரியும் அதுகளுக்கு, இந்த பிள்ளைகள் எல்லாம் தெரியாத அறிவான பிள்ளைகள் அண்ணா. மூன்று வயசு பிள்ளைகள் நல்லா எல்லாம் செய்துகள் பார்க்க பெரிய அற்புதமா தான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு என் பாக விடவருகிறேன் அண்ணா.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வன்றியானை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார், மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி,
11: வணக்கம் அண்ணா.
1: அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள், சிற்றாற்றோல்லாந்திலிருந்து. வணக்கம் சரஸ்வதி.
12: வணக்கம் ராஜா, நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ்வோம் அம்மாளாச்சி பிரார்த்தித்துக் கொண்டு பதினோராம் தேதி வந்த பிறந்த நாளை இன்று கொண்டாடும் ரியால் செல்வத்துக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் அவர் எப்போதும் நோயிட்டு சந்தோஷமாக அப்பா அம்மா சொல்லு கேட்டு படித்து முன்னுக்கு வரவுண்டு வாழ்த்தி கொண்டு எங்கள் குடும்பத்தின் சார் வாழ்த்தி கொண்டு இந்த வானொலி வளர்ச்சி கருதி இந்த நிகழ்வை எடுத்து வந்த சுந்தரலிங்கம் யோகா அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா.
1: நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். அந்த பிள்ளை செல்வத்தை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்த வந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
12: நன்றி ராஜா.
1: அவர் சகோதரி திருமதி சரஸ்வதி சிவஞானம், அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அனுபவம். வணக்கம் வணக்கம் பிபி, நலமா இருக்கீங்களா? பிபி
13: நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று தனது மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் செல்வன் ரியான் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் படித்து பட்டங்கள் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கு நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்திக் கொண்டு
14: கொண்டிருக்கும் செல்வன் ரியான் குட்டிக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர் இன்று போல் என்றும் சகல சௌபாக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் சகல கலைகளையும் கற்று சகலகலா வல்லவனாக பார்ப்போற்றும் பிள்ளையாக மூடுடி காலம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் பல்லங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு அத்தோடு இது வானொலி வளர்ச்சிக்காக எடுத்துக்கொண்டு வந்த திரு திருமதி சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களும் அம்மா நல்லும் ஆசியோட வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று
1: நன்றி. அந்த செல்லத்துக்காக நாம் தரும் பாடல்.

0: ஒலித்த பாடலை இயற்றியவர் புலவர் புலமை பெற்றவர்கள் பாடலை பாடியவர்கள் மனோடு இணைந்து சென்ற சித்ரா பாடலுக்கு இசை அமைத்தவர் தேனிசை தன்றல் தேவா. நேரம் சரியாக 9:38 ஐக்கியராச்சியத்தில் 8:38 ஒரு சில வர்த்தக விளம்பர பக்கம் சென்று உங்களிடம் வருகின்றேன். அன்பு உறவுகளே, ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ் சைபர் 44 430 80 சைபர் 4.
2: கனடா வன்கூவர் சரையில் சிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் ஃபிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ் பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு FDDA@ANGAY CHANDRASEKHAR.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே ஃபிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

0: செல் நகரில் எமதர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40 சைபர் சைபர்.
1: நேரம் சரியாக 9:44 ஐக்கியராச்சியத்தில் 8:44. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் 3வது பிறந்த நாள் வாழ்த்து. ஜெர்மனியில் வசிக்கும் மிலோஷன் தக்ஷிகா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரியான் 11 ஜூன் மாதம் வியாழக்கிழமை அன்று வந்த தனது 3வது பிறந்த நாளை டியா அக்காவோடு இணைந்து 13 சனிக்கிழமை இன்றே கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று 3வது பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் ஷெல்லத்தை அன்பு அப்பா மிலோஷன், அன்பு அம்மா தக்ஷிகா, அன்பு அக்கா டியா மற்றும் ஜெர்மனியில் வசிக்கும் பெரியப்பா பிரகாஷ், பெரியம்மா விதுஷா, அண்ணா ஆதித்யா, அமெரிக்காவில் வசிக்கும் பெரியப்பா நவனேஷன், பெரியம்மா வினோதா, அக்காமார் வருஷா, அனிஷா, மிருஷா, அம்மப்பா சுசுந்தர்லிங்கம், அம்மம்மா ஜோகா, லண்டனில் வசிக்கும் அப்பப்பா விமலரத்னம், அப்பம்மா ஜெகசோதி, அத்தை மிலோசா, மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார் மற்றும் முற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் ரவு அபிராமி அம்மன் அருளோடு எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்கென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். என்று 3வது பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் செயலத்தை டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அண்டிமார், மாமாமார், தாத்தாமார் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்கென வாழ்க்கையை மகிழ்கின்றார்கள். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு பேரன் பேட்டி. ஜெர்மனியில் வசிக்கும் நமது அன்பு நேயர்கள் சிவசுந்தர்லிங்கம் யோகா தம்பதிகள் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜன், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சௌக்கியமா இருக்கின்றோம். நீங்கள்?
2: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
1: ரேடியோ தொலைவா வருதாமா?

0: அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் ஹலா, நலமா இருக்கிறீங்களா? பாத்தீங்களா ஹலா ராணி, இந்த கிரௌடுக்கு அடிச்சு வந்திருக்கிறீங்களா? உள்ள கட்டிக்காரு எப்படி இருக்கிறாரு உங்களுடைய அன்பு கணவர்? நல்லா இருக்கணும் கொண்டு இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு
1: ஆரோக்கியத்தோடும் நலத்தோடும் எங்களோடு சிரித்து பேச வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டண்ணா. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் என்ன திருமதி நியோன் தரிசிகா.
0: அவன் அம்மா அப்பாண்ட பேரா?
1: ஓ, லியோன்
0: மிலோசன். மிலோசன்
1: மிலோஜன்
0: தக்ஷிகா.
1: தம்பதிகளின் செல்வ புதல்வன்
0: ரியான்
1: இல்லத்துக்கு எனது குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சகல செல்வங்களும் பெற்று படித்து பல பட்டங்கள் பெற்று சகலகலா வல்லவனாக வாழ வேண்டும் என்று நம் மனதார வாழ்த்துகின்றேன் அண்ணா. இதை வானொலி வளர்ச்சி எழுதி எடுத்து வந்த திரு திருமதி சுந்தர்லிங்கம் யோகா தம்பதிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அண்ணா.
0: நன்றியம்மா.
1: வணக்கம்.
0: உங்களுடைய அன்பான வாழ்த்துகள் அந்த பிள்ளை செல்வத்தை வளமுறை செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி ஹலா ராணி பரதராஜன் அவர்கள் பிரான்சில் இருந்து இணைந்து கொண்டு அந்த பிள்ளையை வாழ்த்தி சென்றார். அவர்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: பேபி சிவா. நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம் நன்றி. அதே போல் நீங்கள் நல்லா இருக்கணும்னு இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு சொல்லுங்கள்.
2: பிரியான் குட்டிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா?
2: நாங்க நல்லா
0: நல்ல உற்சாகமா கல்யாணம் பாத்து எத்தனை குடிச்சு.
2: ஆ,
0: நல்லமா.

0: நாங்கள் நலமா இருக்கிறோம் தேவன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நான் எல்லாம் இங்கு நல்ல உயிரோட நல்ல காலை என்று சொல்லிக்கொண்டு ராஜா நீங்க நல்லமா இருக்கணும் வேண்டிக் கொண்டு. மிலான் சக்ஷியாக தம்பிகள் தானே?
0: ஓமா, அவருக்கு அவையில் வந்து மிலோஷன், மிலோசன் தகப்பனு பேர் மிலோஷன் டக்ஷிகா.
1: மிலோஷன் டக்ஷிகா வந்து செல்வக்குட்டி ரியான் பிள்ளைக்கு எங்கள் குடும்பம் சார்பாக அவர் நோய் நொடின்று நலமுடன் வாழ்ந்து நல்ல பிள்ளையா வளர்ந்து உருக்கும் சமத்துக்கும் சேவை செய்வோம் சொல்லிக்கொண்டு அவரு ஆரோக்கியம் வளரவன் சொல்லி வளர்ந்து எல்லா செல்வம் பெறுவோம் சொல்லிக்கொண்டு எங்களோட பள்ளிவிட ஆழ்வார் இந்த ஆசைகளை கொண்டு சொல்லி வேண்டிக் கொண்டு அவரை வாழ்த்து குடும்ப சார்பா. நன்றி அண்ணா, வணக்கம்.
0: நன்றி தேவன், அன்பாக இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் தேவன் தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அவருடைய தொடர்பு இணைத்துக் கொள்ள முடியவில்லை, அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அன்புறவுகளை வேகமாக நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள். அன்புறவுகளே, இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். தர்மோதியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: ஐயா வெளியே போயிட்டேன், பின்னாடி எடுத்தேன்.
0: அதே போல் நீங்களும் நல்லா
2: இருக்கணும்
0: பிரார்த்தித்துக் கொண்டு.
2: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன்,
0: அவருக்கு பேர் வந்து
2: செல்லக்குட்டி, சுகமாகவும் நிலவாகவும் நல்ல ஆரோக்கியமா நல்ல பிள்ளையா வளர்ந்து அம்மா அப்பா அம்மம்மா தாத்தா எல்லோருக்கும் நல்ல பிள்ளையா வாழ செல்வத்தை வாழ்க வாழ்க குடும்பத்தார் வாழ்த்தி கொண்டு. இது சின்ன ஒரு சின்ன 3 வயது தானே அவருக்கு?
0: அவர் 3 வயது குட்டி.
2: ரெண்டு பெரியது.
0: என்னமா
2: சின்ன சின்ன நடு நடந்து செம்பவட வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தார் அமுத காணம் பொழியுதடா, அமுத காணம் பொழியுதடா. சின்ன சின்ன நடு நடந்து செம்பவட வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுத காணம் பொழியுத

0: வரும் செல்வம் உனை போல் தெய்வம் வேறு இல்லையடா, தேடி வரும் செல்வம் உனை போல் தெய்வம் வேறு இல்லையடா. நன்றி ஐயா.
1: நன்றி சோதரி. பாடலோடு வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு மங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
0: நன்றி ஐயா.
1: அவர் சோதரி திருமதி தர்மபதி ரவீந்திரன் அம்மா அவர்கள் சுவிஸிலிருந்து இணைந்து கொண்டு வாழ்த்தியிருந்தார். அந்த செல்லக்குட்டிக்காக அவருடைய செல்லங்களை எல்லாம் பார்த்து அவருக்காக நாங்கள் தரும் பாடல்.

0: செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிரம்மபதியில் தான் தோன்றிய அம்மனாக எழுந்தருளி அடியாரர்களுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31st ஆண்டு வருடாந்த மகோற்சவ திருவிழா. ஓம் சக்தி அபிராமி சக்தி. நிகழும் பராபவ ஆண்டு ஆண்டு திங்கள் 7 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா காலை 10 யாக பூஜையுடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்களவாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ளவர் மல்லங்கார காட்சியும் இடம்பெறும். இவ்வேளை அடியார்கள் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்று உய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2rd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். இவ்வேளை அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் அன்னதான பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். பால் செம்பு காவடி கற்பூர சட்டி எடுக்கவுள்ள அடியார்கள் முற்கூட்டியே ஆலயத்துடன் தொடர்பு உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79 26.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பச்சிலைப்பள்ளி பிரதேசபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் ஈஸ்வரன் தயாளினி முன்வைத்த பிரேரணை பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கடந்த 2022 கொண்டுவரப்பட்ட சாதகமான திருத்தங்கள் காரணமாக சுமார் 75 முதல் 100 வரையான கைதிகள் பிணையில் செல்ல முடிந்திருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா தெரிவிக்கிறார். இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேசல விவகாரத்தை மையப்படுத்தி இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. கல்வித்துறையில் காணப்படும் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் முதலீட்டுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியையும் போட்டித் திறனையும் வலுப்படுத்துவது மிக மிக அத்தியாவசியமானது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிடுகிறார். செம்மணி மனித புதகுழியிலிருந்து நேற்றைய தினம் புதிதாக 12 மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு இதுவரையில் 353 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இறுதிப்போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வி என் அ பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான் நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என்று முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தற்போது தெரிவிக்கிறார். மட்டக்களப்புக்கு ஜனாதிபதியை அழைத்து நூலகத்தை திறக்க முடிந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீதேசனின் விடுதலைக்காக ஜனாதிபதியுடன் ஏன் பேச முடியவில்லை? அனைத்து நாடகம் தமிழ் மக்கள் இனி என்றாலும் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவிக்கிறார். கிளிநொச்சியைச் சேர்ந்த பிரபல மெல்லிசை பாடகர் சங்கீதன் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அதேவேளை பாடகர் சங்கீதன் தொடர்ந்து சமூக மாற்றத்தை நோக்கிய எழுச்சி பாடல்களை பாட வேண்டும் என்றும் அவர் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் சுரேசலை ஆகியோர் எந்த காரணம் கொண்டும் விடுவிக்கப்படக்கூடாது என்று இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான துல்லியமான புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறிய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு எதிராக முதலில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். 15 வயதான சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் வழக்கில் சந்தேக நபரான முன்னாள் அட்டமஸ்தானங்களின் விகாரதிபதி பல்லிகம கேவரண்ட தேரர் ஜூன் 16 அன்று அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களகத்துக்கு சென்று மரபணு பரிசோதனைக்காக தனது ரத்த மாதிரியை வழங்குமாறு அனுராதபுர நீதவான் நீதிமன்றம் நேற்று அவருக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு தனது 2வது பயணமாக எதிர்வரும் 15 முதல் 24 வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய இருப்பதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. சிறுவர் தொழிலாளர் முறையை ஒழிப்பது என்பது வெறும் சட்ட ரீதியான நடவடிக்கை மட்டுமல்ல, அது ஒரு சமூக மனிதாயமான பொறுப்பு என்று தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க வலியுறுத்தியிருக்கிறார். ஸ்ரீலங்கன் எலைன்ஸ் நிறுவனத்தின் மூலோபாய மீளாய்வு மற்றும் மறுசீரமைப்புக்காக விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. போதைப்பொருள் பாவனையுடன் சேவையில் ஈடுபட்டிருந்த 4 சாரதிகள் மற்றும் 2 நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் அச்சுவேலி தீத்தங்குளம் பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது.
கட்நாயக்க சர்வதேச விமானியத்தினூடாக சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் இன்றும் கொண்டுவரப்பட்ட 39,90,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இலங்கை பயணியொருவர் விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு களப்பு பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 316 கிலோகிராம் நிறையுடைய பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளார்கள். சிவனகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மககம பகுதியில் சட்டவிரோதமாக மதுபான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் கோடாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாத்தளை ராஜவீதி போலீஸ் காரியாலயத்துக்கு முன்னால் இன்று காலை மாத்தளை கிளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லாப் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லொரியின் சில்லில் சிக்கொண்டு வயதுபர் ஒருவர் உயிரிழந்து போனார். நாட்டின் இருவேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் இருவர் உயிரிழந்திருப்பதோடு ஒருவர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். குடும்ப பிரச்சனை ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு சிறைக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்ட குடும்பஸ்தரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவ தினத்தில் கடமையாற்றிய 2 போலீஸ் சார்ஜென்ட்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாதம்பே பகுதியில் 5 வயதுடைய முன்பள்ளி மாணவியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 65 வயதுடைய தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களகத்தின் உதவி பணிப்பாளர் ரங்கராஜபக்சாவின் மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தாமதமின்றி மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குளியாப்பட்டிய நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் முன்னதாக அறிவிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி உரிய தினங்களில் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. கொச்சிக்கடையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவையொட்டி இன்று பிற்பகல் 2:30 முதல் இரவு 10 வரை புனித அந்தோனியார் சிலையை ஏந்திய வரலாற்று சிறப்புமிக்க மகா ஊர்வலம் நடைபெற உள்ளதால் கொட்டாஞ்சேனை மற்றும் கடற்கரை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வீதிகளில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1,355,000 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,375 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், எந்த ஐரோப்பிய நாடும் இந்திய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில்லை, ஆனால் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பல ஆண்டுகளாக ஐரோப்பிய ஆயுதங்கள் பாகிஸ்தானால் பயன்படுத்தப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி 6 அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் செலோவேக்கியாவுக்கு இன்று செல்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சீரிய முயற்சிகளால் நாட்டின் பெண்கள் தங்களின் முழு திறனை வெளிப்படுத்த உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் தன் மீதும் காங்கிரஸ் மீதும் முன்வைக்கும் விமர்சனங்கள் ஏற்கப்படும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் பதவிக்காலம் அக்டோபர் மாதத்துடன் முடிவுக்கு வருகிறது. அவருக்கு பதிலாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பானா சிதம்பரம் புதிய தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டசபை உறுப்பினரும் 2 பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வைத்து வந்தவரான விஜயதரணி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த வழக்கை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நீதித்துறை அதிகாரி ஏமாற்றி 52 லட்சத்துக்கு மேல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு டெல்லி நீதிமன்றம் பிணை வழங்க மறுத்துள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு மாதாந்தம் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் திட்டம் நடப்பு கல்வியாண்டில் செயல்படுத்தப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் ரோஜி எம் ஜோன் அறிவித்திருக்கிறார். கேரளத்தில் சிகல்லா பாக்டீரியா தொற்று வேகமாக பரவுகிறது. வயநாடு மாவட்டத்தில் புதிதாக 7 சிறார்களுக்கு தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. புற்றுநோயாளிகளுக்கான கீமோ தெரப்பி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு மாற்று சிகிச்சைகளை ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளாகி 1 ஆகிவிட்டது. 1 நவை அனுசரிக்கும் வகையில் இறந்தோரின் குடும்ப உறுப்பினர்கள் சம்பவ இடத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள்.
ஹோர்முஸ் நீரிணை அருகில் இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரானிய படைகள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் குற்றம் சாட்டுகிறார். ஜம்மு காஷ்மீரில் இணையவழியில் போதை மாத்திரைகளை விற்று வந்த கும்பலில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 2000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் தொடங்க உள்ள அமர்நாத் யாத்திரைக்கு பல அடுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும்படி மத்திய ஆயுத காவல்படை, காவல்துறை மற்றும் பிற பாதுகாப்பு முகமை அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலின் ஆனி திருமஞ்சன உற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் என்று, ஒரு சவரன் 110,880 ரூபாவாகவும், கிராமுக்கு 60 ரூபாய் என்று 13,860 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் தென் லெபனானில் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்கள் உறவினர்களை தற்காலிக இடுகாடுகளில் அடக்கம் செய்து வருகின்றார்கள். இஸ்ரேல் லெபனான் சண்டையால் பலரின் கிராமங்கள் பெரிய அளவில் சேதமடைந்துள்ளன. அதனால் பலரும் ஹராட் சைதாவில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக இடுகாட்டில் தங்கள் உறவினர்களை அடக்கம் செய்கிறார்கள். அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டுக்கு இணங்கிவிட்டதாக இருதரப்பும் தெரிவிக்கின்றன. அமைதிக்கான இணக்க குறிப்பு நாளை கையெழுத்தாகும் என்று தகவலறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. ஜெனீவாவில் அது இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் டொனால்ட் டிரம்பின் 80th பிறந்த நாளை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் சிறப்பு கலப்பு தற்காப்பு கலைப்போட்டி நடத்தப்பட இருக்கிறது. அதற்காக த க்ளோ என்ற சண்டை அரங்கம் வெள்ளை மாளிகையின் தோட்டத்தில் 60 மில்லியன் டாலர் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. உக்ரைன் நட்பு நாடுகளிடம் 20 பில்லியன் டாலர் ராணுவ உதவியை கோருகிறது. நட்பு நாடுகளில் சில 2 பில்லியன் டாலர் முதல் 6 பில்லியன் டாலர் வரை உதவியாகவோ கடனாகவோ வழங்க வேண்டும் என்று உக்ரைன் கேட்டிருக்கிறது. வெனிசுலாவின் மிக மோசமான குற்றவியல் மற்றும் பயங்கரவாத குழுவான டென் அராகுவா அமைப்பின் சிரேஷ்ட தலைவர் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தென்கொரிய முன்னாள் அதிபர் ஜூன் சுக் இயோலுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவை செயல்படவில்லை என்ற புகார் வந்திருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பொது பங்கு வெளியீட்டின் மூலம் அந்த நிறுவனத்தின் தலைவரான எலான் மஸ்க் உலகின் முதல் டிரில்லியனராக உருவெடுத்திருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தென்கொரியாவில் தனியாக வாழும் முதியவர்களுக்கு உதவ செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் அறிமுகமாகி இருக்கின்றன. பாடல்கள் பாடும், உணவு உண்ணவும், மருந்து எடுத்துக் கொள்ளவும், நினைவூட்டும், தனிமையை எதிர்கொள்ள உதவும் என்று அந்த பொம்மை புகழப்படுகிறது. சீனாவில் ஆபத்து

அணியை முன்னாள் சாம்பியன் இங்கிலாந்து 87 ஓட்டங்களால் வெற்றியேற்றியிருக்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக மோதும் ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டம் இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்து அணியின் கென் வில்லியம்சன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றது குறித்து விராட் கோலி வெளியிட்டுள்ள பதிவு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலியை காட்டிலும் வைபவ் சூர்யவன்சி மிகப்பெரிய சாதனைகள் படைப்பார் என்று தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் டெல் ஸ்டெயின் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா அதன் முதல் ஆட்டத்தில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அது தென்னாப்பிரிக்க நாடான பராகுவேயுடன் மோதியது. 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்கா வெற்றி பெற்றது. உலகக்கிண்ண போட்டியில் அமெரிக்க அணி 4 கோல்கள் அடித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். மற்றொரு ஆட்டத்தில் கனடாவும் போஸ்னியாவும் 1-1 என்று சமநிலை கண்டிருக்கின்றன. அடுத்த ஆட்டம் நாளை நடக்க இருக்கிறது. கால்பந்து போட்டித் தொடரில் பங்கேற்பதற்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான போர்த்துக்கல் தேசிய அணி அமெரிக்காவை சென்றடைந்திருக்கிறது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை காண்பதற்கான அனுமதி சீட்டுகளின் விலை குறித்த கவலை மீண்டும் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். இங்கிலாந்து கால்பந்து அணியின் காலணிகள் திருடப்பட்டுள்ளன. முதல் பயிற்சிக்கு முன்னர் அது நடந்திருக்கிறது. 3 நாடுகள், 3 வண்ணங்கள், 1 பந்து, எதற்காக இது? ரியோனோடா, அதுவே இந்த ஆண்டின் FIFA உலகக்கிண்ண போட்டிக்கான அதிகாரப்பூர்வ பந்தின் பெயராக இருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 387.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.07 ரூபாய், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 335.25 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.16 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 420.63 ரூபாய், இந்திய பிரமதியில் 119.39 ரூபாய், 1 ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.40 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.56 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.68 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.02 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மன்னத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மன்னமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாச்சப்பிள்ளுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris.
3: VT Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Les Gonesse.
3: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நேரம் சரியாக 10:19 ஆக்கிராட்சியத்தில் 9:19 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது

0: மூன்றாவது ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்து நிகழ்வு. ஜெர்மனியில் வசிக்கும் மிலோஷன் தட்சிகா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரியான் 11ஆம் தேதி ஜூன் மாதம் வியாழக்கிழமை அன்று வந்த தனது 3வது பிறந்த நாளை டி ஹாக்காவோடு இணைந்து 13ஆம் தேதி சனிக்கிழமை என்று கொண்டாடி மகிழ்கின்றார். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகள். ஜெர்மனியில் வசிக்கும் பேரன்பேட்டி சிவசுந்தரலிங்கம் ஜோகா தம்பதிகள் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவாசினி, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே நிலமா இருக்கோம். வேண்டிக் கொண்டு இந்த 3வது பிறந்த நாளை கொண்டாடிக்கொண்டு இருக்கும் ரியான் எல்லாத்துக்கும் அங்கே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த அம்மா அப்பா அம்மாவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அந்த பிள்ளை செல்வத்தை வளம் பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: அவர் சுபாஷினி பத்மநாதன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். அன்புறவு வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா மகேஸ்வரன், நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள்
0: எங்க பண்ணீங்க இவ்வளவு நேரம்?
2: போக இல்ல, நான் வீட்டு தான் நின்றேன்.
0: என்ன செய்றீங்க வீட்டு நின்று?
2: கொஞ்சம் வேலை இருந்தால அதை செய்து செய்து.
0: என்ன வேலை செய்றீங்க?
2: அது சகானா விடுத்து விட்டா.
0: என்ன வேலை செய்து சகானாட? என்ன ஒரு மணி நேரம் நல்லிட்டுவீங்களோ?
2: இல்ல ராஜா, நான் அடுத்த டீம் விடக்கட அடுத்த அது சொன்ன கதை பாக்கப்பா. ம், அப்பா அதுகளையும் சொல்லி கொண்டு
0: அதையும் சொல்லி கொண்டு
2: நின்றேன். கண்டு படுத்தியால வந்து தெரியானே.
0: என்னம்மா?
2: சீராக
0: வந்து கொண்டிருக்கின்றது சகோதரம்.
2: நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்
0: அதாவது எங்களுக்கு டெண்டு இணையத்துல இருந்தா நாங்கள ரேடியோ பயந்து கொள்றது. இப்ப கடந்த ஒரு வாரமாக ஒரு இணையத்துல இருந்தா பயந்து
2: கொண்டிருந்தோம்.
0: அப்படி இல்ல, அது இல்ல உண்மையை நீங்க சொல்றேன்னா நல்லது. அதுவும் சீராகத்தான் போய் கொண்டிருக்கு, எந்தவித தடங்களும் இல்லாம சூப்பரா போய் கொண்டிருக்கு. அப்படிதான் செய்யணும் இல்ல, எல்லாருக்கும் எல்லா வீட்டிலும் இருக்கிற சிக்னல் தான் உங்களுக்கு பிழைக்கும். கமலமணி வீட்டையும் ஒரு கிழமைக்கு கூடுதலான விளையாடிச்சதுதான்.
2: நேற்று பார்த்தேன் பின்னேரம் 5 மணிக்கும் சியாமலாக்காம சொன்ன கட் பண்ணி
0: வந்தேன். இப்ப நல்லபடியா தாராளமா பிள்ளைகள் மாதிரி பால் குடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிறேன்.
2: அவர் செய்யும் செயலை எனக்கு அன்பி சொன்னதுல நான் சிறு கவிதையாக அதை தொகுத்து
0: வந்திருக்கிறேன். அதுதான் முக்கியம்.
2: கருசுமந்த அம்மா நான் சிரிக்கின்றேனும் செயலை பார்த்து, கருசுமந்த அம்மா நான் சிரிக்கின்றேனும் செயலை பார்த்து, சிறு சிறு விளையாட்டில் சிந்தனையுடன் செயல்படுகின்றானே, சிறு சிறு விளையாட்டில் சிந்தனையுடன் செயல்படுகின்றானே. 3 வயசு உனக்கடா உள் வேகம் சிறப்படா, 3 வயசு உனக்கடா உள் வேகம் சிறப்படா, அக்காவின் கைகோத்து அழகாக நடக்கின்றானே, அறிவான செயல் செய்து அழகாக காட்டுகின்றானே, அம்மம்மாவிடம் பல கேள்விகளை தொடுக்கின்றானே. சின்ன கண்ணன் நீயடா சிறப்போடு நீ வாழ்கடா, சின்ன கண்ணன் நீயடா சிறப்போ ஓடு நீ வாழ்ந்துடாடா, ஓடி விளையாடி ஓய்ந்துடாமல் நீ வாழ்ந்துடாவடா, ஓடி விளையாடி ஓய்ந்துடாமல் நீ வாழ்ந்துடடா. நன்றி, வணக்கம் அண்ணா.
0: நன்றி சோரி.
2: மூன்று வயசு ராஜா, அவருக்கு மூன்று வயசு என்று சொல்ல முடியாது. அப்படி ராஜா என்னட்ட கூட கொடுத்திருக்கிறாரு, அதைய கூட்டு சிற்றுவாங்கதான் இருக்கிற ராஜா அண்ணா.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சோரம். அவர் அதாவது இன்று தனது பிறந்த நாளையே கொண்டாடி கொண்டிருக்கின்ற ரியான் செல்லத்திற்காக கவிதை மலையோடு இணைந்து கொண்டு சிறப்பித்தார் மீனா மகேஸ்வரன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு, அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: வணக்கம்.
3: வணக்கம். பிலோமினா, நலமா இருக்கீங்களா? பிலோமினா, நாங்கள் நல்லா இருக்கிறோம் சகோதரர்.
1: நல்லா தான் இருக்கிறீங்க. நல்லா இருக்கவும் உங்களையும் வேண்டிக் கொண்டு இன்று இப்ப மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் ரியானை எங்கள் குடும்பம் சார்பாக எல்லா வளமும் பெற்று அவர் பெற்றவர் மகள நீர் வாழ்ந்துட வேண்டும். கல்வியிலும் பண்பிலும் சிறந்திடவும் நாங்கள் அவரை வாழ்த்திக் கொண்டு அதை வானிலைக்கு எடுத்து வந்த சிவசுந்தரலிங்கம் யோகா பேரன் பேத்தியனா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு
0: அவர் சகோதரி பிலோமினா ஆண்டன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் பீன் ராஜா அவர்கள். வணக்கம் பீன் ராஜா.
4: வணக்கம் ராஜா. ராஜா,
0: நலமா இருக்கிறீங்களா? ராஜா
4: ஓம் ராஜா. நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம். அதுபோல் நீங்கள்
0: எப்படி இருக்கிற மங்களேஸ்வரி?
4: நலமா இருக்கிறோம் ராஜா.
0: நன்றி.
4: இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் செல்வத்துக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வானொலிக்கு எடுத்து வந்த சுந்தர்லிங்கம் யோகா தம்பதியினருக்கு நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் ராஜா அண்ணா, எங்கள் குடும்பத்தின் சார்பில்.
0: நன்றி சகோதரர். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள் ராஜா.
4: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அவர் பீன் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானங்கள் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சௌசிகம்மா, நலமா இருக்கிறீங்களா?
5: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
5: நன்றி. இன்றைய தினம் மூன்றாவது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் செல்லத்துக்கு எங்கள் மன நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் இறையருளால் நூலூலி காலம் சிறப்பாக வாழ மனதார வாழ்த்தி இதை வானொலிக்கு எடுத்து வந்த யோகா சுந்தரலிங்கம் தம்பதிகளுக்கும் மனமார்ந்த நம்பிக்கை
0: பெற்றோர்கள் பேத்தி பேரன் எல்லோருமே குடும்பமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் அவரது நன்றிகள். அவர் சசியம்மா இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி சென்றார். சசியம்மாவை தொடர்ந்து திருமதி மோகன் சுரபி அவர்கள் இணைந்திருக்கின்றார் சுவிசிலிருந்து. வணக்கம் சகோதரி.
6: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் சகோதரம். நீங்கள்?
6: நான் நல்லா இருக்கிறேன்.
0: நன்றி. என்றும் அப்படி இருக்கும். மோகன் எப்படி இருக்கிறார்?
6: மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் குட்டியை எனது குடும்பத்தின் சார்பில் அவர் பல கலைகளும் கற்று பல்லாண்டு காலம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று எனது குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இதனை வாழைக்கெடுத்து வந்த சிவசுந்தரலிங்க மாமா அவர்கள் குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகள் அந்த பிள்ளை செல்வத்தை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் உங்களுடைய வாழ்த்துகள் தான். உற்சாகம். நன்றி. அவர் சகோதரி மோகன் சொருபி அவர்கள் சுவிஸிலிருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம். வணக்கம் மனோகரி, நலமா இருக்கிறீங்களா?
7: நலமாக இருக்கின்றோம் அண்ணா. உங்கள் பணிகளுக்கும் நன்றிய சிறப்பான தொகுப்புகளுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினமும் காது பிறந்த நாளை கொண்டாடும் இந்தியான் சொல்ல குட்டிக்கு இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் முத்தமிழும் பயின்று நன்றாக வளர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இதை தான எங்களை வாழ்த்த வைத்த சுந்தர்லிங்கம் யோகா தம்பதிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. அன்பாக இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் நன்றிகள் அம்மா. அவர் சகோதரி மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக திருமதி தவமலர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் திருமதி தவமலர்.
8: வணக்கம் ராஜா, நல்லமா இருக்கீங்களா?
3: நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கின்றோம் சகோதரன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
8: நாங்களும் அபிராமி அம்மா அவங்க கிடைச்சது நிலமை இருக்கிறோம். அதுபோல இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கட உயான் செல்லம் அபிராமி அம்மாவின் அருக்கடாச்சம் பெற்று படித்து பட்டங்கள் பெற்று அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் என்று வேண்டிக் கொண்டு இதை எடுத்து வந்த யோகா சிவசுந்தரலிங்கம் தம்பதியல் அம்மாவுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அவாக்கும் அபிராமி அம்மாவின் அருக்கடாச்சம் கிடைக்க வேண்டி விட வருகிறேன் ராஜாண்ணா.
3: நன்றி சோதரி, இணைந்து கொண்டு எங்களுடைய அரியான் செயலத்தை வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி
8: நன்றி, வணக்கம்.
3: அவர் திருமதி தவமலர் நவுலேஸ்வரன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வா, வணக்கம். வணக்கம் மிஸ்டர், பாத்தீங்களோட பேரையும் மறந்து போன சௌரன் சண்முகநாதன், நலமா இருக்கிறீங்களா? நல்லா உடல் நலம் நல்லா இருக்கா? அன்பான மனைவி இருக்கிறா, ஒரு அன்பான மகள் இருக்கிறா, அவரே என்ன உங்களுக்கு அழகிய குடும்பம். நல்லது, ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம், நீங்களும் நல்ல உற்சாகமா இருக்கணும் சௌரன்.
9: நன்றி. இந்த மூன்றாவது பதினாம் தேதி வந்த பிறந்த நாளை இந்த கொண்டாடுகிறார். மூன்றாவது பிறந்த நாளை ரியான் செல்லம் ரெண்டு காலம் பல்லாண்டு காலம் நோய்த்து வாழும் குறைத்து செல்வம் பெற்று எல்லாமே டென்மார்க் பிராந்த அபிராமியனை பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து இந்நிலை வானையை கொண்டு வந்து யோகா சுந்தரலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு
3: நன்றி சகோதரம். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அந்த பிள்ளை செல்வத்தை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் அவரை விளம்பரம் செய்யும் உண்மையாக ஒருவருக்கும் ஒரு விட்டமின் சி மாரி என்ன கண் தெரியாத உங்களுக்கு கண் தெரியாத பார்க்காத குழந்தையை நீங்கள் பாராட்டுகின்றீர்கள், வாழ்த்துகின்றீர்கள். அந்த வாழ்த்துக்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய சத்தாக விட்டமினாக இருக்கும். நன்றி சகோதரம். அவர் மிஸ்டர் சண்முகநாதன் அவர்கள். சண்முகநாதனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா.
3: வணக்கம் பாமா. என்ன சுணக்கம் பாமா?
10: கொஞ்சம் பிஸி.
3: பிஸி ஆயிட்டீங்க. நடுகளும் பிஸி தானே உங்களுக்கு? ஒரு நாளும் பிஸி இல்லாம ஒரு நாளும்
10: நாளே
3: இல்ல. அப்படி என்று நல்ல சௌக்கியமா உற்சாகம் இருக்கணும். எப்படி இருக்கிறார் உங்களோட அன்பு கணவர்?
10: இருக்கிறார், நலமா இருக்கிறேன்.
3: நலமா இருக்கிற இப்ப பாமா பிறந்த நாள் கொண்டு வர போறீங்க?
10: நல்லபடியா
3: வாழ்த்துங்கள்.
10: இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு கொண்டியார் செல்லம் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக நன்றாக படிச்சு நல்ல பிள்ளையாக அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக நாட்டுக்கு நல்ல பிள்ளையாக வளரணும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். இதை வானொலி குறைந்த அப்பா அம்மாவுக்கும் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: நன்றியம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு உங்களுக்கு நிறைந்த நன்றிகள். அவர் சௌதரி பாமா ராஜரெட்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பிரான்சிலிருந்து பாமாவை தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து இணைந்திருக்கின்றார் சகோதரி திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
11: இனிய காலை உற்சாக வணக்கம் ராஜா.
3: நலமா இருக்கிறீங்களா சௌரம்?
11: ஓ நலமா இருக்கிறேன். நீங்கள் நலமா இருந்து கொள்ளுங்க. சிறப்பா கூட பணிகளை செய்து கொண்டு.
3: டீ குடிச்சீங்களா?
11: குடிச்சிட்டேன்.
3: நல்லபடியா குடிச்சீங்களா?
11: கடைக்கு போயிட்டு வந்தாங்க இந்த சனிக்கிழமை தானே.
3: கார்லயா நடந்தா?
11: இறையாசியுடன் கூறிக்கொண்டு அதனை வானிலை கொடுத்து வந்த யோகா சுந்தர்லிங்கம் குடும்பத்தினருக்கு எனது நல்ல வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாராட்டுகளை கூறிக்கொண்டு
3: உற்சாகப்படுத்தும் உங்களை வாழ்த்துக்கள். நன்றி எல்லாருக்கும். நன்றி சொல்லுவா எங்களுடைய சகோதரம். நன்றியம்மா.
11: நன்றி ராஜா.
3: அவர் சகோதரி திருமதி ஜியா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்பூர்வா, வணக்கம்.
12: வணக்கம் ராஜா.
3: என்ன ராஜா நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க?
12: இல்ல 9 மணிக்கு
3: கடைக்கு இருக்கா? கடைக்கு போகணும்தான் கட்டாயம். வேணும் சிலவம் வந்தவோ இல்ல நீங்க தனியா தான் போனீங்களா?
12: தனியா தான் போவோம்.
3: தனியா தான் போவோம். சிலவத்தை கூட்டிட்டு போக மாட்டீங்க?
12: என்ன
0: நீங்க அவ கார் வச்சிருக்கீங்க மூணு கேரடி பாண்ட ஏறுவா தானே
12: அது சரி வேண்டியிருமா
0: நீங்க
12: போட்டு இந்த மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் செல்வத்திற்கு சகல ஐஸ்வர்யம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தாய்க்கும் நல்ல பிள்ளையாக வருங்காலத்தில் கல்வியிலும் சிறந்து வாங்கி பல பட்டங்கள் பெற்று நோய் நொடியின்றி முருகன் திருவிழா பாதித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். இதை டிஆர்டி வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி சுந்தரலிங்கம் யோகா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்றோம்.
0: நன்றி சகோதரம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வத்தை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஜோஹாண்டி சிவசுந்தரம் அண்ணா கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள் மிஸ்டர் ராஜா.
12: நன்றி
0: அவர்கள் அன்புக்குரிய ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அந்த பிள்ளை செல்வத்தை ரியானை வாழ்த்தி சென்றார். அவருக்கு நன்றிகள். அந்த பிள்ளை செல்வத்திற்காக இப்பொழுது பாடல் ஒன்று

0: அன்பு உறவுகள் கட்டிக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும். உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய காலை பூந்தனல் நிகழ்ச்சியானது அனுசரணை நிகழ்ச்சியாக பலம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய அனுசரணை நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகள். பேரன் பேச்சியாக இணைந்து வாழ்த்துக்களை எடுத்து வருகின்றார்கள். அதாவது சிவசுந்தர் லிங்கம், ஜோகா தம்பதிகள், அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஜேர்மனியில் வசிக்கும் மிலோஷன் தக்ஷிகா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரியான் 11 ஜூன் மாதம் வியாழக்கிழமை அன்று வந்த தனது 3 பிறந்த நாளை டியா அக்காவோடு இணைந்து இன்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இன்று போல் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் அபிராமி அண்ணனுடைய ஆசீர்வாதத்தோடும் அன்போடும் பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழ்க வாழ்க்கென டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. ரியான் அவர்களுடைய பிறந்தநாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வைபரூடாக இணைந்திருக்கின்ற அன்புறவுகள், வைபரூடாக உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லைனால் நீங்கள் ஆதங்கப்படுவீர்கள். அந்த ஆதங்கங்களை எல்லாம் தூக்கி எறிந்து போட்டு 3 தொலைபேசி விளக்கத்தினூடாக மகிழ்ச்சியாக இணைந்து கொண்டு அந்த செல்லக்குட்டியை வாழ்த்தி மகிழலாம் அன்புறவுகளே.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
2: இந்த அடியம்மா நீ சொல்லி
0: பொன்னுபொண்டி மார்க்கெட். நேரம் சரியாக 10:45 அக்கிராட்சத்தில் 9:45 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது 3 பிறந்த நாள் வாழ்த்து நிகழ்ச்சி. ஜெர்மனியில் வசிக்கும் மிலோஷன் தக்ஷிகா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரியான் 11 ஜூன் மாதம் வியாழக்கிழமை அன்று வந்த 3 பிறந்த நாளை டியா அக்காவோடு இணைந்து இன்று 13 சனிக்கிழமை கொண்டாடி மகிழ்கின்றார். அந்த செல்லக்குட்டியை வாழ்த்துவதற்காக மெக்கிலின் மேரி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது என்று நினைக்கின்றார். வணக்கம் மேரி. என்ன மேரி, நீ இங்கே வச்சிருக்கிற டெலிபோனம். இன்று 3 பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் செல்லத்தை அன்பு அப்பா மிலோஷன், அன்பு அம்மா டக்ஸிகா, அன்பு அக்கா டியா மற்றும் ஜெர்மனியில் வசிக்கும் பெரியப்பா பிரகாஷ், பெரியம்மா விதுஷா, அண்ணா ஆதித்யா, அமெரிக்காவில் வசிக்கும் அமெரிக்காவில் வசிக்கும் பெரியப்பா நவநீஷன், பெரியம்மா வினோதா, அக்காமார் வருஷா, அனிஷா, மிருஷா, அம்மப்பா சிவசுந்தரலிங்கம், அம்மம்மா ஜூஹா லண்டனில் வசிக்கும், அப்பப்பா பிமலரத்னம், அப்பம்மா ஜெகசோதி, அத்தை மிலோஷா, மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார், மற்ற முட்டார் உறவே நண்பர்கள் அனைவரும் டென்மார்க்கில் எழுந்தருளியை அடியார்களுக்கு அருள் பாலிக்கும் அபிராமி அம்மன் அருளோடு எல்லா செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் பார்வோட்டும் பிள்ளையாக வாழ்க வாழ்கின வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். டிஆர்டி தமிழொலி குடும்பமும் உங்கள் ரியான் செல்லத்தை இன்று போல் என்றும் நீங்கள் நல்ல உற்சாகமாக கலகலப்பாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். மேரி மெக்டலின் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் மேரி, நலமா இருக்கிறீங்களா? மேரி
3: நலமாக இருக்கின்றேன், நீங்க?
0: நாங்களும் நல்ல சுற்றமாக கலகலப்பாக இருக்கின்றோம், நன்றி.
3: ஓகே, இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் செல்வத்தை நாமும் பல்லாண்டு கால நீர்வழி வாழ்க என்ன வாழ்த்தி கொண்டு, பூவினம் சேராத பூ ஒன்று, பூமியில் பூத்த நாள் என்று, வானம் சேராத நில ஒன்று, மண்ணில் உதித்த நாள் என்று பலகலையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்கையென வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, கவிதையோடு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் உங்கள் நன்றிகள், நன்றி. அவர் மேரி மேக்டலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு ரியான் செல்லத்தை வாழ்த்தி மகிழ்ந்தார், அவருக்கும் இது நன்றிகள். நேரம் சரியாக 9:48 ஐக்கியராஜ்யத்தில் 9:48. அவருக்காக இப்படியே எங்களை பேச்சு தெரிந்தானே யோகா அம்மா, அப்படி பாடுறதா இருக்கிற ஒரு பாடல் ஒன்று ஒலிபரப்புகின்றோம்.

0: நேரம் சரியாக 10:52 மைக்கராட்சத்தில் 9:52 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் ரியாம் செல்லம் என்று தனது 3வது பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வாழ்த்துக்களை வந்து வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நன்றிகள். தொடர்ந்து ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1 42 0541 85 நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும்
3: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பிரதி சனிக்கிழமை தோறும் 8 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 7265 Fraser Street, Vancouver, Canada.
3: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிலவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலா. இன்றைய மூன்றாவது பிறந்த நாள் வாழ்த்து நிகழ்ச்சியோடு செல்லன் ரியான் அவர்கள் வானொலியில் வலம் வந்து கொண்டிருந்தார். அவர் என்று போல என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்வற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்கின அபராணி அன்னையினுடைய ஆசிகளையும் ஆசீர்வாதமும் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அந்த பிள்ளை செல்வத்தை வந்து வாழ்த்திய அத்தனை அன்பு இதயங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. இன்றைய பிறந்த நாள் வாழ்த்து நிகழ்வு தொடர்ந்து வானொலியில்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் ஈஸ்வரன் தயாளினி முன்வைத்த பிரேரணை பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கடந்த 2022 கொண்டுவரப்பட்ட சாதகமான திருத்தங்கள் காரணமாக சுமார் 75 முதல் 100 வரையான கைதிகள் பிணையில் செல்ல முடிந்திருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா தெரிவிக்கிறார். இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேசலை விவகாரத்தை மையப்படுத்தி இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. கல்வித்துறையில் காணப்படும் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் முதலீட்டுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியையும் போட்டித் திறனையும் வலுப்படுத்துவது மிக மிக அத்தியாவசியமானது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிடுகிறார். செம்மணி மனித புதகுழியிலிருந்து நேற்றைய தினம் புதிதாக 12 மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு இதுவரையில் 353 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வி என் ஆ பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான் நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என்று முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தற்போது தெரிவிக்கிறார். மட்டக்களப்புக்கு ஜனாதிபதியை அழைத்து நூலகத்தை திறக்க முடிந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீதேசனின் விடுதலைக்காக ஜனாதிபதி

பிரதமரான முன்னாள் அட்டமஸ்தானங்களின் விகாரதிபதி பலிகம கேமரட்ன தேரர் ஜூன் 16 தேதி அன்று அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களகத்துக்கு சென்று மரபணு பரிசோதனைக்காக தனது ரத்த மாதிரியை வழங்குமாறு அனுராதபுர நீதவான் நீதிமன்றம் நேற்று அவருக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு தனது 2 பயணமாக எதிர்வரும் 15 தேதி முதல் 24 தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய இருப்பதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. சிறுவர் தொழிலாளர் முறையை ஒழிப்பது என்பது வெறும் சட்ட ரீதியான நடவடிக்கை மட்டுமல்ல, அது ஒரு சமூக மனிதாயமான பொறுப்பு என்று தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க வலியுறுத்தியிருக்கிறார். ஸ்ரீலங்கன் எலைன்ஸ் நிறுவனத்தின் மூலோபாய மீளாய்வு மற்றும் மறுசீரமைப்புக்காக விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. போதைப்பொருள் பாவனையுடன் சேவையில் ஈடுபட்டிருந்த 4 சாரதிகள் மற்றும் 2 நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் அச்சுவேலி தீத்தங்குளம் பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கட்நாயக்கா சர்வதேச விமானத்தினூடாக சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் இன்றும் கொண்டுவரப்பட்ட 39,90,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இலங்கை பயணியொருவர் விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு கலப்பு பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 316 கிலோகிராம் நிறையுடைய பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளார்கள். சிவனகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மககம பகுதியில் சட்டவிரோதமாக மதுபான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் கோடாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாத்தளை ராஜவீதி போலீஸ் காரியாலயத்துக்கு முன்னால் இன்று காலை மாத்தளை கிளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லாப் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லொரியின் சில்லில் சிக்கொண்டு வயதுபர் ஒருவர் உயிரிழந்து போனார். நாட்டின் இருவேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் இருவர் உயிரிழந்திருப்பதோடு ஒருவர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். குடும்ப பிரச்சனை ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு சிறைக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்ட குடும்பஸ்தரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவ தினத்தில் கடமையாற்றிய 2 போலீஸ் சார்ஜென்ட்டுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாதம்ப பகுதியில் 5 வயதுடைய முன்பள்ளி மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 65 வயதுடைய தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களகத்தின் உதவி பணிப்பாளர் ரங்கராஜபக்சாவின் மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தாமதமின்றி மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குளியாப்பட்டிய நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் முன்னதாக அறிவிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி உரிய தினங்களில் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. கொச்சிக்கடையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவையொட்டி இன்று பிற்பகல் 2:30 முதல் 10 வரை புனித அந்தோனியார் சிலையை ஏந்திய வரலாற்று சிறப்புமிக்க மகா ஊர்வலம் நடைபெற உள்ளதால் கொட்டாஞ்சேனை மற்றும் கடற்கரை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வீதிகளில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1,355,000 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,375 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், எந்த ஐரோப்பிய நாடும் இந்திய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில்லை, ஆனால் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பல ஆண்டுகளாக ஐரோப்பிய ஆயுதங்கள் பாகிஸ்தானால் பயன்படுத்தப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி 6 அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் செலோவேக்கியாவுக்கு இன்று செல்லுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சீரிய முயற்சிகளால் நாட்டின் பெண்கள் தங்களின் முழுத்திறனை வெளிப்படுத்த உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் தன் மீதும் காங்கிரஸ் மீதும் முன்வைக்கும் விமர்சனங்கள் ஏற்கப்படும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் பதவிக்காலம் அக்டோபர் மாதத்துடன் முடிவுக்கு வருகிறது. அவருக்கு பதிலாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பானார் சிதம்பரம் புதிய தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டசபை உறுப்பினரும் 2 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வைத்து வந்தவரான விஜயதர

இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த வழக்கை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நீதித்துறை அதிகாரி ஏமாற்றி 52 லட்சத்துக்கு மேல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு டெல்லி நீதிமன்றம் பிணை வழங்க மறுத்துள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு மாதாந்தம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் திட்டம் நடப்பு கல்வியாண்டில் செயல்படுத்தப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் ரோஜி எம் ஜோன் அறிவித்திருக்கிறார். கேரளத்தில் சிகல்லா பாக்டீரியா தொற்று வேகமாக பரவுகிறது. வயநாடு மாவட்டத்தில் புதிதாக 7 சிறார்களுக்கு தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. புற்றுநோயாளிகளுக்கான கீமோ தெரப்பி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு மாற்று சிகிச்சைகளை ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளாகி 1 ஆண்டு ஆகிவிட்டது. 1 ஆண்டினவை அனுசரிக்கும் வகையில் இறந்தோரின் குடும்ப உறுப்பினர்கள் சம்பவ இடத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள். ஹோர்முஸ் நீரிணை அருகில் இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரானிய படைகள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டுகிறார். ஜம்மு காஷ்மீரில் இணையவழியில் போதை மாத்திரைகளை விற்று வந்த கும்பலில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 2000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் தொடங்க உள்ள அமர்நாத் யாத்திரைக்கு பல அடுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும்படி மத்திய ஆயுத காவல்படை, காவல்துறை மற்றும் பிற பாதுகாப்பு முகமை அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலின் ஆனி திருமஞ்சன உற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 110,880 ரூபாவாகவும் கிராமுக்கு 60 ரூபாய் உயர்ந்து 13,860 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் தென் லெபனானில் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்கள் உறவினர்களை தற்காலிக இடுகாடுகளில் அடக்கம் செய்து வருகின்றார்கள். இஸ்ரேல் லெபனான் சண்டையால் பலரின் கிராமங்கள் பெரிய அளவில் சேதமடைந்துள்ளன. அதனால் பலரும் ஹராட் சைதாவில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக இடுகாட்டில் தங்கள் உறவினர்களை அடக்கம் செய்கிறார்கள். அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டுக்கு இணங்கிவிட்டதாக இருதரப்பும் தெரிவிக்கின்றன. அமைதிக்கான இணக்க குறிப்பு நாளை கையெழுத்தாகும் என்று தகவலறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. ஜெனீவாவில் அது இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் டொனால்டு டிரம்பின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் சிறப்பு கலப்பு தற்காப்பு கலைப்போட்டி நடத்தப்பட இருக்கிறது. அதற்காக த க்ளோ என்ற சண்டை அரங்கம் வெள்ளை மாளிகையின் தோட்டத்தில் $60 மில்லியன் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. உக்ரைன் நட்பு நாடுகளிடம் $20 பில்லியன் ராணுவ உதவியை கோருகிறது. நட்பு நாடுகளில் சில $2 பில்லியன் முதல் $6 பில்லியன் வரை உதவியாகவோ கடனாகவோ வழங்க வேண்டும் என்று உக்ரைன் கேட்டிருக்கிறது. வெனிசுலாவின் மிக மோசமான குற்றவியல் மற்றும் பயங்கரவாத குழுவான டென் அராகுவா அமைப்பின் சிரேஷ்ட தலைவர் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தென்கொரிய முன்னாள் அதிபர் ஜூன் சுக் இயோலுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகியவை செயல்படவில்லை என்ற புகார் வந்திருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பொது பங்கு வெளியீட்டின் மூலம் அந்த நிறுவனத்தின் தலைவரான எலான் மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனராக உருவெடுத்திருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தென்கொரியாவில் தனியாக வாழும் முதியவர்களுக்கு உதவ செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் அறிமுகமாகி இருக்கின்றன. பாடல்கள் பாடும், உணவு உண்ணவும், மருந்து எடுத்துக் கொள்ளவும், நினைவூட்டும், தனிமையை எதிர்கொள்ள உதவும் என்று அந்த பொம்மை புகழப்படுகிறது. சீனாவில் ஆபத்தான உணவு முறையை கடைபிடித்த பெண் கணைய வீக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். உடல் எடையை குறைப்பதற்காக அவர் இதனை கடைபிடித்ததை தொடர்ந்து தற்போது சிரமத்துக்கு உள்ளாகியிருக்கிறார். மலேசியாவில் சாலையோர கடைக்காரர் ஒருவரின் செயல் பலரை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அவர் குளிர்பானங்கள் தயாரிக்க கழிவறை அருகே உள்ள குழாயிலிருந்து நேரடியாக தண்ணீரை படிக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் பெர்மிங்காம் எச்பெஸ்டன் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற 10வது சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் டி20 உலகக்கிண்ண ஆரம்ப போட்டியில் இலங்கையை முன்னாள் சாம்பியன் இங்கிலாந்து 87 ஓட்டங்களால் வெற்றியேற்றியிருக்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக மோதும் ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டம் இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்து அணியின் கென் வில்லியம்சன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற

விலை குறித்த கவலை மீண்டும் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். இங்கிலாந்து கால்பந்து அணியின் காலணிகள் திருடப்பட்டுள்ளன. முதல் பயிற்சிக்கு முன்னர் அது நடந்திருக்கிறது. மூன்று நாடுகள், மூன்று வண்ணங்கள், ஒரு பந்து, எதற்காக இது? ரியனோடா, அதுவே இந்த ஆண்டின் பிஃபா உலக கிண்ண போட்டிக்கான அதிகாரப்பூர்வ பந்தின் பெயராக இருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 387.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.07 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 335.25 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.16 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 420.63 ரூபாய், இந்திய பிரமதியில் 119.39 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.40 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.56 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.68 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.02 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் முனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் முனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேரி
3: 11 13 rue Caille 75 000 Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனே சாசலில்
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேரி தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம்.

தொடரும் நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் கலந்து சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒப்டிக் 77 ஆதரவுடன் இடம்பெறுகின்றது என் கேள்விக்கு என்ன பதில். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வளமை போல் உங்களுக்காக 5 கேள்விகள் காத்திருக்கின்றது. 5 கேள்விகளில் வளமை போல் முதலாவது கேள்வி சரியா தவறா, மீதி 4 கேள்விகளுக்கும் 4 விடைகள் வீதம் தருகின்றோம். அதில் சரியான விடைகளை தெரிவு செய்து எமது வளமையான தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம். அதற்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0031 43 42 15 40. எமது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0031 53 51 48 47 71. எமது வைபர் இலக்கம் 0031 53 60 50 74 27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் என் கேள்விக்கு என்ன பதில். சரி மேகலை, இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னர் மூன்றாவது பிறந்த நாள் வாழ்த்து.

ஜெர்மனியில் வசிக்கும் ரோசன் டக்சிகா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரியான் 11ஆம் தேதி ஜூன் மாதம் வியாழக்கிழமை அன்று வந்த தனது 3வது பிறந்த நாளை டியா அக்காவோடு இணைந்து 13ஆம் தேதி சனிக்கிழமை என்று கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று 3வது பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் செல்லத்தை அன்பு அப்பா மெலோசன், அன்பு அம்மா டக்சிகா, அன்பு அக்கா டியா மற்றும் ஜெர்மனியில் வசிக்கும் பெரியப்பா பிரகாஷ், பெரியம்மா விதுஷா, அண்ணா ஆதித்யா, அமெரிக்காவில் வசிக்கும் பெரியப்பா நவேசன், பெரியம்மா வினோதா, அக்கமர் வருஷா, அனிஷா, மிருஷா, அம்மாப்பா சிவசுந்தரலிங்கம், அம்மம்மா யோகா, லண்டனில் வசிக்கும் அப்பப்பா விமல ரத்னம், அப்பம்மா ஜெகஸ்ரோதி, அத்தை மிலோசா, மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், இவர்கள் அனைவரும் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ரியானை இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றார்கள்.

இன்றைய டி ஆர் டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருபவர்கள் அன்பு பேரன் பேத்தி சிவசுந்தரலிங்கம் ஜோகா தம்பதிகள். அவர்களுக்கும் எமது டி ஆர் டி தமிழொலி குடும்பம் இதயபூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் அவர்களை ஆப்டிக் 77 சார்பிலும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது என் கேள்விக்கென்ன பதில்.

பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரத்தில் OPT 77 தனது ஆதரவுடன் இடம்பெறுகின்றது. என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வளமை போல் உங்களுக்காக 5 கேள்விகள் இருக்கின்றது. நேர்களை 5 கேள்விகளில் வளமை போலும் அது முதலாவது கேள்வி சரியா தவறா, மீதி 4 கேள்விகளும் நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்கு மட்டும் சரியான விடை தெரிவோடு நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். 5 கேள்விகளையும் தந்த பின்னர் நாங்கள் OPT 77 பக்கம் சென்று வருகின்றோம். நேர்களே, முதலாவது கேள்வியாக வருகின்றது, நாம் வசிக்கும் வீட்டில் திரை அற்ற வட்டாரங்கள் என்று பெயர் சூட்டி சில பகுதிகளில் கை தொலைபேசியை பயன்படுத்த வேண்டாம் என முதல் முதலில் கூறிய நாடு சுவீடன். இக்கூற்று சரியா தவறா? நாம் வசிக்கும் வீட்டில் திரை அற்ற வட்டாரங்கள் என்று பெயர் சூட்டி சில பகுதிகளில் கை தொலைபேசியை பயன்படுத்த வேண்டாம் என முதல் முதலில் கூறிய நாடு சுவீடன். இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி வருகின்றது.

0: கேட்கப்பட்ட முதலாவது கேள்வியானது, நாம் வசிக்கும் வீட்டில் திரை அற்ற வட்டாரங்கள் என்று பெயர் சூட்டி சில பகுதிகளில் நாம் வசிக்கும் வீட்டில் சில பகுதிகளில் கை தொலைபேசியை பயன்படுத்த வேண்டாம் என முதல் முதலில் கூறிய நாடாக ஸ்வீடன் விளங்குகின்றது. இக்கூற்று சரியா தவறா? இரண்டாவது கேள்வியாக வருகின்றது. நேர்களை, தாவரங்களின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? தாவரங்களின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? வேர், விடை தெளிவாக வருகின்றது. வேர், தண்டு, மூன்றாவதாக இலை, நான்காவதாக மலர். தாவரங்களின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? விடை தெளிவாக வருகின்றது. முதலாவதாக வேர், இரண்டாவதாக தண்டு, மூன்றாவதாக இலை, நான்காவதாக மலர். மூன்றாவது கேள்வியாக வருகின்றது. நேர்களே, மனித உடலின் உயிரியல் கடிகாரம் என்று அழைப்பது விடை தெளிவாக வருகின்றது. சிறுநீரகம், இரண்டாவதாக கல் ஈரல், மூன்றாவதாக மண் நீரல், நான்காவதாக பீனிய சுரப்பி. மனித உடலின் உயிரியல் கடிகாரம் என்று அழைக்கப்படுவது சிறுநீரகம். முதலாவது விடை தெரிவு, இரண்டாவது கல்லீரல், மூன்றாவதாக மண் நீரல், நான்காவதாக பீனிய சுரப்பி. நான்காவது கேள்வியாக வருகின்றது. நேர்களே, பாம்பு இதன் மூலம் வாசனையை உணர்கின்றது. விடை தெளிவாக வருகின்றது. நாக்கு, மூக்கு, இரண்டாவதாக மூன்றாவதாக கண்கள், நான்காவதாக தோல். பாம்பு இதன் மூலம் வாசனையை உணர்கின்றது. விடை தெளிவாக வந்தது நாக்கு, இரண்டாவதாக மூக்கு, இரண்டாவதாக மூன்று, மூன்றாவதாக கண்கள், நான்காவதாக தோல். ஐந்தாவதாக, முதல் கால்பந்து உலகக்கோப்பை நடைபெற்ற ஆண்டு, முதல் கால்பந்து உலகக்கோப்பை நடைபெற்ற ஆண்டு. விடை தெளிவாக வருகின்றது 1926, 1930, 1936, 1920. உலகக்கோப்பை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கால்பந்து. ஆகவே இந்த கேள்விகள், இதில் வந்திருக்கும் கேள்விகள் அனைத்தும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள். ஆகவே மிக விரைவாக எமது வளமையான தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து நீங்கள் நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம் என்பதை நாங்கள் குறிக்கின்றோம். ஒப்டிக் அலுவலகத்தின் பக்கமும் சென்று வருகின்றோம்.
1: கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமிப்பு வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37, அவனூடு மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 0172 99 51 61.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழ் ஒலியில் கழுவத்தியலின் ஆதரவுடன் இடம்பெறுகின்றது என் கேள்விக்கு என்ன பதில். இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருக்கும் ரமேஷ், உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரமேஷ்.
1: வணக்கம் கணேஷ், நலமா?
0: நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருப்பீங்கள் என்ற நம்பிக்கையோடு.
1: நன்றி. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ரியான் அவர்களுக்கு எங்களுடைய குடும்ப சார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றது உங்களுடைய வினாவுக்கான விடைத்திரிவுகள் வந்து, முதலாவது திரையற்ற வட்டாரங்கள்.
0: ஆமாம்,
1: ஓகே, அது மாதிரி சரி என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: முதலாவது ஸ்வீடன் சொல்லியிருக்கின்றார்கள் என்று சரி என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஓகே.
1: இரண்டாவது வந்து இலை. மூன்றாவது வந்து மண் ஈரல்.
0: மண் ஈரல், ஓகே.
1: நான்காவது நாக்கு, பாம்பினுடைய சுவை அறிவது, மனம் அணிவது. சரி, ஐந்தாவது வந்து 1930.
0: நன்றி நிகழ்ச்சியை நீங்களா ஆரம்பித்து வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு முதல் கண்ணியமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: நன்றி கணேஷ்,
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கும் ரியான், உங்களை டி ஆர்டி தமிழொலி குடும்பம் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம்.

0: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான், உங்களை டி ஆர் டி தமிழ் ஒலி குடும்பம் இன்று போல் இன்று தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்க்கவென வாழ்த்துக்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆப்டிக் 77 ஆதரவுடன் இடம்பெறுகின்றது என் கேள்விக்கு என்ன பதில். அந்த வகையில் வந்திருப்பதை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். ராஜினி அல்பாஸ், உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். நாங்கள் நலம், நீங்கள் நலமா?
1: முதலாவது
0: விளக்கம் தர தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதலாவது கேள்வியா?
1: முதலாவது கேள்வியும் மூன்றாவது கேள்வியும் சொல்லுவோம்.
0: முதலாவது கேள்வி வந்து, இப்ப சில எங்க வீட்டுல சில இடங்கள்ல வந்து கை தொலைபேசியை பாவிக்க வேண்டாம் என்று சொல்லி முதன் முதல்ல கூறிய நாடு ஸ்வீடன். இக்கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக கேட்கப்பட்ட கேள்வி, மனித உடலின் உயிரியல் கடிகாரம் என்று அழைப்பது இந்த பகுதி, அதாவது என்ன நடக்கின்றது இந்த பகுதியில், இந்த பிரச்சனையை மன்னிக்கவும் நடக்கின்றது, அதை நாங்கள் எப்படி இந்த பகுதி என்றதற்காக சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், பீனியல் சுரப்பி. மூன்றாவது கேள்விக்கு மண்ணீரல் சொன்னார். ஓகே, விளங்கிச்சா ராஜினி?
1: தாவரங்களின்
0: உணவு தொழிற்சாலை என்று
1: அழைக்கிறேன். மூன்றாவதுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. நான்
0: சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், பீனியல் சுரப்பி, எந்த இதுக்கு இந்த பேர் சொல்லி அடைக்கின்றார்கள்? உயிரியல் கடிகார். ஆமா, இப்ப சிறுநீரகத்துக்கு சுத்திகரிப்பு நிலையம் என்போம். அந்த ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு பேர் இருக்கின்றது தானே. இப்ப கல்லீரலுக்கு வேதி தொழிற்சாலை என்றாக்கு மறந்துவனேன் அப்படின்ற நினைக்கின்றேன். ஆமா, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்பார்கள் முந்தி. அப்ப இந்த உயிரியல் கடிகாரம் என்று அழைப்பது எதை, எந்த பகுதியை நாங்கள் இதை சொல்றோம் இந்த இதால? சரி, விளக்கம் விளங்கி.
1: எனக்கு தெரியல, நான் சும்மா.
0: சரி,
1: நான் கல்லீரல் சொல்றேன்.
0: ஓகே,
1: மூன்றாவது நான்காவது நாக்கு.
0: ஓகே,
1: ஐந்தாவது 1930. மற்றது இன்று பிறந்த நாள் காணும் மூன்று வயசு ரியான் குட்டிக்கு ரோஷன் தர்சிகா தம்பதிகளின் செல்வ புதவன் ரியான் குட்டிக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ கண்டக வாழ்த்துகின்றோம். அதை கொண்டு வந்த அம்மம்மா அம்மாக்கு சுகசுந்தர்லிங்கம் ஜோகா தம்பதிகளுக்கு அவர்களுக்கு நன்றியை கூறுகின்றது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி ராஜினி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம். வைபர் ஊடாக வந்திருப்பவர் கமலவேணி நினைக்கிறேன். கமலவேணி,
2: நீங்க சொல்லாம கூப்பிட்டாரு.
0: சரி, ஓகே, இப்ப அதான் சொல்லிருக்கேன். கமலவேணி என்ன தெரியுங்க, நீங்க
2: தான் சொல்றீங்க. வணக்கம் அண்டா, எங்களுக்கு அந்த இது சத்தம் வரும் அப்ப வேற இல்ல. நீங்க முதல் அடிக்க அடிக்க எடுக்கிறீங்க, இல்ல டியூனை போட்டு கொண்டே இருக்கிறீங்க. அப்ப நேரம் போய்
0: நீங்க இதுல வந்திருங்களா? இப்ப நாங்கள் உங்க வந்திருந்துட்டு உங்கிறோம் உங்களோட.
2: அப்படி இல்ல கணேசா,
0: நாங்கள் இங்க ஏதாவது ஒன்று செய்தால்தான் அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கும். நாங்கள் ஒரு இசை போடுறோம்டா, நாங்கள் கையில் ஒரு அலுவலா இருந்திருக்கிறோம்டா. அர்த்தம் விளக்கிச்சா? விளக்கம் தான் காணுமா, இல்ல விளக்கம் தேவையா?
2: விளக்கம் நான் பாருங்க உங்களுக்கு கிட்ட கேக்குறதுக்கு.
0: சரி,
2: நான் முதலாவது சரி என்ன சொல்றேன், ரெண்டாவது இலை, மூன்றாவது சுரப்பி,
0: பீனியா சுரப்பி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்,
3: வணக்கம். சதீஷ் கேக்குறேன்.
0: சதீஷ் நலமா? போன வேற காணல உங்க
3: பேரை.
0: வந்தீங்களா? நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்களா. இல்ல
3: ஆமா, போன வந்து நான் மூணாவது

0: சதீஷ்
1: தாவரங்களின்
0: உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? வேர், தண்டு, இலை, மலர். இலை. மனித உடலின் உயிரியல் கடிகாரம் என்று அழைப்பது சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், பீனிய சுரப்பி. பாம்பு இதன் மூலம் வாசனையை உணர்கின்றது? நாக்கு, மூக்கு, கண்கள், தோல். நாக்கு. நிறைவாக, முதல் கால்பந்து உலக கோப்பை நடைபெற்ற ஆண்டு 26, 30, 36, 20?
1: 36
0: என்றீங்களா சதீஷ்? கால்பந்து பாக்குறீங்களா? சரி, நன்றி சதீஷ், முன்ன சந்திப்போம்.
1: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ், எம்எல்ஏ பொங்கி ஓர் ராஜா.
0: நலமா ராஜா?
2: நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்காரு?
0: நாங்க நலமாக இருக்கின்றோம்.
2: பிறந்தநாளை சொல்லிவிட்டு அடுத்த
0: கூறுங்கள். கூறுங்கள். நிச்சயமாக
2: மூன்றாவது பிறந்தநாளை கொண்டாடும் வியான் செல்வத்தை சகல ஐஸ்வர்யம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்த தாய்க்கு நல்ல பிள்ளையாக வருங்காலத்தில் கல்வியிலும் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று நோய் நொடியின்றி முருகன் திருவள் பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவேன வாழ்த்துகின்றோம். இதை டிஆர்டி வானொலி கேட்டு வந்த திருமதி பேத்தி பேரன், சிவசுந்தரலிங்கம், யோகா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு முதலாவது சரி, இரண்டாவது இலை, மூன்றாவது கல்லீரல், நாலாவது நாக்கு.
0: கல்லீரல் நீங்கள் மூன்றாவது, ஓகே. நான்காவது நாக்கு.
2: நாக்கு. அஞ்சாவது 1930.
0: 1930. நீங்கள் என் வீட்டில் எந்த பகுதியில் டெலிஃபோன் பாவிக்கிறீர்கள்?
2: டெலிஃபோன்.
0: ஓ, டெலிஃபோன் எந்த பகுதியில் நீங்கள் பாவிக்க மாட்டீங்க வீட்டில்?
2: வீட்டிலையா?
0: ஓ,
2: வீட்டில்
0: எல்லா இடம் கொண்டு போவீங்க?
2: இல்லை, கைத்தொலை மற்ற டெலிஃபோன்
0: இல்லை, கைத்தொலைபேசித்தான் கேட்குறோம்.
2: வீட்டுக்கு டெலிஃபோன் இருக்குல்ல, அந்த
0: டெலிஃபோன்
2: தான் பாவிக்கிறோம்.
0: சரி, நன்றி ராஜா, முன்னு சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம் கணேசன், சரோஜினி.
0: நலமா?
3: ஆம், நலம். நீங்கள் கலையத்தில் எல்லோரும் நலமா?
0: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி சரோஜினி.
3: இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் ரிகான் செல்லத்திற்கு எங்கள் குடும்பம் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைக்கு போவோம்.
0: ரியான் தானே சொன்னீங்க? ரியான் இல்ல, ரியான். ரியான் ராவன்னா ரியான். ரியான்,
3: ரியான்.
0: ஆமா, சரி, பரவாயில்லையா.
3: முதலாவது சரி
0: என்றீங்களா? ஓகே.
3: ரெண்டாவது இலை, மூன்றாவது ஏதோ சொல்றேன்னு தெரியல. உயிரியல் கடிகாரம்.
0: உயிரியல் கடிகாரம் என்று அழைப்பது? ஆமா, ஏற்கனவே வந்த கேள்வியல நினைக்கின்றேன்.
3: சொல்றேன்னு தெரியல. கல்லீரல் சொல்லுவோம்.
0: ஓகே.
3: நான்காவது நாக்கு. ஐந்தாவது 1930.
0: நன்றி சரோஜினி, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
0: கலைய நேரம் சரியாக 11:47, அக்கிய ராஜ்யத்தில் 10:47. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் நேர்களை. இந்த விளம்பரத்தையும் கேட்டுவிட்டு நேர்களை நாங்கள் அணைத்துக் கொள்கின்றோம்.
4: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
5: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் தந்தது.
4: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுலாபர் மலர் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூரச் சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முற்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26.
0: சரி, அந்த வகையில் வந்திருக்கு ஜெனி, உங்களை வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் ஜெனி. ஜெனி, ஜெனி இணைப்பில் இணைக்கிறீங்களா? சரி, ஜெனியின் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்க நினைக்கின்றோம். சரி, தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். இணைந்திருக்கு. வணக்கம் ஜெனி.
1: வணக்கம், நலமா இருக்கிறீங்களோ?
0: நாங்கள் நலமா. நீங்க நலமா?
1: ஆமாம், நாங்களும் நிலமா இருக்கிறோம். நன்றி. நீங்கள் தொடர்ந்து நிலமா இருக்க உங்களை வாழ்த்தி இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் குட்டி அவர்களுக்கும் இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, முதலாவது நானும் சரி என்று கூறி பார்க்கின்றேன். இரண்டாவது இல்லை. மூன்றாவது மூளையான மூலதராதபடியா பிணியல் சுரப்பிய கூறி பார்க்கிறேன். நாலாவது நாக்கு. ஐந்தாவது 1930 என்று கூறி
0: பார்க்கிறேன்.
1: தொடர்ந்து
0: வந்திருப்பார். வணக்கம்.
6: வணக்கம் கணேஷ். நலமா?
0: சியாமலா? நலமா. நீங்க நலமா?
6: நாங்க நலம். நீங்க?
0: நான் நலம். வீட்டுல இருக்கீங்களா? வீட்டுல இல்லையா?
6: வேலையே மூன்று தொடர்ந்து சனி ஞாயிறு போட்டுட்டாங்க.
0: வெயிலுக்கு உஷாரா வேலை செய்யணும்.
6: அட
0: கடவுளே, அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அதை நிறைவு கொண்டு வர நினைக்கின்றோம். பாப்போம்.
6: சரியா, இன்று பிறந்த நாளை கொண்டாடும் தியான் செல்லன் சகல சௌபாக்கியங்களுடன் சகல கலைகளும் கேட்டு நோய் நொடி இல்லாமல் நீங்களுடைய காலம் வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு, அது நேர் வானிலை கொண்டு வந்தவர் தாத்தா பாட்டியா
0: சிவசுந்தரலிங்கம்.
6: சரி, அதை வானிலை கொண்டு வந்த தாத்தா பாட்டிக்கு நன்றியை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நானும் முதலாவது சரி, ரெண்டாவது இல்லை, மூன்றாவது பிணியல் சுரப்பி, நாலாவது நாக்கு, அஞ்சாவது 1930 என்று கூறுகிறேன்.
0: நன்றி சியாமலா, இந்த நேரத்திலும் நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு முன்னும் சந்திக்கின்றோம்.
6: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருப்பார். வணக்கம்.
7: வணக்கம் கணேஷ். நான் பத்மினி கமலா. அந்த
0: வரவேற்றுக் கொள்கின்றோம். நலமா?
7: நலமா உள்ளோம். நீங்களும் நலமா இருக்க வேணும். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சிவசுந்தர்லிங்கனும் பேரனுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, முதலாவது சரி என்று சொல்லுவோம்.
0: முதலாவது சரி என்றீங்களா?
7: சொல்லி பார்ப்போம். சரி என்று.
0: ஓகே.
7: ரெண்டாவது இல, மூன்றாவது கல்லீரல், நாலாவது நாக்கு, 1930, அஞ்சாவது நான் பத்மினி கமலா.
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
7: நன்றி. வணக்கம்.
0: சரி, இப்பொழுது இணைந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் ப்ரோ.
0: வாமா. நலமா?
8: நலம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
8: அதுல போமோ?
0: கூறுங்க பாப்பா.
8: முதலாவது சரி என்று சொல்றேன்.
0: ஓகே.
8: மற்றது இல்லை. மற்றது பிரிய சுரப்பி எனக்கு டவுட் தான்
0: சொல்றேன்.
8: சொல்லி நாக்கு 1930 என்று சொல்லி
0: நீங்களும் கொண்டு போக மாட்டீங்க.
8: நன்றி.
0: வணக்கம். நன்றி. வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்.
0: மீனா? நலமா?
9: நான்
0: நலமாக இருக்கின்றோம்.
9: என்ன விட்டு விட்டு வருதா?
0: ஏன்?
9: நாக்கு அஞ்சாவது 1930.
0: நன்றி. நீங்க எந்த பகுதியில கொண்டு போக
9: மாட்டீங்க?
0: எந்த பகுதியில பாவிக்காம இருக்கிறது வீட்டுல? சரி, ஓகே, விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.
9: நன்றி.
0: அது மீனா அவர்கள். மீனாவை தொடர்ந்து வந்திருப்பார், வைபருடாக வந்திருப்பார். வணக்கம் பதனி.
10: வணக்கம்.
0: நலமா?
10: நலம் கொஞ்சம் வழியில நிக்கிறதால கொஞ்சம் கதைக்கலாம்
0: போயிட்டு.
10: ராஜாண்ணி நலம் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடும் பிரியான் செல்ல குட்டிக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அது வானொலி கேட்டு வந்த சிவசுந்தரிங்கன் தம்பதிகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் முதலாவது சிவீடன் அது சரியன்னு சொல்றேன்.
0: ஓகே.
10: ரெண்டாவது இல, மூன்றாவது நான் அந்த சுரபிய சொல்றேன், நாலாவது நாக்கு,
0: காம்பு,
10: மற்றது உலக கோப்பை 1930.
0: நன்றி வதனி, மீண்டும் சந்திப்போம்.
10: நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம் கணேஷ். நான் ராதா சந்திக்கிறேன். நிலமா இருக்கிறீங்களா
0: ராதா? நீண்ட நாள் ஆகிவிட்டது.
11: ஆமா, போன முறையும் வேற இல்ல, ஒரு வேலை வழியில போனதால காணையில. ஆமா, நீங்க நலமா
0: இருக்கிறீங்களானே?
11: அதே போல எல்லோரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு முதலாவது சரி என்று சொல்றேன், ரெண்டாவது இலை, மூன்றாவது பீனியல் சுரப்பி, நாலாவது நாக்கு, அஞ்சாவது 1930 என்று
0: சொல்றேன். நன்றி ராதா, மீண்டும் சந்திப்போம்.
11: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சைவரொம்புல வந்திருப்பவரை பாக்குறோம். வணக்கம்.
10: விரும்புறீங்க
0: சொல்றேன்.
10: நான் மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி நியான் செல்லம் என்று சோழன் பெற்று செல்லாண்டு காலம் வாழவனும் என்று உங்கள் குடும்பத்தின் யாரில் வாத்தி கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த சிவசுந்தரலிங்கம் ஜோ அக்கா குடும்பத்தினருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம்.
0: நன்றி. ஏந்தி மலை விடைக்குள்ள போமா?
10: போமா. முதலாவது சரி, ரெண்டாவது இலை, மூன்றாவது ரெண்டாவது சனி எழுதி,
0: ஓகே, ரெண்டாவது கல்லீரலோ அல்லது பிரியல் சுரப்பி,
10: பிரியல் சுரப்பி,
0: ஓகே,
10: மற்றது நாலாவது நாக்கு, அஞ்சாவது 1930 சொல்லி கொடுறேன்.
0: விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.
10: நன்றி, வணக்கம்.
0: வந்திருக்கும் டீச்சரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் டீச்சர்.
12: வணக்கம் கணேஷ்.
0: நலமா?
12: நலம். நலம். நீங்க நலமா?
0: நாங்க இருக்கின்றோம். நன்றி.
12: நீங்க
0: எந்த பகுதியில கொண்டு போக மாட்டீங்க? வீட்டுல எல்லா பகுதி எல்லா பகுதியும் கொண்டு போவீங்க?
12: இல்ல, டாய்லெட் பக்கம் கொண்டு போக மாட்டேன்.
0: அது எல்லாரும் கூடுதலாக கொண்டு போக மாட்டாங்க. மற்றபடி
12: இல்ல, கதைச்சு கதைச்சு கொண்டு போற ஆக்களும் இருக்கிறாங்க.
0: உண்மைதான், உண்மைதான். சரியா, விடைபெறுவோம். நேரம் நெருங்குங்கிறது. ஓகே, ஓகே. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய காத்திருப்பார். வணக்கம். சரி, எங்க பக்கம் தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். சரி நேயர்களே, நாங்கள் இத்தோடு அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். ஜியநடேசனையும் அழைத்துக் கொண்டு. ஜியநடேசன்
13: வணக்கம். கணேஷ்
0: நலமா?
13: நலமா இருக்கிறேன். மூன்றாவது ஆளா இருந்தா அடியடியா
0: இல்ல, உங்களோட பேர் வந்து வந்து போன வழி எனக்கு நீங்க லைன்ல வேலை இல்ல, நான் பாத்து
13: கொண்டிருந்தேன்.
0: சரி, பரவாயில்ல, கூறுங்கள். ஜியநடேசன்
13: நான் முதலாவது தாவரன்னு சொல்லி பாக்கிறேன்.
0: ஓகே.
13: ரெண்டாவது இலை, மூன்றாவது ஃபீனிக்ஸ் ரப்பி, நான்காவது நாக்கு, அஞ்சாவது 1930.
0: நன்றி ஜியான, செம்பொண்ணு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அது ஜிஆர்எஸினோடு நாங்கள் அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். காரணம் நேரம் நெருங்கிவிட்டது. நாம் வசிக்கும் வீட்டில் திரையற்ற வட்டாரங்கள் என்று பெயர் சூட்டி சில பகுதிகளில் கைத்தொலைபேசியை பயன்படுத்த வேண்டாம் என முதன் முதலில் கூறிய நாடு சுவீடன். இக்கூற்று சரியா தவிர நிச்சயமாக இக்கூற்று சரியான கூற்று. சில பகுதிகளில், அதாவது சாப்பாட்டு மேசை, சாப்பிடும் பகுதி, தூங்கும் பகுதி, அந்த சில சில பகுதிகளை அவர்கள் அந்த இடங்களில் கைத்தொலைபேசிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியிருந்தார்கள். அந்த பயன்படுத்த வேண்டாம் என்றதுக்காக திரை அற்ற வட்டாரங்கள் என்ற பெயர் சுட்டி இந்த கூற்றை வெளியிட்டிருந்தார்கள். ஆகவே முதலாவது கூற்று சரியான கூற்று. தாவரங்களின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? வேர், தண்டு, இலை, மலர். சரியான விடை தெளிவாக இலை அமைகின்றது. மனித உடலின் உயிரியல் கடிகாரம் என்று அழைப்பது சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், பீனியல் சுரப்பி, பீனியல் சுரப்பி. சரியான வழியாக பீனியல் சுரப்பி அமைகின்றது. பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கின்றது? நாக்கு, மூக்கு, கண்கள், தோல், நாக்கு. சரியான விடை தெரிவு. முதல் கால் பந்து கோப்பை நடைபெற்ற ஆண்டு 1926-30, 36-20. சரியான விடை தெரிவு 30. நிகழ்ச்சிக்கு அனுசனை கொடுத்து வந்த ஒப்டிக் கிழுவத்தியல் நிறுவனத்தாருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் எமது இதய பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றது என் கேள்விக்கென்ன பதில்.
14: கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ளலாம். சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமிப்பு வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37, அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்து விடாதீர்கள் ஆப்டிக் 77.
0: மற்ற செய்திகளோடு காத்திருக்கும் தர்சனன் அவர்களுக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
15: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் ஈஸ்வரன் தயாளினி முன்வைத்த பிரேரணை பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கடந்த 2022 கொண்டுவரப்பட்ட சாதகமான திருத்தங்கள் காரணமாக சுமார் 75-100 வரையான கைதிகள் பிணையில் செல்ல முடிந்திருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா தெரிவிக்கிறார். இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேசலை விவகாரத்தை மையப்படுத்தி இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. கல்வித்துறையில் காணப்படும் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் முதலீட்டுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியையும் போட்டித்திறனையும் வலுப்படுத்துவது மிக மிக அத்தியாவசியமானது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிடுகிறார். செம்மணி மனித புதகுடியிலிருந்து நேற்றைய தினம் புதிதாக 12 மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு இதுவரையில் 353 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இறுதிப்போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வி என் ஆ பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான் நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என்று முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தற்போது தெரிவிக்கிறார். மட்டக்களப்புக்கு ஜனாதிபதியை அழைத்து நூலகத்தை திறக்க முடிந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீதேசனின் விடுதலைக்காக ஜனாதிபதியுடன் ஏன் பேச முடியவில்லை, அனைத்து நாடகம் தமிழ் மக்கள் இனி என்றாலும் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவிக்கிறார். கிளிநொச்சியைச் சேர்ந்த பிரபல மெல்லிசை பாடகர் சங்கீதன் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அதேவேளை பாடகர் சங்கீதன் தொடர்ந்து சமூக மாற்றத்தை நோக்கிய எழுச்சி பாடல்களை பாட வேண்டும் என்றும் அவர் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். உயித்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் சுரேசலை ஆகியோர் எந்த காரணம் கொண்டும் விடுவிக்கப்படக்கூடாதென்று இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். உயித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான துல்லியமான புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறிய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு எதிராக முதலில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். 15 வயதான சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் வழக்கில் சந்த நபரான முன்னாள் அட்டமஸ்தானங்களின் விகாரதிபதி பல்லிகம கேமரண்ட தேரர் ஜூன் 16 தேதி அன்று அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களகத்துக்கு சென்று மரபணு பரிசோதனைக்காக தனது ரத்த மாதிரியை வழங்குமாறு அனுராதபுர நீதவான் நீதிமன்றம் நேற்று அவருக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு தனது இரண்டாவது பயணமாக எதிர்வரும் 15 தேதி முதல் 24 தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய இருப்பதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. சிறுவர் தொழிலாளர் முறையை ஒழிப்பது என்பது வெறும் சட்ட ரீதியான நடவடிக்கை மட்டுமல்ல, அது ஒரு சமூக மனிதாயமான பொறுப்பு என்று தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க வலியுறுத்தியிருக்கிறார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மூலோபாய மீளாய்வு மற்றும் மறுசீரமைப்புக்காக விசேட குழுவொன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. போதைப்பொருள் பாவனையுடன் சேவையில் ஈடுபட்டிருந்த 4 சாரதிகள் மற்றும் 2 நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் அச்சுவேலி தீத்தங்குளம் பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கட்நாயக்கா சர்வதேச விமானத்தினூடாக சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் இன்றும் கொண்டுவரப்பட்ட 39,90,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இலங்கை பயணியொருவர் விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு கலப்பு பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 316 கிலோகிராம் நிறையுடைய பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளார்கள். செவனகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மககம பகுதியில் சட்டவிரோதமாக மதுபான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் கோடாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாத்தளை ராஜவீதி போலீஸ் காரியாலயத்துக்கு முன்னால் இன்று காலை மாத்தளை கிளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லாப் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லொரியின் சில்லில் சிக்கொண்டு வயதுபர் ஒருவர் உயிரிழந்து போனார். நாட்டின் இருவேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் இருவர் உயிரிழந்திருப்பதோடு ஒருவர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். குடும்ப பிரச்சனை ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு சிறைக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்ட குடும்பஸ்தரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவ தினத்தில் கடமையாற்றிய 2 போலீஸ் சார்ஜென்ட்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாதம்பே பகுதியில் 5 வயதுடைய முன்பள்ளி மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 65 வயதுடைய தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களகத்தின் உதவி பணிப்பாளர் ரங்கராஜபக்சாவின் மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தாமதமின்றி மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குளியாப்பட்டிய நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் முன்னதாக அறிவிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி உரிய தினங்களில் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. கொச்சிக்கடையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவையொட்டி இன்று பிற்பகல் 2:30 முதல் இரவு 10 வரை புனித அந்தோனியார் சிலையை ஏந்திய வரலாற்று சிறப்புமிக்க மகா ஊர்வலம் நடைபெற உள்ளதால் கொட்டாஞ்சேனை மற்றும் கடற்கரை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வீதிகளில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1,355,000 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,375 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், எந்த ஐரோப்பிய நாடும் இந்திய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில்லை, ஆனால் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பல ஆண்டுகளாக ஐரோப்பிய ஆயுதங்கள் பாகிஸ்தானால் பயன்படுத்தப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி 6 அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் செலோவேக்கியாவுக்கு இன்று செல்லுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சீரிய முயற்சிகளால் நாட்டின் பெண்கள் தங்களின் முழுத்திறனை வெளிப்படுத்த உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் தன் மீதும் காங்கிரஸ் மீதும் முன்வைக்கும் விமர்சனங்கள் ஏற்கப்படும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் பதவிக்காலம் அக்டோபர் மாதத்துடன் முடிவுக்கு வருகிறது. அவருக்கு பதிலாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பானார் சிதம்பரம் புதிய தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டசபை உறுப்பினரும் 2 பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வைத்து வந்தவரான விஜயதரணி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த வழக்கை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நீதித்துறை அதிகாரி ஏமாற்றி 52 மேல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு டெல்லி நீதிமன்றம் பிணை வழங்க மறுத்துள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு மாதாந்தம் 1,000 உதவித்தொகை வழங்கப்படும் திட்டம் நடப்பு கல்வியாண்டில் செயல்படுத்தப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் ரோஜி எம் ஜோன் அறிவித்திருக்கிறார். கேரளத்தில் சிகல்லா பாக்டீரியா தொற்று வேகமாக பரவுகிறது. வயநாடு மாவட்டத்தில் புதிதாக 7 சிறார்களுக்கு தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. புற்றுநோயாளிகளுக்கான கீமோ தெரப்பி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு மாற்று சிகிச்சைகளை ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளாகி 1 ஆகிவிட்டது. 1 நவை அனுசரிக்கும் வகையில் இறந்தோரின் குடும்ப உறுப்பினர்கள் சம்பவ இடத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள். கோர்முஸ் நீரிணை அருகில் இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரானிய படைகள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டுகிறார். ஜம்மு காஷ்மீரில் இணைய வழியில் போதை மாத்திரைகளை விற்று வந்த கும்பலில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 2,000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் தொடங்க உள்ள அமர்நாத் யாத்திரைக்கு பல அடுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும்படி மத்திய ஆயுத காவல்படை, காவல்துறை மற்றும் பிற பாதுகாப்பு முகமை அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலின் ஆனி திருமஞ்சன உற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,10,880 ரூபாயாகவும், கிராமுக்கு 60 ரூபாய் என்று 13,860 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில், தென் லெபனானில் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்கள் உறவினர்களை தற்காலிக இடுகாடுகளில் அடக்கம் செய்து வருகின்றார்கள். இஸ்டில் லெபனான் சண்டையால் பலரின் கிராமங்கள் பெரிய அளவில் சேதமடைந்துள்ளன. அதனால் பலரும் ஹராட் சைதாவில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக இடுகாட்டில் தங்கள் உறவினர்களை அடக்கம் செய்கிறார்கள். அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டுக்கு இணங்கிவிட்டதாக இருதரப்பும் தெரிவிக்கின்றன. அமைதிக்கான இணக்க குறிப்பு நாளை கையெழுத்தாகும் என்று தகவலறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. ஜெனீவாவில் அது இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் டொனால்டு டிரம்பின் 80th பிறந்த நாளை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் சிறப்பு கலப்பு தற்காப்பு கலை போட்டி நடத்தப்பட இருக்கிறது. அதற்காக த க்ளோ என்ற சண்டை அரங்கம் வெள்ளை மாளிகையின் தோட்டத்தில் $60 மில்லியன் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. உக்ரைன் நட்பு நாடுகளிடம் $20 பில்லியன் ராணுவ உதவியை கோருகிறது. நட்பு நாடுகளில் சில $2 பில்லியன் முதல் $6 பில்லியன் வரை உதவியாகவோ கடனாகவோ வழங்க வேண்டும் என்று உக்ரைன் கேட்டிருக்கிறது. வெனிசுலாவின் மிக மோசமான குற்றவியல் மற்றும் பயங்கரவாத குழுவான டென் அராகுவா அமைப்பின் சிரேஷ்ட தலைவர் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தென்கொரிய முன்னாள் அதிபர் ஜூன் சுக் இயோலுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவை செயல்படவில்லை என்ற புகார் வந்திருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பொது பங்கு வெளியீட்டின் மூலம் அந்த நிறுவனத்தின் தலைவரான எலான் மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனராக உருவெடுத்திருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தென்கொரியாவில் தனியாக வாழும் முதியவர்களுக்கு உதவ செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் அறிமுகமாகி இருக்கின்றன. பாடல்கள் பாடும், உணவு உண்ணவும், மருந்து எடுத்துக் கொள்ளவும், நினைவூட்டும், தனிமையை எதிர்கொள்ள உதவும் என்று அந்த பொம்மை புகழப்படுகிறது. சீனாவில் ஆபத்தான உணவு முறையை கடைபிடித்த பெண் கணைய வீக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். உடல் எடையை குறைப்பதற்காக அவர் இதனை கடைபிடித்ததை தொடர்ந்து தற்போது சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார். மலேசியாவில் சாலையோர கடைக்காரர் ஒருவரின் செயல் பலரை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அவர் குளிர்பானங்கள் தயாரிக்க கழிவறை அருகே உள்ள குழாயிலிருந்து நேரடியாக தண்ணீரை படிக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் பெர்மிங்காம் எச்பெஸ்டன் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற 10வது சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் டி20 உலகக்கிண்ண ஆரம்ப போட்டியில் இலங்கையை முன்னாள் சாம்பியன் இங்கிலாந்து 87 ஓட்டங்களால் வெற்றியீட்டியிருக்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக மோதும் ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டம் இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்து அணியின் கென் வில்லியம்சன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றது குறித்து விராட் கோலி வெளியிட்டுள்ள பதிவு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலியை காட்டிலும் வைபவ் சூர்யவன்சி மிகப்பெரிய சாதனைகள் படைப்பார் என்று தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் டெல் ஸ்டெயின் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா அதன் முதல் ஆட்டத்தில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அது தென்னாப்பிரிக்க நாடான பராகுவேயுடன் மோதியது. 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்கா வெற்றி பெற்றது. உலகக்கிண்ண போட்டியில் அமெரிக்க அணி 4 கோல்கள் அடித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். மற்றொரு ஆட்டம்

கோட்பாடுகள், மூன்று வண்ணங்கள், ஒரு பந்து. எதற்காக இது? ரியனோடா அதுவே இந்த ஆண்டின் பிஃபா உலக கிண்ண போட்டிக்கான அதிகாரப்பூர்வ பந்தின் பெயராக இருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 387.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.07 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 335.25 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.16 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 420.63 ரூபாய், இந்திய பிரமதியில் 119.39 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.40 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.56 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.68 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.02 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மன்னத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மன்னமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lacha Palais தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது.
1: ரெடியா மாமே?
0: ஒரு நிமிடம் நீங்கள் எங்களோடு நெருங்கும் நேரம் இது. நேர்களே, ஆம் இல்லை என்ற வார்த்தையை எங்களோடு நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் அதை

0: நீ ஆம் இல்லை என்ற வார்த்தை பாவிக்க கூடாது, வேற்று மொழி சொற்களை பாவிக்க கூடாது, ஒரு சொல்லை மீண்டும் மீண்டும் மூன்று தடவை பாவிக்க கூடாது. இந்த அன்பான நிபந்தனைகளோடு நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். நாங்கள் உங்களை வரவேற்க கலையத்தில் தயாராக காத்திருக்கின்றோம். நாங்கள் உரையாடும் விடயத்துக்கு நீங்கள் நேரடியாகவே பதில் கூற வேண்டும். இந்த சின்ன சின்ன அன்பான நிபந்தனைகளோடு நீங்கள் எமது வளமையான தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம்.
1: ரெடியா மாமே?
0: அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0733 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0733 51 41 47 71. எமது வைபர் இலக்கம் 0733 60 50 77 27. நேர்களே, ஒரு நிமிடம் நீங்கள் எங்களோடு நெருங்கும் நேரம் இது. எந்தவித தயக்கமின்றி எங்களோடு நீங்கள் நெருங்குங்கள். நாங்கள் கிளையத்தில் தயாராக காத்திருக்கின்றோம். இன்றைய ஒரு நிமிட நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னர் மூன்றாவது பிறந்த நாள் வாழ்த்து. இன்று தனது பிறந்த நாளை, அதாவது 11ஆம் தேதி ஜூன் மாதம் வியாழக்கிழமை அன்று வந்த தனது பிறந்த நாளை இன்று தனது இல்லத்தில், அதாவது தனது அக்காவோடு இணைந்து கொண்டாடுகின்றார். ஜெர்மனியில் வசிக்கும் மினோசன் ரட்சிகா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரியான் அவர்கள். ரியான், உங்களை TRT தமிழொலி குடும்பம் இன்று போல் இன்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் செல்லத்தை அன்பு அப்பா மிலோசன், அன்பு அம்மா டக்ஸிகா, அன்பு அக்கா டியா மற்றும் ஜெர்மனியில் வசிக்கும் பெரியப்பா பிரகாஷ், பெரியம்மா விதுஷா, அண்ணன் ஆதித்யா, அமெரிக்காவில் வசிக்கும் பெரியப்பா நவநேசன், பெரியம்மா வினோதா, அக்கா மார் வெருசா, அனிசா மிருசா, அம்மப்பா சிவசுந்தரலிங்கம், அம்மம்மா யோகா, லண்டனில் வசிக்கும் அப்பப்பா விமல ரத்னம், அப்பம்மா ஜெகசோதி, அத்தை மிலோசா, மாமாமார் மாமிமார் மச்சாமார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் உங்களை இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றார்கள்.

இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான், உங்களை டி ஆர் டி தமிழொலி குடும்பமும் என்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அனுசரணையாக எடுத்து வருகின்றார்கள் எங்கள் அன்புருவான சிவசுந்தரலிங்கம் ஜோகா தம்பதிகள் அவர்களுக்கும் டி ஆர் டி தமிழொலி குடும்பம் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேயர்களே, இன்றைய இந்நேரத்தில் ஒரு நிமிடம் நீங்கள் எங்களோடு நெருங்கும் நேரம் இது. நாங்கள் உரையாடும் விடயத்தில் நீங்கள் ஆம் இல்லை என்ற வார்த்தையை பிரயோகிக்க கூடாது. வேற்றுமொழி சொற்களை பாவிக்க கூடாது. ஒரு சொல்லை மூன்று தடவை பாவிக்க கூடாது. நாங்கள் உரையாடும் விடயத்துக்கு நேரடியாகவே பதில் கூற வேண்டும். இந்த அன்பான சின்ன சின்ன நிபந்தனைகளோடு நீங்கள் எங்களோடு நெருங்கலாம். நாங்கள் உங்களை வரவேற்க கிளையத்தில் தயாராக காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்க காத்திருப்பறை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீங்களா?
1: நாங்கள்
0: நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி.
0: சரி, நீங்கள் என்ன புதினத்தோட வந்திருக்கீங்க?
1: புதினம் பிறந்தால் வாழ்ந்து கொண்டாட்டம். ஒரு புதினம்.
0: சரி,
1: புதினம் இல்லாத மகிழ்ச்சி.
0: என்ன
1: சொல்ல, நடந்து இப்ப போயிருக்க அந்த பார்க்கில எல்லாரும் இந்த கூடாரம் கட்டி எல்லாரும் விளையாட்டுகளோ என்னவோ நடந்து ஆயுதப்படுத்தினோம். அதையும் பார்த்து கொண்டு வந்த மதான் ஒரு புதினம்.
0: சரி,
1: வேற ஒரு புதினம் இல்லையே.
0: வேற ஒரு புதினம் இல்லை.
1: ஒன்றும் இல்லை.
0: அப்ப நிகழ்ச்சிக்கு நேரடியாக போறீங்களா?
1: போவோம்.
0: சரி, ஆகவே உங்களுக்கான நேரத்தை நாங்கள் தயார் செய்கின்றோம். காத்துங்களம்மா.

0: ரெடியா மாமே?
1: இதுதான் கட்டிக்காரி. என்னம்மா கண்ணு சொல்லம்மா
2: கண்ணு. வணக்கம் யோகேஸ்வரி அம்மா, நீங்கள் இன்று வெயில் சரியாக வெயில் கொளுத்துகின்றது பரிசில், இன்று என்ன செய்ய போகின்றீர்கள்?
1: இன்று ஆறுதலாக 5 மணிக்கு பிறகு வழியாலே போய் நடைய போடுவோம் என்று கால்.
2: சரி, ஒரு சாதாரணமாக எவ்வளவு தூரம் நீங்க நடப்பீங்க, எத்தனை கிலோமீட்டர்?
1: அளவுகளை சொல்ல முடியாது இப்ப.
2: அளவுகளை சொல்ல முடியாது. சரி, இன்றைக்கு என்ன மதியம் சாப்பாடு?
1: ஊட்பச்சேரி சோறும் மீன் சொதியும் பொரித்த மீனும் நேற்று காய்ச்சிய
2: கத்திரிக்காய் கறியும்
1: கத்திரிக்காய் வாழைக்காயும் போட்டது
2: ஒரு குழம்பு கறி. சரி, நீங்கள் இன்று லாக்குனாவில் இசை நிகழ்ச்சி இருக்கின்றது, போக போறீங்க, வரவீங்களா?
1: போக முடியாது.
2: சரி, ஆகவே நீங்கள் வேறு எங்கெங்கு இன்று செல்வதாக உத்தேசித்திருக்கீங்க?
1: இன்று
2: எங்கெங்கு போவதாக? மாலை நேரம், அதாவது மதியம், பரிசின் காலநிலை சரியாக கொளுத்துகின்றது, 24-25 தாண்டி விட்டது என்று நினைக்கின்றோம். உங்களுக்கு சந்தோஷமா வெயில் வந்தா?
1: அளவாக வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், கூடுதலாக வந்தால் சட்டை அந்த இறக்கி விடுறது என்ன என்று சொல்ல தெரியாது, அதை இறக்கி போட்டு வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதுதான்.
2: இருக்க வேண்டியதான். சரி, அதோடு ஏதாவது உறவினர் வீட்டுக்கு இன்றைக்கு விடுமுறைக்கு போக போறீங்களா? நீங்கள் இருக்க காலங்களில் விடுமுறைக்கு சொல்லாது வழக்கமாக இருக்கின்றதா? ஜூலை யூத் வருகின்றது, வருகின்ற மாதங்களில் விடுமுறை போக போறீங்களா?
1: விடுமுறைக்கு போக முடியாத நிலையாளாகத்தானே இருக்கின்றது எங்களோட வயது கோளாறு.
2: அது வயதுக்கும் விடுமுறைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏறி இருந்தீங்களாம் ஃபிளைட் கொண்டு விடுகின்றது, திரும்பி ஏறி வாரீங்களாம் ஃபிளைட் கொண்டு வந்து விட்டவங்க வந்து விடும். பரவாயில்ல, உரையாடுங்களா? சென்று உடல்நிலை குறைவாக நீங்க விடுமுறையை தவிக்கின்றீர்கள், அப்படியா?
1: அப்படிதான்,
2: அப்படித்தான். சரி, ஆகவே இங்க பரிசில் அண்மையில் பிரான்சில் இருக்கும் கடற்கரைகளுக்கு செல்லலாம் தானே, பக்கத்தில் இருக்கும் கடற்கரைகளுக்கு.
1: முன் பாடசாலையில போய் பள்ளிக்கூடத்தால கூட்டிக்கொண்டு போயிருவரு 6-7 போயிருக்கிறேன்.
2: பாடசாலை அதாவது இக்கோலால போய்க்கே போய்க்குவீங்களா, அப்படியா?
1: அவர்கள் கூட்டிக்கொண்டு போனவர்கள் எங்களை.
2: ஓ, கடற்கரைக்கு தகுந்து வேற எங்க கூட்டிக்கொண்டு போயிருப்பார்கள்?
1: வேறு இடம் இல்லாமல் கூட்டிக்கொண்டே காட்டினவே அதை சொல்லல, அது ஆட்கள் எல்லாம் அந்த வினோதமான இடங்கள் அதை எப்படி சொல்றது?
2: சரி, பரவாயில்ல, இருந்தும் வாழ்த்துக்கலாமா, ஒரு நிமிஷம் கதைச்சிருக்கின்றீர்கள்.
1: நல்ல காலம், ரெண்டு விளையம் இல்லையா?
2: ஒரு சில பிள்ளைகள் பெருசுபடுத்தவில்லை என்ற உங்களை மாதிரி துணிகரமான நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தமைக்கே முதற்கண் வாழ்த்துக்கள். கறி என்று முதலில் கூறியிருந்தீர்கள், கறி ரெயின் மற்ற கூட்டி கொண்டு போன ரெண்டு பல தடவை எங்களோடு உரையாடி இருக்கின்றீர்கள். பரவாயில்ல, இருந்தும் எமது சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விடைபெறுவோம், நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம.
2: நன்றி, வணக்கம். அது யோகேஸ்வரி அம்மா மிகவும் துணிகரமாக முதலில் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருந்தார். அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்ற இவ்வாறு துணிகரமாக நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு எமது வாழ்த்துக்களமான் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு நிமிடம் எங்களோடு நீங்கள் நெருங்கும் நேரம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் எங்களோடு உரையாடும் பொழுது ஆம் இல்லை என்ற வார்த்தையை பிரயோகிக்கக்கூடாது, ஒரு சொல்லை 3 தடவைக்கு மேல் பாவிக்கக்கூடாது, வேற்றுமொழி சொற்களை பாவிக்கக்கூடாது. இந்த அன்பான சின்ன சின்ன நிபந்தனைகளோடு எங்களோடு நீங்கள் நெருங்கலாம். உங்களை வரவேற்க கலையத்தில் நாங்கள் தயாராக காத்திருக்கின்றோம். கலைய நேரம் சரியாக 12:31, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:31. தாகத்தில் மாலை 4:01. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
3: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
4: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் தந்தது.
3: திங்களும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ளவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகை தந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முற்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0545 91 44 79.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர்டி தமிழ் ஒளியில் ஒரு நிமிடம் நீங்கள் எங்களோடு நெருங்கும் நேரம் இது. ஒரு நிமிடம் எங்களோடு நீங்கள் உரையாடும் பொழுது ஆம் இல்லை என்ற வார்த்தையை நீங்கள் பிரயோகிக்க கூடாது. வேற்றுமொழி சொற்களை பாவிக்கக்கூடாது. ஒரு சொல்லை மூன்று தடவை பாவிக்கக்கூடாது. நாங்கள் உரையாடும் விடயத்துக்கு நேரடியாகவே நீங்கள் பதில் கூற வேண்டும். இவ்வாறு சின்ன சின்ன அன்பான நிபந்தனைகளோடு நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். நாங்கள் உங்களை கிளையத்தில் வரவேற்க தயாராக காத்திருக்கின்றோம். இது ஒரு வினோதமான நிகழ்ச்சி, போட்டி நிகழ்ச்சி இல்லை. நீங்கள் ஆகவே இந்த வித தயக்கமின்றி எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ரியான், உங்களை டிஆர்டி தமிழொலி குடும்பமும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம்.

0: வஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 044 440 60 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.
2: தங்கச்சி காலுக்குரு தங்க
3: கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyychandraskar.com, feda@andrechandrasekar.com.
4: ரெடியா மாமே?
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர்டி தமிழொலியில் 1 நிமிடம் நீங்கள் எங்களோடு நெருங்கும் நேரம். என்ன நேர்களை பயந்து விட்டீர்களா? நாங்கள் கிரயத்தில் தயாராக இருந்து காத்திருக்கின்றோம் உங்களை வரவேற்பதற்கு. நாங்கள் உரையாடும் முடியத்தில் நீங்கள் ஆம் இல்லை என்ற வார்த்தையை பிரயோகிக்கக்கூடாது. வேற்றுமொழி சொற்களை பாவிக்கக்கூடாது. ஒரு சொல்லை 3 தடவை பாவிக்கக்கூடாது. இந்த சின்ன சின்ன அன்பான நிபந்தனைகளோடு நீங்கள் எங்களோடு எந்தவித தயக்கமின்றி நெருங்குங்கள். நாங்கள் உங்களை விரைவிக்க கிளையத்தில் தயாராக காத்திருக்கின்றோம். நேரம் கிளையத்தில் சரியாக 12:44 அக்கியராஜ்யத்தில் 11:44 தாயகத்தில் மாலை 4:14. பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் செல்வன் ரியான் அவர்கள். ரியான், உங்களை டிஆர்டி தமிழொலி குடும்பமும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம்.

0: அந்த வகையில் வந்திருக்கும் ஜியா நடேசன், நாங்கள் உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். ஜியா நடேசன், காத்திருக்கிறீங்களா? ஜியா நடேசன், ஜியா நடேசன், ஜியா நடேசன், வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். மன்னிக்கும், அது எங்கிற பக்கத்தா வருது? நான் தானே மைக்கா கட் பண்ணி விழுந்தனாங்களே, ஓன் பண்ண மறந்துவிட்டேன். நலமாக இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி ஜியா நடேசன். நிகழ்ச்சி சிறப்பிக்க வந்தமைக்கே முதல்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீர்கள் பயப்படுறார்கள் போல இருக்கு எங்களோட கதைக்கிறதுக்கு. அதான் போட்டி நிகழ்ச்சி நடக்க கதைக்கிறீங்களா? இப்ப இதுல வந்து கதைக்கலாம் தானே, தாராளமான டைம் இருக்குது. ஒரு வருமானம் சொல்லிடாது, உண்மைதான். ஆகவே காத்திருங்க, நாங்கள் உங்களுக்கான நேரத்தையும் தாசிக்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழில். ஒரு நிமிடம் நீங்கள் எங்களோடு நெருங்கும் நேரம் இது.
1: தோத்தாலும் ஜெயிச்சாலும்
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழில். ஒரு நிமிடம் எங்களோடு உரையாட வந்திருக்கும் ஜியா நடேசன், உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகின்றது.
2: சொல்லம்மா கண்ணு.
0: ஜியா நடேசன், நீங்கள் ஏதாவது விடுமுறை போறால் எந்த நாட்டுக்கு போக விரும்புகின்றீர்கள்?
2: வணக்கம் கணேசன், நான் தாய் நாட்டுக்கு போகத்தான் விரும்புகிறேன்.
0: தாய் நாடு இதுவரைக்கும் எத்தனை தடவை சென்று வந்திருப்பீர்கள்?
2: ஒவ்வொரு வருடமும் போய் வருவார்.
0: ஒவ்வொரு வருடமும் சென்று வருகின்றீர்கள். அங்கு உற்றார் உறவினர் யார் இருக்கின்றார்கள் உங்களோடு?
2: வீடு காணியில் இருக்கிறபடியால்
0: கிட்டத்தட்ட எவ்வளவு மதிப்பு வரும்?
2: திரும்ப இருக்கா சொல்லுங்க.
0: கிட்டத்தட்ட உங்களுடைய வீடு காணிகள் எவ்வளவு மதிப்பு இருக்கும் என்று கேட்கின்றோம்.
2: மதிப்பை பற்றி இப்போது கூற முடியாது. வீடு இருக்குது, வயல் காணியும் இருக்கு.
0: ஆகவே உங்கள் உறவினர்கள் யாராவது இருக்கின்றார்களா?
2: நீங்க சொல்வது சரி.
0: சரி, அவர்கள் பாப்பாக்கலாம் உங்களுடைய சொத்துக்களை? நாட்டுக்கு போக விரும்புகின்ற நாட்டின பேரை நீங்கள் ஆங்கிலத்தில் கூறலாமா? நாடுகளோட பேர்களை
2: பொதுவாக நான் பல நாடுகளும் போய் வந்துள்ளேன்.
0: சரி, அப்படி போன நாடுகளில் உங்களுக்கு பிடித்த நாடு?
2: இத்தாலி நாடு.
0: இத்தாலி, இத்தாலியில் என்ன அம்சம் உங்களுக்கு பிடித்திருக்கின்றது?
2: வத்திக்கான் பார்த்தோம், பாப்பாண்டரை சந்தித்தோம், அங்கால வெனிஸ் நகரம் எல்லாம், அந்தோனியார்கள் எல்லாம் சென்றிருந்தோம்.
0: இத்தாலி நாட்டை தவிர்ந்து வேற எந்த நாட்டுக்கு போக விரும்புகிற நாடாக இருக்கின்றதா?
2: பாராட்டுக்கள்.
0: நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு முதற்கனை மது நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள் ஜியா நடேசன் அவர்கள். ஆகவே அவரும் சிறப்பாக இந்த வித தயக்கமின்றி ஒரு நோமலாக எங்களோடு உரையாடுவோம். நீங்கள் உரையாடிக் கொள்ளானீர்களே, இந்த வித தயக்கமின்றி எங்களோடு தொடர்ந்து இணைந்திருப்பதை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். தாராளமா கூறுங்கள், நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம்.
3: இன்று மூன்றாவது பிறந்தநாளை கொண்டாடும் தியான் சில்லத்தை நாங்களும் நிரூலி காலம் வாழ்க வளர்க என்றவர் வளர்க வளரட்டும், வளர்ந்து ஆரோக்கியமாக வளரட்டும் என்று வாழ்த்திக் கொண்டு அதை வாழ்வடிக்க எடுத்து வந்த யோகா சிவசுந்தரலிங்க மக்களுக்கும் மற்ற என்னுடைய அம்மம்மா அப்பம்மா இல்லையா இருக்குதான் சேர்த்து என்ற சகோதர அந்த பிள்ளை இந்த அக்காவுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து வானொலிக்கு வந்து வாழ் அனுசனைக்கு கொண்டு வந்தபடியால் அதுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உங்களை இருந்து விட வருகின்றேன்.
0: நன்றி அம்மா, மீண்டும் சந்திப்போம்.
3: மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். அது யோகஸ்ரீ அம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூற வந்திருந்த அவர்களுக்கு எமது சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது டி ஆர் டி தமிழ்நிலையில். ஒரு நிமிடம் எங்களோடு உரையாடும் நிகழ்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்களும் உங்களை வரவேற்க தயாராக காத்திருக்கின்றோம். இப்பொழுது கிளைய நேரம் சரியாக 12:52, ஐக்கியராஜ்யத்தில் 11:82, தாயகத்தில் மாலை 4:22. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள்.
1: பாரிஸ் லாச்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூகாய் பாரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலியில். ஒரு நிமிடம் எங்களோடு நீங்கள் உரையாடும் நேரமாக இருக்கின்றது. ஆகவே நேர்கள் இணைந்து கொள்ள, நேர்கள் வெயிலும் இருக்கின்றபடியா சில வேளையில் வெளியே சென்றீர்களோ தெரியவில்லை. ஆகவே அனைவருக்கும் எமது சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது. ஒரு நிமிடம் எங்களோடு நீங்கள் உரையாடும் நேரம் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது. தொடர்ந்து படைப்புகள் ஊடாக உங்களோடு நான் சந்திக்கின்றேன். கலையத்திலிருந்து நன்றி நேர்களே.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலி நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது எம்மவர் படைப்புகள். பிரதி சனிக்கிழமை தோறும் எம்மவர் படைப்புகள் ஊடாக நாங்கள் இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கின்றோம். எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி, எம்மவர்கள் இசையமைத்து, எம்மவர்கள் பாடிய பாடலை உங்களுக்காக தரும் இந்த நேரத்தில் இன்றைய எம்மவர் படைப்புகளில் அலங்கரிக்கவிருக்கின்றது ஈழத்து காதல் இசைத்தட்டிலிருந்து பாடல்களை உங்களுக்காக தொகுத்து தருகின்றோம். இன்றைய எம்மவர் பாடலை அலங்கரிக்க வருகின்றது முதலாவது பாடலாக

பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் உங்களை டிஆர்டி தமிழொலி குடும்பம் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துக்கின்றோம். ஈழத்து காதல் இசை தட்டிலிருந்து இன்றைய இன்னொரு பாடலில் நாங்கள் பாடல்களை தொகுத்து தருகின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலை எழுதியிருக்கின்ற சுதா அவர்கள், பாடலுக்கு இசை அமைத்திருக்கின்றார் மனோகர், பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் மாலதி லக்ஷ்மண் அவர்கள். பாடல் இடம்பெற்ற இசைப்பெயலை இழத்து காதல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்மவர் படைப்புகள். எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி எம்மவர்கள் இசையமைத்து எம்மவர்கள் பாடிய பாடல் பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரத்தில் உங்களோடு நாங்கள் இன்றைய எம்மவர் பாடலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஈழத்து காதல் இசைப்புகளில் இருந்து பாடல்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்ட பாடலை பாடியிருந்தார் மாலதி லக்ஷ்மண் அவர்கள், பாடல் எழுதியவர் சுதா அவர்கள், பாடலுக்கு இசையமைத்திருந்தார் மனோகர். கலை நிறம் சரியாக 1:06, அக்கிய ராஜ்யத்தில் 12:06, தாயகத்தில் மாலை 4:36. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் 1/2 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7 10 மணியில் இருந்து 7 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 9 4 0 75 5 0 5 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி எம்மவர் படைப்புகள். எம்மவர் படைப்புகளில் இன்றைய பாடலாக வந்து கொண்டிருக்கின்றது ஈழத்து காதல் இசைப்பகுதியிலிருந்து நாங்கள் உங்களுக்காக பாடலை தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வருகின்றது அடுத்த பாடலாக. பாடலை பாடுகின்ற பிரசன்னா, பாடலாசிரியராக சுதா அவர்கள், பாடலுக்கு இசை அமைத்திருக்கின்றார் மனோகர். பாடல் இடம்பெற்ற இசைப்பாளை இழத்து காதல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழொலியில் எம் அவர் படைப்புகள். எம்மவர்கள் இயற்றி எம்மவர்கள் இசையமைத்து எம்மவர்கள் பாடிய பாடல் பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரம் எம்மவர் படைப்புகளூடாக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய எம்மவர் படைப்புகளில் வருக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடல் இசை பேழையானது ஈழத்து காதல் இசை பேழையிலிருந்து உங்களுக்காக பாடல்களை தொகுத்து தந்து கொண்டு இருக்கின்றோம். கலை நேரம் சரியாக 1:14 ஐக்கிய ராஜ்யத்தில் 12:14 ஐக்கிய ராஜ்யத்தில் 12:14 தாயகத்தில் மாலை 4:44 இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார்கள்.
1: செல் மாநகரில் புதிய வருவாக எம்மவர் நிறுவனம் 77 நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முக கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77 நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 91 61 மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com மறந்து செல் மாநகரில் எம்மவர் நிறுவனம் 77 வாகன தரப்பிட வசதியும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எம்மவர் படைப்புகளில் வருகின்றது அடுத்த பாடலாக. பாடலை பாடுகின்றார் கார்த்திகேயன்.

0: சென்னையில் நேரம் சரியாக 1:20 அக்கியராஜ்யத்தில் 12:20 தாயகத்தில் 4:50 இந்த நேர அறிக்கை உங்களுக்கு நினைவுபடுத்தி
1: இருக்கின்றார்கள். உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மறுக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604

0: 1 அல்லது 604-902-3-44 மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: ஒலிக்கும் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது எம்பவர் படைப்புகள். இன்றைய எம்பவர் படைப்புகளில் ஒலித்த பாடல் ஈழத்து காதல். இசை தட்டிலிருந்து உங்களுக்காக பாடல்களை தந்திருந்தோம். ஒலிக்கும் பாடலை பாடுகின்றார் கரைச்சரன், பாடலாசிரியர் சுதா, பாடலுக்கு இசை அமைத்திருக்கின்றார் மனோகர்.

கலை நேரம் சரியாக 1:26 கிராச்சத்தில் 12:26. நீங்கள் இதுவரை இந்நேரமும் கேட்டது எம் அவர் படைப்புகள். தொடர்ந்தும் பிரதான செய்திகளோடு காத்திருக்கும் சோபிதா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று 3வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஜெர்மனியை வசிக்கும் மிலோசன் தக்ஷிகா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரியான், உங்களுக்கு டிஆர்டி தமிழொலி குடும்பம் எமது இதயபூர்வமான நன்றி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று போல் என்றும் ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க்கவென வாழ்த்துகின்றோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் செல்லத்தை அன்பு அப்பா மிலோசன், அன்பு அம்மா டக்ஷிகா, அன்பு அக்கா டியா மற்றும் ஜெர்மனியில் வசிக்கும் பெரியப்பா பிரகாஷ், பெரியம்மா விதுஷா, அண்ணன் ஆதித்யா, அமெரிக்காவில் வசிக்கும் பெரியப்பா நவேசன், பெரியம்மா வினோதா, அக்காமார் வருஷா, அனிஷா, மினுஷா, அம்மப்பா சிவசுதலிங்கம், அம்மம்மா ஜோகா லண்டனில் வசிக்கும் அப்பப்பா பீமலா ரத்தினம், அப்பம்மா ஜெகசோதி, அத்தை மிலோசா இவர்களோடு சேர்ந்து மாமாமார், மாமிமார், மச்சான்மார், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் உங்களை டிஆர்டி தமிழொலி குடும்பத்தோடும் இணைந்து இன்று போல் என்றும் ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மனசனையாக எடுத்து வருகின்றார்கள் எங்கள் அன்பு நேரான சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகள் அவர்களுக்கும் எமது டிஆர்டி தமிழொலி குடும்பம் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடரும் நிகழ்ச்சிகளோடு சோபிதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றி நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: இருக்கிறார். புத்தகங்கள் படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulgam.com.
3: பாரிஸ் லாச்சப்பலில் நியூரூபி நகை மாளிகையின் புதிய உதயம் ஆபரண மாளிகை. நாளுக்கோர் புதுமை, நீங்கள் நாடுவது உண்மை. நியூரூபி ஆபரண மாளிகையின் காட்சியறையில் சிங்கப்பூரில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகள். உங்கள் விருப்பப்படி தங்க நகைகளை செய்து கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளாக மாற்றித் தருவதற்கும், பழுதடைந்த நகைகளை உடனே திருத்தி தருவதற்கும் நியூரூபி ஆபரண மாளிகை. உங்களிடமுள்ள தங்க நகைகள் 22 கரெக்ட் தானா என்று பரிசித்து பார்ப்பதற்கு நியூரூபி ஆபரண மாளிகையை நாடுங்கள். புதிய தங்க நகை செட்டு ஆரம்பமாகின்றது. மாதாந்த தங்க நகை சேமிப்பில் இணைந்து உங்கள் அதிர்ஷ்டத்தை

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulaj.com.
4: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
5: Viti Superstore, Gare Lagonnais, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnais.
5: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5-க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 அருகாமையில்.
5: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
5: சுவிசிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கடந்த காலங்களில் மனித உயிர்களை அழித்து தங்களது கைகளை இரத்தத்தால் நனைத்துக் கொண்ட கொலையாளிகளுக்கும் ஊழல்வாதிகளும் மீண்டும் தங்களை கழுவிக்கொண்டு உத்தமர்களைப் போல சமூகத்தின் முன்னால் வர நாம் இடமளிக்கப் போவதில்லை. உயிர்த்தினாறு தின தாக்குதல் குறித்த உண்மைகளை மூடி மறைக்க எவ்வகையிலும் அனுமதிக்க மாட்டோம் என பேராயர் மில்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தல திருவிழாவை முன்னிட்டு நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற விசேட ஆராதனையின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், 2024 செப்டம்பர் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து புதிய ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த போது, இந்த பாரதூரமான குற்றத்தின் உண்மைகளை ஒருபோதும் மறைக்கவிட மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். அதற்கமைய தற்போதைய விசாரணைகள் புத்துயிர் பெற்றுள்ளன. இந்த தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் சதித்திட்டம் ஒன்று இருந்தமைக்கான உறுதியான சான்றுகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வருவதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அன்று அதிகாரத்தில் இருந்தவர்கள் மூடி மறைத்த விடயங்கள் இன்று வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த விசாரணைகளை சீர்குலைக்க ஒரு தரப்பு தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. தங்களின் அரசியல் பிம்பம் சிதைத்துவிடும் என்ற அச்சத்தில் இந்த சதியில் ஈடுபட்டவர்கள் ஊடகங்கள், போராட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் மூலம் விசாரணைகளை பின்தள்ள முயற்சிக்கின்றனர். நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையில் கை வைக்கவும் சாட்சியங்களை அச்சுறுத்தவும் இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அருவறுக்கத்தக்கவை. அரசாங்கம், சட்டமாதிப திணைக்களம் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் எவ்வித அரசியல் தலையீடுகளுக்கும் அஞ்சாமல் உண்மையை வெளிப்படுத்தும் பணியை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு வலியுறுத்துகிறோம். யாராவது குற்றம் செய்யவில்லை என்றால் அவர்கள் விசாரணைகளை கண்டு பயப்பட தேவையில்லை. மாறாக உண்மையை தேடும் இவ்விசாரணைகளுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். விசாரணைகளை தடுப்பவர்கள் தாங்கள் இக்குற்றத்துடன் தொடர்புடையவர்கள் என்பதையே உறுதிப்படுத்துகின்றார்கள். இந்த கொடூர கொலை குறித்து மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் நீதிக்காகவும் தார்மீக வலிமைக்காகவும் துணிச்சலுடன் முன்வந்து சாட்சியம் அளிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இத்தகைய சவால்களை கண்டு அஞ்சாமல் உண்மையை நிலைநாட்ட உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். செம்மணி சமூக புதைகுழி அகழ்வுப் பணிகளில் வெளிவரும் மனித எச்சங்களும் குழந்தைகளின் பாவனை பொருட்களும் இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு மற்றும் மனித உரிமை மீறல்களின் கொடூர உண்மைகளை வெளிச்சமிட்டு காட்டுகின்றது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அல்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் சனிக்கிழமை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, செம்மணி சமூக புதைகுழியின் அகழ்வுப் பணிகள் தொடர்கையில் தற்போது குவியல்களாகவும் மனித எச்சங்கள் காணப்படும் நிலையில் அதற்கு மத்தியில் சிறுவர்கள் குழந்தைகளினது உடல் எச்சங்களோடு அவர்களின் பாவனை பொருட்களான பால் போத்தில் விளையாட்டுப் பொருட்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதில் வெளிவருவது படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடல் பாகங்கள் மட்டுமல்ல, அரச பயங்கரவாத சிங்கள பௌத்த பேரினவாத இராணுவ கட்டமைப்பின் தமிழின கொலை வரி உளவியலும் இனப்படுகொலை கோர தாண்டவத்தை வடிவமைத்த ஆட்சியாளர்களை மிகவும் வக்கிர அரசியல் வெறிமுகம் சேர்ந்தே வெளிப்படுகின்றது. இதுவரையான காலப்பகுதியில் 350 அதிகமான என்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது மன்னார் சதோச சமூக புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட 80 தொகுதிகளையும் விட அதிகரித்து செல்லலாம் எனும் அச்சம் கலந்த பய உணர்வுகளும் எம்மை தள்ளியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் 88-89 கிளர்ச்சியை அடக்க அகிதேச கட்சி அரசாங்கம், அரசு பயங்கரவாத இயந்திரமான காவல்துறையினர், இராணுவத்தினரை மட்டுமல்ல மறைமுக கொலை குழுக்களையும் பாவித்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கொன்று குவித்தது. அத்தோடு படலந்த போன்ற வதை முகாங்களையும் நடாத்தி சென்றதை அனைவரும் அறிவர். அன்று சூரிய கந்தையில் பாடசாலை பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டமை மக்கள் மத்தியில் பெரும் அச்சப்பீதியை ஏற்படுத்தி இருந்தது. அதற்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக 1994 ஆட்சி பீடமறிய சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க தனது ஆட்சி காலத்தில் இறுதி வரையில் அந்த கொடூரத்துக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கவில்லை.
சந்திரிகா அரசாங்கத்துக்கு முழு ஆதரவையும் கொடுத்த மக்கள் விடுதலை முன்னணி தங்கள் அமைப்பின் உறுப்பினர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கொடூரத்துக்கு சந்திரிகா கொடுத்த பகிரங்க வாக்குறுதியை நிறைவேற்றுமாறும் நீதியை பெற்றுக் கொடுக்குமாறும் கேட்கவில்லை. பின்வாங்கியமைக்கான காரணம் தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கும் இனப்படுகொலை யுத்தம் தடைபடக்கூடாது எனும் தங்கள் மனச்சாட்சியை கொன்ற கொலை வரியே என்பதும் நாம் அறிந்ததே. சந்திரிகா பண்டார் நாயகாவை தொடர்ந்து 1988-89 காலப்பகுதியில் நடந்த கொடூரத்தையும் மனித உரிமை மீறல்களையும் அறிக்கையாக தயாரித்து தயாரித்துக்கொண்டு எனிவா மனித உரிமை ஆணையகம் நோக்கி ஓடிய மஹிந்த ராஜபக்சவின் பதவிக்காலத்தில் தாம் தயாரித்து 1988-89 காலப்பகுதி கொடூரத்தின் அறிக்கையை திரும்பி பார்க்கவில்லை என்பது மட்டுமல்ல, அரச பயங்கரவாதம் தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கும் இனப்படுகொலை யுத்தம் தடைப்படும் என்பதற்காக மக்கள் விடுதலை முன்னணியும் அதற்கான எத்தகைய அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை. தற்போது தேசிய மக்கள் சக்திக்குள் மறைந்து நின்று ஆட்சி அதிகாரத்தை தமதாக்கி கொண்டிருக்கும் மக்கள் விடுதலை முன்னணி தமது எந்த ஒரு தேர்தல் மேடைகளிலும் தாம் ஆட்சிக்கு வந்தால் 1988-89 காலப்பகுதியில் அடிமட்ட சிங்கள இளைஞர்களுக்கும் தமது கட்சிக்கும் எதிராக அரச பயங்கரவாதம் நிகழ்த்திய படுகொலைகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறவில்லை என்பதையும் தெற்கின் சமூகமும் முழு நாடும் அறிந்ததே. இதற்கு காரணம் அதற்கான நீதி விசாரணை என்றால் அரசு பயங்கரவாதம் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்திய இனப்படுகொலை இன அழிப்பு என்பவற்றோடு தொடரும் இன அழிப்பும் சர்வதேச நீதிக்கு உள்படுத்தப்படும் எனும் தம் மனச்சாட்சியை கொண்ட மனநிலை என்றே கூறலாம். தற்போதைய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருமான ஜனாதிபதி அன்றகுமாரி திசாநாயக்காவின் ஆட்சி காலத்திலேயே சர்வதேச தொலைக்காட்சி செய்தி ஊடகமான அல் யசீரா படலந்தை வதை முகாம் தொடர்பான அறிக்கை விடயத்தினை வெளியிலே கொண்டு வந்தபோது அவசர அவசரமாக அவ்வறிக்கையினை தூசு தட்டி எடுத்தவர்கள் தம்முடைய மனச்சாட்சியை கொண்டுவிட்டு அதனை மீண்டும் ஆள் கிடங்குக்குள் வீசி எறிந்தனர். முழு நாடக விசாக பண்டிகையை கொண்டாடிவிட்டு பொசன் பண்டிகைக்காக கொண்டாட பல்வேறு ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கும் தெற்கின் ஆட்சியாளர்களே, அரசியல்வாதிகளே, பௌத்த பொதுமக்களே, உங்கள் அரச பயங்கரவாதத்தின் இன அழிப்பால் இனப்படுகொலையால் அழிவுகளை மட்டுமே சந்தித்த தமிழ் இன சமூகமாக கேட்கின்றோம். தமிழர் தாயக பகுதிகளில் அகலப்பட்ட சமூக புதைகுழிகளை உற்று பாருங்கள். தற்போது செம்மணி சமூக புதைகுழியில் கொன்று அல்லது உயிரோடு புதைக்கப்பட்ட அல்லது வீசப்பட்ட எங்கள் மழலைகளின் முகங்களையும் அவர்களின் குரல்களையும் கேளுங்கள். சித்திரவதைக்கு உள்படுத்தி கொல்லப்பட்டோரின் அவல குரல்களையும் கேளுங்கள். உங்களுக்கு தெற்கின் சமூக புதைகுழிகள் கண்ணுக்கு தெரிவதோடு கொல்லப்பட்டோரும் அவர்களின் குடும்பங்களும் கண்ணாடிகள் உங்களுக்கு தெரிவர். அசோக சக்கரவர்த்தி தான் நிகழ்த்திய யுத்த கொடுமைகளின் காட்சியையும் அமலைகளின் அவல குரடனான கண்ணீரையும் பார்த்தும் கேட்டுமே தம் மனச்சாட்சியால் குத்தப்பட்டு பௌத்தத்தை தழுவியதாக உங்கள் பௌத்த வரலாறு கூறுவதாக நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அத்தகைய மனச்சாட்சியே இன்று ஆட்சியாளர்களுக்கு தேவை. அதுவே இனங்களை சுதந்திரமாக வாழவிடும். அதுவே நாட்டுக்கு விடுதலையையும் சுபீட்சத்தையும் மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்க்கும் வளமான அழகான நாட்டையும் உருவாக்கும் என்பதையும் தெளிவாக கூற விரும்புகின்றோம் என்று கூறியுள்ளார். காவல்துறை அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நேற்று வெள்ளிக்கிழமை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 563 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் போது மொத்தமாக 27,675 பேர் பரிசோதிக்கப்பட்டதுடன் அவர்களில் குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட பிடியானைகளின் அடிப்படையில் 303 பேரும் திறந்த பிடியானைகளின் அடிப்படையில் 169 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுபோதையில் வாகனம் செலுத்திய 73 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 123 பேரும் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனுடன் பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்களுடன் தொடர்புடைய 4152 பேருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பச்சிலப்பள்ளி பிரதேச சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் ஈஸ்வரன் தயாளினி முன்வந்த பிரேரணை பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நேற்று சபையில் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு தேசிய மக்கள் சக்தியில் 3 உறுப்பினர்களில் ஒருவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க ஏனைய 2 நடுநிலை வகித்தனர். இருப்பினர் தமிழரசுக் கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் குறித்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. உறுப்பினர் ஈஸ்வரன் தயாளினி முன்வைத்த பிரேரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் 1979 ஆண்டு தற்காலிக ஏற்பாட்டாக கொண்டுவரப்பட்டு பின்னர் நிரந்தரமாக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் கடந்த பல தசாப்தங்களாக நாட்டின் ஜனநாயக பண்புகளையும் அடிப்படை மனித உரிமைகளையும் கடுமையாக பாதித்து வந்துள்ளது. இச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் மற்றும் நீண்டகாலமாக விசாரணைகளின்றி சிறைகளில் வாடுபவர்களில் பெரும்பான்மையானோர் தமிழ் மக்களே ஆவர். இச்சட்டம் தமிழ் மக்களை ஒடுக்குவதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒன்று போன்ற தோற்றப்பாடுடன் அவர்கள் மீதே மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. இக்கொடுதலை சட்டமானது நாட்டின் படைப்பாளிகள், இலக்கியவாதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் குரல்களை ஒடுக்குவதற்கும் அவர்களின் ஜனநாயக ரீதியான கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதற்கும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. தன்னிச்சையான கைதுகள், நீண்டகால தடுப்பு காவல் மற்றும் சித்திரவதைகளுக்கு இச்சட்டம் வழிவகுப்பதுடன் இது நாட்டின் அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளுக்கும் சர்வதேச மனித உரிமை சாசனங்களுக்கும் முரணானதாக காணப்படுகிறது. எனவே இச்சபையானது பின்வரும் தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் என இப்பிரேரணை மூலம் வலியுறுத்துகிறேன். தமிழ் மக்களை பாரியளவில் பாதிப்புக்குள்ளாக்கியும் சிறுபான்மையினரை அச்சுறுத்தியும் வரும் கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் உடனடியாக முழுமையாக நீக்க வேண்டும். இலக்கியவாதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களின் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். அடக்குமுறை சட்டங்கள் மூலம் அவர்களின் கருத்து சுதந்திரத்தை அரசு நசுக்கக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 24 வயதுடைய சொல்லிசை கலைஞர் சங்கீசன் கணேஷ்குமார் விடுவிக்கப்பட்டமையே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வரவேற்றுள்ளார். இதுகுறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் 11 இட்டுள்ள நாமல் ராஜபக்ச, இக்கலைஞரின் விடுதலைக்கு பின்னால் உள்ள அரசியல் குறித்து தான் எந்தவொரு கருத்தையும் கூற விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த முடிவுக்கு பின்னால் உள்ள அரசியல் குறித்து நான் கருத்து தெரிவிக்கப் போவதில்லை. இங்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இளம் கலைஞர் சங்கீத்சன் விடுதலை செய்யப்பட்டு அவரது குடும்பத்தினருடன் மீண்டும் இணைந்துள்ளார். அது நடந்ததைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த இளம் கலைஞர் தனது திறமைகளையும் எதிர்கால இலட்சியங்களையும் நேர்மறையான மற்றும் அர்த்தமுள்ள வழியில் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என வாழ்த்துவதாகவும் அவர் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கடந்த 2022 ஆண்டு கொண்டுவரப்பட்ட சாதகமான திருத்தங்கள் காரணமாக சுமார் 75 முதல் 100 வரையான கைதிகள் பிணையில் செல்ல முடிந்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தண்ணி தவராசா தெரிவித்துள்ளார். 1979 ஆண்டின் 48 இலக்க பிரதான சட்டத்தின் கீழ் நீண்டகாலமாக பிணை வழங்கும் அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்கவில்லை. சட்டமா அதிபரின் சம்மதம் இருந்தால் மட்டுமே பிணை வழங்க முடியும் என்ற நிலை காணப்பட்டது. இதுவே கைதிகள் பல வருடங்களாக சிறைகளில் வாடுவதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது. ஒருவர் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்துக்குள் விசாரணை முடிக்கப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படாவிட்டால் அவர் பிணை கோரி மேல்முறையீடு நீதிமன்றத்தை நாட முடியும். வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னரும் ஒரு வருட காலத்துக்குள் விசாரணை நடத்தப்படாமல் தாமதமாகும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மேல் நீதிமன்றமே பிணை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது.
வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டால் வழக்கை இழுத்தடிக்காமல் ஒவ்வொரு நாளும் விசாரணை நடத்தி துரிதமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த சட்ட திருத்தம் குறித்து பேசிய சட்டத்தரணி தவராசா, இது முழுமையான ஒரு நல்ல சட்டம் என்று நான் கூற வரவில்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிணை வாய்ப்பை வழங்க ஒரு நல்ல திருத்த சட்டம். இதன் காரணமாகவே இந்த சட்ட மூலத்துக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் என தான் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரிடமும் கேட்டுக்கொண்டேன் என மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி அன்ரகுமார சிறிசேனாவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. காவல்துறை காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதான சுரேஷ் அலே விவகாரத்தை மையப்படுத்தி இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் காணப்படும் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் முதலீட்டிற்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியையும் போட்டித் திறனையும் வலுப்படுத்துவது மிக அத்தியாவசியமானது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய சர்வதேச விவகாரங்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையில் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போதே அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினம் புதிதாக 12 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 353 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் 7 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தன. செம்மணி மனித புதைகுழியின் 3 கட்டத்தின் 23 நாள் அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இறுதிப்போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேல்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான் நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என்று முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இறுதிப்போர் மௌனத்தை தொடர்ந்து இலங்கை ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலிருந்த பாலச்சந்திரன் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவிக்கையில், இறுதி போர் முடிவுக்கு வந்த பின்னர் பாலச்சந்திரன் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருந்தால் அவரை நான் மிகவும் பாதுகாப்பான முறையில் உயிரோடு வைத்திருப்பேன். அவர் பிரபாகரனின் மகன் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மனிதனை அடிப்படையிலேயே நான் இந்த முடிவை எடுத்திருப்பேன். ஏனெனில் போர் மமனித்த பிறகு அவரை தாண்டி எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. பலரை காப்பாற்றியுள்ளேன். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த பலரை தான் ஏற்கனவே பாதுகாப்பாக வைத்திருந்து பின்னர் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்ததாக குறிப்பிட்ட அவர், பாலச்சந்திரனுக்கும் அத்தகையதொரு பாதுகாப்பை தம்மால் வழங்கியிருக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்டினார்.

மட்டக்களப்புக்கு ஜனாதிபதியை அழைத்து நூலகத்தை திறக்க முடிந்த இலங்கை தமிழிசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனால் பயங்கரவாத தடச்சத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீத் சனின் விடுதலைக்காக ஜனாதிபதியுடன் ஏன் பேச முடியவில்லை? அனைத்தும் நாடகம், தமிழ் மக்கள் இனியேனும் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாடல் பாடியதற்காக கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீசனுக்கு எதிராக இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றி அவரை சாதாரண குற்றச்சாட்டில் பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டத்திரணி கேசவன் சயந்தன் தாம் அவரை விடுவிப்பதாக கூறியுள்ளார். மட்டக்களப்பு சென்ற ஜனாதிபதியுடன் ஒன்றிணைந்து சுமந்திரனால் நூலகத்தை திறக்க முடியும் என்றால் ஏன் அவரால் ஜனாதிபதியுடன் கதைத்து சங்கீசனை விடுவிக்க முடியாது? எல்லாம் நாடகமே, சுமந்திரனால் அதை செய்ய முடியாது. சங்கீசனை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதே இதற்கு காரணமாகும். வடக்கு மக்களை ஏமாற்றி இவர்கள் இவ்வாறான அரசியலில் ஈடுபடுகிறார்கள். தமிழ் மக்கள் இனியாவது உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். கிளிநொச்சியைச் சேர்ந்த பிரபல மெல்லிசை பாடகர் சங்கீசன் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதேவேளை பாடகர் சங்கீசன் தொடர்ந்து சமூக மாற்றத்தை நோக்கிய எழுச்சி பாடல்களை பாட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த விசேட அறிவிப்பை விடுத்தார். கடந்த ஒரு வார காலமாக நாட்டில் விசேடமாக பேசப்பட்டு வந்தவரும் அரசியல் ரீதியாக பலராலும் பயன்படுத்தப்பட்டு வந்தவருமான பாடகர் சங்கீசனின் விடுதலை சட்டமாதிபர் திணைக்களத்தின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளின் மூலமாகவே சாத்தியமாகியுள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்தினாறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் சுரேசாலே ஆகியோர் எக்காரணம் கொண்டும் விடுவிக்கப்படக்கூடாது என இலங்கை தமிழிசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் சபையில் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். உயிர்த்தினாறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மைகள் முழுமையாக வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்தினாறு தாக்குதல் தொடர்பான துல்லியமான புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறிய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு எதிராக முதலில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்கா தெரிவித்துள்ளார். உயிர்த்தினாறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரி யார் என்று நேரத்தை வீணடிப்பதை விட தாக்குதலை மிக எளிதாக தடுத்திருக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தும் அலட்சியமாக செயல்பட்டவர்களை கண்டறிவதே தற்போதைய முக்கிய தேவையாகும். நாட்டில் சிறு சண்டை நடந்தால் கூட 119 என்ற அவசர அழைப்பு மூலம் காவல்துறையினர் விரிந்து செயல்படும் நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்கும் இடங்கள் மற்றும் நபர்களின் பெயர்கள் உட்பட அனைத்து தகவல்களும் சில மணித்தாளங்களுக்கு முன்னர் கிடைத்தும் சம்பந்தப்பட்ட தேவாலயங்களுக்கு ஒரு காவல்துறை நிலையத்தின் வாகனத்தை கூட அனுப்பாமல் வேடிக்கை பார்த்தது ஏன் என்ற பலத்த கேள்வி எழுகிறது. யுத்த காலத்தில் கூட குண்டுதாரிகள் பற்றிய தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் சோதனைகளை நடத்தி அச்சுறுத்தல்கள் தவிர்க்கப்பட்ட வரலாறுகள் உள்ள நிலையில் இந்த தகவல் கிடைத்தும் உயர் அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் காவல்துறையினர் வாகனங்களையோ அல்லது வீதி தடைகளையோ ஏற்படுத்த வேண்டாம் என உயர் மட்டத்திலிருந்து ஏதேனும் மறைமுக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதா என்பதும் விசாரிக்கப்பட வேண்டும். மேலும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை தொடர்பான குழுக்கள் நியமனத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் கோரிக்கைகள் மற்றும் பாராளுமன்றத்தில் எழுப்பப்படும் விமர்சனங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு அரசாங்கம் ஒருபுறம் சுயாதீன குழு என்றும் மறுபுறம் திருச்சபையின் விருப்பப்படியே அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதாகவும் இரட்டை வேடம் போடுவதை நிறுத்தி சட்டம் மற்றும் நீதியை அனைவருக்கும் சமமாக நிலைநாட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். பதினைந்து வயது சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் வழக்கில் சந்தேகிரபரான முன்னாள் அட்டமஸ்தானங்களின் விகாரதிபதி பல்லேகமா கேமரட்ன தீரர் ஜூன் 16 அன்று அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு சென்று மரபணு பரிசோதனைக்காக தனது இரத்த மாதிரியை வழங்குமாறு அன்றாதபுரம் நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது.
மேலும் சந்தேக நபரான தேரிடமிருந்து மரபணு சோதனைக்காக இரத்த மாதிரியை பெற்றுக் கொண்டதன் பின்னர் மேற்கொள்ளப்படும் மரபணு பரிசோதனை அறிக்கை அரசு ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் இதன் போது நீதவான் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மேற்படி வடக்கு வெள்ளிக்கிழமை அன்றாதபுரம் நீதவான் நீதிமன்ற நீதவான் சியபத் சசீந்து விக்ரமரின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு தனது இரண்டாவது பயணமாக இதுவரும் 15 முதல் 24 வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. சிறுவர் தொழிலாளர் முறையை ஒழிப்பது என்பது வெறும் சட்ட ரீதியான நடவடிக்கை மட்டுமல்ல, அது ஒரு சமூக மனிதாயுமான பொறுப்பு என்றும் தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஏ சிங்க வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மகரகமையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மூலோபாய மீளாய்வு மற்றும் மறுசீரமைப்புக்காக விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பாக பரந்த பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு விரிவான மூலோபாய மீளாய்வை மேற்கொள்வது அவசர முன்னுரிமை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் நீண்டகால நிதி சுமையை குறைத்து நிதி ரீதியாக நிலை பேறானதும் வணிக ரீதியாக செயல்திறன் மிக்கதுமான தேசிய வானூர்தி சேவையை உருவாக்குவதே இந்த மீளாய்வின் பிரதான நோக்கமாகும். மூலோபாய மீளாய்வு மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை அல்லது செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதம்பே பகுதியில் 5 வயதுடைய முன்பள்ளி மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 65 வயதுடைய தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாதம்பே காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாதம்பே கருக்குவெட்ட பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக மாதம்பே காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் பாவனையுடன் சேவையில் ஈடுபட்டிருந்த 4 சாரதிகள் மற்றும் 2 நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் பாவனையில் பயணிகள் பேருந்துகளை செலுத்தும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை கண்டறியும் விசேட முற்றுகை நடவடிக்கை ஒன்று கொரோனா பிரதான பேருந்து நிலைய வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொரோனா இங்கிரிய மொரகேன மற்றும் அக்குருகாபத்தொட்டு ஆகிய காவல்துறை நிலையங்களின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவன அதிகாரிகளும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி தீர்த்தங்குளம் பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அச்சுவேலி காவல்துறையின் அதிகாரி இதனை உறுதிப்படுத்தினார். இந்த தீப்பரவல் நேற்று ஏற்பட்டதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். எனினும் தீப்பரவலினால் எந்தவித ஆபத்துகளும் நேரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் தீப்பரவலுக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் அதிகாரி குறிப்பிட்டுள்ளனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 39,90,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இலங்கை பயணி ஒருவர் விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று சனிக்கிழமை அதிகாலை 3:30 சார்ஜாவில் இருந்து ஏர் அரபியா விமான சேவைக்கு சொந்தமான G9587 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொட்டாரமுல்லை பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் கொண்டு வந்த 2 பயணப்பகுதிகளிடமிருந்து சட்டவிரோதமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மென்செஸ்டர் மற்றும் பிளாட்டினம் ரகங்களைச் சேர்ந்த 26,600 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 133 சிகரெட்டுகள் சிகரெட் கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தற்போது காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் கைப்பற்றப்பட்ட சிகரெட் தொகையுடன் மேலதிக விசாரணைகளுக்காக இதுவரும் 16 நீர்கொழும்பு நீதவான் மன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளார். நீர்கொழும்பு களப்பு பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 316 கிலோகிராம் நிறையுடைய பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். செவடகல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மககம பகுதிகளில் சட்டவிரோதமாக மதுமான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் கோடாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
மாத்தளை ராஜவீதி காவல்துறை காரியாலயத்துக்கு முன்னால் இன்று சனிக்கிழமை காலை 9 மணியளவில் மாத்தளை கிளையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லாப் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லொரியின் சில்லில் சிக்குண்டு வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 74 வயது மதிக்கத்தக்க உக்குவளை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் உக்குவளையில் இருந்து மாத்தளையில் உள்ள பாலர் பாடசாலைக்கு தனது பேத்தியை அழைத்துச் சென்ற வேளையிலேயே இப்பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் தூக்கி எறியப்பட்ட பேத்தி பலத்த காயங்களுக்குள்ளாகி மாத்தளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் மாத்தளை காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் லொரியின் சாரதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் பின் மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டின் இருவேறு பகுதிகளில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விபத்துகளில் இருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி வாரிய போல காவல்துறை பிரிவுக்குள்பட்ட குருநாகல் புத்தளம் வீதியின் கேரத்கம சத்திகரியில் பேருந்து ஒன்று பாதசாரதி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் சிறுவன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 5 வயது சிறுவனை கைகளில் ஏந்தியவாறு பாதசாரி ஒருவர் வீதியை கடக்க முயன்ற போதே புத்தளம் நோக்கி பயணித்த பேருந்து மோதி இந்த விபத்து நேர்ந்துள்ளது. குடும்ப பிரச்சினை ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு சிறைக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்ட குடும்பஸ்தரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவ தினத்தில் கடமையாற்றிய இரு காவல்துறை சார்ஜென்ட்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். நிதி அமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவின் மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தாமதமின்றி மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குளியாப்பிடிய நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது.

0: நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் மாகாணம் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரேலி ஆகிய மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் முன்னதாக அறிவிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி உரிய தினங்களில் நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கொச்சிக்கடையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவை ஒட்டி இன்று 13ஆம் தேதி பிற்பகல் 2:30 முதல் 10 மணி வரை புனித அந்தோனியார் சிலையை ஏந்திய வரலாற்று சிறப்புமிக்க மகா ஊர்வலம் நடைபெற உள்ளதால் கொட்டாஞ்சேரி மற்றும் கடற்கரை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட வீதிகளில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் அமுல்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. இன்றைய செட்டியார் தெருவில் இருந்து 22 கருத்தங்கம் பவுன்1க்கு 3,55,000 ரூபாயாகவும் 22 கருத்தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,375 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம். இனி இந்திய செய்திக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசுகையில் அமைந்துள்ள வீட்டி கேசன்கரி, காலியலை கோணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர்.
1: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: Vicky Superstore, Gala Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01:40,05,07,18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01:39,88,49,31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச். சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01:39,971,7,50 அல்லது 07:78,920,58,58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச்.
5: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரத் ராச, 3,098, குவைனிட்ஸ், சுவிஸ்.
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறபேசி இலக்கம் 0331 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778 920 58 58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.
6: நேரம் சரியாக 2:13 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 1:13 தொடர்கின்றது. இந்திய செய்திகள். எந்த ஐரோப்பிய நாடும் இந்தியா ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில்லை, ஆனால் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பல ஆண்டுகளாக ஐரோப்பிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த வியாழக்கிழமை அரசுமுறை பயணமாக அமைச்சர் ஜெய்சங்கர் பின்லாந்து சென்றார். அங்கு லுவானோன்மா தீவில் உள்ள அந்த நாட்டு அதிபரின் இல்லத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்போது உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவுடன் உறவு கொண்டு அந்த நாட்டிடம் இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவது குறித்து ஐரோப்பாவில் மிகவும் விமர்சனம் தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், பல ஐரோப்பிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை நீண்ட காலமாக விநியோகம் செய்து வருவதை குறிப்பிட்டு பேசினார். அதுகுறித்து அவர் கூறுகையில், ஐரோப்பாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் எந்த செயலிலும் இந்தியா ஈடுபட்டதில்லை, ஆனால் பல ஆண்டுகளாக ஐரோப்பா விற்பனை செய்த ஆயுதங்கள் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்பட்டன. அதை யாரும் மறக்க வேண்டாம். இப்போது அப்படி நடக்கவில்லை. சர்வதேச சந்தையின் நிலவரங்கள், பொருளாதார நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எரிசக்தி கொள்முதலை இந்தியா மேற்கொண்டு வருகின்றது. விலை எளிதில் கிடைக்கும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கி வருகின்றது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவியாக்குவுக்கு இன்று 13ஆம் தேதி செல்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சீரிய முயற்சியினால் நாட்டின் பெண்கள் தங்களின் முழு திறனை வெளிப்படுத்த உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் தன் மீதும் காங்கிரஸ் மீதும் முன்வைக்கும் விமர்சனங்கள் ஏற்கப்படும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இன் பதவிக்காலம் அக்டோபர் மாதத்துடன் முடிவடைகின்ற. அவருக்கு பதிலாக ப. சிதம்பரம் புதிய தலைவராக நியமிக்கப்படலாம் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. கர்நாடக மாநில முன்னாள் அமைச்சர் சித்ரா ராமையாவும் தலைவர் பதவிக்கான ரேஞ்சில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக காங்கிரசிலும் அதிரடி மாற்றத்தை கொண்டுவர கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியானதும் தமிழ் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை மாற்ற மேலிடம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தன. அவருக்கு மாற்றாக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிகன் தாகூரை தலைவராக கொண்டு வர பரிசீலித்து வருவதாக தெரிகின்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டசபை உறுப்பினரும் 2 ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவில் அங்கம் வகித்து வந்தவருமான விஜயதரணி இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு கட்சிகளை

0: யான் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஷிஹலா பாக்டீரியா தொற்று வேகமாக பரவுகின்றது. வயக்காடு மாவட்டத்தில் புதிதாக 7 சிறார்கள் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. புற்றுநோயாளிகளுக்கான கிமோதா தெரப்பி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதற்கு மாற்று சிகிச்சைகளை ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளாகி 1 ஆண்டு ஆகிவிட்டது. 1 ஆண்டு நினைவை அனுசரிக்கும் வகையில் இறந்தோரின் குடும்ப உறுப்பினர்கள் சம்பவ இடத்தில் ஒன்று கூடினார்கள். விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலே அருகிலுள்ள மருத்துவக் கல்லூரியில் விழுந்து இன்னொருங்கியது. 260 பேர் வந்தார்கள். 241 பேர் விமான பயணிகள். 19 பேர் தரையில் இருந்தவர்கள். வரும் நாட்களில் இந்திய அதிகாரிகள் இடைக்கால அறிக்கையை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணை அருகில் இந்திய கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது ஈரானிய படைகள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் இந்திய எண்ணெய் கப்பல்கள் மீது கடந்த வியாழக்கிழமை அமெரிக்க படைகள் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலை அமெரிக்கா கடற்படைக்கு சொந்தமான கப்பல்தான் நடத்தியது என்பதை மத்திய வெளியுறவு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இணையவழியில் போதை மாத்திரைகள் விற்று வந்த கும்பலில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 2000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோயிலில் ஆணை திருமஞ்சன உற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 உயர்ந்து ஒரு சவரன் 110,880 விற்பனை செய்யப்படுகின்றது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 60 ரூபாய் உயர்ந்து 13,860 விற்பனை செய்யப்படுகின்றது. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடரும் உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் எமது நன்றிகள்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச்.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்னாஸ்க்கு அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778920.
1: சுவிஸ்லே VTS Finance GM.

மத்தியப்பதான செய்திகளில் தொடர்கிறது உலகச் செய்திகள். உலகச் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிசில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பிரதி, சுகாதார காப்பிரதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். தென்லெபனானில் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்கள் உறவினர்களை தற்காலிக இடுகாடுகளில் அடக்கம் செய்து வருகின்றனர். இஸ்ரேல் லெபனான் சண்டையால் பலரின் கிராமங்கள் பெரியளவில் சேதம் அடைந்துள்ளன. அதனால் பலரும் காரட் சைதாவில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக இடுகாட்டில் தங்கள் உறவினர்களை அடக்கம் செய்கின்றனர். சுமார் 120 பேர் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அங்கு பணியாற்றும் ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டுக்கு இணங்கி விட்டதாக இருதரப்பும் தெரிவிக்கின்றன. அமெரிக்கான இணக்க குறிப்பு நாளை கையெழுத்தாகும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. ஜெனீவாவில் அது இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் டொனால்ட் டிரம்பின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் சிறப்பு கலப்பு தற்காப்பு கலை போட்டி, அதற்காக க்ளோ என்னும் சண்டை அரங்கம் வெள்ளை மாளிகையின் தோட்டத்தில் $60 மில்லியன் செலவில் கட்டப்பட்டுள்ளது. கூண்டு போல் அமைக்கப்பட்டுள்ள அரங்கத்தில் 14 யுல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் வீரர்கள் ஒருவருடன் ஒருவர் மோதுவர். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை கொண்டாட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று வெள்ளை மாளிகை முன்னர் கூறியிருக்கிறது. அந்த திட்டத்தை பலர் சாடியிருக்கின்றனர். வாழ்க்கை செலவினம் அதிகரிக்கும் வேளையில் இவ்வளவு பணம் செலவிட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத செயல் என்று அவர்கள் குறை கூறின. அதிபர் டிரம்புக்கு எம்எம்ஏ அமைப்புகளின் தலைவர்களுடன் பல வருடங்களாக நெருக்கமான உறவு இருந்திருக்கிறது. போட்டி குறித்து அவர் மிகவும் ஆர்வமாக அமெரிக்க ஊடகங்களுக்கு போட்டிகள் அளித்துள்ளார். உக்ரைன் நட்பு நாடுகளும் $20 பில்லியன் ராணுவ உதவியை கோர இருக்கிறது. நட்பு நாடுகளில் சில $2 பில்லியன் முதல் $6 பில்லியன் வரை உதவியாகவோ கடனாகவோ வழங்க வேண்டும் என்று அது கேட்டுக்கொள்ளும். உக்ரைனின் தற்காப்புத்துறை வட்டாரம் ஒன்று அதனை தெரிவித்துள்ளது. போரில் ரஷ்யாவுக்கு எதிரான வேகத்தை தக்க வைத்துக் கொள்ள உக்ரைன் விரும்புகிறது. போர்க்களத்தில் ரஷ்யாவின் முன்னேற்றம் மெதுவடைந்துள்ளது. உக்ரைனின் வானூர்தி தாக்குதல்கள் அதன் விநியோக தளவாட எரிசக்தி துறைகளை பதம் பார்த்துள்ளன. ரஷ்ய படைகள் போர்க்களத்தில் ஒவ்வொரு நாளும் முன்னேறி வருவதாக அந்த நாட்டு அதிபர் கடந்த வாரம் கூறியிருந்தார். ரஷ்ய பொருளாதாரத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். வெனிசுவேலாவின் மிக மோசமான குற்றவியல் மற்றும் பயங்கரவாத குழுவான ட்ரென் டி அராகுவா அமைப்பின் சிரேஷ்ட தலைவர் அமெரிக்க ராணுவம் நடத்திய மான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்கொரிய முன்னாள் அதிபர் ஜூன் சுகியோலுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2024 டிசம்பரில் அவர் தென்கொரியாவில் ராணுவ சட்டத்தை அமுல்படுத்த எண்ணினார். அதற்காக ஒரு போலி காரணத்தை உருவாக்கினார். வடகொரியாவுக்குள் அவர் ஆளில்லா ராணுவ வானூர்திகளை அனுப்பியதாகவும் கூறப்பட்டது. அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் எதிரிக்கு உதவியதாகவும் ஜூன் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. உலகெங்கும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகியவை செயல்படவில்லை என்று புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சமூக ஊடக பக்கங்களை கண்காணிக்கும் தளங்களும் போட்டி சமூக ஊடக தளங்களும் அது பற்றி விவரம் தந்தன. நேற்றிரவு அது குறித்து தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பேஸ்புக் வேலை செய்யவில்லை என்று 62,000 அதிகமான புகார்கள் வந்துள்ளன. இன்ஸ்டாகிராம் வேலை செய்யவில்லை என்று தவித்து 8,000 அதிகமான புகார்கள். சிங்கப்பூரில் பேஸ்புக் இல்லை என்று டவுன்டெக்ஸ்டர் தளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ், இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் மெட்டா நிறுவனத்தின் பல்வேறு செயலிகள் குறித்து சிக்கல் சொல்லப்பட்டுள்ளது. மெட்டாவின் செயலி குடும்பத்தில் அவ்வப்போது தகராறு. இதற்கு முன் மார்ச் மாதம் பல நாடுகளில் தடங்கள். ஏனென்ற கேள்விக்கு மெட்டா உடனடியாக பதில் கூறவில்லை என்று ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பொது பங்கு வெளியீட்டின் மூலம் அந்த நிறுவனத்தின் தலைவரான எலான் மாஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனாக உருவெடுத்துள்ளார். ட்ரில்லியன் என்றால் $100,000 மதிப்பில் 95 லட்சம் ரூபா சொத்து மதிப்பு கொண்டவர் ஆவர். உலக அளவில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் குறித்து கவலைகள் அதிகரித்துள்ள நிலையிலும் வெளிப்படையான பேச்சுக்கள் மற்றும் தனித்துவமான ஆளுமையின் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் ஆதரவை எலான் மாஸ்க் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளார்.
தென்னாப்பிரிக்காவில் பிறந்த 54 வயதான எலான் மக்ஸ் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்கள் மூலம் உலக புகழ் பெற்றார். கடந்த 2022 $400 கோடி செலவில் எக்ஸ் அமோ ஊடகத்தை கையகப்படுத்தியதன் மூலம் தனது செல்வாக்கை அவர் மேலும் விரிவுபடுத்தினார். மென்பொருள் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன டெஸ்லா மின்சார கார்களை உருவாக்குவதில் எலான் மக்ஸ் காட்டிய தீவிரம் உலகளாவிய வாகன உற்பத்தி துறையில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெஸ்லாவின் வெற்றியே பாரம்பரிய வாகன உற்பத்தியாளர்களையும் மின்சார கார்களை நோக்கி திரும்பச் செய்தது. தென்கொரியாவில் தனியாக வாழும் முதியவர்களுக்கு உதவ செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் அறிமுகமாகியுள்ளன. அங்குள்ள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேர் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவர்களிடையே தனிமை உணர்வு அதிகரிக்கிறது. ஏஐ பொம்மையை பயன்படுத்துபவர்களில் ஒருவர் 78 வயது பேங் சுன்யா. பாடல்கள் பாடும், உணவு உண்ணவும், மருந்து எடுத்துக்கொள்ளவும் நினைவூட்டும், தனிமையை எதிர்கொள்ள உதவும் என்று பேங் தமது பொம்மை புகழ்ந்தார். கியோடோல் என்ற புதிய நிறுவனத்தின் யோசனையில் பிறந்தன அந்த பொம்மைகள். அவற்றால் சட்ஜிபிடி தளத்தை பயன்படுத்தி உரையாட முடிகிறது. பேர குழந்தை இருப்பது போன்ற உணர்வை கொடுப்பதாக சிலர் கூறுகின்றனர். நிபந்தனையற்ற அன்பை வழங்குவதாக பலரும் அதை போட்டுகின்றனர். நாடு முழுவதும் தற்போது சுமார் 14,500 கியோடோல் பொம்மைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சீனாவில் ஆபத்தான உணவு முறையை கடைபிடித்த பெண் கணைய வீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். சிங் சிங் என்று அழைக்கப்படும் அந்த பெண்ணுக்கு வயது 55 கிலோகிராம் இடையில் இருந்த அவர் மேலும் இழைக்க திட்டமிட்டார். வாரத்தில் 6 நாள் அவர் முறையாக சாப்பிடவில்லை. வேக வைத்த காய்கறிகள், கோழி என்று 800 கலோரிகளுக்கு உட்பட்ட உணவை மட்டுமே உட்கொண்டார். மீதமுள்ள 1 நாள் பொரித்த கோழி, நூடுல்ஸ் போன்றவற்றை கட்டுப்பாடு இன்றி சிங் சுவைத்தார். ஒரே மாதத்தில் அவரது உடல் எடை 7.5 கிலோகிராம் குறைந்தது. இந்த நிலையில் சிங் சிங் வாந்தி வயிற்று வலி போன்றவற்றால் அவதிப்பட்டார். மருத்துவமனைக்கு சென்றபோது அவருக்கு கணைய வீக்கம் ஏற்பட்டது உறுதியானது. ஆபத்தான உணவு பழக்கம் உடைய இளைஞர்களுக்கு அத்தகைய உடல்நல குறைவு ஏற்படுவதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டனர். உடல் எறியை குறைக்க சிலர் ஒருவேளை சாப்பாட்டுடன் நிறுத்திக் கொள்கின்றார்கள். அந்த வழக்கம் கணையத்தை செயலிழக்க செய்யலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்தனர். மலேசியாவில் சாலையோர கடைக்காரர் ஒருவரின் செயல் பலரை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அவர் குளிர்பானங்கள் தயாரிக்க கழிவறை அருகே உள்ள குழாயிலிருந்து நேரடியாக தண்ணீரை பிடிக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி இருக்கிறது. பெரிய கலன்களில் கழிவறைக்கு மிக அருகில் இருக்கும் குழாய்களிலிருந்து அவர் தண்ணீர் நிரப்பும் காட்சியில் அதில் உள்ளன. சுத்திகரிக்கப்படாத தண்ணீரை பயன்படுத்தி குளிர்பானத்தை 5 ரிங்கிட்டுக்கு விற்பது எந்த வகையில் நியாயம் என காணொலியை பதிவேற்றியவர் கேட்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து பலரும் உணவு பாதுகாப்பு குறித்து அச்சம் தெரிவித்து வருகின்றனர். இவ்வாறு செய்வதால் தான் இத்தகைய குளிர்பானங்கள் வாங்குவதையே தாம் நிறுத்திவிட்டதாக ஒருவர் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தை சக வியாபாரிகள் சிலரும் கண்டித்துள்ளனர். தொடர்வது விளையாட்டு செய்திகள். பெர்மிங்காம் எய்பெஸ்டன் விளையாட்டரங்கில் நேற்று இரவு நடைபெற்ற 10வது ICC மகளிர் T20 உலகக்கிண்ண ஆரம்ப போட்டியில் இலங்கை முன்னாள் சேம்பியன் இங்கிலாந்து 87 ஓட்டங்களால் வெற்றி ஈட்டியது. 17 வருடங்களுக்கு பின்னர் தனது சொந்த மண்ணில் மகளிர் T20 உலகக்கிண்ண போட்டியில் மீண்டும் சாம்பியனாக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் களம் இறங்கியுள்ள இங்கிலாந்துக்கு இந்த வெற்றி உத்வேகத்தை கொடுத்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக மோதும் 1 நாள் தொடரின் முதல் ஆட்டம் கிமாசல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்து அணியின் கேன் வில்லியம்சன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றது குறித்து விராட் கோலி வெளியிட்டுள்ள பதிவு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலியை காட்டிலும் வைபவ் சூரியவான்சி மிகப்பெரிய சாதனைகள் படைப்பார் என தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் டேல் ஸ்டெயின் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அதன் முதல் ஆட்டத்தில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் தென்னமெரிக்க நாடான பராகுவையுடன் மோதியது 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்கா வெற்றி பெற்றது. உலக கிண்ண போட்டியில் அமெரிக்கா 4 கோல்கள் அடித்தது இதுவே முதல் முறையாகும். மற்றொரு ஆட்டத்தில் கனடாவும் போஸ்னியாவும் 1-1 என்று சமநிலை கண்டன. அடுத்த ஆட்டம் நாளை நடக்கும். கத்தாரும் சுவிட்சர்லாந்தும் அந்த ஆட்டத்தில் பொருந்தும். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவே வட்டார விளையாட்டரங்கில் நடைபெறும் இது. கால்பந்து போட்டி தொடரில் பங்கேற்பதற்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான போர்த்துக்கல் தேசிய அணி அமெரிக்காவை சென்றடைந்துள்ளது. உலக கிண்ண கால்பந்து போட்டிகளை காண்பதற்கான அனுமதி சீட்டுகளின் விலை குறித்த கவலை மீண்டும் எழுந்துள்ளது.
ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி பி சிந்து அரையிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். இங்கிலாந்து காற்பந்து அணியின் காலணிகள் திருடப்பட்டுள்ளன. முதல் பயிற்சிக்கு முன்னர் அது நடந்தது. காற்பந்துகள் மற்ற பயிற்சி பொருட்கள் ஆகியவையும் திருடப்பட்டதாக த கார்டியன் ஊடகம் தெரிவித்துள்ளது. மூன்று நாடுகள் மூன்று வண்ணங்கள் ஒரு பந்து எதற்காக இது ரீண்டோண்டா அதுவே அந்த ஆண்டின் ஃபீஃபா உலக கிண்ண போட்டிக்கான அதிகாரபூர்வ பந்தின் பெயர். மூன்று அலைகள் என்பதை அதற்கான பொருள் என்று சொல்கிறது. அதை வடிவமைத்த அடிடாஸ் நிறுவனம் 23வது முறையாக நடக்கும் உலக கிண்ண போட்டியை முதல் முறையாக கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய மூன்று நாடுகள் இணைந்து நடத்துகின்றன. இறுதியாக நாணய மாற்று வீதம் இன்றைய நாணய மாற்றீட்டு கணுசனை வழங்குகின்றார்கள். www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 387.78%, இந்திய பெறுமதியில் 110.07%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.25%, இந்திய பெறுமதியில் 95.16%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 420.63%, இந்திய பெறுமதியில் 119.39%. ஒரு அக்கிராட்ச பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.40%, இந்திய பெறுமதியில் 127.56%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 239.68%, இந்திய பெறுமதியில் 68.2%. இத்துடன் மத்திய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்திற்காக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பெயர் ஸ்ரீயுகையில் அமைந்துள்ள வி டி கேசன்கரி, கல்லே கோணத்தில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் EMBS நிறுவனத்தினர், இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்ற

0: இருக்கிறார். புத்தகங்கள் படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினாக.
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulgam.com.
3: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்தான்,
5: வீட்டு கிருஷ்ணன் கறி இருக்கு.
4: அங்க போய் பார்த்தனா மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாது. இங்க போங்க போங்க.
6: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
6: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 01 39 71 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
6: சுவிசிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மூன்றாவது பிறந்த நாள் வாழ்த்து. ஜெர்மனியில் வசிக்கும் மிலோசன் டெக்சிகா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரியான் 11 தேதி ஜூன் மாதம் வியாழக்கிழமை அன்று வந்த தனது 3 பிறந்த நாளை டியா அக்ஷாவோடு இணைந்து 13 தேதி சனிக்கிழமை இன்று கொண்டாடி மகிழ்கின்றார். இந்த 3 பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் செல்லத்தை அன்பு அப்பா மிலோஷன், அன்பு அம்மா டெக்சிகா, அன்பு அக்கா டியா மற்றும் ஜெர்மனியில் வசிக்கும் பெரியப்பா பிரகாஷ், பெரியம்மா விதுஷா, அண்ணா ஆதித்யா, அமெரிக்காவில் வசிக்கும் பெரியப்பா நவநேசன், பெரியம்மா வினோதா மற்றும் அக்காமார் வர்ஷா, அனிஷா, மீரிஷா, அம்மப்பா சிவசுந்தர் லிங்கம், அம்மம்மா யோகா, லண்டனில் வசிக்கும் அப்பப்பா விமலரத்னம், அப்பம்மா ஜெகசோதி, அத்தை மிலேசா, மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் அபிராமி அம்மன் அருளோடு எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார் போற்றும் பிள்ளையாக வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 3 பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் செல்லத்தை நியாரி தமிழொலியில் பணிபுரியும் அண்டிமார், மாமாமார், தாத்தாமார் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய TRT தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் மாநிலைக்கு எடுத்து வருகின்றார்கள் அன்பு பேரன் பேத்தி சிவசுந்தர் லிங்கம் யோகா தம்பதிகள். அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு மாநிலைக்கு வருகின்றது

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் வளமையான தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து உங்களுக்கு விரும்பிய பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையிலே வைபருடாக நிமல் நிமலசிங்கம் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் நிமல்.
1: நிமலசிங்கம்
0: என்ன, நிமலசிங்கத்தை கண நாளே காணவில்லை.
1: நான் வீட்டுல இருக்கிறேன், தொலைபேசியில காண இல்லாததானே.
0: தொலைபேசியில காண இல்லாத குரலை கேட்கவில்லை.
1: கேட்கவில்லையா? உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி.
0: நன்றி.
1: நான் விரும்பும் பாடாந்த செல்வத்துக்கான மூன்று என்ன பெயர் அவருக்கு?
0: யாரு பிறந்தா கொண்டாடும் பிள்ளைக்கா?
1: பிள்ளைக்கோ, அவர் விரண்டு கதைக்கப்படாத பிள்ளை என்று சொல்லணும்.
0: ஓகே, பிறந்தநாள் கொண்டாடும் மிலோஷன் ரியான்.
1: எனக்கு எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, 3 வயசு அவர் எப்போதும் நல்லா இருக்க வேணும் என்று வாழ்த்தி கொண்டு, அவற்ற அந்த 3 வயசு இல்ல ராஜானா காலமே வந்து சொன்னார், 3 வயசுல ஒரு பாட்டு போட்டா கேட்குமா பிள்ளை என்று.
0: கேட்கும், கட்டாயம். இப்பதே பிள்ளைகள் 1 வயசுலயே கேட்கும். என்ன
1: போக்குவாயால சிரிச்சு கொண்டு படுக்கு நித்திர கொள்ளுது சந்தோஷம் என்ன.
0: ஆமாம்,
1: அப்படியே நான் கேட்கும் பாட சிக்கிமங்க சிக்கிமங்க. இந்த பாட்டு போட்டவை ராயானு
0: தெரியலே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே, அந்த பாடல் தானே?
1: அதுவும் ஒரு பெரிய சிக்கலான உருவான பாடல் என்ன.
0: சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த கதைய.
1: புலமை பித்தன பாடல். இந்த பாடலுக்கு பிள்ளைகள குரல் வேணும் என்று TMS விஸ்வநாதன் போயிருக்கணும். போனா அங்க ஒரு பெரிய ஒரு கஷ்டமான நிமித்தம், MG ராமச்சந்திரன் வந்து அந்த 2 ஒரு இது போடுவார், இந்த ஆசிரியர் மேமாய் ஒரு டொபாச்சு போடுவாரு இல்லையோ, அதுக்குள்ள 2 பொக்கெட்டுக்குள்ள சாக்லேட் வச்சிருந்தவர் என்ன, அந்த சாக்லேட்டை கொண்டே கொடுக்கும் போது அந்த ஒவ்வொரு நாட்டு பிள்ளைகள்
0: என்ன, எல்லா நாட்டு பிள்ளைகளுமா
1: இப்ப விஸ்வநாதன் சொல்லியிருக்கார், இந்த மாமா அப்படி ஒரு சாக்லேட் தருவார், இத சாப்பிட்டுட்டு நான் சொல்ற மாதிரி நீங்க பாடுங்கன்ற, அத கொடுத்த அப்புறம் அந்த பிள்ளைகள் அப்படி பாடினது. அந்த ஒரு ஒளிப்பதிவு ஒரு கஷ்டத்து நிமித்தம் செய்யப்பட்ட பாடல் என்ன, அதுதான் அவரை இன்றைக்கும் பாட வச்சு கொண்டிருக்கு. ஜப்பான், தாய்வான், சிங்கப்பூர், மலேசியா போன்ற பிள்ளைகள் செய்த காட்சிகள்
0: என்ன,
1: சும்மாவே எங்கட பிள்ளைகளை வச்சு காட்சி எடுக்கிறா கஷ்டம் என்ன,
0: கஷ்டம் உண்மைதான்.
1: அப்படி ஒரு காட்சி.
0: நன்றி இனி மல்லத பத்தி சொன்னதுக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறீர்கள், அதாவது MG ராமச்சந்திரனுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து எல்லாவற்றையுமே நீங்கள் அறிந்த ஒரு நேராக
1: சொல்லவில்லை. பட்ட கஷ்டம் எனக்கு விஸ்வநாதனுக்கு தான் தெரியும். அப்படி ஒரு ஒரு சரியான கஷ்டம் என்ன,
0: கஷ்டம்.
1: அந்த காட்சி வந்து வேறு நாட்டில் எடுக்கல, அந்த காட்சி வந்து தமிழ்நாட்டிலாம் அமைச்சவே
0: என்ன,
1: அப்படி ஒரு இது.
0: ஓகே, நன்றி நிமல். பாடலை கேட்போம்.
1: பாடலை கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் நிமல் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா.
1: நன்றி. இன்று மூன்றாவது பிறந்தநாளை கொண்டாடும் அரியான் சங்கத்துக்கு நாங்களும் எங்களுக்கு நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வானொலிக்கு எடுத்து வந்த சுந்தரிகள் யோகா பேரன் பேட்டி அவர்களுக்கும் அதில் உறவுகள் எல்லோருக்கும் அனுசரணை கொண்டதற்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் கேட்கிற பாட்டு வர பிள்ளை பிள்ளை செல்வமே பேசும் தெய்வமே என்ற பாட்டை தாங்கோ.
0: பிள்ளை செல்வமே பேரும் என்ன பேசும் செல்வமேயா?
1: பிள்ளை செல்வமே பேசும் தெய்வமே.
0: ஓ, அப்படி ஒரு பாடல். பழைய பாடல் என்னம்மா? பழைய பாடல் தான். பாடலை உங்களுக்காக தருகிறேன் அம்மா. நன்றி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஆர்டி தமிழ் ஒலியிடம் பெற்றுக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்து திருமதி தேவேந்திரம் அம்மாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம் திருமதி தேவேந்திரம் அம்மா, இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் தேவிடா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
1: நீங்க
0: வந்தால் அப்படித்தான் சில வகையில கட் ஆகிறது. திரும்பி வந்து விட்டாரு.
1: எனக்கு நான் கேட்ட பாடல தாங்க.
0: என்ன பாடல் அம்மா?
1: அந்த வால்டர் வெட்டிவேல்,
0: வால்டர் வெட்டிவேல் திரைப்படத்துல இருந்து பாடல்.
1: அதுல சின்ன ஆள் தானே, 3 வயது. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான். ரியான் செல்லத்துக்கு எங்கள் குடும்ப சாரில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த பேரன் பேத்தி நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேத்தியும் சேர்ந்து கொண்டாட போயிட்டா.
0: பேத்தியும் அங்க போயிட்டாவா?
1: அதான் பேரனோட சேர்ந்து கொண்டாட போயிட்டா.
0: மாட்டல் வெற்றிவேல என்ன திரை பாடலம்மா கேட்டிருந்தீங்களா? அதுல ஓகே, மன்னவா மன்னவா நீ மன்னாதி மன்னவா, அந்த பாடலா? ஓகே ஓகே.
1: நல்லதம்மா,
0: உங்களுடைய பாடலை தருகிறேன். நன்றி. வணக்கம். நன்றி. திருமதி தேவேந்திரம் அம்மா அவர்கள் கேட்ட பாடல்.

0: நேரம் சரியாக 3:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் கவி,
0: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நேரம் காணுமா?
0: இல்ல, 3:10 வரையும் தான் வழமையாக நடைபெறுவதுண்டு. படியால் 3:10 வரை.
1: நூறாண்டு காலம்
0: வாழ்க என்ற பாடலை
1: நொடி இல்லாம பேசும் தெய்வம் படம் வந்து நினைக்கணும். சரியா தெரியல. நன்றி சோபிதா. நான் வானொலி கொடுத்து வந்த அம்மா அப்பா திரு திருமதி சுந்தரலிங்கம் அவர்களுக்கும் வாழ்த்து, சிவசுந்தரலிங்கம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி
0: நன்றி நன்றி, வணக்கம். அவர் ஸ்கந்த அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம். மற்றவரையும் நான் இன்னொரு நேர் இணைந்திருக்கிறேன், அவரையும் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் ஜெயந்திமாலா கலாசிவம்.
0: வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கிறீர்களா?
2: மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் செல்லம் ரெண்டும் சவளம் பெற்று பல்லாண்டு காலம் வாழணும் என்று வாட்டிக்கொண்டு அதை வானொலி கருத்து கொண்டு வந்த சிவசுந்தரம் ஜோஹா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம்.
0: நன்றி ஜெயந்திமாலா. சொந்த அவர்கள் கேட்ட பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள்.
2: சரியா நேரம் ஆயிட்டுதான். சரி, அப்ப சரி, அப்ப நான் பேர் ஒரு நாளை கேட்கிறேன். ஓகே,
0: நன்றி ஜெயந்திமாலா.
2: நன்றி, வணக்கம் சோபிதா.
0: நன்றி, வணக்கம். அவர் ஸ்கந்தா அவர்களுக்காகவும் ஜெயந்திமாலா அவர்களுக்காகவும் இந்த பாடலை தருகிறேன். இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் டியான் செல்லம் எல்லா செல்வங்களும் மீது பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ வாழ வேண்டும் வாத்திக்கொண்டு நிகழ்ச்சி நேரத்தையும் வானிலைக்கு எடுத்து வந்த திரு சிவசுந்தர்லிங்கம் அவர்களும் மற்றும் ஜோகா தம்பதிகளுக்கும் நமது இதயமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாடலை கேட்போம்.

0: கொலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை சுபிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் டியான் செல்லம் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார் போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க விட வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சியத்தையும் மாலினிக்கு எடுத்து வந்த பிள்ளையின் பேரன் பேத்தி சிவசுந்தர்லிங்கம் ஜோகா தம்பதிகளுக்கும் அவரது இதயமான நன்றிகள்.
1: தென்னார் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியார்களுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்த அதை அம்மாவும் முகம் தந்தது.
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர்த்திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0545-91-44-79.

0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கு.
2: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடல் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 65 Fraser Street, Vancouver, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 02 78 82 85 முப்பத்தி ஒன்பது அல்லது 604 383 4.
3: வன்கூவரில்
0: சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

இன்று கொண்டாடி மகிழ்கின்றார். இந்த மூன்றாவது பிறந்தநாளை கொண்டாடும் ரியான் செல்லத்தை அன்பு அப்பா மிலோஷன், அன்பு அம்மா டாக்ஸிகா, அன்பு அக்கா டியா மற்றும் ஜெர்மனியில் வசிக்கும் பெரியப்பா பிரகாஷ், பெரியம்மா விதிஷா, அண்ணா ஆதித்யா, அமெரிக்காவில் வசிக்கும் பெரியப்பா நவநேசன், பெரியம்மா வினோதா, அக்காமார் வர்ஷா, அனிஷா, மிரிஷா, அம்மப்பா சிவசுந்தர் லிங்கம், அம்மம்மா யோகா, லண்டனில் வசிக்கும் அப்பப்பா விமல ரத்தினம், அப்பம்மா ஜெகசோதி, அத்தை மிலோஷா, மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் அபிராமி அம்மன் அருளோடு எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று மூன்றாவது பிறந்தநாளை கொண்டாடும் ரியான் செல்லத்தை டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அண்டிமார், மாமாமார், தாத்தாமார் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சியிலையும் மாலைக்கு எடுத்து வருபவர்கள் அன்பு பேரன் பேட்டி சிவசுந்தர் லிங்கம் ஜோபா தம்பதிகள், அவர்களுக்கு நமது இதயோர்மான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரியான் செல்லத்துக்காக ஒரு சின்ன பாடல் ஒன்று கேட்போம்.

Spider-Man. அன்பே வாடா.

நேரம் சரியாக 3:24 அந்த வயலில் நிகழ்ச்சிகளின் வரிசையில் மாநிலைக்கு வருகின்றது.

பாடலில் தேடல். பாடலில் தேட நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். பாடலில் தேட நிகழ்ச்சியின் விதிமுறைகள், நான் உங்களுக்காக மூன்று தரவுகள் கொடுப்பேன். அந்த மூன்று தரவுகளிலும் முதல் இரு தரவுகளுக்கும் உரிய பதில் நான் ஒலிபரப்பாக்கும் பாடலுக்குள் ஒளிந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் முதல் இரு தரவுக்குடைய பதிலை பாடல் ஊடாகவும், மூன்றாவது தரவு நீங்கள் கூறும் பதிலில் முதல் எழுத்தை மாற்றும் போது வரும் பதிலாக அமையும். அந்த மேலே இன்றைய புதிய தரவாக, இன்றைய கலியுக காலத்தில் பலரால் கைவிடப்படுவதும், இன்றைய கலியுக காலத்தில் பலரால் கைவிடப்படுவதும், அப்படி இருந்தும் சிலர் அடாவடியை எதிர்த்தும் தூக்கி நிறுத்த விரும்புவதை, இன்றைய கலியுக காலத்தில் பலரால் கைவிடப்படுவதும் அப்படி இருந்தும் சிலர் அடாவடியை எதிர்த்தும் தூக்கி நிறுத்த விரும்புவதை பாடலில் இருந்து தெரிந்து நாம் இலகுவாக தினமும் பார்க்கக்கூடியதை விடையாக பெறலாம். இன்றைய கலியுக காலத்தில் பலரால் கைவிடப்படுவதும் அப்படியிருந்தும் சிலர் அடாவடியை எதிர்த்தும் தூக்கி நிறுத்த விரும்புவதை பாடலில் இருந்து தெரிந்து நாம் இலகுவாக தினமும் பார்க்கக்கூடியதை விடையாக பெறலாம். என்னும் ஒரு முறை கூறுகின்றேன். இன்றைய கலியுக காலத்தில் பலரால் கைவிடப்படுவதும் அப்படியிருந்தும் சிலர் அடாவடியை எதிர்த்து தூக்கி நிறுத்த விரும்புவதை பாடலில் இருந்து தெரிந்து நாம் இலகுவாக தினமும் பார்க்கக்கூடியதை விடையாக பெறலாம். அந்த வகையிலே இது உங்களுக்கான பாடல். பாடலூடாக இரு தரவுக்குரிய பதிலையும் கண்டுபிடியுங்கள்.

மனம் கலங்காதே மதிமயங்காதே கலங்காதே மதிமயங்காதே என்னதான் நட

0: நேரம் சரியாக 3:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலில் தேடல். பாடத்தின நிகழ்ச்சிக்காக கொடுத்த தரவு, இன்றைய கலி யுக காலத்தில் பலரால் கைவிடப்படுவதும் அப்படி இருந்தும் சிலர் அடாவடியை எதிர்த்தும் தூக்கி நிறுத்த விரும்புவதை பாடலில் இருந்து தெரிந்து நாம் இலகுவாக தினமும் பார்க்க கூடியதை விடையாக பெறலாம். அந்த வேளை இன்று 3வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ரியான் செல்லம் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்கவென வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சி நேரத்தையும் மாலைக்கு எடுத்து வந்த தியானின் பேரன் பேத்தியாகிய சிவசுந்தர் லிங்கம் யோகா தம்பதிகளுக்கும் அவரது இதயமான நன்றிகள். அந்த வேளை இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சவிதா. நான் ஸ்கந்தா.
0: வணக்கம் ஸ்கந்தா அவர்கள். நலம்தானே?
1: நலம் நலம். நீங்கள் இப்பதானே கதைக்கிறாங்க?
0: ஆமா.
1: மற்ற ரியான் செல்லம் என்றென்றும் சகல நிலங்களோடும் எல்லா எல்லா அறிவும் பெற்று நெடுடி வாழவன் என்று வாழ்த்தி கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி யோகா சுந்தரலிங்கம் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு சுவிதா, நான் இது 3வது முதல் வடிவா கவனிக்கிறத கேட்பவன் தான் வந்த நான். இப்ப இது நீதி என்று சொல்லி இருக்குது. நீதி என்று முதல் சொல்லி எடுத்து பார்த்தேன். இன்னுக்கு அதுக்கு என்ன தினமும் நாங்க காண்றது என்னன்று எனக்கு வேற இல்லை. மதியண்டா சந்திரன் என்னென்று விளங்கி இல்லை. நான் மீண்டும் பாருனா. நன்றி.
0: ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள். நலமா இருக்கிறீர்களா?
2: நாங்க நலமா இருக்கிறோம் சவிதா. நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: இன்று 3வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் செல்லத்தை நாங்களும் எங்கள் குடும்பத்தாக ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுடனும் என்றும் வாழ வேணும் என்று அவரை வாழ்த்தி கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த சிவசுந்தரலிங்கம் யோக தம்பதிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு சுவிதா, நான் இந்த இதுல சரீரத்துல மறைஞ்சாலும் அந்த கலகத்தை தூக்கி நிறுத்தத்தானே ஆக்கள் நிக்கினவன்ட்டு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன்.
0: கலகமா?
2: ஓ, கலகத்துல இருந்து நாங்க அந்த உலக செய்திகளை தினமும் பாக்குறோம் தானே. இப்ப உலகம் என்று சொல்றேன்னா
0: உலகம் என்று சொல்லுகிறீர்கள்.
2: இப்ப சொல்றேன் பாப்பம் ஜோயிச்சு வாரனு இந்த பாட்டு.
0: உலகத்தில இருந்து கலகம் என்று சொல்றீங்களா?
2: கலகத்துல இருந்து உலகம்.
0: கலகத்துல இருந்து உலகம். கலகத்துல இருந்து உலகம். ஓகே.
2: பாப்பாலாம் நாங்கள் இப்ப உலக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் தானே, அதுக்காகத்தான் நான் இப்ப அதை சொல்றேன்.
0: ஓகே, நன்றி.
2: வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இயானடேசன் அவர்கள் நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம் சுவிதா. நலமா இருக்கிறீங்க தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமா இருக்கிறேன். நன்றி. இந்த 3வது பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் அவர்களுக்கு பிடிக்கே நான் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை பிரயாசிடம் கூறிக்கொண்டு அவர்களை வானிலைக்கு இருந்த அந்த யோகா
0: சிவசுந்தர் லிங்கம் யோகா
3: சிவசுந்தர் யோகா சிவசுந்தர் லிங்கம் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த சுக்லந்த சிறப்பாக வருங்காலம் சிறப்பாக அமைய வேண்டிக் கொண்டு நான் எடுத்தனா நீதி எடுத்த நான்
0: போட்டீங்களோர்மனிய நேரத்துக்கு தான் ரங்கால அப்படியே அதே வரிசையில் அந்த எழுத்துல வரும். இதோ முதல் எழுத்தை நீக்க வேணும்.
3: நீதியில இருந்து இலகுவாக பார்க்கக்கூடிய சொல்லி வந்திருந்தா என்ன சொல்ல நீ என்றாவில அதுதான் அது வேற பெருந்தோ தெரியல பாப்பா எல்லாம் யோசிச்சுட்டு.
0: ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள். நலமா இருக்கிறீர்களா?
4: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறீங்க தானே?
0: ஆம், நாங்கள் எல்லோரும் நலம். நன்றி.
4: ஓ, முதலில் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் மலலை உரியானவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நீங்கள் வலைவானலுக்கு அடுத்து வந்த வேண்ட தாத்தா பாட்டி சிவசுந்தர்லிங்கம் யோகா மாவையலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி.
4: ஓம், நானும் நீதி தான் எடுத்தேன். நான் இவ்வளவு ஈஸியா வரமா தெரியல. நீதி எடுத்து குறித்து மூன்றாவது தரவும் நாம் இலகுவாக தினமும் பார்க்கக்கூடிய வீதி என்று சொல்லி
0: பாக்குறேன்.
4: அடிச்சுவோடு எடுத்தனா நான் அடிச்சுவோடுக்கு மூன்றாவது எனக்கு வரையில்ல, ஆனபடியா நீதியை சொல்லி வீதி என்று சொல்லி பாக்குறேன்.
0: ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணிந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம் சோபிதா, நலமா இருக்கீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
0: நன்றி ஷியாமலா.
5: மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் செல்லம் சகல சௌபாக்கியங்களுடன் எல்லா கலைகளும் கற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல தலைவனாக வரணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு தாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்ட யோகா சுவசிந்தரலிங்கம் தம்பதிகளுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி ஷியாமலா.
5: காலம்புறம் கேட்கல, நான் போடையில கொஞ்சம் பாட்டு போன மாதிரி இருந்து பெண்ணுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. பெண்ணு கணேசன் நிகழ்ச்சியில போய்
0: வாழ்த்தினேன்.
5: நானும் நீதி எடுத்து சேதிய சொல்றேன். சேதியத்தான் நாங்க தினமும் பார்ப்போம். அப்படி சொல்லி பாக்குறேன். சரியா பிள்ளையா தெரியாது, சரியா பிள்ளையா சொன்னா வேறைய தேடுவான்.
0: ஓகே, நன்றி ஷியாமலா.
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் சோபிதா, இலோவினா.
0: வணக்கம். நீண்ட காலத்துக்கு பிறகு
6: இன்னைக்கு நேரம் கிடைச்சது, வரணும் இப்ப திருப்பி இறங்கிடுவேன்.
0: அப்படியா? பேரப்பிள்ளையோட பொழுது போகுது போல.
6: பேரப்பிள்ளை போயிருந்த இன்னைக்கு நம்ம ஆரியத்தையும் பார்க்க தானே வரும். இன்னைக்கு இசை திருவிழாக்கு போக போறோம்.
0: ஓ, இன்னைக்கு இது இசை
6: இசை திருவிழா லாக்குன்னுல நடக்குது, அதுக்கு போக போறோம்.
0: போக போறீங்க? ஓகே ஓகே.
6: நம்மளையும் பாக்கணும், அங்கேயும் பாக்கணும்.
0: சரி, அப்ப எத்தனை மணிக்கு
6: அது நம்ம ஹோல்ல?
0: எத்தனை மணிக்கு வருவீங்களா?
6: நன்றி, இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் செல்லத்துக்கு நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக அவர் பல்வேளையும் பெற்று அக்காவோட சந்தோஷமா ஒற்றுமையாக பெற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியாக அவர் வளர்ந்துட வேணும் என்றும் அவரை வாழ்த்தி கொண்டு அதை வானிலைக்கு எடுத்து வந்த சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகளுக்கும் நன்றி கூறி நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சொல்றா. நான் வேறொன்று எடுத்த, நான் மானத்திலே மானம் என்ற சொல் எடுத்து.
0: மானமா?
6: மானம், மானம்.
0: மானம்,
6: இப்ப மானத்தை எங்க பாக்குறாங்க? தினம், தினம் என்று எடுத்த நான்.
0: தினமும் பார்க்க கூடியது.
6: நான் அதை மறந்து போயிட்டேன். மானம் எடுத்த அங்களை வானம், வானம் போடுவோம். வந்துட்டு பண்றீங்கள வானம் அல்லாட்டி சொல்லுதா? நீதி என்ற சொல்லு சரி என்றால் அதை எடுத்து மதி சொல்ற, மதியையும் வானில பார்க்கலாம். நடுக பாக்கலாம் தானே,
0: நெடுக பாக்கலாம் தானே, மதியம் பாக்க மாட்டீங்க தானே?
6: அரைமதியும் வரும், முழுமதியும் வரும். அந்த கருத்துல அதை சொன்னதான். நான் மானத்துல இருந்தா வானம் என்று சொல்றேன், அது சரியா பாப்பா?
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து பத்மானியா கணந்திருக்கிறீர்கள். வணக்கம் பத்மானிகா.
7: வணக்கம் ஜோபிதா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீர்களா?
7: நீங்க நலமா?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
7: அப்படியே இறைவனை வேண்டி கொண்டு.
0: நன்றி.
7: நான் என்ன மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியானுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சகல கரைகளும் கற்று அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக அம்மா அப்பாவுக்கு அக்காவோடு சேர்ந்து கட்டங்கள் பல பெற வேணும் என்று வாழ்த்தி கொண்டு நான் கேள்வி கேட்கல. இதுக்கு நீதி வீதி என்று சொல்லி கொண்டு போறேன்.
0: நீதி வீதி என்று சொல்லி கொண்டு போறீங்க? அப்படியே ரோட் ரோட்டா போறீங்க? ஓகே, நன்றி பத்மானிகா. நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் ஆர்த்தியின் செல்லம், எப்படி இருக்கிறீங்க? ஓ, நாங்களும் சுகமாக இருக்கிறோம். நன்றி செல்லம்.
8: வாழ்த்துக்கள்.
0: ஓ, சொல்லுங்க சொல்லுங்க.
8: பல வாழ்த்துகிறோம்.
0: கேட்டுக்கொண்டிருப்பாரு. எங்களுடைய ஆர்த்தியன் ஆர்த்தியனுடைய வாழ்த்து அந்த மூன்று வயசு செல்லம் ரியான் என்ன கேட்டுக்கொண்டிருப்பார். சரி, நீங்களும் ஒரு சின்ன பிள்ளை தானே, உங்களையும் சின்ன குரலால நீங்க வாழ்த்தி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் செல்லம். ஓ, இன்னும் கொஞ்ச காலத்துல பிறகு சிறு சிறுவர் முற்றத்துக்கு வேறு வேறு என்ன? ஓகே ஓகே. ஓ
8: வணக்கம் அண்டி.
0: ஓ வணக்கம் மகிழினி செல்லம், எப்படி
8: இருக்கிறீங்கள்?
0: ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். குரல் கேட்டு கனகாலம் என்ன? அகேன் இந்த குரலை கேட்டு திடீர வருவீங்கள். ஓகே ஓகே. கெதியில வருவீங்கள் சிறுவர் முட்டத்துக்கு. ஓகே செல்லம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இயானடிசன் அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்
9: சுபிதா.
0: நீதியில இருந்து சேதி என்று சொல்லுகிறீர்களா? ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம் சவிதா. நானும்
0: மாத்துறீங்களா? கலகத்தை மாத்துறீங்களா?
10: கலகத்தை மாத்தி பாப்பா. கலகத்தை மாத்தினா நல்லா தானே? அதான் எனக்கு சரியான விட மாதிரி தோன்றது. முதல் நீதி நீதி என்று சொல்லியக்கல, அதுவும் சரி போல கிடாக்கு. நான் தேதியத்தான் சொல்றேன் திருப்பி. நாங்க தினமும் தேதியை கிழிச்சு கிழிச்சு பாப்பன் தானே?
0: அப்படி போறீங்களோ. ஓகே,
10: தேதி என்று சொல்றேன். மற்றது உங்களோட கை கை விசேஷம் நல்ல கை விசேஷம் சொல்லிதா. நன்றி உங்களுக்கு.
0: என்னுடையதா?
10: ஓ, நீங்கதான் முதல் முதல் தந்த நீங்கள். அதுல இருந்து எனக்கு தொடர்ந்து அக்கள் சார்ந்து கொண்டிருக்கணும்.
0: அப்படியா? நன்றி, நன்றி கமலவணி அக்கா.
10: சொன்ன உடனே நீங்க தந்தது அந்த உங்களதான் முதல் வந்தது இந்த கையுக்கு. அதுல இருந்து எனக்கு இந்த கேட்டவை ஒரு தரம் இல்லை என்று சொல்ல இல்ல. அப்ப அது எனக்கு ஒரு திருப்தி மாதிரி இருக்குது சொல்லிதா.
0: ஓகே, வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்கள் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய
10: இதுக்கு
0: நன்றி கமலவணி அக்கா. நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம் சுமிதா. திருப்பி மூன்றாவது ரெண்டாவது கூட எடுத்துட்டு அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு நேப்பே
0: கிடைக்கல.
11: நாலு பதில் எடுத்தேன்.
0: நான்
11: போயிட்டு ஒன்று இன்னும் போகல, அதையும் சொல்லி பாக்குறேன். செய்தி தினமும் காணுவோம், செய்தி தினமும் கேட்போம், காணுவோம். சொன்னாதான் முதல் உண்மையா அடுத்த நான் வீதி எப்ப நாங்க இறங்கி ரோட்ல போய்க்க வீதி காணுவோம். அத்தனை நிதியையும் எடுத்து நான் இப்ப நிதி என்ன காசு தானே, அதையும் எடுத்துனேன். நாலு ஏது சரியோ தெரியாது, வந்து சொல்லி பாப்போம்னா நாலும் போயிட்டு மூன்றும் போயிட்டு.
0: தேதி, சேதி, நிதி, வீதியா?
11: ஓ, நிதியே, நிதி என்ன காசு தானே. ஆனா அது பெருசா வராது. வீதி தான் எல்லாத்தையும் விட கூட பொருந்தும். மற்றது ரெண்டாவது தேதி
0: எடுத்தனான்.
11: சேதியும் கேக்குறது காண மாட்டேன், அது சரியும் காண வந்தான்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நேரம் சரியாக 3:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலி தேடல். பாடலி தேடல் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம் சோதரி சோதிரா. ஜெர்மனில இருந்து உதயன் பேசுகிறேன்.
0: வணக்கம் ஜெர்மன்ல இருந்து உதயன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
12: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி நலம்தானே அங்கே?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
12: அதே நேரம் இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் குட்டி, வாழ்க வாழ்க என்று எங்கள் குடும்பத்தாவாக ரியானை வாழ்த்தி கொண்டு இந்த வானொலிக்கு எடுத்து வந்த ஜோகா சுந்தரலிங்கம் அம்மாவுக்கும் நன்றி.
0: நன்றி.
12: நான் நீதியிலிருந்து வீதி என்று சொல்றேன்.
0: நீதியில இருந்து வீதி என்று சொல்லுகிறீர்கள். ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 3:46 நீங்கள் இணைந்திருப்பது பாடலி தேட நிகழ்ச்சியோடு. அந்த வகையில் இன்று 3வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் ரியான் செல்லம் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவென வாழ்த்திக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினத்தை மாலைக்கு அடுத்து வந்த ரியானின் பேரன் பேத்தியாகிய சிவசுந்தர் லிங்கம் யோகா தம்பதிகளுக்கு நமது இதயமான நன்றிகள். அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் லாலா, நலமா இருக்கிறீர்களா?
8: நலமாக இருக்கிறோம் சோபிதா, நீங்கள் எப்படி நலமாக இருக்கிறீங்களா?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி லாலா.
8: சோபிதா, என்ன முதலில் இன்று பிறந்த நாளை கொண்டாடுன்றியான் செல்லத்தை எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கூறி வாழ்த்தி அவர் சகல சௌபாக்கியங்களும் பெற்று எல்லா கதைகளும் கற்று பட்டங்கள் பல பெற்று பல்லாண்டு காலம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிள்ளையாக நீடுழி காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வாழ்நிலை கெட்டு வந்த சிவசுந்தர் லிங்கம்மா அவர்களையும் சிவசுந்தர் லிங்கம்மா ஐயா யோகா அம்மா அவர்களையும் நாங்கள் வாழ்த்தி கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு நான் இங்க 17 சொன்னது எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்பதான் நினைப்பு கிடைச்சது.
0: அப்படி எல்லாரும் வந்து கொண்டிருந்தார்கள்.
8: வானம் என்று சொல்லி பாக்குறேன்.
0: வானத்துல இருந்து வானம் என்று சொல்லுகிறீர்கள்.
8: நன்றி
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் மதனி மோகன்.
9: அவரே தான்.
0: நலமாக இருக்கிறோம். நன்றி.
9: சாப்பிட்டாச்சா?
0: சாப்பிட்டோம். சாப்பிட்டுதான் உற்சாகமா உங்களோட பேசி
9: கொண்டிருக்கிறேன்.
0: குறைந்திடும்.
9: அப்படியே சோறுதான். கொடுமையிலும் கொடுமை இந்த பசி
0: கொடுமை.
9: நான் உண்மையில நான் சரியா எனக்கு வரையக்கல நான் யோசிக்கிறேன். இந்த ஸ்ரீலங்காவில எவ்வளவு கஷ்டப்பட்டதுல அந்த என்ன அதுவும் அந்த முள்ளி வாய்க்கால் நேரம் கடவுளே நான் நெடுகலம் தினம் தினம் அதை நினைச்சாலும் கொண்டே இருக்கும்.
0: அந்த கஞ்சிதான் அவர்களுக்கு கை.
9: ஐயோ கடவுளையோ
0: தீர்த்தது. ஆமா.
9: அப்ப அதை நான் கூறிக்கொண்டு முதல்ல இன்றைக்கு நானும் காலம் எனக்கே இல்லை வெளியில போட்டேன். மத்தியானம் சொன்ன தானே போட்டேன். இப்பவும் இருக்கா உடைய வாழ்த்துவம் இருக்கா எங்கட மிலோன் டாக்ஸியா என்ன
0: தம்பதிகளின் செல்வ புதல்வன் தான்
9: ரியான்
0: டக்ஸிகா தம்பதிகள்.
9: மிலோசின் டக்ஸிகா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரியான் செல்லக்குட்டி இன்றைக்கு 3வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். செல்லக்குட்டி இன்று போல் என்றென்றும் சந்தோஷமாக அம்மா அப்பா பேரன் பேத்தி அக்கா மேரவருக்கு 3 அக்கா நினைக்கிறேன். நீங்க வாசிச்சதை கேட்டேன். அக்கா மேர் பெரியம்மா பெரியப்பா அப்படிய ஒரு படைய ஒரு பட்டாளங்களோட சந்தோஷமாக சிரித்து வளர்ந்து அங்கால வந்த அப்புறம் என்ன செல்லவா வேணும் அங்கால பேரன் பேத்தி இருக்கிற சிவசுந்தர் லிங்கம் யோகா தம்பதிகள் அவர்களுக்கு நல்ல கிள்ளு கொடுத்து அடி கொடுத்து மேலைய என்ன தலையை போட்டு பிச்சு புடுங்கி 3 எல்லாம் அப்படி சந்தோஷமாக வாழ வேணும் வளர வேணும் என்று அவரை வாழ்த்திக்கொண்டு அதை பானதை கேட்டு கொண்டு வந்த சிவசுந்தர் லிங்கம் யோகா தம்பதிகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாம் இலகுவாக தினமும் பார்க்கக்கூடிய நீங்கள் இலகுவாக தினமும் கேட்கக்கூடிய அந்த செய்தி வந்திருக்கும்
0: என்ன இருக்குது
9: அதான் நான் நீதியில இருந்து நான் அத வீதியை தான் எடுத்து பாக்குறேன்.
0: நீதியில இருந்து வீதி என்றா?
9: ஆமா.
0: ஓகே நன்றி வதனி.
9: நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது பாடலி தேடலோடு. பாடலி தேடல் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அடுத்த அன்புறவையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இலகுவாக தினமும்
13: பார்க்கக்கூடியது வீதி. செய்தியும் பார்ப்போம். செய்தியும் இணையதளத்துல போய் காணுவோம். முண்டையும் தான் எடுத்தேன். மற்றது காசும் டெய்லி நாங்க கையில புழங்குவோம்.
0: அவர் இலகுவாக பார்த்தினமும் பார்க்கக்கூடியதான் கேட்கப்பட்டிருக்கிறது. இலகுவாக
13: இலகுவா பார்க்கக்கூடியது வீதி தான்.
0: வீதி என்று சொல்லுகிறீர்கள்.
13: சொல்ல தெரியவில்லை. நன்றி சுவிதா.
0: ஓகே நன்றி. நன்றி வணக்கம். நல்லது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்லுவோம்.

0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 ////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
1: வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சிய களஞ்சியம். பரிசு லாட்சப்பலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 91 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 செல் அட் குட்மைல் டாட் காம். மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
2: சரியாக 3:57 நிமிடங்கள். இந்த வழியில் வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்
2: ஜெயந்தி, நலமா இருக்கிறீர்களா? ஆம், எல்லோரும் நலமாக இருக்கிறோம் ஜெயந்தி. நன்றி.
3: பிறந்தநாள் கொண்டாடுற மழலைக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் மானத்திலிருந்து வானம் என்று சொல்றேன். நான் ஒரு முத்தாரம் ஒன்று அனுப்பினா கிடைக்காதே?
2: இல்ல, எங்க எங்கட டிஆர்டி தமிழ் ஒலிக்கு அனுப்பினீங்களா? சரி, நான் எப்போ அனுப்பினீர்கள்?
3: போன புதன்கிழமையா இருக்கும்.
2: நான் பார்க்கிறேனா?
3: சரியா.
2: ஓகே, நன்றி ஜெயந்தி. நன்றி, வணக்கம். நல்லது நேர்களே, நீங்கள் கூறிய விடை அத்தனையும் தவறான பதிலாகவே நீங்கள் மீண்டும் விடையை கண்டுபிடியுங்கள். மீண்டும் நான் அந்த பாடலை உங்களுக்காக தருகிறேன்.

0: நல்லது நேர்களே, நேரம் 4:02 என யாரையும் எடுக்க முடியாது. அந்த சரி, நீங்கள் வந்திருக்கிறபடியா எடுத்துக்கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கவிதா. லாலா வந்து மானம் சொன்ன நீங்க
0: மானம் சொல்லி இருந்தேன், அதுக்கும் தவறான பதில். ஆனா சரியாக அந்த விடைய மானமா சரியாக சொல்லி இருந்தால் அது சரியாக வந்திருக்கும். ஆனால் தவறான விடைய நேரம் நெருங்கி விட்டது. அடுத்த வாரம் தான் அதை நான் கூற முடியும். நன்றி நன்றி. ஞானதேசன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா. நான் தலைவன் எடுத்து தண்ணீர்.
0: இல்லை, தவறான பதிலா? ஓகே, நன்றி. நல்லது நேர்களை, நான் அடுத்த வாரம் இந்த பதில் உங்களுக்காக. நீங்கள் பதிலை சரியாக சொல்லணும். இப்ப அது முழுமையாக சொல்லி இருந்தால் அந்த பதில் சரியாக எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அறகுறையாக சொன்னபடியால் பதில் எடுக்கப்பட மாட்டாது. சரியாக சொல்லியிருந்தால் நான் பதிலை சரியாகிவிடும். ஆகவே அடுத்த வாரம் இந்த தரவை மீண்டும் உங்களுக்கு தருகிறேன். நன்றி எல்லோருக்கும் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை சமீபத்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரியான் செல்லம் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார் போற்ற பிள்ளையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மாலை கடுத்து வந்த திருமதி சிவசுந்தர் லிங்கம் யோகா தம்பதிகளுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். கடந்த காலங்களில் மனித உயிர்களை அழித்து தங்களது கைகளை ரத்தத்தால் நினைத்துக் கொண்ட கொலையாளிகளும் ஊழல்வாதிகளும் மீண்டும் தங்களை கழுவிக்கொண்டு உத்தமர்களைப் போல சமூகத்தின் முன்னால் வர நாம் இடமளிக்கப் போவதில்லை. உயிர்த்தினாறு தின தாக்குதல் குறித்த உண்மைகளை மூடி மறைக்க எவ்வகையிலும் அனுமதிக்க மாட்டோம் என பேராயர் மெல்கம் கருதினார் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். செம்மணி சமூக புதைகுழி அகழ்வு பணிகளில் வெளிவரும் மனித எச்சங்களும் குழந்தைகளின் பாவனை பொருட்களும் இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு மற்றும் மனித உரிமை மீறல்களின் கொடூர உண்மைகளை வெளிச்சமிட்டு காட்டுகிறது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அழுத்தந்தே மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நேற்று வெள்ளிக்கிழமை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 563 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த 24 வயதுடைய சொல்லிசை கலைஞர் சங்கீத்சன் கணேஷ்குமார் விடுவிக்கப்பட்டமையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வரவேற்றுள்ளார். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து நேற்றைய தினம் புதிதாக 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 353 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான் நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என்று முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியைச் சேர்ந்த பிரபல மெல்லிசை பாடகர் சங்கீசன் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். உயிர்த்தினாறு குண்டு தாக்கல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்திரை சந்திரகாந்தன் மற்றும் சுரேசலை ஆகியோர் காரணம் கொண்டு விடுவிக்கப்படக்கூடாது என இலங்கை தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் சபையில் வலியுறுத்தியுள்ளார். 15 வயதான சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் வழக்கில் சந்தேக நபரான முன்னாள் அட்டமஸ்தானங்களின் விகாராதிபதி பல்லேகம கேமரட்ன தேரர் ஜூன் 16 தேதி அன்று அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு சென்று மரபணு பரிசோதனைக்காக தனது இரத்த மாதிரியை வழங்குமாறு அன்றாதபுரம் நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு தனது 2வது பயணமாக இதுவரும் 15 முதல் 24 தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. சிறுவர் தொழிலாளர் முறையை ஒழிப்பது என்பது வெறும் சட்ட ரீதியான நடவடிக்கை மட்டுமல்ல, அது ஒரு சமூக மனித அபிமான பொறுப்பு என்றும் தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்கம் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மூலோபாய மீளாய்வு மற்றும் மறுசீரமைப்புக்காக விசேட குழு ஒன்று நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மாதம்பே பகுதியில் 5 வயதுடைய முன்பள்ளி மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 65 வயதுடைய தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாதம்பே காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருள் பாவனையுடன் சேவையில் ஈடுபட்டிருந்த 4 சாரதிகள் மற்றும் 2 நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி தீர்த்தங்குளம் பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீப்பிரவல் தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு களப்பு பகுதியில் சட்டப்பூர்வமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 316 கிலோகிராம் நிறையுடைய பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். செவனகல காவல்துறை பிரிவுக்குள்பட்ட மகம பகுதியில் சட்டப்பூர்வமாக மதுபான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் கோடாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் இருவேறு பகுதிகளில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விபத்துகளில் இருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் காயம் அடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்திய செய்திகளில் எந்த ஐரோப்பிய நாடும் இந்திய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில்லை, ஆனால் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பல ஆண்டுகளாக ஐரோப்பிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவுக்கு இன்று செல்கின்றார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் பதவிக்காலம் அக்டோபர் மாதத்துடன் முடிவடைகிறது. அவருக்கு பதிலாக சிதம்பரம் புதிய தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.
காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏவும் 2 ஆண்டுகளாக பாஜகவில் அங்கம் வகித்து வந்தவருமான விஜயதரணி இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த வழக்கை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நீதித்துறை அதிகாரியை ஏமாற்றி ₹52 லட்சத்துக்கு மேல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்துள்ளது. கேரளத்தில் சிகல்லா பாக்டீரியா தொற்று வேகமாக பரவுகிறது. வயநாடு மாவட்டத்தில் புதிதாக 7 சிறார்களுக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. புற்றுநோயாளிகளுக்கான கீமோ தெரப்பி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதற்கு மாற்று சிகிச்சைகளை ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. ஏர் இந்திய விமானம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளாகி 1 ஆண்டு ஆகிவிட்டது. ஹோர்முஸ் நீரிணை அருகில் இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரானிய படைகள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இணைய வழியில் போதை மாத்திரைகள் விற்று வந்த கும்பலில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 2000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோயிலில் ஆனித்திரு மஞ்சன உற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. உலகச் செய்திகளில் தென்லெபனானில் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்கள் உறவினர்களை தற்காலிக இடுகாடுகளில் அடக்கம் செய்து வருகின்றன. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டுக்கு இணங்கிவிட்டதாக இருதரப்பும் தெரிவிக்கின்றன. அதிபர் டொனால்டு டிரம்பின் 80வது பிறந்தநாளை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் சிறப்பு கலப்பு தற்காப்பு கலை போட்டி, அதற்காக த க்ளோவ் எனும் சண்டை அரங்கம் வெள்ளை மாளிகையின் தோட்டத்தில் $60 மில்லியன் செலவில் கட்டப்பட்டுள்ளது. உக்ரைன் நட்பு நாடுகளிடம் $20 பில்லியன் ராணுவ உதவியை கோர இருக்கிறது. தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுகியோலுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகெங்கும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகியவை செயல்படவில்லை என்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பொது பங்கு வெளியீட்டின் மூலம் அந்நிறுவனத்தின் தலைவரான எலான் மஸ்க் உலகின் முதல் டிரில்லியனாக உருவெடுத்துள்ளார். தென்கொரியாவில் தனியாக வாழும் முதியவர்களுக்கு உதவ செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் அறிமுகமாகியுள்ளன. சீனாவில் ஆபத்தான உணவு முறையை கடைபிடித்த பெண் கணைய வீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். மலேசியாவில் சாலையோர கடைக்காரர் ஒருவரின் செயல் பலரை முகம் துளிக்க வைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பர்மிங்காம் எய்பேஸ்டன் விளையாட்டரங்கில் நேற்று இரவு நடைபெற்ற 10வது ICC மகளிர் T20 உலகக்கிண்ண ஆரம்ப போட்டியில் இலங்கை முன்னாள் சாம்பியன் இங்கிலாந்து 87 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. இந்தியா ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக மோதும் ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டம் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் இன்று நடைபெறுகின்றது. சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலியை காட்டிலும் வைபவ் சூரியவன்சி மிகப்பெரிய சாதனைகள் படைப்பாளர் என தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் டேல் ஸ்வெயின் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அதன் முதல் ஆட்டத்தில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் தென் அமெரிக்கா நாடான பராகுவேயுடன் மோதியுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் கனடாவும் போஸ்னியாவும் ஒன்றுக்கொன்று சமநிலை கண்டது. கால்பந்து போட்டித் தொடரில் பங்கேற்பதற்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான போர்த்துக்கல் தேசிய அணி அமெரிக்காவை சென்றடைந்துள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை காண்பதற்கான அனுமதி சீட்டுகளின் விலை குறித்த கவலை மீண்டும் எழுந்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிபி சிந்த் அரையிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். இங்கிலாந்து கால்பந்து அணியின் காலணிகள் திருடப்பட்டுள்ளன. 3 நாடுகள் 3 வண்ணங்கள் ஒரு பந்து எதற்காக இது ரியாண்டா. அதுவே இந்த ஆண்டின் ஃபீஃபா உலக கிண்ண போட்டிக்கான அதிகாரப்பூர்வ பந்தின் பெயராகும். இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோ கிழங்கிய பெறுமதியில் 387.78%, இந்திய பெறுமதியில் 110.07%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.25%, இந்திய பெறுமதியில் 95.16%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 420.63%, இந்திய பெறுமதியில் 119.39%, ஒரு ஐக்கிய ராஜ்ய பாண்டு இலங்கை பெறுமதியில் 449.40%, இந்திய பெறுமதியில்
8,127.56 ஒரு கனடா டாலர். இலங்கை பெறுமதியில் 239.68%, இந்திய பெறுமதியில் 68.2%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிசில் ஆட்சேபில் அமைந்திருக்கும் வி டி கேசன்கரை, காலையில் கோணசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செய்தியில் செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: இதுதான்
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்காலோட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டு

0: பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை செல் 7 83 20 45 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் King's Travels.
2: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவென்யூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
5: நேரம் சரியாக 4:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் காலமும் இடம்பெற மாட்டாது. அதற்கு பதிலாக பர்வியன் சுல்தான் அவர்களுடைய உரிவோடு இணைப்போம். வார்த்தையின் சக்தி, பிரபஞ்ச ரகசியம் சொன்ன என்ன என்பதை கேட்போம்.
6: வெரி பவர்ஃபுல், மேக்ஸிமம், முடிந்த அளவு கோபத்தை ஏற்படுத்தாதீர்கள். முன்னால் இருக்கின்றவர்களிடம் சொற்களை வாங்காதீர்கள். அது பிரபஞ்சத்தை என்னமோ செய்யும். எந்த விஷயம் கர்மா பலவீனமாக இருக்கிறதோ அங்க வந்து அடிச்சிடும். அது சொல்றவங்களும் அடிக்கும், முன்னால் இருக்கிறவங்களையும் அடிக்கும். இங்க பாருங்க, வாலி கீழே கிடக்கிறாங்க, வாலி கீழே கிடக்கிறாங்க.

0: இங்க மந்திர சொற்களை சொல்லிக்கொண்டு இல்லை, நான் அறிவியல் பேசுகிறேன். கீழே விழுந்து விட்டான் வாலி, வாலிக்கு புரியல, அம்பு வந்து தச்சிருச்சு. அவனுக்கு அம்பு தைக்க வாய்ப்பே கிடையாது. என்ன எவன் முன்னால வந்து அடிச்சாலும் அவன் பாதி பலம் வந்துடும். மறைஞ்சு நின்று அடிச்சுட்டான் ராமன், வந்து சேர்ந்துருச்சு அம்பு. முதல்ல அவன் நம்பல, அவன் நம்பல. இப்போ கீழே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறவங்களை பார்த்துருக்கீங்களா? அதிர்ச்சியா கிடப்பாங்க. எனக்கா நானா அப்படி நினைக்கிறதுனால்தான் ஆக்சிடென்ட் நடக்குது. எப்பொழுது வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும், எந்த வினாடி வேண்டுமானாலும் எதுவும் நிகழலாம். ஜாகிரதையாக இருங்கள், அவ்வளவுதான். கீழே விழுந்தவனுக்கு புரியல, எப்படி வந்துச்சு இந்த அம்புன்னா. அவன் சொல்றான், சிவன் அனுப்பி இருக்க முடியாது, விஷ்ணுவும் அவனுடைய அனுப்புனது கிடையாது, இந்த பிரம்மாவும் அனுப்ப முடியாது. யாரா அனுப்புனா குழம்புறான், வாலை பிடிச்சி இழுக்கிறான், வாயிலிருந்து இழுக்கிறான், கைய பிடிச்சி இழுக்கிறான், வரல. அப்போ சொல்றான், இந்த அம்பு வில்லிலிருந்து வரலடா. நான் வசஞ்சு போனேங்க இன்னைக்கு சொல் குறித்து யோசிக்கும் போது. கையில வாலியினுடைய அந்த வாலிவதத்தை புரட்டி பாக்குறேன். கம்பராமாயணம், வில்லிலிருந்து புறப்பட்டிருக்க முடியாதரா இந்த அம்பு. வில்லினால் துறப்ப அறிவு இவ்வெஞ்சரம் என வியக்கும். இது வில்லிலிருந்து வரல. யாரோ கோபப்பட்ட முனிவரினுடைய வாயிலிருந்து சொல்லினால் புறப்பட்டு வந்து விட்டதோ. சொல்லுங்கிறாங்க அம்ப, கோபமாக முனிவர்கள் சொன்ன சொல்லா என்னை வந்து தாக்கிவிட்டதுன்னு அழுறாங்க வாலி. நான் யோசித்து பார்க்கிறேன், சொல் சுடுமா? சுடும். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் என்பார் கம்பர். அம்பு வந்துச்சான் ராமன், அம்பு எப்படி வந்தது? சொல் மாதிரி வந்துச்சான், சூடா வந்துச்சான், வேகமா வந்துச்சான். பெண்களே கவனம் கவனம். ஐராக்கியக்காரியை கடப்பது எளிது, சொல் நம்மை கொல்லும், நாமும் சொற்களால் கொல்வோம். ஜாகிரத. நாமக்கல் கவிஞருடைய மனைவி, 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை. தன்னுடைய இளம் தங்கையை திருமணம் செய்து கொள்ள சொல்றார், அவர் மறுக்கிறார். 3 வருஷம் காத்திருக்கிறான், 10 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை. நீங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கிறார். ஒரே வார்த்தை தாங்க, அவர் அப்பத்துல இருந்து வேணாம்ப்பா, சும்மா இருப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதப்பான்னு சொல்லிட்டு இருந்தவர். அன்னைக்கு ஏதோ வெறுப்புல ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. இது வரலாறு. என்ன வார்த்தை தெரியுமா? நீ இருக்கும் போது நான் எப்படி இன்னொருத்தையே கட்டிப்பேன், அவ்வளவுதான். அன்று இரவு நாமக்கல்லாரினுடைய மனைவி இயற்கை மரணம் எய்தினார். சொல் சொல் கொல்லும், சொல் வெல்லும். 4 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணி தூக்கி அடிக்கிறாங்க ட்ரெயின்ல இருந்து. அருணிமா சின்ஹாவர் 22 வயசு பிள்ளை, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அங்கேயே கிடக்குறா. கல் எடுத்து நாய மட்டும் விரட்டிட்டு அடிக்கிறா. அடுத்த ட்ரெயின் வந்து அடிச்சு முதுகு தண்டு எல்லாம் போச்சு. காலையில 1:30 கீழே விழுந்தது. நடு இரவு சாயந்தரம் 5:30 பரேலி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக ஒரு வண்டி வந்து ரெஸ்கியூ பண்ணுது அவளை. யூடியூப்ல போட்டு பாருங்க அருணிமா சின்ஹாவை. அவ சொல்றா ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. டாக்டர் வந்து சொல்றாங்க, அனிஸ்தீஷியா இல்ல, இப்ப ஆபரேஷன் பண்ணலன்னா 1 காலம் எடுக்கலாம், நாளைக்கு வெயிட் பண்ணோம்னா 2 காலையும் எடுக்கணும். அவ வாலிபால் பிளேயர். இல்ல மாட்டேன், காலையில இருந்து கீழே கிடந்தேன், அதை விடவா வலிக்க போது அறுத்து எடுங்கன்ட்டா. அனிஸ்தீஷியா இல்லாம அறுத்து எடுக்கிறாங்க. அன்று இரவெல்லாம் எப்படி இருந்திருக்கோம் பாருங்க அவளுக்கு. அடுத்த நாள் 10:30 அனிஸ்தீஷியா வருது, படுத்து தூங்கிட்டா. மூணு நாள் கழிச்சு அவன் மாமா வர்றாரு. அருணிமா எப்படி இருக்கிற? கால் போயிடுச்சு மாமா. 1 கால் தானே போச்சு, அதுக்கு மலையேறலாமா? சிரிச்சு அழுகுறா. கிண்டல் பண்றியா? இல்ல அருணிமா, அவர் சொன்ன ஒற்றை சொல். இல்ல அருணிமா, மலை ஏறத்துக்கு 2 கால் வேணாம், 1 போதும் சொல்லிட்டு போயிட்டார். அவ கீழே விழுந்தது 2011 மே. அவ எவரெஸ்ட் ஏறினது மார்ச் 2013. ஏறிட்டா? சொல் நம்மை வாழ வைக்கும். தோல்வி, தோல்வி என்பது என்ன தெரியுமா குழந்தை? தோத்து போறது இல்லை தோல்வி, எழ மறுப்பதுதான் தோல்வி. யார் எழ மறுக்கிறார்களோ அவர்கள் தான் தோல்வி உறுகிறார்களே தவிர தோற்று போகின்றவர்கள் தோல்வி உறுவது இல்லை. இந்த சொல் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. எது நல்ல நட்பு, எது ரசனை, சொற்கள் இருக்கு. சொல் புரிகிறதா? சொல் புரிய வேண்டும் என்றால் ஒண்ணும் ராபியத்துல் பசரியான்னு ஒரு அம்மா இஸ்தான்புல்ல ரூமி எழுதுறார். இத ராபியத்துல் பசரியா என்கின்ற ஒரு அன்னை, ஞானம் பெற்றவள் பெண், வழியில எப்படி வரா ஒரு மசூதி உள்ள ஓலம் கேக்குது. ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்கார். எவ்வளவு நாட்களாக தட்டுகிறேன், நிறைவா கதவை திறக்க மாட்டாயா, கதவை திறக்க மாட்டாயா. ரெண்டு நாள் போறாங்க, மூணு நாள் போறாங்க, அவர் அழுதுகிட்டே இருக்கார். காத்திருந்து அவர் வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த அம்மா சொல்லுது, கதவு திறந்துதான் இருக்கிறது, நீதான் வெளியில் நின்று புலம்பிக் கொண்டிருக்கிற. சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்கு ஞானம் கிடைச்சிருச்சுங்க அந்த ஒற்றை சொல்லுல. ஞானம் கிடைத்த அந்த நபர், தனக்கு ஞானம் கிடைத்து விட்டதே என்பதனை ராபியத்துல் பசரியா கிட்ட நிரூபிச்சு காட்டணும்ங்கிறதுனால சித்து வேலை செய்யறார். ஞானம் கிடைத்தாலும் எல்லோரும் என்ன ஞானிகளா? என்ன சித்து வேலைகள் செய்யக்கூடிய ஞானிகள் இல்லையா? விஷயங்களை தெரிந்து கொண்டவர்கள். தண்ணியில நடக்கிறாரு ராபியத்துல் பசரியா, என்ன பண்ணாங்களா, தான் தொழுகிற அந்த துணியை எடுத்து வானத்துல போட்டு அதுல மேல போய் உட்காந்துட்டாங்களாம். உட்காந்து கீழே இறங்கி சொன்னாங்களாம், உன்னை விட நல்லா மீன் வந்து தண்ணியில வாழும், என்னை விட வானத்தில் கொசு நன்றாக பறக்கும். இப்படி வித்தை காட்டுவதற்கு பெயர் அல்ல ஞானம். இறைவனை தேடு, உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரட்டும்னு சொல்லிட்டு போனாங்கன்ட்டு வரலாறு. நாம் எந்த சொல்லை எப்படி புரிந்து கொள்கிறோம்? யாருடைய வார்த்தைகள் நம்மை வழிபடுத்துகின்றன? எங்க அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, என் பிள்ளைய நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறேன்ட்டாங்க. யோசிச்சு பார்த்தேன் நான், எதுக்கு எங்க அம்மா அந்த வார்த்தை சொன்னாங்க? ஓ, நான் தைரியமா போய் பேசிட்டு நல்ல வீரமா வரேங்கிறதுனால. ஆனால் எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா இனிமேல் என்ன அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏம்மா ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னா அது பெருமை தானம்மா. ஏம்மா அண்ணங்கிட்ட போய் உன்னை பொம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னா அவனுக்கு கோவம் வராது? அதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வரும். ஜெண்டர் இஸ் மை ஐடென்டிட்டி. பெண்ணாக இருப்பது என்பது என் அடையாளம். நான் இன்னொன்றாக, இன்னொரு ஜெண்டராக மாறுவது அல்ல வெற்றி. என் நிலையில் இருந்து நான் நின்று ஜெயிக்கிறேனா, என்னுடைய கம்பீரத்தோடு நான் இருக்கிறேனா, அந்த சொல்லில் நான் இருக்கிறேனா, அதுதான் சாஸ்டிட்டிங்கிறது. கற்பு என்பது ஒன்றுமில்லை, சொல்தான். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் நான் வள்ளுவேன். ஆமானா ஆமா, இல்லைனா இல்ல, உறுதியா இருந்தனா நீ தான் கற்பு கரசி. இந்த உறுதிப்பாடு நான் யோசித்து பார்க்கிறேன், நம்மில் ரசனை இருக்கிறதா? எதை நாம் ரசிக்கிறோம்? இன்று கூட நான் சுதா அவர்களிடத்தில் பேசிக் கொண்டு வந்தேன். நகைச்சுவை என்கின்ற பெயரில் நம்முடைய ரசனையை மாற்றுகிறார்கள். அனுமதிக்கலாமா? சிரிச்சிடுறோங்க, நம்ம டோன் பார்த்து சிரிச்சிடுறோம். தப்பான விஷயங்களுக்கு பெண்கள் நிறைய சிரிக்கிறோம். கோபம் வருவதே இல்லை நமக்கு. தப்பான விஷயங்களுக்கு எப்படி நாம் சிரிக்க முடியும்? சொல் முக்கியமே தவிர சொல்லினுடைய துணியை வைத்து நம்ம ஏமாற்றுகிறார்கள். ஜாகிரதை, ஜாகிரதையாக இருக்கின்ற பொழுதுதான் இதிலிருந்து நம்மால் வெளியில் வர முடியும். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு ஒரு ஜோக் இருக்கு தெரியுமா? என்ன ஜோக் அது? கணவனை தவிர்த்து வேறு ஒரு ஆணோடு நட்பு கொண்டிருக்கக்கூடிய, தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் ஆண் வீட்டிற்கு வரான உடனே பர்ண மேல எல்லாம் அவரை மறைச்சு வச்சிடறா. அதானே அவர் உள்ள வந்து கேட்டா எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், எல்லாமே எல்லாரும் சிரிக்கிறோமே. நம் வீட்டில் அது நடந்தால் சிரிப்போமா? குடும்பம் என்கின்ற நிறுவனத்திற்கு இது சரி வருமா? அப்படி என்றால் அதை எப்படி நம்மால் ரசிக்க முடியும் என்கிறேன் நான். நகைச்சுவை கூட மாண்போடு இருக்க வேண்டும், பண்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதுதானே முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒழுக்க கேடான விஷயங்கள் எப்படி நகைச்சுவையாக நம் சமூகத்தில் மாறியது என்று நான் கேட்கிறேன். சொல்லை சரியாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு ரௌத்ரம் வரும்.
1: துணியின் மீது நாம் போக மாட்டோம். இந்த அலர்ட்னஸ் இருக்கல, நான் உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன், ஆர்ப்பாட்டமாகவும் சத்தமாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் கவனிப்பது போல் அமைதியாக சிந்தனையுடன் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் கேட்பதே இல்லை. பயிற்சி அப்படி நமக்கு 24 மணி நேரம் சிரிக்கிறதுக்கு ஒரு சேனல் இருக்குன்னா அது இங்கதான் இருக்கு. சிரிப்புல என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு பேச்சாளர் சொல்கிறார், ஏய் குரங்கே, குரங்குக்கு பிறந்த குரங்கே, எல்லாரும் சிரிக்கிறோம் நம்மளை பார்த்தா சொல்ற, எப்படி சிரிப்பு வரும் நமக்கு? சிரிப்பின் என்று என்கின்ற பெயரில், நகைச்சுவை என்கின்ற பெயரில் நடக்கக்கூடிய கேலி கூத்துகளை கேரளாவில்ங்க பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் ஒரு கம்யூனிச விழா, அந்த கம்யூனிச விழாவுக்கு போய் நின்று யாரோ பேசுறாங்க, அப்ப பிரேம் நசீரை பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ அந்த அவையிலிருந்து ஒருத்தர் எழுந்து சொன்னாரா, பிரேம் நசீர், உங்களை நாங்கள் திரைப்படத்தில் பார்த்துக் கொள்கிறோம், இப்பொழுது தோழர்கள் பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிறோம், நீங்கள் உட்காரலாம் என்று சபையில் இருந்து சொன்னார்கள். அதுதான் சபை. இப்ப காக்காவை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னார்ல சார், திரும்பி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி நிறைய காக்காவை பத்தி சொல்லிட்டே இருந்தார். நான் ஒரு ஹைக்கு படிச்சேன், அந்த புக்ல ஒரு ஹைக்கு இருக்கு சார், காகத்தின் கூட்டில் இசைக்க காத்திருக்கிறது குயில் முட்டை அப்படின்னு ஒரு கவிதை, ரொம்ப பிடிச்சது எனக்கு. உண்மையிலேயே அது பிரில்லியன்ட் சார், அது காக்கா ரொம்ப பிரில்லியன்ட். ஆனால் அதை நாம் அதை வைத்து ஒரு குறியீடாக வைத்து நாம் எதை மக்களுக்கு சொல்கிறோம் அதில் அறம் இருக்கிறதா? அறத்திற்கான சொற்களா நம்முடையது? இதோ என் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார் என் தோழி புனிதா கணேசன். ஒரு முறை அவர் சொன்னார் எனக்கு ஒரு பஞ்சதந்திர கதை, நட்புனா என்னன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த வினாடி அதிர்ந்து போனேன் நான். புனிதா இது உண்மையான்னு கேட்டேன், இப்படிதான் இருக்கும் பர்வின் ஜாகிரதை தோழமை அப்படி என்னை ஒரு ஒரு சாட்டையடி அப்படி அடிச்சுது. அது உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன், பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன். நினைவுபடுத்திக் கொள்வதில் என்ன பிழை? ஒரு பூனை இருந்துச்சான் ஒரு நாட்டில், ஒரு காட்டில், அங்க ஒரு எலி இருந்துச்சான். ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு, அக்ரிமெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட். என்ன, இது அதை சாப்பிட, அதுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணாது, இது அதை சாப்பிடாது, அக்ரிமெண்ட். ரெண்டு பேரும் நல்லா நிறைய பேசிப்பாங்க, எல்லாம் சுற்றுவாங்க பண்ணுவாங்க, நல்ல நட்பு. ஒரு நாள் பூனையை காணோம், தேடி தேடி திரியுது எலி, பூனையை காணோம். மத்தியானம் பசியோட வீட்டில் வந்து உட்காந்துச்சு. அப்போ குட்டி எலி கேட்டுச்சு, என்னம்மா பூனை மாமாவை தேடுறியா? ஆமாடா, அந்த பூனை மாமாவை காணண்டா, சாப்பிடுமா, நானும் நீயும் போய் தேடலாம். ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு காட்டு ஓரத்துல ஒரு வேடுவன், இது பஞ்சதந்திர கதை, ஒரு வேடுவன் வலை வீசி அந்த பூனையை பிடித்திருக்கிறான். நேரா ஓடி வந்து பூனை கிட்ட நிக்குது எலி, என்ன சார் எங்க இருந்தீங்க, எப்படி பிடிச்சீங்க? காலைல 5 மணிக்கு பிடிச்சிட்டாப்பா, சீக்கிரமா ஊத்து விடுப்பா, ரொம்ப பசிக்குதுப்பான்னு. அது உடனே குட்டி எலி போய் மாமா இதோ அப்படின்ட்டு கட் பண்றதுக்கு போகும்போது கண்ணை காட்டுச்சு அம்மா எலி, கம்முனு மெதுவா கட் பண்ணு, மெதுவா கட் பண்ண, சீக்கிரம் சீக்கிரம் வந்துட போறான், சீக்கிரம் சீக்கிரங்கிறது உள்ள பூனை. மெதுவா 45 நிமிஷம் ஆச்சு, இருள் கவ்வ தொடங்கிய போது காலடி சத்தம், வேடவம் வந்துட்டான். வேடவம் வர்றான், அந்த வலை பக்கம் வந்து அவன் கால் தடம் நிறுத்துவதற்கும் இந்த எலி அந்த வலையை சரியல் அறுக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு டைமிங். வெளியில ஓடி போகுது பூனை, இது தான் குட்டியோட போய் பொந்தில் அடைஞ்சுக்குச்சு, எல்லாம் தப்பிச்சிட்டாங்க, தலையை சொரிஞ்சுக்கிட்டு வேடுவோம் போயிட்டான். அப்போ குட்டி எலி கேட்டுச்சு, ஏம்மா 5 மணிலேருந்து மாமாவை டார்ச்சர் பண்ண, அப்போவே திறந்து விட்டுருக்கலாம்ல, ஏம்மா ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு செஞ்ச. அப்போ தாய் எலி சொல்லிச்சான், டேய் எனக்கும் பூனம் மாமாவுக்கும் தான் அக்ரிமெண்ட், அது காலையிலேருந்து பசியோடு இருக்குது, நீ வேற கொழு கொழுன்னு அது பக்கத்தில் இருக்கிற, உன்னையும் காப்பாற்றணும், நான் என் ஃப்ரெண்டையும் காப்பாற்றணும்னா சரியான நேரத்திற்காக நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது, காத்திருந்து என் நட்பையும் காப்பாற்றினேன், என் உறவையும் காப்பாற்றினேன் என்று சொன்னது எலி. இந்த இந்த புரிதல் இருக்குல்ல, டைமிங் அப்படிங்கிற புரிதல், எந்த இடத்தில் யாரை எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் யாரை காப்பாற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுகின்றவர்கள் தலைவர்களாகிறார்கள், வழிகாட்டிகளாகிறார்கள். ரசனை, ரசனை என்னங்க? ஒரு படைப்பாளன் எதைங்க எதிர்பார்க்கிறான்? இன்னைக்கு இருக்கக்கூடிய படைப்பாளர்கள் பணத்தை எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் அதற்குள்ளும் இருக்கிறார்கள் சிலர், அவர்கள் ரசனையை மட்டுமே கொண்டவர்கள், அங்கீகாரத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள். ஒரு ஆக தேர்ந்த படைப்பாளனுக்கு என்ன தேவை தெரியுமா? இப்ப ஒன்னும் இல்ல, இப்ப எனக்கு என்னங்க தேவை? நான் ஒரு திறன்சாலி, ஒரு பேச்சாளர், எனக்கு என்ன தேவை? இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த தட்டா அல்லது அந்த புத்தகமா, அதற்காகவா வந்தேன்? இல்லை, உங்களுடைய அங்கீகாரத்திற்காக, உங்களிடத்தில் நான் பேசுவதற்காக, உங்களிடத்தில் நான் ஊடாடுவதற்காக வந்தேன். இந்த ரெசிப்ரோகேஷன் தாங்க. என் பேச்சை நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்கின்ற ஒன்று போதாதா? நான் புதுசு புதிதாக படித்து பேசுவதற்கு, என்னுடைய எல்லா தொல்லைகளையும் அப்புறம் வைத்துவிட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து வந்து பேசுவதற்கு, ஒரு ஆண் புலம்பெயர்ந்து வந்து பேசுவதற்கும் ஒரு பெண் புலம்பெயர்ந்து வந்து பேசுவதற்கும் நடுவில் ஒரு பெரிய பாரிய இடைவெளி உண்டு. அவ்வளவு சீக்கிரமாக ஒரு இடத்தை விட்டு பெயர்ந்து ஒரு பெண் வந்து பேசிவிட முடியாது. அதுவும் ஒரு கல்லூரியில் ஃபுல் டைம் ப்ரொஃபஸர் நான், ராஜசேகர் அண்ணன் பார்க்கிறார். எல்லா கடமைகளையும் செய்து முடித்து விட்டு தான் வர முடியும். அங்கீகாரம் இருக்கல்ல, அங்கீகாரம் என்கின்ற ஒற்றை சொல்லை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். முடிந்தால் தகுதியானவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுங்க. கோபம் என்கின்ற சொல் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு பள்ளார்னு கன்னத்தில் அரைஞ்சு காதுக்குள்ள விளங்க வச்ச ஒரு சொல் கோபம் அப்படிங்கிறது. எவனோ செய்கின்ற குற்றத்திற்கு உனக்கு நீயே தரும் தண்டனை. சூப்பர்ல, சூப்பர். சில பேர் இருக்கிறாங்க சார், நிறைய விஷயம் சொன்னார், ட்ரெயினை பத்தி நிறைய சொன்னார். நான் எப்பவுமே சொல்லுவேன், இப்ப எனக்கு 9:50 ட்ரெயின் வச்சுக்கோங்க, நான் ட்ரெயினுக்கு போகணும், 9:50 போய் ஏறணும், டிராபிக் வந்துருச்சு, என்ன ஆவன் நான்? 9:45 ஆயிடுச்சு, என்ன ஆவன்? அப்ப என் குருநாதர் எனக்கு சொன்ன ஒரு சொல், ஓடுற ட்ரெயின்ல ஓட முடியாது, ட்ரெயின் எப்போ போகுமோ அப்போதான் போகும், அதுக்குள்ள நீ ஓட முடியும். இன்னொரு ஒரு ஒரு வாக்கியம் சொல்லவா, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இத. நிகழும் நேரத்தை சேமிக்க முடியாது, அனுபவிக்கத்தான் முடியும். நம்மில் பல பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, முக்கியமான ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்க போய் செல்ஃபி பிடிச்சி, என்ன இப்போ இடத்த பாரு, அதுக்கு தானே போனேன், அதை போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பேசுறேன்ல, என் பேச்சு ரெக்கார்ட் பண்ணி எத்தனையோ இருக்குல்ல, ஆயிரக்கணக்கில் அங்க இருக்குல்ல, இதையே ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. கேளுங்களேன், உங்க முன்னால ஒண்ணு நீங்க பேசிட்டு இருக்கிற, கேளுங்க. இந்த வினாடியை நீங்கள் அனுபவிக்கத்தான் முடியும், சேமிக்க முடியாது. சேமிப்பது வேறு யாருக்காகவோ தான், உங்களுக்காக இதை சேமித்துக் கொள்ளவே முடியாது. ஒரு விஷயத்தை எப்பவுமே டூருக்கு போவாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் டூருக்கு போறவங்க, எந்திரி தொட்டப்பட்டா போகணும், போயிட்ட பொட்டானிக்கல் கார்டன், இரு தொட்டப்பட்டாவ பாத்துக்கிறேன், பொட்டானிக்கல் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் போனேன், கல்மரம் கல் பார்த்த, எங்கோ தொலைத்து போனோம், யாருக்கோ காட்டுவதற்காக, யாரிடத்திலோ கைத்தட்டல் வாங்குவதற்காக, யாருடைய புன்னகைக்காகவோ நாம் ஏதோ தவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கேயும் ஒரு உயிர் இருக்கிறது, இங்கேயும் ஒரு உடல் இருக்கிறது, இதை சமாதானப்படுத்தி இதை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நேரமில்லை. ஒரு படைப்பாளனுடைய ஆகப்பெரிய விஷயம் அங்கீகாரம். நாம் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதது கோபம். கோபமாக இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்லட்டுமா, கோபமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். இங்க யாரையாவது பார்த்து சத்தம் போட்டு பேசுவீங்க,
0: சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா நீங்க கோபமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை, அது அசூயைன்னு அர்த்தம். அதுக்கு கோபமுடையவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? முன்னால் இருக்கின்றவர்களை நிராகரிப்பார்கள், சைலண்ட் ஆயிடும். அதை விட ஒரு தண்டனை அவனுக்கு தந்துவிட முடியுமா? கை கேயுங்க, அவன் புருஷன் மேல அவ்வளவு கோவங்க அவன், அவளுக்கு தன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான் தனக்கு தெரியாமன்னு தெரிஞ்சு போச்சுங்க. செத்துட்டாங்க, அவர் அவன் கீழே விழுந்து செத்துட்டான். தசரதர் இறந்துட்டார், பார்த்தாங்க. என்ன பண்ணான் கம்பர் எழுதினார் தெரியுமா? போய் தூங்கிட்டாளாம். அப்போ எனக்கு ஒரு பேருண்மை தெரிந்தது, அன்பிற்கு இருந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? பிரியணும் முடிவு. யாரால யார் பிரிஞ்சா? பிரிஞ்சு தெல்ல முடிஞ்சு போச்சு கதை. தேர் ஸ்டாப்ஸ், தேர் எண்ட்ஸ் எவ்ரிதிங். மத்ததெல்லாம் ஹேங் ஓவர் தான். இறந்துட்டாங்கல்ல, கண்ணை மூடுறாங்க, அந்த வினாடியில எல்லாமே முடிஞ்சது, அவ்வளவுதான். மத்ததெல்லாம் ஹேங் ஓவர் தான். புரிந்து கொள்ளக்கூடிய திறமை நம்மில் பல பேருக்கு கிடையாது. நான் ரசனை என்றால் என்னன்னு இதோ இப்ப சொல்றேன் அப்படிங்கிற ஒருத்தர், அதற்கு டீனார் பெரியார்ங்கிற படம் எடுத்தவர், அவர் என்னை அழைத்து காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும் காண அந்த பாடத்திட்டத்தை வகுக்க சொல்லி பாடம் எடுக்க சொன்னார். அந்த பிள்ளைகளுக்கு 3 வருடங்கள் நான் அங்கே விசிட்டிங் ப்ரொஃபஸரா இருந்தேன். நான் வடிவமைத்து கொடுத்த அந்த கதைகளில் அவரும் நானும் உட்கார்ந்து வடிவமைத்து கொடுத்தோம். அந்த கதைகளில் ஒரு கதை, இதுவரைக்கும் அந்த கதையை நான் படிச்சு எடுத்து இது குழந்தைகளுக்கு கண்டிப்பா சினிமா எடுக்கிறவங்களுக்கு இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு நான் வந்து இதுவரைக்கும் 10 வருஷம் ஆச்சு, என்னால அந்த கதையை மறக்க முடியல. நான் எங்கேயும் சொன்னதில்லை, இதை நான் வெளிப்படுத்தினதில்லை. இன்னைக்கு தோணுது சொல்றேன். ஒரு ஆகப்பெரிய கலைஞன் இருந்தான், இது ரோஜா அத்தர் அப்படின்ற ஒரு கதை, சாகித்ய அகாடமி விருது பெற்ற கதை. இந்த கதை மூலத்தில் எழுதப்பட்டது தெலுங்கில், அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மொழிபெயர்க்கப்பட்ட கதை குழந்தைகளுக்கு நாங்கள் பாடமாக கொடுத்தோம். அந்த கதை வந்து ஒரு 7 பக்கம் தான், 6.5 பக்கம் இருக்கும். 7வது பக்கத்துல முடியுது கதை. யார் அந்த ரோஜா அத்தரின் பாட்டுடை தலைவன் என்று சொன்னால், அவன் ஒரு அத்தர் தயாரிக்கிறவங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி, மணிப்பூர்ல நாங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு போனோம். அப்ப வந்து கவர்னர் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, நாங்க வந்து பாரதியாருக்கான ப்ரோக்ராம், நாங்கெல்லாம் அவையில உட்கார்ந்துருக்கோம். அவர் என்ன பண்ணார், அவருடைய கடையில இருந்து ஒரு டிஃபரெண்டான மைசூர் பாக்க எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்துங்க, அவ்வளவு பெரிய முதலாளி, அதுல இருந்து ஒன்னே ஒன்னு எடுத்து தன் உடலை பாதியாக்கி அந்த கைய அந்த பிளேட்ல வந்து அது அந்த ஸ்வீட்டை வச்சு அந்த கைய கீழே வச்சு அப்படி பணிவா எல்லாருக்கும் கொடுத்தாருங்க அவர். அது கொடுக்கும் போதே, ஏய் இது வெறும் ஸ்வீட் இல்ல, சப்புன்னு கடிச்சு சாப்பிட்றாத, கண்ணை மூடி ஒரு நிமிஷம் தியானி அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த ஜெஸ்டர் அப்படி சொல்லுது. நான் அப்படியே ஆடி போனேன் அவர் கொடுத்த விதத்துல. ரசனை, ரசனையோடு ஒரு வேலையை செய்கிறீர்களா? நான் ஏன் வெற்றி பெற்ற பேச்சாளரா இருக்கிறேன்? நான் என்ன சொல்கிறேனோ அதை நான் ரசிக்கிறேன். நான் ரசிக்காம அது உங்ககிட்ட சொல்றதே இல்லை. நான் முழுமையாக என் ரத்த நாளங்களில் என் ஆன்மாவுக்குள் போட்டு அதை மென்று தின்று அந்த உமிழ்நீரை எல்லாம் விழுங்கி விட்ட பிறகுதான் உங்களிடத்தில் அதை நான் சொல்கிறேன். அதனால்தான் அது இங்கிருந்து வருது. ஒன்றை எப்படி ரசிக்கிறது? ஒருத்தன் ஒரு அத்தர், அத்தர் செய்யற ஒருத்தன், அத்தர்னா தெரியும்ல வாசனை, சொல்லுங்க வாசனை. சே, ஏங்க அது திரவம் தானேங்க, ஏங்க திரவியம்னா சொல் தானே, அது வாசனை திரவம் தானே, அது ஏன் திரவியம்ங்கிறோம்? செல்வம் அது, வாசனை வந்து செல்வம். அது அவ்வளவு சீக்கிரம் வராது கையில. ஒரு அவுன்ஸ், அதுல அவன் சொல்லுவான் அந்த கதையில, ஒரு அவுன்ஸ் நான் வந்து ஜாஸ்மின் மல்லிகைக்கான ஒரு அத்தரை தயாரிக்கணும்னா 1 லட்சம் மலர்களை பிழிந்தாக வேண்டும். 1 லட்சம் மலர்களை பிழியாமல் என்னால் ஒரு அவுன்ஸ் எடுக்க முடியாது. 2 லட்சம் ரோஜா இதழ்கள் பிழியப்பட்டால் தான் ரோஜா அத்தர் வரும். இவ்வளவுதான் இருக்கும் அத்தர். அவன் பாக்தாத்தில் இருக்கக்கூடிய இளைஞன், அங்க தேடுறான். அவன் நிறைய புகழ் பெற்று விட்டான் அந்த ஊர்ல.
1: எங்கேயோ ரசிகன் இருக்கிறான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ரசிகன் இருக்கிறது இந்தியாவில், அந்த இந்தியாவிலையும் ஹைதராபாத்ல இருக்கிறான். அவன் ஹைதராபாத்ல அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த நிசாம். தெரிஞ்சு போகுது அவனுக்கு. அந்த ரசிகனை தேடி அத்தர் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இதாங்க கதை. நான் அப்படியே சொல்றேன், நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க. பாக்தாதில் இருந்து ஒரு இளைஞன் குதிரை ஏறி இந்த பெரிய ஆடையோடு தலையில் பெரிய தலப்பாகையை கட்டிக்கொண்டு அத்தரை பேழையில் வைத்துக் கொண்டு குதிரையில வரான். கப்பல்ல வந்து, கப்பல்ல இருந்து குதிரையில வரான். வந்து அந்த ஹைதராபாத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். நுழைஞ்சதும் அவனுக்கு தெரியுது இந்தியன் பாலிடிக்ஸ். அவனால் நிசாமை சந்திக்க முடியவில்லை. திவானை சந்தித்தால் தான் நிசாமை சந்திக்க முடியும். நேரா திவானை போய் பார்த்தா, திவான் ஒரு லூசு, அவனுக்கு ரசனையே கிடையாது. அவன் கிட்ட போய் எப்படி இந்த விஷயத்த சொல்றது? இருந்தாலும் போறான். போய் அவ்வளோ அழகா ஒரு பட்டு துணியை விரிச்சு தான் வெல்வெட் அந்த பேழையில வச்சிருந்த கூடிய அந்த சந்தன இதை எடுத்து, அத்தரை எடுத்து அவன் முன்னால அப்படி கொடுக்குறான். அவன் அதை பார்த்துட்டு, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், போ ஏது இவனை நகத்து, அதை அந்த பேழையை தூக்கி வை, இவனை வெள்ள போ சொல்லு அப்படின்றான். அவன் மனம் நொந்து வெளியில வரான். வேற ஒருத்தரை போய் வேற ஒரு மந்திரியை பார்க்க போறான். அங்க மல்லிகைப்பூ இதை அவன் மூணு தான் கொண்டு வரான், ஒன்னு சந்தனம், ஒன்னு மல்லி, ஒன்னு ரோஜா. அங்க போய் அந்த மல்லிகைப்பூவை அவனுக்கு கொடுக்குறான். கொண்டு போயிருவானோன்ட்டு அவனை துரத்தி விட்டுறான். கையில இருக்கிறது ரோஜா அத்தர். எப்படியாவது இது நிசாம் கிட்ட சேர்க்கணும்னு முடிவு பண்றாங்க. அவன் இன்றைக்கு எத்தனையோ படைப்பாளிகள் அங்கீகாரம் இல்லாமல் தவிக்கிறார்கள். இல்ல ஒரு விஷயத்தை விற்க முடியாம தவிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லோருக்குமான கதை இது. தன்னுடைய படைப்பு மிக உயர்ந்ததாக இருக்கின்ற பொழுது சபைப்படுத்த முடியாமல் தவிக்கக்கூடிய கலைஞர்களுக்கான ஔஷதம் இந்த கதை. அவன் என்ன பண்றான், அதை எடுத்துட்டு எங்க நிசாம் வெளியில வருவானோ அப்ப அவன் கையில கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காலையில அவன் எப்பவுமே குதிரையில உலா வருவான் அப்படின்றத அவனுக்கு தெரியுது. நேரா போய் அந்த கோட்டைக்கு வெளியில கும்பலோடு நின்னுக்கிறான். குதிரை சத்தம் கேக்குது, கன்வாய் வருது முன்னால. நேரா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த அந்த நிசாமுனுடைய அந்த குதிரை வரக்கூடிய பக்கத்துல போய் நின்னுட்டாங்க. அவன் நிசாம் வந்த உடனே ஷஹின்ஷான் சொல்லி கொடுத்து அதை கொடுத்துடணும், அவ்வளவுதான். அந்த அந்த ரேஞ்சில அவன் வந்து நிக்கிறான். அந்த குதிரை இப்படி வரும் பொழுது ஒரு காவலாளி அவன் கைய பிடிச்சிடறான். தர தர தர தரன்னு இழுக்கிறாங்க. குதிரை கடந்து போகுது. தர தர தரன்னு பிடிச்சி இழுக்கிறவன் திரும்பி அந்த நிசாமனுடைய குதிரையை பார்க்கறான். நிசாம் கடந்து போறான். தான் இவ்வளவு கஷ்டப்பட்டது அவனை சந்திக்கிறதுக்காக, இதோ இதற்கு மேல் அவனை சந்திக்க போவதில்லை. அவன் கடந்து போகிறான். இவன் என்ன தெரியும் பண்றான், அதை முடியுது. கை பிடிச்சிட்டு இருந்த கைய சுத்துறான், சுத்தி இப்படி வலதுபுறமா சுத்தி இப்படி வந்து இடுப்புல இருந்து ரோஜா தர எடுக்கிறான். அந்த குதிரை இப்படி போதில் கடந்து அந்த ரோஜா அத்தருக்கான அந்த புட்டிய, அந்த பாத்தலை, சின்ன அந்த கண்ணாடி குமிழ ஒரே அடி அடிச்சு அந்த பாறையில உடைக்கிறாங்க. இந்த பாறையில் உடைத்த அந்த ரோஜா அத்தரின் மனம் அப்படியே பரவ, குதிரை போயிட்டு இருந்த குதிரை அது அப்படியே எழுதிருப்பாருங்க, அவரு அப்படியே எடுத்து மூண்டு நிக்குதுங்க, அது கால் தூக்கிக்கிட்டு. அவன் எதுக்காக குதிரை நிக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மனத்தோடு அவன் ஒரு நிமிடம் கண்ணை மூடி அதை முழுமையாக சுவாசிக்கிறான். அந்த நிசாம் அதை சுவாசித்ததை பார்க்கிறான் கலைஞன். தனக்கான அங்கீகாரம் இதோ கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த சால்வை எடுத்து அப்படி போர்த்திக்கிட்டு அவன் பாக்தாத் நோக்கி நடந்தான் என்று சொல்லி அந்த கதை முடியும். நீங்கள் நம்பினால் நம்புங்கள், 2020 மார்ச் 9 தேதி நான் ஹைதராபாத்திற்கு மகளிர் தினத்திற்காக சென்றிருந்தேன். அப்பொழுது கோல்கொண்டாவிற்கு போகக்கூடிய வாய்ப்பு. போய் நீங்கள் நம்பினால் நம்புங்கள், அந்த பாறைகளை தொட்டு முகர்ந்து பார்த்தேன். அதில் ரோஜா மனம் இருந்தது. ரசனை அதுதானே. ஒரு மனிதனுக்கு இதை விட வேறு என்ன வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனத்துடன் இருப்பதும் ரசனையுடன் இருப்பதும் தான் நமக்கான விஷயங்கள். கோபமா, சிரிப்பா, புன்னகையா, காதலா, காமமா, எல்லாவற்றுக்கும் பொருள் உண்டு. அந்த பொருளை சரியாக புரிந்து கொள்வது, சரியாக புரிந்து கொள்ளப்படாதவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த சொல் தரும் பொருளினால் பாதிக்கப்படுகிறார்கள். மனம் கழுவப்படுவதில்லை, மனம் பாதிப்படைகிறது. அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம். இப்ப இப்படி சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா வந்திருக்காங்க காயல்பட்டினத்துக்காரங்க, இதை மட்டும் கட் பண்ணிடுங்க. அப்புறமா நிறைய நகை வச்சிருக்காங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் வளையல் போட்டிருப்பாங்க. முஸ்லிம்கள்ல பொம்பளை நகை அவ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், சொத்து அப்படிதான், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், யாரும் பங்கு கேட்க முடியாது. அந்த உரிமை இருக்கு பெண் சொத்துக்கு. எங்க அம்மா அஞ்சு பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, ஒரு ரகசியத்தை சொன்னாங்க, அது எங்க சொல்றேன் பாருங்க. நான் என் நகை எல்லாம் சுல்தானாவுக்கு தான். என் பேர் சுல்தானா, பர்வீன் சுல்தானா, வீட்டில் சுல்தானா. என் அண்ணன் இப்படி கேட்டான், ஏன் அவனுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள், எனக்கு ஒரு பையன்தான். ஏன் அப்படின்னா என் தங்கச்சி இல்லை, அது சும்மா சொல்கிறாங்கண்ணா. அம்மா சொன்னாங்க சும்மா சொல்லலை அவளுக்கு தான். எங்கள் அக்கா கேட்டா, ஏன் ஏன் அம்மா சொன்ன பதில சொல்லிடுறேன். நம்ம நிறைய பேருக்கு கனவு வேறு இலக்கு வேறு. இந்த மாதிரி நகை செய்யணும்னா அது கனவு, இந்த நகை வேணும்னா இலக்கு. சரியா, நம்ம எல்லாருக்கும் இலக்கு தான் இருக்கு, கனவு எல்லாம் இல்லை. ரொம்ப உஷாரா தலைப்பு போட்டிருக்காரு, அது அவர் வார்த்தை இல்ல, பாரதி பாரதி சொன்ன. எங்க அம்மா சொன்ன வார்த்தையே நீங்க மனசுல எழுதிட்டு போங்க. அவங்க சொன்ன வார்த்தை 72 வயது, நான் 69 தான் நினைச்சிட்டு இருந்தேன், இல்லையா 72ஆம், 72 வயசு ஆச்சு எனக்கு. நாங்க முந்தானே தேர்தல் சொல் பேசிட்டு இருக்கும் போது அவ்வளவு வயசு ஆயிடுச்சா, 3 வருஷம் குறைச்சலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சொன்னாங்க என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இப்ப நான் சொல்ற அந்த வாக்கு இப்ப புரிஞ்சிரும். அவங்க சொல்றாங்க அவ ரொம்ப அன்பான பொண்ணு. சரியா, முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், அவ எப்பவுமே என்னை கோபப்படுத்தினது இல்ல, ஏ கெட்டந்து எந்த கெட்ட வார்த்தையும் அடியும் அவ வாங்கினது இல்ல. நான் கீழே உட்காந்துருந்தா அவ மேல உட்கார மாட்டா, நான் உட்காந்துருந்தா அவ கால் நீட்டி என்னை அவமானப்படுத்த மாட்டா. நான் என்னுடைய இருப்ப அவ ஒவ்வொரு வினாடியும் மரியாதையா இருப்பா. இப்போ இல்ல, அவளுக்கு உணர்வு வந்ததுல இருந்து என் மேல அவளுக்கு ரொம்ப மரியாதை, ரொம்ப அன்பு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் காரணம் இல்ல நகை கிடைக்கிறதுக்கு, என்ன காரணம் பாரு. ஒரு நாள் எங்க அம்மா பெரிய ஒரு பீரோவை தள்ளி ஏதோ செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு. எங்க அப்பா அப்படி பார்த்துட்டு கடந்து போயிட்டாரு. என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கு. நான் 3.5-4 வயசு ஓடி வந்து அம்மா கிட்ட நின்று அந்த பீரோவை அவங்களோட சேர்ந்து தள்ளியிருக்கேன், நம்பர் ஒன். அப்புறமா அதுல இருந்து இது வரைக்கும் என்னுடைய தாய் ஏதாவது ஒரு வெயிட்டை கையில தூக்கினாங்கன்னா நான் அவங்களை தூக்க விட்டதே கிடையாது, நான் போய் தூக்கிக்குவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய, தன் துணையின் கையில் இருக்கக்கூடிய வெயிட்டை தூக்கிக்கதோ அவர்கள் மரணம் அடைகின்ற வரைக்கும் அவர்களை அதை பார்த்துக்கொள்ளும். நம்ம கிட்ட வெயிட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாவர வரைக்கும் அதை பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப சூட்சமமான விஷயம், சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க என் குழந்தை அவ என் வலி தெரிஞ்சவ, என் மேல ரொம்ப பாசம் அவளுக்கு, அன்பு அவளுக்கு, அதனால என் நகைலாம் அவளுக்கு தான். இப்ப புரியுதா, அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம். சொத்து கிடைக்கும், நகை எல்லாம் கிடைக்கும், நகை கிடைக்கும் இல்லை எல்லாம் கிடைக்கும், அதோடு சேர்ந்து ஆசீர்வாதமும் கிடைக்கும். அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம். அன்பா நீங்க இருங்களே, எவ்வளவு பெரிய கனவாக இருந்தாலும் அந்த கனவை நோக்கி அந்த அன்பு உங்களை இழுத்து செல்லும். அடிமையாக இருத்தல் அல்ல, ஏமாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பில் இருப்பதல்ல, பலவீனமாக இருப்பதல்ல அன்பு. மிக உயர்ந்த இலக்கை நோக்கி நடைபயில வேண்டும் என்றால் அழகரசன் சார் சொன்ன மாதிரி தான், மனதிலே ஈகோவை விட்டுடுங்க, கனவினுடைய எல்லையை நீங்கள் தொட வேண்டும் என்றால் ஒண்ணும் இல்லைங்க, முஸ்லிம்களுக்கு வந்து நிறைய மந்திரங்கள் இருக்கு கடவுள் கிட்ட வேட்கை நடத்துறது, கிறிஸ்துவர்களுக்கு இருக்கு நிறைய விஷயங்கள், தமிழ் என்கின்ற ஒரு எல்லையோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் இறை வேட்கை நிகழ்த்த வேண்டுமா? கனவு மெய்ப்பட வேண்டும் என்கின்ற அந்த பாட்டை, பாரதி எழுத பாட்டை கடவுளுக்கு முன்னால் நின்று சொல்லுங்க. பெரிய இறை வேட்கை அது. மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், காரியமாவது விரைவில் வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், மண் பயனுற வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். என்ன வார்த்தை அது! நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லையை நாம் நிர்ணயித்துக் கொண்டே போவது பணம் அல்ல, பதவி அல்ல, செல்வாக்கு அல்ல, புகழ் அல்ல, ஆரோக்கியம் அல்ல, இது எல்லாவற்றிலும் தன்னிறைவு பெறுதல். தன்னிறைவு பெறக்கூடிய அந்த எல்லையை போய் தொட்டு நிற்றல், சரியான கனவு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். எனக்கு என்னமோ அதுதான் இந்த இந்த புரோகிராம கரெக்டா செலுத்திட்டு போவோம்னு நினைக்கிறேன். பெரிய கனவு அல்ல, சரியான கனவு. எது நம்முடைய சரியான கனவு? பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு சிந்தனை எனக்கு வந்து சேர்ந்தது. எல்லாருக்குமே ஆசை இருக்கு, எல்லாருக்கும் ஆசை. சூட்சமா ஒரு வார்த்தை சொல்றேன், மனதின் ஆழத்திற்குள் நீ எதை தேடுகிறாயோ, அது எதுவாகவும் இருக்கட்டும், அது மரணமாக இருக்கட்டும், அது ஆசையாக இருக்கட்டும், ஒரு பெண் மீது ஒரு ஆண் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பாக இருக்கட்டும், ஒரு செல்வமாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், மிக மிக ஆழ் மனதிலே நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் சத்தியம். ஆழ் மனதிலே நீ தேடக்கூடிய விஷயங்களை மறுபடியும் அதை உன் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வல்லமை உன்னுடைய ஆழ் மனதிற்கான அந்த ஆற்றலுக்கு இருக்கிறது. நீங்க எதை தேடுறீங்க? உங்கள் ஆழ் மனதிலே அந்த ஆசை இருக்கிறதா? ஆழ் மனதிலே, அது ஆழ் மனது என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அது ஆழ் மனது இல்லை. நம்மையும் மீறி அந்த வார்த்தை, அந்த வாழ்க்கை, அது அந்த ஆழ் மனசுக்குள்ள போகும், அது உங்களை தேடி வரும். என்னன்னு தெரியல, சில விஷயங்களை சில பேர் சொல்லுவாங்க, மேடம் உங்களை நான் இங்க பாப்பேன் நினைக்கவே இல்லை மேடம், ஆனா டெய்லி மேடம் உங்க பேச்ச கேட்பேன் மேடம், டெய்லி கேட்டு யோசிச்சல இத வந்து நின்னுட்டேன் பார், அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரூமி இதை சொல்லுகிறார், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஒண்ணு இல்லைங்க, எனக்கு நான் கொஞ்சம் ஹைட்டு பரமன் சாரோட ஹைட் கொஞ்சம் ஹைட், நார்மலான லேடிஸ் மத்தியில் நான் கொஞ்சம் ஹைட். எனக்கு எப்பவுமே இந்த திருவள்ளுவர் பஸ்ல உட்காந்துட்டு போகணும்னா பயம், அவன் பிரேக் பட்டானா கால் முட்டி இடிக்கும், முட்டி உடஞ்சிருமோ முட்டி உடஞ்சிருமோ முட்டி உடஞ்சிருமோ எப்போ பார்த்தாலும் பயம். ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா டூ வீலர்ல போனேன், கீழே விழுந்த முட்டி உடஞ்சு போகுது. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. எண்ணங்களில் பலம், நீ எதை உன்னையும் மீறி நீ எதன் மீது நாடி போகிறாயோ அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறனா, அதை கண்ட்ரோல் பண்ணு, அதை கொண்டு வா, அதை கொண்டு வந்து நிறுத்து, அதுதான் சரி. ஓஷோ சொல்கிறார், ஒருவன் மரணம் அடைகின்ற பொழுது தன் 9 வயது சிறுவனை அழைத்து சொன்னானாம், நான் சொல்லுவது இப்பொழுது உனக்கு புரியாது, ஆனால் ஒன்று சொல்கிறேன், மனனம் செய்து எனக்கு திருப்பி சொல், 3 முறை சொல் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு மரணம் அடைந்தானாம் ஒருவன். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? என்னை யாரேனும் கோபப்படுத்தினால், என்னை யார் கோபப்படுத்தி இருக்கிறார்களோ, என்னை எந்த சூழல் கோபப்படுத்தி இருக்கிறதோ, அந்த சூழலிடமும் அந்த மனிதனிடமும் நான் சொல்லுவேன், 24 மணி நேரம் கழித்து வந்து உன்னை நான் சந்திக்கிறேன், 24 மணி நேரம் கழிச்சு உன் மனசு எதை சொல்லுதோ அதை செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாராம். 9 வயது சிறுவனுக்கு அது என்னன்னு தெரியல, ஆனால் ஆழமாக நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது வினாடிகள் தான் வாழ்க்கையில் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளில் தான் பிழை செய்கிறோம். தாரிக் மே மாசி கே வோ தௌர் பி தேகே ஹே லம்ஹோ நே கதா கி தி சதியோ நே சஜா பாயி. எங்க அப்பா காலம் எனும் பேரேடு தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. ஆக்சிடென்ட் ஆறவங்களை பாருங்க, ஒரு வினாடி, ஒரு வினாடி, ஒரு நிமிஷம் ட்ரெயின் மிஸ் பண்ணவனை கேளுங்க, ஒரு நாள் சீனியாரிட்டி விட்டவனை கேளுங்க, ஒரு வருஷம் ஃபெயில் ஆனவனை கேளுங்க. ஒன்றுதான், அந்த பொழுது அது கடந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இந்த வினாடியை நீங்கள் அறுவடை செய்யுங்கள். இந்த வினாடியில் நீங்கள் எதை உன்னதமாக நினைக்கிறீர்களோ அதற்கு பக்கத்தில் போங்க. தகுதி வேறு, ஆசை வேறு, எல்லாத்துக்குங்க ஆசைப்படலாம், தகுதி வளர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இந்த கனவு மெய்ப்படங்கிறதுல உங்களுக்கு அளிக்கக்கூடிய மிக நுட்பமான பாடம் இதுதான். ஆசைப்படுங்க, தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். தகுதியை வளர்த்து கொண்டு ஆசைப்படுங்க. எங்க ஐயா சுகிசிவம் சொல்வாரு, ஒரு நாய் இருந்துச்சான், அது எப்ப பார்த்தாலும் வாக்கிங் போகுமா. அந்த போன வாக்கிங் நாயை வந்து இன்னொரு நாய் வந்து பார்த்துருச்சு. இது வீட்டுக்கு வந்துருச்சு, அந்த நாயும் தேடிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. கீழேந்து கூப்பிடுதான், அவர் ரொம்ப அழகா சொல்வார், கீழேந்து கூப்பிடுதான் ஜன்னல்ல, ஏ வா. அந்த நாய் சொல்லிச்சான், வர மாட்டான். இப்ப எந்த நாய் கூப்பிட்டாலும் எந்த நாயும் போகுதுங்க. ஒரு காலத்துல அது போவாது, யோசிக்கும், வரமாட்டேன்னு சொல்லிச்சான். நான் நாயை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க வேற ஏதோ நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கம் வி வில் கோ அப்படின்னா அவன் சொன்னானா, அது அது அந்த நாய் சொல்லிச்சான், வரமாட்டான். நோ, ஏன், நல்ல சாப்பாடு கிடைக்குது. கீழே இருக்கிற நாய் சொல்லிச்சான், ஒரே சாப்பாடு, என்னோட வந்துப்பார், வெரைட்டி ரைஸ் வகை வகையா போடுறேன், கம் டவுன் அப்படின்னு. வரமாட்டான், வரமாட்டான். எங்க அப்பாட்ட வேணா கேட்டுட்டு வரேன்னுச்சான். அப்பாங்கிறது எப்பவுமே அந்த நாயை வளர்க்கிறவங்களுக்கு தகப்பன்னு பேரு, வெளிநாட்டிலையும் சரி இங்க நாட்டிலையும் சரி. நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்கன்னா ஃபாதர் ஆஃப்னு உங்க பேரை தான் போடுவோம். ஒண்ணு தப்பில்லை, நம்ம வளர்க்கிற பிராணிக்கு நாம தானே தகப்பேன், மயிலுக்கு நீங்க தானே வெங்கடேஷன் சார். அவங்க வீட்டுல ரொம்ப அழகான ஒரு நாய் இருக்கு, அது என்ன பண்ணுச்சு, பாவன் இல்லைல்ல. எங்க அப்பா என்ன கேட்க போற, எங்க ஐயாவுக்கு ஒரு அழகான பொண்ணு, சரி, அது வந்து அந்த தெருவில் இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுது, சரி. எங்க அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே சண்டை. என்ன சண்டை, உன்னை அந்த பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த பையனை கல்யாணம் பண்ணலாம் நான் செத்துருவேன், இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர அப்படின்னு எங்க ஐயா சொன்னாரு. எங்க ஐயா வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆசைப்படலாம், தகுதி இருக்கா, தகுதி இருக்கா, இவரை மாதிரி ஆகணும், அவரை மாதிரி ஆகு, தகுதி இருக்கா, எப்படி நீ பிஹேவ் பண்ற. ஒரு கரப்பாம்பூச்சி வந்தது, ஐயோன்னு கத்தனா ஒருத்தி ரெஸ்டாரண்ட்ல, அது இன்னொருத்தங்க மேல போயிருச்சு. அவ கத்தனா, அது இன்னொருத்தங்க மேல போயிருச்சு. வெயிட்டர் வந்தான், பார்த்தான், கரெக்டா கையில புடிச்சு வெளியில தூக்கி போட்டான். அவனுக்கு கிச்சன்ல அது வந்து சகஜமான ஒரு விஷயம், நமக்குதான் அது வந்து பதட்டமா இருக்கு. பதட்டமான சூழ்நிலையை புத்தன் சொல்றாங்க, புயல் அடிக்கிறதா, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சைலண்டா இரு, கடந்து போயிரும். புத்தன் சொல்றான், சைலண்டா இரு, கடந்து போ. நாம் எப்ப ரியாக்ட் பண்ணணும், எப்ப நாம் நமக்குள்ள ஒரு அக்கினியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நாம் நம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அடிப்படையில் ஒரு புத்தி, அடிப்படையில் ஒரு புத்தி. எனக்கு இன்னும் 12 நிமிடங்கள் உண்டு, 12 நிமிடங்களுக்குள் முடிந்த அளவிற்கு உங்களை உங்கள் கனவு நோக்கி புஷ் பண்றது என் வேலை. பரமன் அதை தொட வைப்பார். ரெண்டு பேரும் அதுக்கு தான் வந்திருக்கோம்.
0: உங்களுடைய வேலையை நான் சுலபமாக்குகிறேன். கொண்டு அவரை கிட்ட நிறுத்திடுவேன். யூ மேக் தெம் டு டச். உங்கள் கனவுகளை நீங்கள் எப்படி வடிவமைத்துக் கொள்வது, எப்படி உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வது? சின்ன வயசிலிருந்து எனக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு ரகசியத்தை சொல்றேன் இன்னைக்கு. அவமானங்கள், அவமரியாதைகள், முகத்தை பார்த்து சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா சொல்லணும் பதில்? ஒரு சிங்கம் இருந்துச்சான். யார் அந்த காட்டுக்கு ராஜா, யார் அந்த காட்டுக்கு ராஜா? சுத்திக்கிட்டே இருந்துச்சான். எல்லாரும் நீதான் சார், நீதான் சார்னு. ஒரு யானை கிட்ட கேட்டுச்சான், யார்ரா இந்த காட்டுக்கு ராஜா? யானைக்கு அந்த வார்த்தை பிடிக்கல, போச்சான் தாண்டி. ஏய் யார்ரா இந்த காட்டு, தாண்டி போ. கேக்குறல பதில் சொல்லிட்டு போனா தும்பிக்கைய ஒரே அடி சிங்கம் போய் விழுந்துருச்சு. நம்ம வடிவேல் அண்ண மாதிரி சொல்லிச்சு, கேள்விதானே கேட்டேன். சிங்கம் சொல்லிச்சா, நானும் பதிலத்தான் சொன்னேன். அப்படி சொல்லணும் பதில். பதில் சொல்றது எப்படி இருக்கணும்? செயலாக. எனக்கு எப்பவுமே செயல் பிடிக்கும். சொல்லிலே உயர்ந்த சொல் செயல். இறைவன் என்பது சொல்லல்ல, செயல். அன்பு என்பது சொல்லல்ல, செயல். அவர் சொன்னார்ல, கிளாஸ்க்குள்ள போகும்போது நீ அதை பிராக்டிஸ் பண்றியா, அப்போதான் உன்னால ப்ரீச் பண்ண முடியும். பரமன் சார் கிட்ட சொன்ன பெரிய போராட்டம் சார் அதுன்னு. அப்படி நீங்க செய்யலன்னா நீங்க பேச முடியாது மேடம்னார் அவர். ட்ரூ. எவ்வளவு பெரிய விஷயம் இது. எங்க ரொம்ப நான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை இங்க சொல்றேன் வெங்கடேஷன் ஜி, உங்களை நம்பி சொல்றேன். நீங்க அதெல்லாம் கட் பண்ணி போடுவீங்க. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில தான் பேச முடியும். இது பாட்டுக்கு பப்பரப்பான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லும். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இருக்குல்ல, என் ரகசியம் எந்த இடத்திற்கும் அப்படி ராமனுடைய அம்பு போல் போய் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த அம்பரா துணியில வந்து உட்காந்துருவேன். என் இடத்துக்கு வந்து உட்காந்துருவேன். என் இடம் எது என்று என் நண்பர்களுக்கு தெரியும். அங்க வந்து உட்காந்துருவேன். தட் இஸ் மை பிளேஸ்.
2: நேர்கள் இதுவரை பர்வீன் சுல்தான் அவர்கள் தொகுத்து வழங்க பர்வீன் சுல்தான் அவர்கள் வழங்கிய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள் என்ற உரையோடு இணைந்திருந்தீர்கள். சமீபத்திய நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடவளத்துடன் இடம்பெற இருக்கிறது கண்டுபிடி கண்டுபிடி.

ഡെന്മാർക്ക് വൃന്ദാപതിയിൽ ശാന്തി അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരപ്പാലിക്കും ശ്രീ അബ്രഹാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2rd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
4: வாழ்வை வசந்தம் வந்து
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவர் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூரச் சட்டி பால் குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 90

0: வெளிநாட்டில் அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல அவங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
1: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-440. மறந்துவிடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
2: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னெசெல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பங்கள் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால் வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில் 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
3: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் King's Travels.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழொலி. தமிழொலியில் மூன்றாவது பிறந்த நாள் ஜெர்மனியில் வசிக்கும் மிலோஸ் அண்ட் ரக்சிகா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரியான் 11 தேதி ஜூன் மாதம் வியாழக்கிழமை இன்று வந்த தனது மூன்றாவது பிறந்த நாளை டியா அக்காவோடு இணைந்து 13 தேதி சனிக்கிழமை இன்று கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று மூன்றாவது பிறந்தநாளை கொண்டாடும் ரியான் தில்லத்தை அன்பு அப்பா மிலோசன், அன்பு அம்மா டெக்சிகா, அன்பு அக்கா டியா மற்றும் ஜெர்மனியில் வசிக்கும் பெரியப்பா பிரகாஷ், பெரியம்மா விதுஷா, அண்ணா ஆதித்யா, அமெரிக்காவில் வசிக்கும் பெரியப்பா நவனேசன், பெரியம்மா வினோதா, அக்காமார் வருஷா, அனிஷா, மிருஷா, அம்மப்பா சிவசுந்தர் லிங்கம், அம்மம்மா யோகா, லண்டனில் வசிக்கும் அப்பப்பா விமல ரத்னம், அப்பம்மா ஜெகஜோதி, அத்தை மிலோஷா, மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் அபிராமி அம்மன் அருளோடு எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார் போற்றும் பிள்ளையாக வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று மூன்றாவது பிறந்தநாளை கொண்டாடும் ரியான் செல்லத்தை TRT தமிழ் ஒலியில் பணிபுரியும் அண்டிமார், மாமாமார், தங்கைமார், தாத்தாமார் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய TRT தமிழ் ஒலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆன்லைக்கு எடுத்து வருபவர்கள் அன்பு பேரன் பேத்தி சிவசுந்தர் லிங்கம் யோகா தம்பதிகள். இவர்களுக்கு நமது இதயமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு வானிலைக்கு வருகின்றது.

எப்படி கண்டுபிடி? என் கேள்விக்கு பதிலை கண்டுபிடி. இந்நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும், அவளோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக இன்று ஊர் ஒன்றை கண்டுபிடிப்போம் மற்றும் பாட்டும் பைந்தமிழும். அடுத்து 6:10, 6:15 இடம்பெற இருக்கிறது அந்தாதி சொல்லுக்குள் சொல்லெடுத்தல்.

அந்த வேலையில் ஊர் ஒன்றை கண்டுபிடிப்போம். இது காங்கசந்துறையிலே இருக்கின்ற ஒரு இடம் ஒன்று, ஊர் ஒன்று. 9 எழுத்து, 1, 2 சேரும் போது நவராத்திரிக்கு இது வைப்பார்கள். 6, 7, 8, 9 இதில் வேறு ஊர் உண்டு. 6, 7, 8, 9 இது இன்னொரு ஊர் உண்டு. 6, 9 சேரும் போது குழந்தைகள் செய்தால் இன்பம், முதியவர் பிராணிகள் செய்தால் உபாதை. இது வடமகனம் காங்கசந்துறை தொகுதியிலே மயிலிட்டிக்கு அருகிலுள்ள ஊர் ஒன்று. அது எந்த ஊர்? ஒன்பது எழுத்துள்ள ஊர். இது வடமாகாணம் காங்கசந்துறை தொகுதியில் மயிலிட்டிக்கு அருகிலுள்ள ஒரு ஊர் தான்.

0: அந்த வேலை ஷியாமலா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா இல்ல, மேரி என்ற தேவி என்ற நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா தான் வந்தார். ஷியாமலுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு, ஓம் அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.
1: இது போன முறை விபிஆர் கேட்ட மாதிரி கிடக்கு.
0: இது இல்லை, அது வேற ஒன்று, இது வேற.
1: இது கொல்லங்கலட்டியா இருக்கு?
0: இல்ல, கொல்லங்கலட்டி இல்ல. சரியாக சொல்லணும், கொல்லங்கலட்டி இல்ல, சரியாக சொல்லணும்.
1: அந்த கொல்லங்கலட்டியை சரியா சொல்லணும்.
0: நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுகிறீர்கள், ஆனால் சரியான சொல்லாக சொல்லணும். அதாவது இப்ப நவராத்திரிக்கு இது வைப்பார்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள்?
1: கொல்லங்கலட்டியா?
0: இல்லை, என்ன சொன்னீங்க?
1: கொல்லங்கலட்டியா?
0: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை. நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சுவிதா. நான் வணக்கம், நான் தரவலை கேட்காம
0: விட்டுட்டேன்.
2: நான் மீண்டும் வர, நீங்க திருப்பி சொல்லுவீங்களா? என்ன கொடுத்த நீங்க?
0: ஒன்பது எழுத்தில் உள்ள ஊர் இது. வடமாகாணத்திலே காங்கசந்துறையில் மயிலட்டிக்கு அருகில் உள்ள ஒரு ஊர் உண்டு. ஒன்றும் ரெண்டும் சேரும் போது நவராத்திரிக்கு இது வைப்பார்கள். அடுத்து ஆறும் ஏழும் எட்டும் ஒன்பதும் இதில் வேறு ஊர் உண்டு. இதுல இன்னும் ஒரு ஊரும் உண்டு. அடுத்து ஆறும் ஒன்பதும் குழந்தைகள் செய்தால் இன்பம், முதிய குழந்தைகள் செய்தால் இன்பம், முதியவர் பிராணிகள் செய்தால் உபாதை.
2: ஆறும்
0: ஒன்பதும் அடுத்து இது வடமாகாணம் காங்கசந்தரை தொகுதியில் அமைந்திருக்கிற ஒரு ஊர் உண்டு. சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: நன்றி சொல்லல. அது ஒரு ரெண்டும் அவ சொன்னவா? லாலா சொல்லிக்கப்ப நான் கேட்டேன். கொல்லுன்னு சொன்னவ
0: யாரு?
2: லாலா சொன்ன, லாலா யாரு வந்து சொன்னது? இப்ப நான் இப்ப வந்து போறதுக்குள்ள ஒரு ஆள் நின்றவ.
0: தேவி என்றன், தேவி என்றன் சொல்லி
2: நவராத்திரிக்கு கொல்லு வைக்கிறவே. நான் போய் வரட்டா?
0: ஆ சரி, போயிட்டு வாருங்கள். நன்றி. அவரை தொடர்ந்து மீண்டும் தேவி என்று இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: அது ஒன்றில் என்னென்ன அவரு முங்கன்னா? கொல்லன் கலட்டி இல்லாட்டா கொல்லங்கலட்டி?
0: இல்லை,
1: எனக்கு தெரியாது. இந்த பேர் வடிவா கேள்விப்பட்டேன்.
0: கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், சரியாக இன்னும் வரவில்லை.
1: ஆனா சில வேளையில இப்ப அதை படிவா சொல்லி நம்ம தெரியாது. கொல்லன் கலட்டி என்று சொல்றது, கொல்லன் கலட்டி என்று சொல்றது. அப்ப சில வேளையில என்னண்டா தெரிய இல்லை.
0: ஓகே, பார்ப்போம் யாரும் வந்து சொல்லுவார்கள். நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் ஜோபி, நான் யோகி நடக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா.
3: மூன்றாவது பிறந்தாள கொண்டாடும் பியார் ஜிலத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்க வாழ்க என்ற பிள்ளை வளர வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு வானொலிக்கு யோகா குடும்பம் அவர்களுக்கு எல்லோருக்கும் எங்களுக்கு வாக்குல கூறிக்கொண்டு நான் போர்க்கா பாக்குக்கு போட்டு வர போறேன். உங்க வடகாட்சி போட்டு.
0: ஓகே அம்மா, நன்றி.
3: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: அன்பான இனிய மாலை வணக்கம் சோபிதா. ஜாக்குரோ பெத்தலா மியூசிக்ல இருந்து வீட்டி நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டோம். நீங்க கொடுத்த தரவுபடி இப்ப கொது வந்துட்டது, கதி வந்துட்டது. ஜாழ்ப்பாணத்துல என்ன பள்ளிக்கோட்டு புள்ளியா கோயிலுக்கு முன்னாள் ஒழுங்கையிலையும் கலாட்டி கொண்டிருக்காம இருக்குது. கருத்து வயலையும் நல்லுவிட பெரியார் வீட்டு ஒழுங்கைக்குள்ள போனால் கலாட்டி கொண்டிருக்காம இருக்குது. அப்ப கலாட்டி வருகிறது. அப்ப இப்ப எங்களுக்கு கொடு தெரியுது, கலாட்டி தெரியுது. இடையில எந்த பழக்கம் சொன்னால் இந்த ஊர் நான் சொல்ல போற ஊர் சில பேருக்கு அப்படி இருக்குமோ என்று கேட்பார்கள். ஏன்னா அறுதி உறுதியா கூறுவதற்கு இந்த உலகத்துக்கு எனது ஒன்றை விட்டு அண்ண அவர் ஒரு சைவா குருக்கள் அவர் ஒரு கோயிலுக்கு போற அவர் அந்த கோயில் அந்த இடத்துலான் இருக்கிறோம். இந்த இது போன வாரம் கொடுத்த இதுக்கும் எண்பதுகள்ல என்ன நண்பர்களுடன் கற்க பார்த்துருக்கேன். இல்ல அது கொல்லங்கலட்டி மாவட்டவரத்துக்கு பக்கத்துல இருக்குது. இந்த ஊர் வந்து மயிரிட்டியில இருக்கிறது சொன்னப்பறம் ஒத்துக்கொண்டார்கள். நான் சொல்றேன் கொலிவியன் கலட்டி.
0: கொலிவியன் கலட்டி என்று சொல்லுகிறீர்கள்?
4: கொலிவியன் கலட்டி என்பது சரியான இந்த இடத்துல ஒரு கோயிலுக்கு என்னுடைய சித்தப்பாண்டமான் பூசைக்கு போறவர். இதை வச்சுதான் நான் அறுதி உறுதியாக சொல்லுவேன்.
0: ஓகே, நன்றி விபி அவர்களே.
4: ஓகே, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் விபி அவர்கள் கொலிவியன் கட்டி கலட்டி என்று சொல்லியிருக்கிறார். சரி, பார்ப்போம் இந்த ஊர் சரியா தவறா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் லாலா, நலமா இருக்கிறீர்களா?
5: நாங்கள் நலமாக இருக்கிறோம் சோபிதா, நீங்கள் அப்படி நலமாக இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி லாலா.
5: நான் எட்டு எழுத்து தான் வந்தது. என்னடா என்னடா என்று பார்த்தேன். கொழுவங்கல்லட்டி என்று கொழு கொழு அதாவது கொழு வைத்த கல்லட்டி என்று வருமா? அந்த வைத்தாண்டு வராதுண்டு. என்ன என்ன சொன்னவர்?
0: கொலுவியன் கலட்டி என்று சொல்லி இருந்தார்.
5: கொலுவியன் கலட்டி. நன்றி சோபிதா.
0: நன்றி லாலா, அணைந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம். சரி, இப்பொழுது ஊர் வந்துவிட்டது கொலுவியன் கலட்டி. அந்த வேலையை இந்த மூன்றாவது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றான் செல்லம். எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்திக் கொள்ளுகிறேன். இந்த வகையிலே வந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் கவிதா. அவர் சொன்ன ஊர் தான் கொலுவியன் கலட்டி.
0: ஆமாம், கொலுவியன்.
6: நாங்க கேள்விப்படாத ஊர்.
0: கேள்விப்படையிலையா கொலுவியன் கலட்டி?
6: கேள்விப்படையில அவர் சொன்னதை வச்சுதான் அடிச்சு பார்த்தேன். நன்றி. நாங்க கொல்லங்கலட்டி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம்.
0: என்ன
6: இந்த பழைய சொல் என்ன கேட்டா நீங்க?
0: பழைய சொல் என்று கேட்கல.
6: வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம், இணைப்பிலே இருக்கிறீர்கள்? வணக்கம், இணைப்பிலே இருந்து கொண்டு பேசாமலே இருக்கிறீர்கள். சரி, நான் பாடலுக்குள் செல்வோம். பாடலை கேட்போம்.

0: நிறுத்தணுமா? ஏன் நிறுத்தணும்? திருச்சி போகணுமா?
1: என்ன அபிராமிக்கு பட்டீஸ்வரம் போகணுமா?
2: பின்ன எங்க போகணும்?
3: எங்கேயும் போகணும், இங்கே இருக்கலாம்.
4: இங்கே இருக்கணுமா?
2: எதுக்குடி?
3: 5 minutes எனக்காக ப்ளீஸ்.
0: ஏப்பா வண்டி நிறுத்திட்ட?
1: ஊருக்கு போகவே மனசுலடா.
0: மனசு? ஓஹோ, திருச்சிக்கு போனா மனசு சரியாயிருமா?
5: அத தாண்டா நாங்க சொல்லணும்னு நினைச்சோம்.
6: வண்டிய திருப்புப்பா.
0: அண்ணா

சரியாக 5:43 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. இந்த கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக ஒரு பாடல் ஒன்றை கேட்டிருந்தீர்கள். அந்த வரிகள் எடுத்து வைத்திருந்தால் உங்களுக்கு அந்த சொற்களை கண்டுபிடிக்க இலகுவாக இருக்கும். அந்த வேளையில் நான் கேட்கின்ற முதலாவது தரவு

0: மனசுல வணக்கம் ஸ்கந்தா அவர்கள்.
1: அவர் மலையில ரியான், அவருக்கு பேர் பேர்
0: மறந்துட்டேன்.
1: அவர் என்றென்றும் சகல நிலங்களோடும் வாழ வாழ்த்தி கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்து அம்மம்மா அப்பாக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு. என்ன கேள்வி கேட்ட நீங்க?
0: கேள்வி என்னும் கேட்கவில்லை, இனித்தான் நான் கேள்வி கேட்க போறேன். ஓகே, உங்களுக்கான தரவு வந்து கவலைகள் இருக்கும் போது மனசிலே கவலைகள் நிறைந்திருந்தால் இதனை சொல்லுவார்கள். மனசுல கவலை இருக்கும் போது இந்த சொல்லை சொல்லி சொல்லுவார்கள். பாரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம், லாலா ரவி இணைந்திருக்கிறீர்கள். லாலா, நலமா இருக்கிறீர்களா?
2: நாங்கள் நலமாக இருக்கோம் சோபிதா, நீங்கள் எப்படி நலமாக இருக்கிறீங்களா?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: நன்றி. முதலில் மலையானுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனியா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த மாலைக்கு எடுத்து வந்த
0: உங்களுக்கான தரவுகளால செடி கொடிகளின் உணவு பரிமாற்றத்துக்கு மிகவும் முக்கியமான பகுதி இது.
2: வேர்,
0: வேர் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் லாலா,
2: நன்றி,
0: வணக்கம். வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் ஸ்கந்தா அவர்கள்.
1: நெப்பு கிடைச்சது வந்துட்டேன், நான் துண்டிச்சுதான் வந்தேன்.
0: சரி, பார்ப்போம். ஓகே,
1: எனக்கு பயம் வர நீங்க.
0: சரி, உங்களுக்கான தரவு வந்து உயிரினங்களுக்கிடையே அன்பும் அக்கறையும் கலந்த ஒரு உணர்வு பூர்வமான ஒன்றை இப்படி சொல்லுவார்கள். உயிரினங்களுக்கிடையே அன்பும் அக்கறையும் கலந்து கொண்டது.
1: அன்பும் அக்கறையும்
0: அன்பும்
1: அக்கறையும் கண்ணீர் சொல்றீங்களா?
0: இல்ல இல்ல, அன்பும் அக்கறையும் கலந்து கொண்ட ஒரு உணர்வு.
1: ஒரு உணர்வு திரும்ப
0: நன்றி, வணக்கம். அதை தொடர்ந்து ஷியாமலா அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம் சோபிதா.
0: ஓம் வணக்கம்.
3: நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நாங்களும் நலமா இருக்கிறோம். நான் அப்போது அடிக்கிறது
0: நீங்கள் ரிங் பண்ணினது, ரிங் பண்ணி கட் ஆகும் போது தேவி என்று நினைந்து விட்டார்.
3: எனக்கு மண்டேக்குள்ள பூந்தத சொல்லுறேன், சரியா பிள்ளையா எனக்கு தெரியாது. இப்ப நீங்க கேட்டதுக்கு காதல் வருமா?
0: ஆம், காதல் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: அதோட முதல் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ரியானுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சகல சௌபாக்கியங்கள் சகல கலைகளும் கற்று நல்ல தலைவன் வேற ஒண்ணும் கொண்டு வாழ்த்தி கொண்டு அதனை வானிலையை கொண்டு வந்த யோகேஷ் என்ன யோகேஷ் அம்மாண்டு சிவசுந்தரலிங்கம் அம்மாக்கும் சிவசுந்தரலிங்கம் ஐயாக்கும் யோகா அம்மாக்கும் நன்றியே வாழ்த்துக்கள் எங்க ஊரிக்கொள்ளுகிறேன்.
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் லாலா. உங்களுக்கான சொல்லு வந்து இலக்கணத்தில் ஒரு செயல் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை காட்டுகின்றது. எது இலக்கணத்தில் ஒரு செயல் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை காட்டும் ஒரு இலக்கண கூறு. இல்லை இல்லை, ஒரு செயல் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை காட்டும் இலக்கண கூறு. இலக்கண கூற்றில் இலக்கண கூறு என்பது கூட சொல்லலாம்.
4: காலம்.
0: காலம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் லாலா.
4: நன்றி சார்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் சவிதா. நான் கொஞ்சம் தடுமாறுறேன், அப்போதையும் வந்து லாலா சொன்னத வானத்தில மானத்தை இருந்து வானத்தை என்று எடுத்து வந்துட்டு அப்படியே விட்டுட்டு ஓடி
0: வந்துட்டேன்.
5: பெரிய புள்ளிய அது இருக்கட்டும். அவாட லாலாட குரலை கேட்க சந்தோஷம் இருக்கு. கண்ணால அந்த குரலை நான் கேட்கல, நானும் இல்லத்தான். ஆனா நன்றி.
0: ஓகே நன்றி. உங்களுக்கான தரவு கமலஹாசன் நடித்த ஒரு திரைப்படம், அதிலே பின் அதாவது கமலஹாசன் நடித்த ஒரு திரைப்படத்தின் முதல் சொல் பாடல்ல வந்தது. சலங்கையொலி என்பது சரியான பதில். நான் முதல் சொல் தானே சொன்ன, ஒலி சொல்லவில்லை தானே, முதல் சொல்லைத்தான் சொன்னேன். ரெண்ட பிரிவாக வருகிறது சலங்கை ஒலி. அப்ப நான் முதல் சொல்லைத்தான் கேட்டேன், சலங்கை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து தேவி அன்றன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
6: வணக்கம். பிறந்த நாள் கொண்டாடும் சின்ன குழந்தைக்கு என்னவே ரியானோ
0: ரியான் ரியான்
6: ரியானுக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் இனி வளர்ந்து நல்லொரு நிலைக்கு வர மட்டும் அவர் நல்ல சிறப்பாக இருக்க வேணும், படிக்க வேணும், அம்மா அப்பா என்ற சொல்லு கேட்க வேணும், நல்லதை தெரிவு செய்ய வேணும். அது முக்கியம் தானே,
0: பட்டம் பெறுவது. ஆமா,
6: விளையாடக்கு நல்லதை தெரிவு செய்து விளையாட
0: வேணும்.
6: அவருக்கும் சிறப்பான பிறந்த நாள் வாழ்த்துகள் கூறிக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த சிவசுந்தரம்.
0: ஆமா, சிவசுந்தரலிங்கம்.
6: சிவசுந்தரலிங்கம் மற்றவாக்கு
0: சிவசுந்தரலிங்கம் தான் அவருக்கு பெயர். அவர் மனைவிக்கு பெயர் யோகா. அடிக்கடி வருவார் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு, உங்களுக்கு தெரியும்.
6: அப்ப திரு சிவசுந்தரலிங்கம் சிவசுந்தரலிங்கம் தம்பதியினருக்கு எனது இனிய நன்றிய
0: கூறிக்கொள்ளுறேன்.
6: சொல்றேன்.
0: உங்களுக்கான தரவு வந்து அதாவது இரண்டு இடம் இல்லாட்டி பொருள், இந்த நபர்களுக்கிடையே உள்ள ஒரு இடைவெளியை எப்படி சொல்லலாம், இந்த ஒரு நபர்களுக்கு இடையே உள்ள ஒரு இடைவெளியை, இடைவெளி பாடல்ல வந்தது. தூரம் என்பது சரியான பதில். ஆமா, தூரம். வாழ்த்துக்கள். நன்றி. இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம்.
7: நன்றிகள் சோபிதா. என்ன விசாரிச்சதுக்கு எனக்கு சின்ன உடல் நல குறைவு, அதால வர இல்ல.
0: தெரியும் லாலா. ஆமா, இப்ப நலமா இருக்கிறீர்களா?
7: இப்ப நலமா இருக்கிறேன். ஆனாலும் பின்னர் வாரக்கிழமை ஒரு பெரிய ஆபரேஷன் உண்டு. அப்ப அதுக்கு பிறகு இந்த கலந்து கொள்ள கஷ்டமே. வார வியாழக்கிழமை மருத்துவமனைக்கு போறேன்.
0: துணியா இருப்பார் லாலா. கவலைப்படாமல் இருங்கள், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்கள் என்றால் நாங்கள் கவலையாக இருந்தோம்னு சொன்னால் அது எங்களையே எல்லாம் நல்லபடியா நடக்கும் லாலா. உங்களுக்கான தரவு வந்து பாடலுக்கு ஒத்த சொல் ஒன்று பாடல் இதுல பாடல்ல வந்தது. பாடல் என்றதுக்கு ஒத்த சொல். கவிஞர்களுக்கும் இதுக்கும் ஒரு
7: கவிதை.
0: கவிதை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
4: நன்றி சொல்லுங்க.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா இணைந்திருக்கு. வணக்கம் ஷியாமலா.
8: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம், நலம் தானே? ஓகே, உங்களுக்கான தரவு ஷியாமலா, தாவரங்கள் தம் இனத்தை பெருக்கிக் கொள்ள தமக்குள்ள உருவாக்கும் விதை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி.
8: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 5:55. இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சவிதா. லாலா சொன்னதை கேட்க கவலையா இருந்தது. அவருக்கு அவனுக்கு நாங்க வேண்டோம். அவன் ஆபரேஷன் நல்ல மாதிரி முடிச்சு அவ சுகமா வர வேணும். அவருக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு.
0: ஆமாம், பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும். ஆமாம், அவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லா சின்ன பிள்ளைதானே என்ன அப்ப
1: கொண்டே இருப்போம் நாங்கள். என குழந்தைகள் வடிவா வளர வேணும் என்ன.
0: ஆமா ஆமா ஆமா.
1: என்னுடைய கேள்வியே
0: ஓகே. இது ஒரு உணர்வு ரீதியாக வரும் ஒன்று. உணர்வு ரீதியாக வரும், உடலில் இருந்து வருவது. உடல் அதாவது உணர்வு ரீதியாக உடலிலிருந்து எங்களுடைய உணர்வு ரீதியாக உணர்வு வந்து எங்களுக்கு பல உணர்வுகள் இருக்கின்றன. உணர்வுகள் எங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். என்ன அந்த உணர்வு ரீதியாக எங்கள் உடலில் இருந்து வருவது இல்லை
1: சொல்லி போல வெப்பம்
0: இல்லை. நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம். தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம். உணர்வு எங்கள் உடலிலே உணர்வு ரீதியாக வரும் ஒன்று.
2: மூச்சு அப்படியா?
0: இல்ல பாடல்ல வரே இல்ல மூச்சு.
2: நான் பாட்டு சரியா பாட்டு என்ன அந்த பாட்டு கொஞ்சம் தெரியாது.
0: எங்கள் உடலில் இருந்து உடலில் இருந்து உடல் உடல் சொன்னா உடல் எத்தனை உறுப்புகள் இருக்கின்றன அந்த உறுப்பிலே ஒன்றிலிருந்து எங்களை ஒரு உணர்வு ரீதியாக வரும் ஒன்று. உணர்வு இப்ப நாங்கள் எங்களுடைய உடல்ல வந்து உடம்புல வந்து நாங்கள் சந்தோஷமும் இருப்போம், சோகமும் இருப்போம், எல்லாமே எங்களுக்கு நிறைந்திருக்கிறது எங்கள் உடம்புல ஊர்ல. அப்ப அந்த அதற்கிடையில அது ஒரு உணர்வு பூர்வமாக உணர்வு ரீதியாக ஒரு வருகின்ற ஒன்று. கண்ணீர் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சோவி.
0: வணக்கம் பதனி மோகன். நலம் தானே?
3: நலம் நலம். கண்ணீர் கண்ணீர் உண்டு கண்ணீர் போய்விட்டது. நான் விட்டுட்டு போறாண்டு.
0: சரி, தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒன்று.
3: தகவல் பரிமாற்றத்துக்கு
0: பயன்படுத்தப்படுவது
3: கடிதமா?
0: இல்ல கடிதத்தை நீக்க வேண்டாம்.
3: தகவல் பரிமாற்றம்.
0: ஆமா, தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்படுவது. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து சியாமலா அணைந்திருக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம் சியாமலா.
4: தகவல் பரிமாற்றத்துக்கு உதவுறது.
0: ஆமாம், தகவல் பரிமாற்றத்துக்கு உதவுறது.
4: மொழி
0: மொழி அதான் எல்லாரும் தூர நினைப்பீங்கள். தூர வேற என்னடா அது தகவல் பரிமாற்றம் என்று சொன்னால் என்ன தந்தி நினைப்பீங்களா, கடிதத்தை நினைப்பீங்களா? இல்லை, மொழிதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமானது. எந்த தகவல்களுக்கும் மொழிதான் முக்கியமானது.
4: நன்றி.
0: ஓகே நன்றி ஷாமலா. நன்றி வணக்கம். இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற யான் செல்லம் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கும் என வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சி மாலை கடுத்து வந்த திருமதி சிவசுந்தர்லிங்க யோகா தம்பதிகளுக்கு நமது இந்திய நன்றிகள்.

0: இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம். துணிக்கப்பட்டு விட்டது தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமா, இயக்கத்துக்கு இயக்கத்துக்கு தேவையான அடிப்படையான ஒன்று, எங்களுடைய இயக்கத்துக்கு தேவையான அடிப்படையான ஒன்று எங்கள் உடலுக்கு. இல்ல, என்ன
1: சொன்னீங்க?
0: உயிர் என்பது. ஆமா, உயிர் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சுவிதா ஸ்கந்தா.
0: வணக்கம். கேள்வி முடிவடைந்து விட்டது போல தெரிகிறது.
2: நான் அவ்வாறு சொல்லவேன், காற்று என்று கொண்டு நின்ற நீங்க கேட்டதுக்கு.
0: காற்று
2: இயக்கத்துக்கு, எங்கடா இயக்கத்துக்கு காற்று.
0: ஆமாம். ஓகே, இதுக்குல சொல்லு கூட இல்லாதபடிய குறைவான சொல்லுத்தான் எடுத்தேன். அப்ப ஆமா, சொல்லு முடிவடை. சில சந்தர்ப்பங்களில், சில சந்தர்ப்பங்களில் சம்மதத்துக்கான அறிகுறியாக மௌனம் என்பது சரியான.
2: நன்றி
0: வணக்கம். நல்லது, இத்துடன் நிறைவு பெறுகிறது பாட்டும் பைந்தமிழும். அடுத்து நான் ஒரு சில விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. சொல்லுக்குள் சொல்லடுத்தல். ஓகே, பொறுத்திருங்கள் சற்று. ஷியாமலா வந்திருக்கிறீர்கள், ஆனால் குறுகிய சொற்கள் தான் இதில் எடுத்திருந்தேன், ஆனால் சொற்கள் முடிவடைந்து விட்டது. பொறுத்திருங்கள், சிறிய இடைவெளியின் பிறகு உங்களை இணைத்துக் கொள்கிறேன்.

அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாஷப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் சைபர் 1 72 99 51 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: நேரம் சரியாக 6:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி. இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் டியான் செல்லம் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார் போற்ற வாழ்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியத்தையும் வாழைக்கு எடுத்து வந்த பேரன் பேட்டி சிவசுந்தர் லிங்கம் யோகா தம்பதிகளுக்கு மமதி இதயோர்மான நன்றிகள். அடுத்து உங்களுக்கு சொல்லுக்கள், அதாவது சொல்லுக்கள் சொல் பற்றிய சிறிய விளக்கத்தை உங்களுக்கு தருகிறேன். நான் தருகிற சொல்லுக்கள் வேறு சொற்கள், ஒரு சொல் தருவேன், அதுக்குள்ள வேறு சொற்களும் மறைந்திருக்கும். மறைந்திருக்கிற சொற்களை பற்றிய சிறு குறிப்பும் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த விளக்கத்துக்கு ஏற்றவாறான சொல்லை நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த வேலையை இப்பொழுது ஷியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா. இப்பொழுது கேட்கிறது. வணக்கம். ஆம்,
1: வணக்கம்.
0: நீண்ட நேரமாக நிற்கிறீர்கள், சரி. உங்களுக்கான சொல் வந்து ஓகே, இது மூன்றெழுத்து சொல். மூன்றெழுத்து சொல்லா?
1: சரியா.
0: இந்த சொல்லுக்குள் போதை தரக்கூடியது ஒன்று உண்டு. அடுத்த தரவு பெயர் சொல் ஒன்று வரும். அடுத்த தரவு மிருகம் ஒன்று உண்டு. இந்த தரவுக்கு அமைய சொல் யாது?
1: அது மதுரை.
0: மதுரை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜனியன். நீங்க நலமோ?
0: ஓம் நலம். நீங்க நலமோ? ஏறண்ட கால காலத்துக்கு பிறகு காணவில்லையே.
2: இப்ப நான் கதைக்கல, நான் முதல் நீங்க சுகமா இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த மூன்றாவது பிறந்த தினத்தை கொண்டாடும் நிரோஷன் தர்சிகா தம்பதிகளின் புதல்வன் ரியான் குட்டிக்கு எங்க குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து கொண்டு அதை வானொலிக்கு கொண்டு வந்த அம்மப்பா அம்மாக்கும் நன்றியை
0: கூறுகின்றேன்.
2: என்ன சோபிதா, நான் பாடலுக்கு இவ்வளவு நேரம் மூன்று பேர் தான் முதல் வந்தவை, பதனி கடைசியா தான் வந்தவன். நானுமோ எடுத்து பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. இன்றைக்கு எனக்கு ஆட்டமுறவு கிடைக்கல. உடனே கடைசியா தான் கிடைச்சது. ஷியாமலாக்கு முதல் தான் எனக்கு இஞ்சால நன்றி. அப்ப இதுக்கும் படிச்சு பார்த்தேன் நாலு தரம். அது எனக்கு இதுல டெலிபோன்ல என்ன கொஞ்சம்
0: எல்லாரும் ஆர்வத்தோட அந்த பதில் சொல்ல வேண்டும். ஆர்வத்தோட இணைந்து கொள்ளும் போது
2: பாடலுக்கு நான் கிடைக்கவே இல்லை.
0: சரி சரி, இப்ப கிடைச்சாது சந்தோஷம் தானே? என்ன இது உங்களுக்கு தெரியும் தானே? இப்ப நான் இப்ப அந்த விளக்கம் சொல்லி இருந்தேன் தானே? ஓகே, உங்களுக்கான சொல்லு வந்து இது மூன்றெழுத்து சொல். இந்த சொல்லுக்குள் வளர்ப்பு மிருகம் இரண்டும், வளர்ப்பு மிருகம் இரண்டு இருக்கிறது, மறைமுகமாக இருக்கிறது, சரியா? மற்ற காட்டு மிருகமும் நீரும் மண்ணும் கலந்த குளமை நிலையும் உண்டு. இதற்கேற்ற சொல்லு என்ன சொல்லு? விளங்கினதா தரவு?
2: வளர்ப்பு மிருகம் மற்றது என்ன சொன்னீங்க?
0: வளர்ப்பு மிருகம் இரண்டு, வளர்ப்பு மிருகம் இரண்டு இருக்கிறது. மற்றது காட்டு மிருகம், காட்டு மிருகமும் நீரும் மண்ணும் கலந்த குளை நீரும் மண்ணும் கலக்கும் ஒரு குளமை நிலை இருக்கல்லோ, அந்த நிலையும் உண்டு. அதற்கு ஏற்றவாறு சொல்லை கண்டுபிடிங்கள், பார்க்கலாம். மூன்றெழுத்து. ஆனா மறைமுகமா தான் இப்ப நேரடியாக வராத அந்த சொல்லுகள், சரியா? இப்ப காட்டு மிருகம் ஒரு தந்திரமுள்ள மிருகம் என்று சொல்லலாம்.
2: வளர்ப்பு
0: மிருகம் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: நாய், பூனை.
0: இல்ல, நான் வைத்திருக்கிற மூன்றெழுத்து சொல் நான் அந்த தரவு கேட்ட மாதிரிதான் வரணும். இந்த சொல்லுக்குள் வளர்ப்பு மிருகம் என்று தந்திரமுள்ள மிருகம், நீரும் மண்ணும் குலைமண் நிலையம் ஒன்று இருக்குது. இது மூன்றெழுத்து சொல், ஒரு பொருள் என்று கூட சொல்லலாம். இந்த மூன்றெழுத்து
2: தெரியல பாபம் சியாமலா சொல்லிக்கல தெரிஞ்ச மாதிரி கிடந்தது எனக்கு தெரியல.
0: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் கவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
3: நான் கடைக்கு போட்டு ஓடி வருவோம்டா அந்த கண்ணீர் என்ற பதில் பாட்டும் தெரியாது. நான் அப்ப கண்ணீரை சொல்லுவோம் அடி அடி என்று அடிச்சா கிடைக்கல வந்த பழத்துடன் வந்த நான் கந்தாக்காவும் மற்றும் கேட்ட நீங்களாக்கும் சொன்னவா விட என்ன கண்ணீர் என்று கண்ணீர் இது வந்து இந்த கேள்வி நீங்க கேட்கல உமா கேட்டவ மாதிரி இருக்குது எனக்கு அந்த மறந்து போன சொல்லிதா
0: இன்னொரு பெயர் உண்டு
3: நரிக்கு போற பேர்
0: வேறு பெயர் உண்டு
3: சொன்ன
0: ஒரு சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இதுல ஒரு சொல்லுக்கு ரெண்டு அர்த்தமும் வருகிறது. இந்த நரி சொன்னம் தானே தந்திரமுள்ள மிருகம் உண்டு தந்திரமுள்ள மிருகம் நரின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த நரிக்கு ஒத்த சொல்லுள்ள சொல்லு அதுக்கு பொருத்தமான சொல்லு அந்த சொல்லு வந்து இதுக்கும் வரும் குழைம நிலைக்கான ஒரு சொல்லுக்கும் வரும் அதாவது நீரும் மண்ணும் கலந்து ஒரு குழைம நிலைக்காகவும் வரும். அவர் கமலவேணி அவர்கள் அவரை தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் சுவிதா.
0: வணக்கம்.
4: நான் இப்ப கேட்டேன் கமலவேணிய நீங்க கேட்க மூன்று எழுத்து சொல்றீங்க அப்ப எனக்கு அதான் என்னன்னு தெரியல. பசுவை நாங்க வளர்க்கிறோம் ஆண்டு வரும்
0: ஆண்டு வந்தால்
4: மற்ற தரவு சொல்லுங்க.
0: வளர்ப்பு மிருகம் இரண்டு ஓகே தந்திரமுள்ள மிருகம் நீரும் மண்ணும் கலந்த குழைம நிலையும்
4: களி என்று வருமா
0: இல்லை
4: தெரியாது ஆனா முயற்சி செய்யலாம் நான் நின்றுகள் உங்களை மினக்கெடுத்தாமே யோசிச்சு
0: பாக்குறேன்
4: சொல்லுகள் வந்து தேடினாதான் கண்டுபிடிக்கலாம் சும்மா சொல்லல எனக்கு. நன்றி சவிதா.
0: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து மதனி இணைந்திருக்கிறீர்கள் வணக்கம் மதனி பைபர் வணக்கம். அழைப்பு கிடைக்கவில்லை அங்கே
5: என்ன சொல்றீங்க
0: நான் தருவது மூன்றெழுத்து சொல் சரியா இந்த சொல்லுக்கெல்லாம் வளர்ப்பு மிருகம் இரண்டும் தந்திரமுள்ள மிருகமும் தந்திரமுள்ள மிருகமும் மறைந்திருக்கிறது. தந்திரமுள்ள மிருகம் இன்னொரு முறையோட வரும் இன்னொரு முறையாக வரும் சரியா இப்ப நேரடியாக வர தந்திர உள்ள மிருகம் நரி தானே நரி அந்த நரிக்கு ஒத்த சொல்லுள்ள மிருகமா ஒத்த சொல்லுள்ளதாக வரும். அடுத்தது நீரும் மண்ணும் கலந்த ஒரு குளைந்த நிலையை நிலையும் உண்டு அந்த நிலை எந்த நிலை அந்த நிலையும் சேரும் போது சூரியன்னு சேர்த்தால் அப்ப என்ன விடை வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நான் மூன்று கொடுத்து
5: வளர்ப்பு மிருகம் பசு பசு பரியன்னு சொல்றதா
0: குதிரைய குதிரையை பரியன்னு சொல்லலாம் பரியன்று நீங்க சொல்லணும் குதிரை தானே பரி சரி பரியன்னு சொல்லுங்கள் ஓகே
5: பரி பரி பரி சுடி பரிசு
0: பரிசு வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி கண்டுபிடிச்சிட்டீங்களா நரியும் அர்த்தம் வரும் அந்த நரிக்கு இப்ப இந்த சுரி வந்து ரெண்டுக்கு பொருத்தமானது நரிக்கும் பொருத்தம் சேருக்கும் பொருத்தம். அப்ப பரிசு என்பது சரியான பதில் பசு குதிரை மீட்டு மிருகம் சரிதானே நான் கொடுத்த இதுக்கு ஏற்றவாறு நீங்கள் பதில் அளித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் வதனி.
5: மீண்டும் மீண்டும் ரியான் செல்ல குட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி அதை மாநிலைக்கு அடுத்து வந்த சிவசுந்தர லிங்கம் ஜோ தம்பதிகளுக்கு நன்றி நன்றியை கலந்த வாழ்த்துக்களை குறிப்பிட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் சோபிகா.
0: வணக்கம் லாலா.
6: நான் இது கண்டுபிடிக்க இல்ல பல நான் பழனம் என்று நினைச்சேன். பழனம் என்ற பங்க பழனம் பங்கமோ பழனம் என்ற என்னென்ன இது சேரு பங்க பழன துளுமுள ரெண்டும் இருக்கு தானே பாடல். அப்ப அந்த அவன் நினைச்சேன் பங்கம் பழனம் சேரு உண்டு. அப்ப அது நாள் எழுத்து அப்ப என்ன தெரியாதுன்னுட்டு நின்றுட்டேன். பரிசு நல்ல நல்ல தரவு.
0: ஓகே, இது இது ஒரு மூன்றெழுத்து சொல்ல லாலா. இந்த சொல்லுக்கள் மனித உறுப்பு இரண்டு.
6: மனித உறுப்பு இரண்டோ?
0: ஆமாம். வீட்டு மிருகம் ஒன்றும் மறைந்துள்ளது. இத்தரவு கேட்டவாறு சொல்லுங்கள் பார்க்கலாம். மூன்றெழுத்து சொல் சொல்லுக்கள் மனித உறுப்பு இரண்டு, வீட்டு மிருகம் ஒன்று மறைந்துள்ளது. வீட்டு மிருகமும் வீட்டு மிருகம் ஒன்றும் மறைந்துள்ளது.
6: நேரடியான பொருளா வருமா வீட்டு மிருகம்?
0: வீட்டு மிருகம் ஓ நேரடியா வரும். மனித உறுப்பும் நேரடியாக வரும்.
6: நேரடியாக
0: ஓ இது நேரடியாகவே வருகிறது.
6: நன்றி
0: லாலா. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
7: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம்.
7: எத்தனை எழுத்து சொன்ன நீங்க?
0: மூன்றெழுத்து.
7: மூன்றெழுத்துல தரவு என்னது?
0: இந்த சொல்லுக்கள் மனித உறுப்பு இரண்டு, நேரடியாகத்தான் வரும். இதமா நேரடியாகவே வரும். ஒத்த சொல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேரடியாக வரும். இந்த மனித உறுப்பு இரண்டு, வீட்டு மிருகம் ஒன்று மறைந்துள்ளது.
7: வீட்டு மிருகம் ஒன்று முடிவடி இல்லை. நான் கால்வாய் என்று யோசிச்சேன்.
0: இல்லை,
7: திருப்பி வார்.
0: ஓகே, நன்றி ஷியாமலா. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய தொலைபேசியை துண்டித்து விடுவோம். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் சுவிதா. நாவாயா?
0: ஆமாம், நாவாயே தான். நா உறுப்பு, வாய் உறுப்பு, நாய் மிருகம்.

0: அரை என்ற அர்த்தமும் உள்ளது. அரை அரைவாசி இருக்கல்ல, அரை என்ற அர்த்தமும் உள்ளது. அழகில் சிறந்தவளும் மறைந்திருக்கிறாள், அழகில சிறந்தவளும் மறைந்திருக்கிறாள். இத்தரவுக்கு பொருத்தமான சொல் என்ன சொல்?
1: அழகில் சிறந்தவள் ரவி.
0: கெட்டிக்கார் ரதி. ஓகே, எங்கட ரதியம்மா சொல்றீங்களா? ரதியம்மாவும் நல்ல அழகு தானியா
1: பாட்டுக்கு
0: இப்படியும் சொல்லுவார்கள், ஒத்த பாட்டுக்கு இப்படியும் சொல்லுவார்கள், ஒத்த சொல்லாகவும் சொல்லலாம், இதையும் சொல்லலாம்.
1: பாட்டு
0: சொல்வார்கள் பாட்டுக்கு,
1: பாட்டுக்கு பா.
0: சரி சரி, பாட்டுக்கு பா. அடுத்தது அரை என்ற சொல்லு.
1: அரை
0: பாரதி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வதனி.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: இது நீங்க கேட்டீங்களோ அல்லது திரு கேட்டாவோ தெரியா, இந்த கேள்வி அல்ல இருப்பேன். நான் வாயும் நான் சொன்ன ஞாபகம் இருக்கு, பாரதி வேறு யாரும் சொன்னவே கேட்டுக்கொண்டிருந்தேன் ஞாபகம்.
0: அது நான் வந்து இந்த கேள்வி வந்து கொஞ்சம் ஒரு சில கேள்வியில் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வருடங்களுக்கு முதல்ல சில விலை கொடுத்தது. ஆனால் இப்ப எங்களை அஞ்சாறு வருடத்துக்கு பிறகு
2: இப்படி அவன் கேட்கிறவ. ஆமா,
0: இது முதல்ல நான் முதல் இந்த கேள்வியை நான் உங்களுக்கு ஒரு கடந்த காலத்துக்கு முதல் ஒரு அஞ்சு ஆறு வருடங்களுக்கு முதல் இந்த தரவல் சொல்லிக்கு சொல்லுன்னு சொல்லி இது கொடுத்திருந்தேன்.
2: இது ஞாபகம் இருந்தது பாரதி. மற்றது இதை சொல்லுவோம், எனக்கு என்ன இருக்க போறீங்க
0: உங்களுக்கான மூன்றெழுத்தி சொல். இதுக்கு மூன்றெழுத்தி சொல். இந்த சொல்லுக்கள் பாட்டு மறைந்திருக்குது, விருட்சத்தை உருவாக்கும் மூலப்பொருள் ஒளிந்திருக்கு. மாதம் ஒன்றும் மறைந்துள்ளது.
2: கவிதை
0: கவிதை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சவிதா, நான் பாரதியோட வந்த நான் அது போயிட்டுது
0: போயிட்டுது. ஓகே, சரி, உங்களுக்கான தரவு வந்து மூன்றெழுத்து சொல் தானா? கூடுதலா மூன்றெழுத்து சொல் தான் வரும். ஓகே, மூன்றெழுத்து. இந்த சொல்லுக்கள் மிருகம் ஒன்றும் மனித சரீரமும் மறைந்துள்ளது. மனித சரீரமும் மறைந்துள்ளது. ஆங்கிலத்திலே ஒரு மாதமும் இருக்கின்றது. ஆங்கில சொற்கள் ஒரு மாதம் இருக்கிறது. இந்த சொல்லுக்கள் மிருகம் ஒன்றும் மனித சரீரமும் மறைந்துள்ளது. மாதம் ஒன்றும் இருக்கிறது, அது ஆங்கிலத்திலே வெறும் மாதமாக இருக்கிறது. ஆங்கில மாதமாக வெறும் ஆங்கில மாதமாக வருகின்ற மாதம் ஒன்றும் மற்றது சரீரம் ஒன்றும் மறைந்துள்ளது. மிருகமும் இல்ல இல்ல வராது. ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணைந்திருக்கிறீர்கள், வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம்.
4: மேதினி என்று சொல்றேன்.
0: மேதினி என்பது சரியான பதில். மாதம் மே. அடுத்து மேதி என்றால் சொல்லுங்க.
4: மேதி என்றா குதிரை, மேனி என்றா உடம்பு.
0: இல்ல, மேதி என்றால் எருமை.
4: எருமையா?
0: அடுத்து மேனி என்றால், மேனி என்றால் சரீரம், மேதி என்றால் எருமை, மே மே மாதம், அடுத்தது மேனி என்றால் சரீரம்.
4: நன்றி
0: நன்றி ஷியாமலா. நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கண்டுபிடி கண்டுபிடி. என் கேள்விக்கு பதிலை கண்டுபிடி. அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சொல்லிட்டா.
0: ஓம் வணக்கம்.

0: அது முடிவடைந்து விட்டது. ஐந்து கொஞ்சம் தான் வைத்திருந்தேன், அது முடிவடைந்து விட்டது. அப்ப இது நான் அடுத்த இதுக்கு செல்லுவோம். அடுத்த இது வந்து சொற்சிலம்பம். சரியா? உங்களுக்கான சொல்லு வந்து அந்த ஆதி வந்து பல்லி. இது நான் கொடுத்த சொல்லு, வேற தருகின்றேன்.
1: இது கமலவன் இருக்கான் சொன்னவன். நான் மற்ற ஓமாவல்லி என்று சொன்னேன். இது கற்புரவல்லி.
0: இந்த சொல்லுகள் வந்து நான் தந்த சொல்லுகள். நான் வந்து வேற உங்களுக்கு தருகிறேன். ஒரு சில விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களை இணைத்துக் கொள்கிறேன். இழைப்பே இருங்களா.
1: நன்றி.
0: நன்றி.

0: நல்லது. இப்பொழுது ஸ்கந்த அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இது வந்து சொல் விளையாட்டு, சரியா? நான் உங்களுக்கு எழுத்துக்களை தருவேன், நீங்கள் சொல்லி சொல்ல வேணும், சரியா? எழுத்துக்கள் மாறி வருகின்றது, மாறி வரும். ஓ, மாறி வரும் எழுத்துக்கள். அந்த வகையில் நீங்கள் வந்து என்ன சொல்ல வேணும்? ஓகே, உங்களுக்கான சொல்லு வந்து பூனா.
1: உப்பண்ணா
0: அந்த சொல்ல தேடி எடுக்கணும்.
1: என்ன
0: சொல்றீங்க? புத்து மதி
1: மதிப்பு சொத்து மதிப்பு
0: சொத்து மதிப்பு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி சொல்றேன்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். ஓ, வணக்கம் லாலா. உங்களுக்கான சொல்லு வந்து இட்டன்னா, பட்டிக்கு வரும் இட்டன்னா. ராவண்ணா, ராதைக்கு வருகிற ராதை, நோ அது ராதை என்று வரும். ராவன், ராலுக்கு வருகிற ராவண்ணா. ஓ, மற்ற வே என்ன? வேலுக்கு வருகிற வே என்ன?
1: வே என்ன?
0: ரை என்ன? பறை என்று வருகிற ரை என்ன?
1: நிறைவேற்றம்.
0: வாழ்த்துக்கள். சரியான பதில்.
1: நன்றி சொல்லிட்டா.
0: நன்றி, வணக்கம் லாலா. அவரை தொடர்ந்து யானடி சர்வர்கள் இருந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஓ, வணக்கம். என்ன சொன்னீங்க? கோயிலுக்கு இந்த சனிக்கிழமையில போற நீங்களா? ஒவ்வொரு நாளுமா இல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையுமா?
2: ஒவ்வொரு சனிக்கிழமையும்.
0: அதுதான் நீங்கள் அந்த சனிக்கிழமையில கொஞ்சம் தாமதிக்கிற நீங்கள்
2: என்ன?
0: உங்களுக்கான சொல்லு வந்து பூனா. புலிக்கு வர பூனா.
2: பூனா.
0: அம்மிக்கு வர மீனா.
2: மீனா.
0: அக்காக்கு வர இக்கண்ணா. சதிக்கு வர டானா. கீனா. கிளிக்கு வர கீனா. ஆட்சிக்கு வர ஆவண்ணா. அடுத்தது உப்பண்ணா.
2: ஆக்கிரமிப்பு.
0: ஆக்கிரமிப்பு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
3: சொல்லுங்க. பாப்பம்.
0: ஓகே, உங்களுக்கான எழுத்து யானா. யானைக்கு வர்ற யானா இருக்கல்ல, அந்த யானாவை போடுங்க. யானா. தானா.
3: தானாவா?
0: ஓ, தானா. மானா. டையன்னா.
3: டையா? டையா.
0: ஓ, டை டை. கடை என்று வர்ற டையன்னா. காவண்ணா. இல்லன்னா, பள்ளிக்கு வர இல்லன்னா. ஓம். காவண்ணாவில் தொடங்கும். காக்கா வேற போகுது. கவனம்.
3: யானா என்ன வருதில்ல சுவிதா எனக்கு.
0: நன்றி நன்றி, முயற்சித்ததுக்கு நன்றி நன்றி. ஷியாமலா அணிந்திருக்கிற, வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம். நான் எழுத்துக்கள் எழுதாம விட்டுட்டேனே.
0: ஓ, எழுதாம விட்டீங்களா?
4: எனக்கு தாங்க கமலவணியே வந்து அதை தேடி வந்து சொல்லட்டும்.
0: சரி, ஓகே. உங்களை வேற தரவா?
4: ஓ
0: சரி. உங்களுக்கான சொல்லு வந்து கானா, கழுதைக்கு வார கானா, அதே கழுதைக்கு வார லூனா, தெரியும் மவுலூனா, போனா பொதிக்கு வார போனா, வைகைக்கு வார வையன்னா, உப்பன்னா, பறைக்கு வார ரையன்னா, தூனா, தும்பிக்கு வார தூணா,
4: மற்றது என்னது
0: தூணா, தும்பிக்கு வார தூணா,
4: பொது கழிப்பறை என்று வருமா? இல்லையே.
0: இல்லை இல்லை இல்லை இல்லை.
4: என்னது, ஏதோ துறை என்று வருமா?
0: இல்லை.
4: என்னது பொழுது? வைகரை பொழுது.
0: வைகரை பொழுது என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நான் ஒன்றுதான் கேட்கின்றேன். ஓகே, நன்றி ஷியாமலா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் சந்தா. ஸ்கந்தா?
0: ஆம், ஸ்கந்தா அவர்கள். உங்களுக்கான எழுத்து வந்து வீணா, விலங்குக்கு வர வீணா, தங்கைக்கு வர இங்கண்ணா, சிலைக்கு வர சீனா, தேவனுக்கு வர தேயண்ணா, லானா பாம்புலானா, ஷியாமலா சொன்ன மாதிரி பாம்புலானா, யானா யானைக்கு வர யானா, கூனா,
5: கூனாவா,
0: குரங்குக்கு வர கூனா,
5: என்ன விலங்கு? விலங்கு முடியுமா?
0: ஆம்,
5: தேசிய விலங்கு.
0: தேசிய விலங்கு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
5: நன்றி சவிதா, நன்றி
0: நன்றி, வணக்கம். அதை தொடர்ந்து மதனி மோகன், வணக்கம் மதனி.
6: அந்த கமலவாணி கொடுத்த சொல்லு காயமடைதல?
0: காயமடைதல் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் மதனி. கவலைப்படாதீங்க, தாரேன். உங்களுக்கு வர சொல்லு பேனாக்கு வர பேயன்னா, ஓ அதே பேனாக்கு வர
6: நாவென்னா,
0: ரதிக்கு வர ரானா, மிளகாய்க்கு வர மீனா, லையன்னா கலை என்று வருகிற லையன்னா, சூனா சுறாக்கு வர சூனா, உப்பன்னா
6: உப்பன்னா,
0: ஓம்
6: என்ன

0: Oh. Mira su pena. Pena.
1: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் பவானி மோன. சொல்லாமல் அவ கொண்டு சொல்றதுக்கு எந்த சாமரா சொன்னவா இல்ல என்னைய கேட்க சொல்லியாத. நான் காயமடுதலோட நின்றன. அது நீங்கள் அவ சொல்ல விட்டுட்டீங்க.
1: ரெண்டும் சேர்த்து பேனாவா வரும். ஓகே. பேனா டானா, ரதிக்கு வர டானா, மீனா மிளகாய்க்கு வர மீனா, கலைக்கு வர லையண்ணா, சுப்புக்கு வர சூனா, அதே சுப்புக்கு வர உப்பண்ணா. இப்ப என்னத்தை கூப்பிடுங்க? நாய கூப்பிடுறீங்களா? அப்போத காகத்தை கூப்பிடுங்க. இப்ப
2: சொல்லுங்க.
1: பிரச்சனை இல்ல,
2: தாக்கல் எடுக்க வேணும்.
1: சரி, நன்றியா. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து குணநாகி அவர்கள் கனடாவில் இருந்து இப்பொழுது இணைந்திருக்கிறார். வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா.
1: ஓம் வணக்கம். எப்படி நலமா இருக்கிறீர்களா?
3: ஓம் ஓம் நல்ல சுகமா இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓம் நலமாக இருக்கிறோம். நன்றி நன்றி. எப்படி போகுது கனடாவில? குளிரா வெயிலா?
3: இல்லம்மா, 29-30 வெயில்.
1: ஆனா இங்க வெக்கேன்னு சொன்னா, இங்க வெயில்னு சொன்னா அங்க குளிர் இல்ல கனடாவில? அப்படித்தான் வருது. ஓகே. இல்ல, இங்க குளிர்காலம் தொடங்கினா அங்க வெயில் காலம் என்பார்கள். அப்ப அதுதான் அமெரிக்காவில. ஆஸ்திரேலியாவில
3: இது இங்க வெயிலும் வெயில்.
1: ஓகே
3: சரி. நீங்கள் என்ன கேட்கணும் முதல் சொன்னீங்கன்னு தெரியாது. எடுத்தேன் வைபர்.
1: சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சொல்லு? பேயன்னா பேனாக்கு வர பேயன்னா அதே நானா. நாவண்ணா பேனாக்கு வர நாவண்ணா. டானா ததிக்கு வர ராவன் டானா. மீனா மிளகாய்க்கு வர மீனா.
3: மீனா
1: லையண்ணா கலைக்கு வர லையண்ணா.
3: ஓ
1: சூனா சுறாக்கு வர சூனா. உப்பண்ணா
3: சூனா உப்பண்ணா. இது யாருக்கோ கேட்டது.
1: அதான் இப்ப கமலவேணிய கவ கேட்டேன்.
3: இல்லை, அவ வதனி.
1: வதனிய கேட்டேன், பிறகு அவ சொல்லல. கமலவேணி அவர்கள் சொல்லி.
3: எனக்கு இதை வச்ச சிந்திக்க கஷ்டமா எனக்கு புது சொல்லு தருவீங்களா?
1: புது சொல்லா சரியா புது சொல்லு தருகிறேன். பூனா கதவுக்கு வர பூனா
3: பூனா
1: இன்னா ரெண்டு சுழி இன்னா ஓ
3: ரெண்டு சுழி இன்னா
1: மூணு சுழி நானா
3: மூன்று சுழி நானா
1: நன்மைக்கு வருகிற நான் அடுத்து
3: நானா
1: முதலெழுத்து
3: என்ன புது புது சொல்லா கிடக்கு.
1: புதுச்சொல்லா இருக்கா?
3: புதுச்சொல்லா இருக்கு இல்லையே கேள்விப்பட்ட சொல்லா?
1: ஓம் ஓம் ஓம்
3: நானாவில தொடங்கும் நினைக்கிறேன்.
1: ஓம் ஓம்
3: தெரியல விட வருகிறேன்.
1: ஓகே யோசித்து விட்டு வாருங்கள். நன்றி.
3: ஓம் அம்மா. ஓ நன்றி
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் சுவிதா. கமலமணி தண்டிற்கும் எனக்கு வேற போதான் சுனாமி பேரிலேயே கொண்டு வந்த நீங்களோ
1: அது வந்தனிக்கு கொடுத்து கமலமணியக்காக சொல்லி நீங்க சொல்லுகிறீர்கள் சுனாமி பேரலை.
4: அப்ப நான் என்னடா விட்டுட்டு
1: இப்ப குணநாயி பசுபதிய கேட்டது
4: அந்த எழுத்துக்களை திருப்பி சொல்லுங்க.
1: பூனா கதவுக்கு வர பூனா
4: கதவுக்கு வர பூனாவா?
1: ஆமாம். ரெண்டு சுழி இன்னா மூன்று சுழி நானா
4: நானா
1: நந்திக்கு வர நானா
4: நானா
1: இர்ரண்ணா
4: நன்றி
1: உணர்வு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
4: நன்றி
1: நன்றி
4: எல்லாருக்கும் நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம். அடுத்து பத்மராணி அக்காவை வரவேற்றுக் கொள்றேன். வணக்கம் பத்மராணி அக்கா.
5: வணக்கம். நான் முடிச்சு வைக்க வந்திருக்கிறேன் சொல்லுங்க.
1: முடிச்சு நேரம் இருக்கிறது
5: 44.
1: உங்களுக்கான சொல்லு வந்து கானா கடவுளுக்கு வர கானா வானா வலைக்கு வர வானா அதே வலைக்கு வர லையண்ணா இர்ரண்ணா கச்சிதம் என்று வருகிற இர்ரண்ணா தானா தம்பிக்கு வர தானா இல்லண்ணா கொம்பு இல்லண்ணா
5: நன்றி உணர்வு கண்டுபிடிச்சேன்.
1: கண்டுபிடிச்சுதான் இணைஞ்சிருந்தீங்க அதுக்கெல்லாம் ஸ்கந்தாக்க கொண்டு போட்ட
5: தகவல் இலைகளா
1: இல்லையே தலைவர்கள் வாழ்த்துக்கள்.
5: நன்றி
1: வணக்கம். நேரம் சரியாக 6:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி ஊடாக சொற்றிலம்பம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது சொல்லுக்குள் எழுத்துக்குள் சொல்லெடுத்தல். இன்று 3வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் எங்கள் செல்லக்குட்டி ரியான் செல்லம். அவர் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் ஆரோக்கியத்துடன் பல பட்டங்கள் பெற்று வாழ்க வாழ்கவென வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சியத்தை மாலைக்கு எடுத்து வந்த பேரன் பேத்தி சுவசுந்தர்லிங்க ஜோகா தம்பதிகளுக்கு மமது ஈதியோர்மான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவ்வளையில வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
6: வணக்கம் சவிதா.
1: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
6: நன்றி உணர்வுடன் நான் உங்களை நிரந்திக்கிறேன்.
1: அப்படியா?
6: அப்படித்தான்.
1: சரி
2: சவிதா, இதுக்கு வந்து இப்ப சுனாமி பேரலை என்று சொன்னா எனக்கு மூன்று சுழி நாவென்னா இல்ல வருவானு சுனாமி என்று
1: இல்ல சுனாமி ரெண்டு சுழி நாவென்னா ரெண்டு சுழி நாவென்னாதான் வரும்
2: சுனாமி என்ற வரும்
1: ஓ சுனாமி தானே சுனாமி என்று வராதே மூன்று சுழி வராதே
2: நாய்க்கு வர நாவென்னால சொன்ன நீங்க அப்படி இல்லையா
1: இல்லையே நான் நாவென்னான்னு சொன்னேன் ரெண்டு சுழி நாவென்னான்னு சொன்னேன் கடவுளுக்கு வர கானா அதே அம்மாக்கு வர உம்மன்னா பருந்து பருப்பு என்று வர டூனா இந்தன்னா ஆந்தைக்கு வர இந்தன்னா தானா தம்பிக்கு வர தானா ஓம் இவளாந்தான் ஆரழுத்து சொல்
2: மத பங்கமா
1: இல்லை
2: மத பந்தம்
1: இல்லையே

0: എന്നടാ ഇത് ഉണ്ടാക്കി. ആ സുറങ്ങ പുറങ്ങ പുറങ്ങ പുറങ്ങ മരുന്നകം.
1: மருந்தகம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ஜியானடேசன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் ஜியானடேசன் அவர்கள்.
2: வணக்கம் சோபிதான். சொல்லிட்டா
1: சரியா? ஓகே, மருந்தகம் தான் சரியான பதில். அடுத்து உங்களுக்கான சொல்லி யானா. யானைக்கு வர யானா. இங்கண்ணா. தங்கைக்கு வர இங்கண்ணா. டானா. ரதிக்கு வர டானா.
2: டானா.
1: ஓ டா. பானா. பல்லிக்கு வர பானா.
2: ஓ
1: கானா. கடவுளுக்கு வர கானா. உம்மண்ணா.
2: பயங்கரம்.
1: பயங்கரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம். வணக்கம். மற்ற எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். சரி, உங்களை துண்டித்து விட்டு சியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சியாமலா.
3: வணக்கம்.
1: வணக்கம் சியாமலா.
3: எனக்கு இணைப்பு கிடைச்சது.
1: அதான் சியாமலாவை காணையில் நினைச்சேன்.
3: எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன்னா ஒரு பக்கத்தாலே மனைப்பு வேற இல்லை.
1: சரி சரி. ஓகே, உங்களுக்கான எழுத்து வந்து தீனா. தீ திருவருள் என்று வருகிற தீனா. ரதிக்கு வர ராணா. இத்தன்னா. அத்தைக்கு வர இத்தன்னா. உம்மண்ணா. அம்மாக்கு வர உம்மண்ணா. சானா. டீனா. கரிக்கு வர டீனா.
3: சரித்திரம்.
1: சரித்திரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி ஷியாமலா. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் ராஜினி. சுனாமி பேரலைக்கு போயிட்டு வந்துட்டேன்.
1: அப்ப சுனாமி பேரலைக்கு போயிட்டு வந்துட்டீங்க. அப்பாடி, அப்ப எப்படி நீங்க வந்தீங்கன்னு தெரியலையே.
4: இவ்வளவு நேரம் எல்லாம் ஆனா சில இப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதை கேக்கிச்சு எனக்கும் அந்த சுனாமி பேரல நான் அவ விடபுறைக்குதான் கண்டுபிடிச்சேன். முதல்ல எனக்கும் கஷ்டமா இருந்தது. ஆனா இது விருப்பம் எனக்கு அந்த சொல்லு கலக்க அந்த சொல்லு இருக்கிறது.
1: ஓகே, உங்களுக்கான சொல்லு வந்து கானா. கடவுளுக்கு வர கானா. டையண்ணா. முட்டை என்று வர்ற டையண்ணா. ஆனா. அத்தைக்கு வர்ற ஆனா. பாம்புலானா. உம்மண்ணா. இக்கண்ணா.
4: அடைக்கலம்.
1: அடைக்கலம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
4: நன்றி
1: வணக்கம். அவரை தொடர்ந்து குணநாயகி பசுபதி இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். அப்படியா? பைபிள்ல கூடுதலாக சியாமலா இணைப்பார். யானேசன் இணைவார் கூடுதலாக.
2: எடுக்கவே இல்ல. கொஞ்சம் நான் விட்டுட்டு விட வைத்த உடனே நன்றி உணர்வு கண்டன. அதுக்கு அடியடி
1: நடிச்சேன்.
2: அதை சொல்லும்.
1: சிவசுந்தர்லிங்கம் அம்மாவுடைய
2: பேரன். மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் செல்லத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா படிச்சு பட்டங்கள் வேலை வர வேணும். நோய் இல்லாம வாழ வேணும். வளம் பெற வேணும்னு வேண்டிக் கொண்டு
1: பின்ன
2: வானொலிக்கு அடுத்து வந்த பேரன் பேட்டி சுந்தர்லிங்கம் யோகா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கனடா மண்ணில் இருந்து வாழ்த்துக்கு கூறுகிறேன்.
1: நன்றி. நன்றி. அந்த சொல்லுக்குரிய தரவு கொடுக்கிறேன். சரியா? இதுவும் நீங்க எழுத்துக்குள்ள சொல்லுக்குரிய தரவை நான் தந்தால் அப்ப நீங்கள் அந்த விடை அதுக்குள்ள சரியா அதுல உச்சரிக்காம கண்டுபிடிப்பீங்கள். வேலைக்கு கண்டுபிடிப்பீங்கள் நீங்கள் வந்து மினக்கிடாமல். சரி, இந்த எழுத்து எழுதுங்கள். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று. சரியா? சரி.
2: தமிழர்களின்
1: பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று. கானா. கடவுளுக்கு வர கானா. இட்டன்னா. தானா, தம்பிக்கு வர தானா, இங்கண்ணா, தாவண்ணா,
2: தாவண்ணா,
1: டா டா டா, டார்லிங் டார்லிங் டார்லிங், ஓ தாவண்ணா இல்லண்ணா, லானா அதாவது பாம்பு இல்லண்ணா அப்படின்னு
2: சொன்னாதான்
1: தமிழ்நாட் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று. அதேதான் அதேதான் அங்கோ. வாய்க்குல வந்த மாதிரி இருக்குது.
2: தெரியல, சொல்லுங்க.
1: நான் சொல்றத நான் சொல்ல
2: முடியும். விளையாட்டு தெரியுமா? விளையாட்டு தமிழட்டு சரி, நான் பிறந்த நாள் வாழ்த்து
1: உரிக்கொண்டு
2: இனி வரல. சரி, கிழமை நிக்கிறேன்னு தெரியல, பாப்போம். இல்ல, எந்த இடத்துல நிக்கிறேன்னு மிஸ் பண்ணி போயில. இப்ப நான் நாளைக்கு திருப்பி மிஸ்ஸஸ் அக்கா போடுவேன், திருப்பி இங்க வர வேணும். எனக்கு இந்த நல்ல வசதியான இடத்துல இருந்தா இந்த நிகழ்ச்சியோ கேட்கலாம். நேரம் இல்லை. இப்ப எங்களுக்கு வந்து 12:50 சரியம்மா, நான் மறுத்த சனிக்கிழமை எல்லாத்துக்கும் சரியா கதை
1: கூறுவோமே.
2: இல்ல
1: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம் சோவிதா.
1: வணக்கம்.
5: நாங்க விளையாடுற கொக்கானு சொல்லுவோம், மதா இது இந்த விளையாட்டு தட்டாங்கல் என்று கிடக்கு.
1: வாழ்த்துக்கள். தட்டாங்கல் நாங்க கொக்கானுல சொல்லுவோம், அல்ல கொக்கானுக்கு தட்டாங்கல் என்பதும் கொக்கானுண்டால் அது நாங்கள் அது பேச்சு பேச்சு வழக்கத்தில் வந்து கொக்கான் விளையாடுவோம் என்று நாங்க விளையாடுவோம். அந்த கல்ல மேல ஏத்தி ஒரு கல்ல பிடித்து விளையாடுறது
5: அதை யோசிச்சு போட்டுதான் வருமோ கேட்டேன். சொல்லு,
1: தட்டாங்கல் தான். தட்டாங்கல் தான் கொக்கான்
5: வெட்டுறதுன்னு
1: வெட்டுறது.
5: நாங்கள் உகந்துக்கு நாங்க ஒரு கல்லை மேல யோசிச்சு போட்டு அந்த விதல் முட்டுமே முட்டி
1: முடிச்சு அந்த கல்ல பிடிச்சு மேல கைய கல்ல உயர்த்தி தானது கொக்கான் வெட்டுறேன்னு சொல்றது. வாழ்த்துக்கள்.
5: நன்றி
1: வணக்கம். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ராஜினி.
6: வணக்கம். வணக்கம். தட்டாங்கல் கொக்கானுக்கு பேர்.
1: ஓ, கொக்கானுக்கு பேர் தட்டாங்கல். ஆமா, கொக்கான் வெட்டுவீங்களா?
6: பதினாலு பேர் இருந்து கொக்கான் வெட்டுவீங்களா? இல்ல இல்ல, எல்லா விளையாட்டும் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்தால
1: வந்து விளையாடுவீங்கள். ஓகே, சரி. நேரம் நெருங்கிடுக, 2 நிமிடம் தான் இருக்கிறது. ஓகே, உங்களுக்கான தரவு சொல்லுகிறேன். இது வந்து கோப்பியின் வேறு பெயர் உண்டு. சரி, கோப்பி இருக்கல்ல, கோப்பியின் வேறு பெயர் நாலு எழுத்து தான் இதுல. சரியா, நீங்க சொல்லுங்க. பீனா பிள்ளைக்கு வர பீனா, லானா கொம்புலானா, கூனா குரங்குக்கு வர கூனா, உம்மண்ணா அம்மாக்கு வர உம்மண்ணா. கோப்பியின் வேறு பெயர்
6: குழம்பி.
1: குழம்பி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
6: நன்றி, வணக்கம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு நேரை தான் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம், தொலைபேசி நீக்கப்பட்டு அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம் சவிதா, நான் தான் முடித்து வைக்க போறேன். முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சந்தோஷமா பொழுது போயிடுது, எனக்கு தான் நேரம் கிடைக்கிறது பங்கு
1: பெற்றேன். இப்ப இன்றைக்கு வந்திருக்கிறீங்க தானே, அடிக்கடி அப்படி பாருங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆர்வம், இது ஆர்வத்தோட பதில் தெரிஞ்சா நீங்களும் மூடி வருகிறீர்கள்.
7: சொல்லுங்க அடுத்த கேள்வி.
1: ஓகே, இது வந்து எங்கள் நாட்டில் உள்ள மண் வகைகளில் ஒன்று, நாலு எழுத்து தானா? மானா,
7: மானா,
1: உம்மன்னா,
7: உம்மன்னா,
1: சேனா,
7: சேனாவா?
1: ஓ, சேனா, இன்னண்ணா, மூன்று எழுத்து, இன்னண்ணா. வணக்கம் சியாமலா.
8: வணக்கம்
1: வணக்கம். இது கடைசியா முடிவடைகிறது, சரியா?
8: சரியா.
1: என்னலின் வேறு பெயர், சின்ன புள்ளியல பெயர் தான், அது சின்ன புள்ளியலுக்குரியதுதான் தெரியும் நினைக்கிறேன்.
8: நீங்க சொல்லு சொல்லாம
1: சாரளம் தான் வச்சிருந்த நான், கொஞ்சம் யோசிக்காமல் அந்த கடைசியா கொஞ்சம் அந்த சுகமா கொடுப்பம் வந்துட்டு முடிகிற டைம்ல கொடுப்பம் வந்துட்டு. சாரளம் என்பது சரியான பதில், சொல்லாமலே சொல்லிட்டீங்கள். என்னலின் வேறு பெயர், நான் கொடுக்காம தந்திருந்தால், என்னலி வேறு பெயர் தரவு கொடுக்காம தந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சிருப்பீர்கள். இது தரவு கொடுத்துச்சுல,
8: நாலு எழுத்து தானே கண்டுபிடிச்சு.
1: ஓ, நாலு எழுத்து, இன்னும் எழுத்துக்கள் தந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பீர்கள். சரி, இதெல்லாம் உடனடி உடனடி தயாரிப்பு தான், அதனால தான் அப்படி. சரி, கடைசி இதுல
8: இது மற்ற அந்த
1: அன்றைக்கு சொல்லி தந்தேன், அந்த இலக்கியத்தில சொற்கள், புலவர்கள், புத்தகங்களை வெளியிட்டவர்கள், புத்தக கவி கதைகள் எழுதியவர்கள். பூனாவில தயாரிக்கிறது. அந்த சொற்கள், அடுக்கடுக்க சொற்களை நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஒரு செகண்ட்ல முடியும், ஒரு செகண்ட்ல முடியிறது. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் சியாமலா, இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
8: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நல்லது, இத்துடன் நிறைவு பெறுவது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். கடந்த காலங்களில் மனித உயிர்களை அழித்து தங்களது கைகளை இரத்தத்தால் நினைத்துக் கொண்ட கொலையாளிகளும் ஊழல்வாதிகளும் மீண்டும் தங்களை கழுவிக்கொண்டு உத்தமர்களைப் போல சமூகத்தின் முன்னால் வர நாம் இடமளிக்கப் போவதில்லை. உயிர்த்தினாறு தின தாக்குதல் குறித்த உண்மைகளை மூடி மறைக்க எவ்வகையிலும் அனுமதிக்க மாட்டோம் என பேராயர் வெல்கம் கலைஞர் ரஞ்சித் ஆண்டையே தெரிவித்துள்ளார். செம்மணி சமூக புதைக்குழி அகழ்வுப் பணிகளில் வெளிவரும் மனித எச்சங்களும் குழந்தைகளின் பாவனை பொருட்களும் இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு மற்றும் மனித உரிமை மீறல்களின் கொடூர உண்மைகளை வெளிச்சமிட்டு காட்டுகிறது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் நேப்பாளருமான அல்தந்தே மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நேற்று வெள்ளிக்கிழமை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 563 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் எண்ணாய தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் ஈஸ்வரன் டயாலினி முன்வைத்த பிரேரணை பெரும்பான்மையினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்படுந்த 24 வயதுடைய சொல்லிசை கலைஞர் சங்கீத் சன் கணேஷ்குமார் விடுவிக்கப்பட்டமையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வரவேற்றுள்ளார். இலங்கையின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கடந்த 2022 ஆண்டு கொண்டுவரப்பட்ட சாதகமான திருத்தங்கள் காரணமாக சுமார் 75 முதல் 100 வரையான கைதிகள் பிணையில் செல்ல முடிந்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தனி தவராசா தெரிவித்துள்ளார். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்காவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. கல்வித்துறையில் காணப்படும் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதலீட்டுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியையும் போட்டித் திறனையும் வலுப்படுத்துவது மிக அத்தியாவசியமானது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்றைய தினம் புதிதாக 12 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மட்டக்களப்புக்கு ஜனாதிபதியை அழைத்து நூலகத்தை திறக்க முடிந்த இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனால் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீத் சன்னின் விடுதலைக்காக ஜனாதிபதியுடன் ஏன் பேச முடியவில்லை, அனைத்து நாடகம் தமிழ் மக்கள் இனியேனும் உண்மையாய் விளங்கிக் கொள்ள வேண்டும் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியைச் சேர்ந்த பிறவில மெல்லிசை பாடகர் சங்கீத் சன் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 15 வயதான சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் வழக்கில் சந்தேக நபரான முன்னாள் அட்டமஸ்தானங்களின் விகாரதிபதி பல்லேகம கேமரட்ன தேரர் ஜூன் 16 தேதி அன்று அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு சென்று மரபணு பரிசோதனைக்காக தனது ரத்த மாதிரியை வழங்குமாறு அனுராதபுரம் நீதிமன்ற நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு தனது 2வது பயணமாக இதுவரும் 15 முதல் 24 தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மூலோபாய மீளாய்வு மற்றும் மறுசீரமைப்புக்காக விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. போதைப்பொருள் பாவனையுடன் சேவையில் ஈடுபட்டிருந்த 4 சாரதிகள் மற்றும் 2 நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி தீர்த்தங்குளம் பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. நீர்கொழம்பு கலப்பு பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 316 கிலோகிராம் நிறையுடைய பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டின் இருவேறு பகுதிகளில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விபத்துகளில் இருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் காயம் அடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்திய செய்திகளில் எந்த ஐரோப்பிய நாடும் இந்திய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில்லை, ஆனால் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பல ஆண்டுகளாக ஐரோப்பிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி 6 அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவுக்கு இன்று செல்கின்றார்.
காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கோவின் பதவிக்காலம் அக்டோபர் மாதத்துடன் முடிவடைகிறது. அவருக்கு பதிலாக ப. சிதம்பரம் புதிய தலைவராக நியமிக்கப்படலாம் என தெரிய வருகின்றது. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நீதித்துறை அதிகாரியை ஏமாற்றி ரூபாய் 52 லட்சத்துக்கும் மேல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்துள்ளது. புற்று நோயாளிகளுக்கான கீமோதெரப்பி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதற்கு மாற்று சிகிச்சைகளை ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. ஏர் இந்திய விமானம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளாகி ஓராண்டு ஆகிவிட்டது. ஹோர்முஸ் நீரிணை அருகில் இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரானிய படைகள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இணைய வழியில் போதை மாத்திரைகள் விற்று வந்த கும்பலில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 2000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உலக செய்திகளில் தென் லெபனானில் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்கள் உறவினர்களை தற்காலிக இடுகாடுகளில் அடக்கம் செய்து வருகின்றன. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டுக்கு இணங்கிவிட்டதாக இருதரப்பும் தெரிவிக்கின்றன. அதிபர் டொனால்டு டிரம்பின் 80th பிறந்த நாளை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் சிறப்பு கலப்பு தற்காப்பு கலை போட்டி, அதற்காக தக்லோவ் எனும் சண்டை அரங்கம் வெள்ளை மாளிகையின் தோட்டத்தில் $60 மில்லியன் செலவில் கட்டப்பட்டுள்ளது. உக்ரைன் நட்பு நாடுகளிடம் $20 மில்லியன் ராணுவ உதவியை கோர இருக்கிறது. தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுகியோலுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகெங்கும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகியவை செயல்படவில்லை என்று புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பொது பங்கு வெளியீட்டின் மூலம் அந்நிறுவனத்தின் தலைவரான எலான் மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனராக உருவெடுத்துள்ளார். தென்கொரியாவில் தனியாக வாழும் முதியவர்களுக்கு உதவ செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் அறிமுகமாகி உள்ளன. பாடல்கள் பாடும், உணவு உண்ணும், மருந்து எடுத்துக்கொள்ளவும், நினைவூட்டும், தனிமையை எதிர்கொள்ள உதவும் என்று பாங்க் தமது பொம்மையை புகழ்ந்துள்ளார். சீனாவில் ஆபத்தான உணவு முறையை கடைபிடித்த பெண் கணைய வீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். மலேசியாவில் சாலையோர கடைக்காரர் ஒருவரின் செயல் பலரை முகம் சுளிக்க வைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் இந்தியா ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக மோதும் ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டம் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் இன்று நடைபெறுகின்றது. நியூசிலாந்து அணியின் கேன் வில்லியம்சன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றது குறித்து விராட் கோலி வெளியிட்டுள்ள பதிவு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்கா அதன் முதல் ஆட்டத்தில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அது தென் அமெரிக்க நாடான பராகுவேயுடன் மோதியுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் கனடாவும் போஸ்னியாவும் ஒன்றுக்கொன்று சமநிலை கண்டுள்ளன. உலக கிண்ண கால்பந்து போட்டிகளை காண்பதற்கான அனுமதி சீட்டுகளின் விலை குறித்த கவலை மீண்டும் எழுந்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். 3 நாடுகள் 3 வண்ணங்கள் 1 பந்து, எதற்காக இது ட்ரிண்டா, அதுவே இந்த ஆண்டின் பீபா உலக கிண்ண போட்டிக்கான அதிகாரப்பூர்வ பந்தின் பெயராகும். இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகிறார்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 387.78%, இந்திய பெறுமதியில் 110.07%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.25%, இந்திய பெறுமதியில் 95.16%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 420.63%, இந்திய பெறுமதியில் 119.39%. ஒரு ஐக்கிய நாட்டு பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.40%, இந்திய பெறுமதியில் 127.56%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 239.68%, இந்திய பெறுமதியில் 68.2%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிஸ் லாட்சுபில் அமைந்திருக்கும் வீட்டி கேஷன் கரி, காலியர் கோணிசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: என்னிகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சுப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice.
1: Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். பாரிஸ் லாட்சபலில் லூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.
1: நேரம் சரியாக 7:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 9 வரை லியோனி அவர்களுடைய பட்டி மன்றத்தோடு இணைந்திருங்கள். 9 செய்திகள் இடம்பெறும். அதற்கு முன்பு திரைசேப்பாளர் லியோனியின் பட்டி மன்றத்தோடு இணைந்திருங்கள்.
2: நாட்டுப்புற இசையா,
3: இது ஒரு நல்ல காரியத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதுவும் கும்பகோணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அது உங்க ஊருக்கு மாதிரி அப்படி ஒரு சிறப்பு வேற எங்கே அமைஞ்சதில்லை. காரணம், இந்த பகுதியில் இருந்து எத்தனை இசை கலைஞர்கள் திரைப்படத்திற்கும் கர்நாடக சங்கீதத்திற்கும் இது நீங்கள் தந்திருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு, திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலான குரலை அன்னைக்கு கொடுத்த சிதம்பரம் ஜெயராமன் உங்க ஊருக்கு பக்கத்துக்காரர். அவருடைய பாட்டை கேட்டாலே அன்னைக்கு அந்த குரலை இமிட்டேட் பண்றதே ஒரு பெரிய பாவனையா அன்னைக்கு நினைச்சாங்க. அவருடைய குரல் பாத்தீங்கன்னா, அவருடைய குரலை பாடுறவங்க ரொம்ப அன்னைக்கு பெரிய பாப்புலரா இருந்தாங்க. மைக்க கொடுத்து அந்த குரலை பாடினா சிதம்பரம் ஜெயராமன் மாதிரி படிப்பாரு அப்படிங்கறது ஒரு பெருமை. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே, சில மூட்டா பயல்ல

வாயில வெத்தலை போட்டுக்கிட்டு பட்டுச்சா அப்படி இருக்கும் அந்த குரல். பராசக்தியில சிவாஜி கணேசனுடைய குரலுக்கு அந்த பாட்டுக்கும் பொருந்தாது. இருந்தாலும் மக்கள் அப்படி ரசிச்சாங்க. சிவாஜி கணேசனுடைய குரல் அப்படி கம்பீரமா இருக்கும். அவரும் உங்க ஊருக்காரர் தான், தஞ்சாவூருக்கு பக்கத்துல சூரக்கோட்டைங்கிற

எத்தனை பாட்டு. இந்த சிதம்பரம் ஜெயராமனை தந்தது உங்க ஊருக்கு பக்கத்துல தான். அதே மாதிரி திருக்குவளையில் பிறந்து இன்று தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்களும் உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்க திருவாரூரில் இருந்து பிறந்து இன்று உலக நாடுகளில் இருக்கும் தமிழகத்தில் தமிழர்களுக்கு ஒரு ஒப்பற்ற தலைவர். அவருடைய பேச்சு இருக்கு பாருங்க, எல்லாரும் தான் மேடையில் பேசினாங்க, அந்த பேச்சுக்குன்னு ஒரு தனி பாணி. அந்த குரலை கேட்டோன்னே என்னன்னு தெரியல, அந்த காதில் அந்த குரல் வந்து விழுந்தோன்னே கைதட்டுவோம், மகிழ்ச்சி அடையும். காராரும் வானத்திலே காணுகின்ற முழுமதி போல் அமர்ந்திருக்கும் பொதுமக்களே, நீராரும் கடலதிலே நீந்துகின்ற நித்திரமாய் அமர்ந்திருக்கும் கழக உடன்பரப்புகளே, ஆற்ற குளத்தில் அறநீர் பறவை போல் அல்லாமல் ஒட்டியும் ஆம்பலுமாய் கழகத்துடன் ஒட்டி உறவாடும் எனதருமை தங்கங்களே, இளம் சிங்கங்களே, வணக்கம். அது என்னன்னு தெரியல, இந்த மண்ணுக்கு அப்படி ஒரு பண்பு. இந்த தஞ்சை மண்ணில் இருந்து பிறந்து அதே மாதிரி பலவிதமான சாதனைகளை செய்த எத்தனையோ பேரை சொல்லலாம். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க சீர்காழியில் பிறந்து கர்நாடக சங்கீதத்தில் மட்டுமல்ல திரை இசையிலும் தனி முத்திரை வைத்தவர் சீர்காழி கோவிந்தராஜன். அவருடைய பாட்டை கேட்கறதுக்கு அடே அப்பா.

இது பூரா உங்க ஏரியா தான். இதே மாயவரத்தில் பிறந்து அந்த கல்லூரிகளில் படித்து இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு ஒருதலை ராகத்தில் தொடங்கிய அந்த ஒரு இசைக்குயில், டைரக்ஷன், கேமரா, என்னென்ன வேலை சினிமாவில் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து இன்னைக்கு மோனிசா என் மோனலிசா வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சகலகலா வல்லவன் டி ராஜேந்தர் உங்களுடைய மண்ணுக்கு அருகில் உள்ள மாயவரத்திலிருந்து போனவர். உண்மையிலே அவருடைய இது இருக்கு பாருங்க, அந்த எதுகை மோனையே சாதாரண பாமரர்களுக்கு கூட ரசிக்க வச்சவர். இந்தியாவின் தலைநகர் டில்லி, செவுத்துல ஓடுறது பள்ளி, பையங்க விளையாடுறது கில்லி, குளத்துல பூக்குறது அள்ளி, செத்தா போடுறது கொல்லிம்பார். ஆனா இதுல நான் அஞ்சு வாக்கியத்திலையும் சம்பந்தம் இல்லாம இருந்தா கூட அதுல ஒரு எதுகை மோனைய ரசிக்க வச்சாரு பாருங்க. அதுல ஒரு பெரிய டாஸு, நீ க்ளோஸ் அப்படிம்பாரு, ரொம்ப டாப்பா இருக்கு அது. அத அன்னைக்கு சாதாரண கிராமத்துல இருக்க ஆள் கூட அதை ரசிச்சா பாருங்க. அந்த எதுகை மோனைய ஒரு புதுமையை படைக்கக்கூடிய ஆட்கள் இந்த ஏரியால தான். அதனால ரசிகர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தாற் போல கலைத்திறமையை வெளிப்படுத்தியவர்கள் சூலமங்கலம் சகோதரிகள். உங்க ஏரியாக்காரங்க தான், அவங்க குரலுக்குன்னே அது ஒரு மாதிரி மென்மையா இருக்கும் ஒரே.

அவங்களும் உங்க ஏரியாக்காரன் இன்னும் எத்தனை பேர்த்த சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்னும் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டை பல ஆண்டு காலம் முதல்வராக இருந்து இன்னைக்கு நம்மோடு இல்லாத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் உங்க ஊர்ல தான் படிச்சிருக்கிறாரு பாருங்க. அவருக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது உங்க கும்பகோணம் தான். எத்தனை சிஎம்களை தான் உருவாக்கியிருப்பீங்கன்னு தெரியல. உங்க ஊருக்கு பக்கத்துல தான் மன்னார்குடி கூத்தாநல்லூர்லாம் வேற இருக்குது. அதை கணக்கு போட்டால் இன்னும் பெரிய பெரிய கம்பெனிலாம் உருவாகிருக்கீங்க போல இருக்கு. உண்மையிலேயே இன்னொன்று என்னன்னா, உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் சிவன் தமிழ்நாட்டின் திரைப்பட பாடல்கள் பாட கவிஞர்களின் வரிசையில் நம்பர் ஒன் அவர் தான். அவர் அன்னைக்கு இசையமைச்சு பாட்டு எழுதி பாட்டை அப்படியே லட்டு மாதிரி கையில் கொடுத்துருவார் எம்கே தியாகராஜ பாகவதர்கிட்ட. தியாகராஜ பாகவதர் பாடின பாட்டில் முக்காவாசி பாபநாசம் சிவனுடைய பாட்டு தான். எப்படியேப்பட்ட பாட்டுலாம் அங்கிறீங்க டே அப்பா.

உறவினர் தான் முன்னாள் முதல்வர் வி என் ஜானகி. பாத்தீங்களா, உங்க ஊருக்கும் தமிழக முதலமைச்சர்களுக்கும் எவ்வளவு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிறதுக்கு இதுக்கு மேல நான் உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கலைஞன் ரசிகர்களை புரிஞ்சுக்கிறேன்னு அப்பதான் அந்த ரசிகர்கள்ட்ட அந்த கலைஞர் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு வாழ முடியும். ரெண்டு பேர் இப்படிதான் டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் கண் டாக்டர், டாக்டர் பேரு டாக்டர் கண்ணாயிரம், வெளியே எழுதி போட்டிருக்காரு. டாக்டர் கண்ணாயிரம் MBBS DLO FRCH ABCD EFGH லண்டன். கீழே எழுதி போட்டிருந்தார் பார்வை நேரம் 6 to 9. போனவன் இப்படியே பார்த்துருக்கான், மாப்பிள்ள டாக்டருக்கே 6 to 9 தான் பார்வை தெரியுமாம்டா அப்படின்னு. கூட போனவன்ட்டு பார்வை நேரம்னா டாக்டர் நம்மளை பார்க்குற நேரமா, டாக்டர் வந்து நோயாளிகளை பார்க்கும் நேரம்டா, டாக்டருக்கு கண்ணு தெரிகிற நேரம் கிடையாது. அப்புறம் அப்படி எழுதி போட்டிருக்காரு, டாக்டர் நோயாளிகளை பார்க்கும் நேரம் எழுத வேண்டியதானயா அப்படின்னு. டே, எல்லாத்தையும் நாட்டில் எழுதி போட முடியாதுரா, பஸ்ஸில் எல்லாத்தையுமே எழுதி போடுறாங்க, இவர் தான் டிரைவர் எழுதி போட்டிருக்கானே. ஒரு சில விஷயங்களை நம்ம தான் புரிஞ்சுக்கிறேனே, இவர் தான் கண்டக்டர், இவர் தான் விசிலை ஊதி பஸ்ஸை நிறுத்துவார், விசிலை ஊதி பஸ்ஸை ஓட்டுவார், இல்லாவிட்டால் ஜன்னல் வழியாக குதிச்சு ஓடிடுவார், இப்படி இல்லாமல் எழுதி போடுவாங்க. மகளிர், ஆண்கள், பெண்கள் இவ்வளோதான் எழுத முடியும். ஆண்கள் இங்கே தான் உட்கார வேண்டும் அப்படின்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்கள்னா அங்கே உட்காரணும்னு நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நாட்டில் எல்லாத்தையும் எழுதி போட மாட்டாங்கடா, சும்மாறான்ட்டிருக்கான். அவனை மட்டும் விட்டுட்டு இவன் மட்டும் போயிருக்கான் டாக்டர்கிட்ட. டாக்டர் ஒரு மணி நேரம் அவனை செக்அப் பண்ணி வாயை திறந்து டார்ச் அடிக்கிறாரு, மூக்கில் டார்ச் அடிக்கிறாரு, காதில் டார்ச் அடிக்கிறாரு, நெஞ்சில் ஸ்ட்ரெத்தை வச்சு மூச்சை இழு இறக்கு இழு இறக்கு விடியா விடியா விடியா இருக்கிறது தானே விட முடியும், நீ பாட்டுக்கு அம்புட்டையும் விட சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வெளியே தள்ளுறத அப்படியே விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஓன்ட்ட வந்திருக்கேன், நீ என்ன அம்புட்டையும் விடியாங்கிற நீ அப்படின்னு சண்டை போட்டிருக்கேன். முதுகு பக்கம் வச்சுக்கிட்டு மூச்சை இழு இறக்கு இழு இறக்கு எல்லாம் முடிஞ்சு தெர்மாமீட்டர் பயங்கரமாக முடிஞ்சிட்டு இப்போ உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டார். இதை முதலே கேட்டிருக்க வேண்டியதான சொல்லியிருப்போம்ல நாங்கள், ஏ கேட்கறது சொல்லியா என்ன செய்யுது உனக்கு சார், எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு மாசமா ரெண்டா தெரியுது சார்ன்றிருக்கேன். டாக்டர் கண்ணாடியை போட்டு இப்படியே உத்து பார்த்து அதுக்கே மூணு பேர் வந்து உட்காந்துருக்கியா அப்படின்னாரு. டாக்டருக்கு எதை பார்த்தாலும் மூணு மூணா தெரியுற வியாதி, ஆஸ்பத்திரி விளங்குமா? இந்த நோயாளி எந்திரிச்சு ஓடி இருக்க வேணாமா? வில்லங்க டாக்டரா இருக்கான் ஐயா, இவன்ட்ட வைத்தியம் பார்த்தோம்னா கண்ணை கெடுத்துப்பிடான்னு நினைக்க வேணாமா? உட்காந்துருந்தான் டாக்டர். உடனே ஒரு போர்டை காமிச்சாருங்க, பார் இந்த போர்டை வாசி பார்த்தேன். தெரியலீங்க, அதுக்கு மேல இருக்கு பாரு பெரிய எழுத்து, அதை வாசியா? தெரியல சார். இருக்கிறதுல பெரிய எழுத்து இருக்கு பாரு, அதை வாசி? தெரியல சார். என்ன அதுக்கு பேர் என்ன கண்ணா? எனக்கு எழுத படிக்க தெரியாதியான்றிருக்கேன். முதலே சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, நீ கேட்டுட்டுலயா போர்டை காமிச்சிருக்கணும், நீ வாட்டு காமிச்சு வாசியானா நான் எங்க போறது, கடையிலே வாங்கிட்டு வர முடியும், எழுத்து தெரியவே அப்படின்ட்டுருக்கேன். பேசாமரியா அப்படின்ட்டு ஒரு கண்ணாடியை வாங்கி போட்டு விட்டு இனிமேல் வீட்டுக்கு போ, எதை பார்த்தாலும் ஒன்னொன்னா தெரியும்ன்றிருக்கேன். அப்படியா? கண்ணாடியை போட்டு வீட்டுக்கு போய் தன்னுடைய சம்சாரத்தை கூப்பிட்டுருக்கான். ஏ எங்கள் வாடி எப்படி கண்ணாடி அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்குது, உன் வீடு இல்லை, உன் வீடு கடைசியில் இருக்கியா? ஏயா விளக்கு வச்ச நேரத்தில் இங்கே வாடி போடின்னு வர கூப்பிட்டுக்கிருக்குற, ஏற்கனவே அந்த மனுஷன் சந்தையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியா, நீ இந்த நேரத்தில் வந்து வாடினா நான் என்னையா செய்கிறதுன்ட்டு அந்த அம்மா மிரண்டிருக்கு. ஒரு டாக்டர் எப்படி கண்ணாடியை மாட்டிருந்தா அந்த நோயாளி இந்த நிலைமைக்கு ஆளாயிருப்பேன், வீடு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு கண்ணாடியை மாட்டிருக்காரு. ஒரு டாக்டர் நோயாளி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் சமுதாயம்? ஆனால் இந்த சமுதாயத்திற்கு நல்லதை மட்டுமே செய்து தான் படித்த அந்த டாக்டர் பட்டத்தினால் இந்த மக்களுக்கு சேவையை செய்த ஒரு அற்புத மனிதனின் பெயரில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ட்ரஸ்டில் அதனுடைய வளர்ச்சி நிதிக்கு இந்த லியோனியின் நிகழ்ச்சி பயன்படுவதில் உண்மையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் ஃபரைரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், உண்மையிலே அது ரொம்ப முக்கியம். இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல தலைப்பு. ஏற்கனவே எங்களுடைய தலைப்புகள் எல்லாம் பழைய பாடல்களா புதிய பாடல்களா, கண்ணதாசன் இக்கால கவிஞர்களுக்கு எதை விட்டு சென்றார், அன்றைய இசையா இன்றைய இசையா, MGR பாடல்களில் மக்கள் ரசித்தது கொள்கை பாடல்களா காதல் பாடல்களா, NS கிருஷ்ணன் சிரிக்க வைத்தாரா சிந்திக்க வைத்தாரா, 200 வாரம் விஜய் டிவியில் ஓடிடுச்சு. உயிரோடு இருக்க ஒருத்தரை பற்றி பேசி பார்ப்பேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்ட்டு. அதுவும் கும்பகோணத்தில் பேசுனா நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு தைரியத்தில் ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இசை மேதையை இன்று தலைப்பாக எடுத்திருக்கிறோம். அவர்தான் இசை சித்தர், டாக்டர் இசைஞானி, மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் தலைப்பாக எடுத்து
அவருடைய இனிமையான பாடல்கள் மட்டுமே இந்த பாட்டு மன்றத்தில் இடம்பெறும். இளையராஜாவின் இசையில் மக்கள் ரசித்தது நாட்டுப்புற இசையா மெல்லிசையா என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்பதை சொல்லி, நாட்டுப்புற இசைக்கும் மெல்லிசைக்கும் இளையராஜாவினுடைய பாடல்கள்ல எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். இளையராஜாவுக்கு மூன்று முகங்கள் உண்டு. ஒன்று, அவருடைய பக்தி பாடல்கள் பாடக்கூடிய அந்த முகம். இரண்டாவது முகம், நாட்டுப்புற இசையெல்லாம் எடுத்து தனது திரைப்பட பாடல்களிலே சரியான இடங்களில் புகுத்திய முகம். மூன்றாவது முகம், கர்நாடக இசையை அடிப்படையாக கொண்டு மெல்லிசையும் பயன்படுத்தி மக்களை மென்மையான இசையில் ரசிக்க வைத்த அந்த முகம். இந்த மூன்று முகங்களுக்கு சொந்தக்காரரான இளையராஜாவின் பாடல்களில் மக்கள் ரசித்தது நாட்டுப்புற இசையா மெல்லிசையா என்பதுதான் இன்றைய தலைப்பு. காரணம், இந்த தலைப்பை நீங்க ரசிச்சு கேட்கணும்னா இளையராஜாவினுடைய பாடல்களை கண்டிப்பா ரசிக்காதவங்கன்னு யாரும் இருக்க முடியாது. அப்படி ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் பேசாம இன்னைக்கு இறந்துடலாம். காரணம், அப்படி ஒரு ஆள் உயிரோடு இருந்து இந்த சமுதாயத்தில் என்னத்தை சாதிக்க போறாருன்னு தெரியல. அந்த பாட்டை ரசிக்க முடியலன்னா அவர் என்னத்துக்கு இருக்காரு? உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாட்டுப்புற இசையை மக்களுடைய பொது உடைமை ஆக்கினார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞர். காரணம், இன்னைக்கு ஒருத்தன் இப்படிதான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா தண்ணியை போட்டு ஒருத்தன் வந்தேன் டிவி கிட்ட. என்னடா பார்த்துட்டு பாக்குற தெரியலையா டிவி? என்ன, நாங்கள் சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பேர் டிவி, சின்னதாக இருக்குல்ல, அது எங்களுக்கு தெரியுது. டிவியில் என்ன பார்க்குறீங்க? கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம்டா. யார் ஆடுறது? டெண்டுல்கர் ஆடிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆடுறாரு? நூறு போட்டு இப்போ ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கேன். நான் 200 போட்டு ஆடாமல் இருக்கேன், அந்த ஆள் 100 போட்டு இருந்தால் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அவன் 100 வேற, இவன் 100 வேற, இவன் இருக்க 100 வேற, அவர் இருக்க 100 வேற, அவர் செஞ்சுரி, இது மில்லி. ஆனால் அது ரெண்டையும் அவர் லிங்க் பண்ணி அங்கே பேசியிருக்காங்க பாரு அந்த டிவியில். அந்த மாதிரி சாதாரணமாக இசைனா என்னன்னு தெரியாத ஆளுக்கு கூட அவருடைய அந்த நாட்டுப்புற இசையை பார்த்துட்டு அப்படி கைதட்டினான்.

0: எப்படி பாட்டு பாருங்களேன், சாதாரண ஆளு கூட கைதட்டி ரசிக்கிற மாதிரி பாட்டுக்களை நாட்டுப்புற பாட்டுகளையும் கொண்டு வந்திருக்காரு, மெல்லிசையும் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டுமா, மேற்கத்திய இசையில் கூட ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்காரு. அவரை போட்ட அந்த ஆல்பங்கள் இன்னைக்கு அந்த வெஸ்டர்ன் மியூசிக்காரன்லாம் அப்படியே பார்க்கிறான், இன்னையா இவங்க தான் போட்டதா, நத்திங் பட் விண்ட், ஹவு டு நேம் இட், இதெல்லாம் வந்து அவ்வளோ அருமையான ஆல்பங்களையும் தந்தவர் இசைஞானி இளையராஜா. அவருடைய பாடல்களில் மக்கள் ரசித்து கொண்டிருப்பது நாட்டுப்புற இசையா மெல்லிசையா. கர்நாடக இசையை மட்டும் ரசிப்பதற்குனே தனியாக சில படங்களை ஒதுக்கி வச்சிருப்பார், சிந்து பைரவி, சலங்கை ஒளி, அதில் இல்லாத கர்நாடக இசையா. வெஸ்டர்ன் மியூசிக்னே சில படம், பிரியா, சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா வெஸ்டர்ன் மியூசிக். நாட்டுப்புற இசைக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய முதல் படமே நாட்டுப்புற இசையை கலக்கு கலக்குன்னு கலக்கினா தமிழகம் முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய பெயரை தேடி தந்தது. அப்படிப்பட்ட இளையராஜாவின் இசையில் மக்கள் ரசித்தது நாட்டுப்புற இசையா மெல்லிசையா என்பதை இப்பொழுது நீங்கள் ரசிக்க போகிறீர்கள். இப்பொழுது அவருடைய நாட்டுப்புற இசையில் ஒரு அற்புதமான பாடல் இங்கே இசைக்குழுவினர் பாடப்போகிறார்கள். அந்த பாடல் மக்கள் ரசிக்கின்றார்களா இல்லையா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ரிசல்ட்டை நான் ரசிகர்கள்ட்ட தான் விட்டுறது. ஏன்னா இது தேர்தல் நேரம், நிறைய பேர் அவங்க வந்துடுவாங்களா, இவங்க வந்துடுவாங்களா, இவங்க வந்தாலும் என்னத்தை செய்ய போகிறாங்க, அவங்க வந்தாலும் என்னத்தை செய்ய போகிறான்ட்டு ஒரு விரக்தி ஆகிப்போய் இன்றைக்கி வருஷம் வருஷம் தேர்தல் வரவன் இப்படியே பார்க்குறேன். இன்னும் அடுத்த வருஷம் இந்த மாரியம்மன் திருவிழா வரத்தான் போகும் போல இருக்குது. அதான் ரெடி ஆகிட்டு எலெக்ஷன் கமிஷனர் வேறு சொல்கிறாரு, இந்த முறை எலக்ட்ரானிக் எந்திரங்களை நாங்கள் 2-3 தொகுதிகளில் மட்டுமே பயன்படுத்த முடிந்தது. அடுத்த ஆண்டு நாங்கள் அடுத்த ஆண்டா முடிவே வந்துட்டியா யானியே 2000 எலெக்ஷன் வரும்னு அப்படின்னு நிறைய இல்லை, அடுத்த ஆண்டு மீன்ஸ் அடுத்த முறை சும்மாரியா நீ வாக்கு முகூர்த்த மாதிரியே வரப்போகுது வர 2000 அப்படின்னு நம்பாலும் சாதாரணமாக பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா எலெக்ஷன் நேரம், ஓ யாரை கேட்டாலும் நான் தான் ஜெயிப்பேங்கிறாரு. ஒருத்தர் எங்கள் ஊரில் நான் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னாரு. இன்னொருத்தர் வந்தார், இன்னொரு வேட்பாளர், தம்பி நான் தான் 1.25 லட்சத்தில் ஜெயிப்பேன். ஏ மொத்தமே 1.25 லட்சம் தாயா பதிவாயிருக்கு அப்படின்னு. அப்படியா, இதை சொல்ல மாட்டேன்ட்டாங்க, நான் பாட்டுக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. யார் வர்றாங்க யார் வரப்போறாங்கன்னு இந்த நேரத்தில் நம்மளுக்கு எப்படி கடிக்க முடியுமா? இது எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி தான். ஆனால் எங்கள் மதுரைக்குன்னே ஒருத்தர் வந்து கிடைச்சாரு பாருங்க, அவரை பற்றியும் உங்கள் ஊருக்காரர் தான் பாவனா செஞ்சவன் தான் பாட்டு படிச்சிருக்காரு. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்த, உண்மையிலே அவரை மறந்துட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு டீ பார்ட்டி நடத்தி ரெண்டு பார்ட்டியும் சந்திக்க வச்சு அவ்வளோ சிரமப்பட்டு துண்டை துண்டை இழுத்து இழுத்து போட்டுக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிருந்தாரு, ஒத்த கயத்தில் விட்டாங்கல்ல, அவரே அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாரான்னு சந்தேகமாக இருக்குப்பா. மதுரையில் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போட்டிங்களா மோலை உங்களுக்கு அப்படியே சுப்பாரியா அப்படின்ட்டு. இப்போ ஒரு மனுஷன் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஒரு மாறுதல் ஆகிப்போச்சு பாருங்களேன். அதனால் அரசியலில் எப்படி என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. சாதாரண ஆள் இன்றைக்கி அரசியல் பேச ஆரம்பிச்சிருச்சு. மதுரை மார்க்கெட்டில் ஒரு ஆள் கூட அப்படியே இருந்துச்சு, அதை அப்படியே கமுத்திக்கிட்டே இருந்தேன். நேராக வந்துச்சு, திரும்ப காத்துடுச்சு, திரும்ப கமுத்திட்டேன், திரும்ப நேராக வந்துச்சு, திரும்ப கமுத்தினேன். ஏ அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, ஏன்டா அதை கவுத்திக்கிட்டே இருக்க, உன் பேர் என்ன? என் பேர் சுப்பிரமணியன்னு நினச்சேன். பேரை காப்பாத்திடுவியா, கூட கூட கமுத்திக்கிட்டே தான் இருப்பியா நீயே, சும்மாவே இருக்க மாட்டியா நீயே அப்படின்ட்டு. ஒரு மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் பண்ணுற ஆள் எவ்வளோ நுணுக்கமாக அரசியல் பேசுகிறான் பாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய அந்த அரசியல் ஞானம்ங்கிறது அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. முன்ன மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது, புல்கானி வேலையெல்லாம் காட்ட முடியாது. அதனால் குடந்தை ரசிகர்கள்ட்ட இளையராஜாவை பற்றிய ஒரு தலைப்பு, அதுவும் இசை இசை ரெண்டுமே இசை, நாட்டுப்புற இசை மெல்லிசை, இது ரெண்டையும் கலந்து உங்கள் முன்னால் உங்கள் செவிக்கும் சிந்தனைக்கும் நகைச்சுவைக்கும் விருந்தாக இந்த நிகழ்ச்சி அமையும். அதனால் நீங்கள் ரொம்ப அருமையாக ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட ரசிகர்கள்ட்ட எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். நாங்கள் ஒரு ஊருக்கு போனால் நானும் என்னென்னமோ ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஊர் முழுதும் 5 கிலோ 5 சின்ன மாதிரி இருந்தா தேச துரோகியை பார்க்குற மாதிரி என்னை பார்த்தாங்க, பயந்துட்டேன். அந்த ஊரை பார்த்து எதுவும் கால்ரா கில்ரா பரவி இருக்கா, தெரியாதனமாக வந்துட்டோம் போல இருக்கு இந்த ஊருக்குன்ட்டு ஊர் தலைவரை கூப்பிட்டேங்க. வாய்யா, அவர் 15 கிலோ 5 தினம் மாதிரி மேடைக்கு வந்தேன். வா, ஏன் இப்படி இருக்கா ஜனங்க? நான் தான் சொன்னேன், ஐயா பேசி முடிக்கிற வரைக்கும் எவனாவது மரியாதை இல்லாமல் சிரிச்சிங்க மக்கா வெட்டி இப்படியா மேடையில் வச்சு அப்படின்னு உடனே அந்தால கூப்பிட்டேன். உன்னைய முதல்ல மேடையில் வச்சு வெட்டணுமியா, அல்ல தலைமையானியே, ஜனங்களை சிரிக்காம நான் சட்டம் கொடுக்குறீங்க நீங்க? இந்தியாவில் ஒரு பிரதமர் 5 வருஷம் சிரிக்காமையே இருந்தாரு. அவரு நம்மளை என்னைக்கான சிரிக்க வேணாம் சட்டம் போட்டிருக்காரா பாராளுமன்றத்தில்? எவ்வளவு நல்ல மனுஷன் அவரு. இந்தியா கிடக்கிற கடையில எந்த பிரதமர் சிரிக்கிறது? அவர் 5 வருஷம் சிரிக்காம இருந்தாரு, பேசாம இருந்தாங்க. இப்ப 13 மாசத்துல ஒருத்தர் சிரிச்சாரு, டூப்புன்னு கலசிட்டாங்க. அடியா சிரிக்கிற போடு அப்படின்னு. அதனால இனிமே வர்ற பிரதமர் சிரிக்காம இருந்தா தான் 5 வருஷம் இருக்க முடியும் போல இருக்கு. அவர் ஒரு ஃபார்முலா உருவாக்கி விட்டாரு பாருங்க. அதனால அற்புதமான ரசிகர்கள், சிரிப்பும் அந்த கலகலப்பும் என்ன அருமையா இருக்கு. அதனால இடையில யாராவது எந்திரிச்சு போனோம் நினைச்சீங்கன்னா தயவு செய்து தனித்தனியா போங்க. ஏன்னா நம்மளால ஒருத்தர் போறதும் இல்லாம ஒரு 20 பேர் பின்னாடியே போயிருவாங்க. இப்படியே போறப்ப பாப்போம், நீ ஏண்டா போற? எல்லாம் போறாங்க, நம்மளும் போவனாமடா. ஏய் அவன் போயிட்டு போறான், நீ எங்க போற? போறாங்க, நம்மளும் போன. நம்ம மட்டும் என்னத்துக்கு இருந்துட்டு ஊரோட ஒத்து வளருமையா? எதுக்கு? கெட்ட காரியத்துக்கு மட்டும்தான் ஒத்து போவாங்க எல்லாரும். ஒரு பஸ்ஸை கொளுத்த, ஒரு கடையில கள்ள ஊட்டி எறிய, ஒரு கார்ல கள்ள ஊட்டி எறிய, போலீஸ்காரங்களை அடிக்க, இதுக்கு தான் ஒற்றுமையா போறது நம்பால. அப்படிலாம் அப்படியே குபீர் குபீர்னு எந்திரிச்சிடாதீங்க. ஆண்கள் பரவாயில்ல, பெண்கள் உழவர் வந்திருக்கீங்க. அவங்க பழக்கம் எப்படின்னா, எப்படி மொத்தமா வர்றாங்களோ அதே மாதிரி கிளம்புனாலும் மொத்தமா அப்படியே எந்திரிச்சாங்க. ஒரு அம்மா எந்திரிச்சு,
1: மேரி அக்கா போலாமா வாக்கா
0: அப்படின்னு அவ்வளவுதான், அந்த ஏரியாவே காலியாரு. தயவுசு அந்த ஃபார்முலா அங்க வரக்கூடாது. ஒன்னா மண்ணா வந்தா ஒன்னா மண்ணா தானே போகணும். இந்த பழமொழி இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த ஏரியாவிலே வரக்கூடாது. ஒன்னா மண்ணா வேணவே வேணாம். எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகுது? ஜாலியாக அப்படியே பேசிட்டு அரட்டை அடிக்கிற மாதிரி. அதனால ரொம்ப உங்களை பார்த்தே தான் டிவி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருதான் இப்படிலாம் கை காமிக்காதீங்க, வேணாம் வேற மாதிரி ஆகிப்போறேன். லியோன் இந்த கட்சியில் சேர்ந்துட்டாரா அப்படின்ட்டு. அதனால நீங்கள் வாட்டுக்கு சும்மா அப்படி ஆட்டுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால நல்ல ரசிகர்கள், இளையராஜாவை பற்றிய தலைப்பு இப்பொழுது ஒரு நாட்டுப்புற பாடல். இளையராஜாவின் இசையிலிருந்து உங்கள் முன்னால் இசைக்கப்படுகிறது.

0: பிறகு பார்த்துக்கிட்ட.
1: ஒரு நாட்டுப்புற பாடலை இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த ரோசாப்பு ரவிக்கிக்காரி என்ற படத்தில் இருந்த பாடலை கேட்டீர்கள். இந்த இசைக்குழு இன்றுதான் புதிதாக பிறந்திருக்கிறது, அதுவும் குடந்தை நகரில். இங்க 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ் படித்தவர் பல வருஷமா முதலமைச்சராக இருந்தார். அதே மாதிரி இந்த ஊரில் இந்த இசைக்குழு முதன்மையாக பிறந்து வளரும் என்பதால் இது மிகவும் புகழ் பெறும் என்பதில் முதன்முறையாக இந்த குடந்தை நகரில் இந்த இசைக்குழுவை எங்களுடைய பாட்டு மன்றத்தில் அறிமுகம் செய்திருக்கிறோம். இந்த இசைக்குழுவின் பெயர் சரிகம பதனி என்ற 7 ஸ்வரங்களின் பெயரை கொண்ட இசைக்குழு. இந்த இசைக்குழுவின் இசைக்கலைஞர்களை எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்து இந்த அருமையான இசைக்குழுவில் நான் பங்கேற்பதற்கு ஏற்பாடு செய்த மதுரையில் ஒரு பழம்பெரும் மாபெரும் இசைக்கலைஞராக இருந்து வரும் அன்பு அண்ணன் பேபி நடராஜன் அவர்களுக்கும், இதற்கு அருமையான ஒலி அமைப்பை பல இசைக்குழுக்களுக்கு அமைத்து பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் தனது முத்திரையை பதித்து வரும் ஹமிதா ஆடியோஸ் திருப்பரங்குன்றம் அந்த ஹமிதா பாய் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில மிக சிறப்பாக பாடியவர் அவருக்கு நான் ஒரு காலத்தில் ரசிகர் நெல்லை பிரபாகர், அவருடைய பாட்டுக்குன்னு அந்த பக்கம் தவம் கிடப்பான். நான்லாம் பிஎட் காலேஜ் பாளையங்கோட்டையில் படிக்கும்போது தசரா திருவிழாவில் அவர் இந்த இதுவரைக்கும் நெஞ்சிருக்கும் வரை பேண்ட் போட்டிருப்பார். அப்போ போட்டு அப்படி பெல் பாட்டம் போட்டு அந்த நினைத்தாலை இனிக்கும் எங்கேயும் எப்போதும் பாட்டை பாடினார்னா அந்த 10,000 பேர் ரசிகர்களும் அப்படி கைதட்டி, அதில் முன்னால் நானும் கையிலேயே கட்டிக்கிட்டு இப்படி உட்காந்து இப்படியே கைதட்டி ரசித்து, நம்ம ஒரு நாளைக்கு இப்படிலாம் மேடையில் பாட்டு பாட மாட்டோமா, நம்மளுக்கு 4 பேர் கைதட்ட மாட்டாங்களான்னு ஏங்கி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இசைக்கலைஞர் நெல்லை பிரபாகர் அருமையான குரல்களோடு இங்கே பாடினார். பல 200 வாரங்களாக எங்களுடைய பாட்டு மன்றத்தில் தனது மென்மையான குரலினால் ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் எல்லாம் எங்களோடு வருகை தந்து அங்கிருக்கும் தமிழர்களிடமும் நீங்காத இடம் பெற்ற பத்மா சுவாமிநாதன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மற்ற இசைக்கலைஞர்களை நான் அப்புறம் அறிமுகப்படுத்தேன், முடிஞ்சு வச்சு நினைச்சிடாதீங்க, இப்போதான் தொடங்குது. மாமே ஒரு நாள் மல்லிகைப்பு கொடுத்தான். இந்த மாமேங்கிற சொந்தம் இருக்கு பாருங்க, அது நம்பூர்ல தான், அது தரக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க, எங்க மாமே அப்படிங்கும் போதே அதுல அப்படி ஒரு நெருக்கம் தெரியும். நீங்க வெளிநாட்டுல எல்லாம் எல்லாத்துக்கும் அங்கிள் தான், மாமாவுக்கும் அங்கிள் தான், சித்தப்பாவுக்கும் அங்கிள் தான், பெரியப்பாவுக்கும் அங்கிள் தான். அங்க ஒரு மாமே சித்தப்பே அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்கிலீஷ்காரன் பாருங்க எவ்வளவு தெளிவா வச்சிருக்கான் பாரு, நினைச்சதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். அங்கிள்னு கூப்பிட வேண்டியது, மக இருந்தா மாமாங்கிற முறை, வெறும் ஆம்பளை பிள்ளையெல்லாம் பெற்றிருந்தா பெரியப்பா சா உங்களை பெரியப்பாங்கிற முறையில தான் கூப்பிட்டேன்னு மாத்தி, எவ்வளவு தெளிவு பாருங்களேன். வீட்டுக்குள்ள நுழையும் போது மாமா என்ன மாமா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறவன கூட நம்பிடலாம், அங்கிள் அங்கிள் குட் மார்னிங் அங்கிள் அப்படிங்கிறவன் கண்டிப்பா மகளை எய்ம் பண்ணி உள்ள வந்திருக்கான்னு அர்த்தம். தமிழ் பேசுறவனால நாட்டுல எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது. தமிழ்நாட்டுல இந்த இங்கிலீஷும் தமிழும் கலந்து அப்படி அப்படி புல்ட்டா குடுறாங்க பார்த்தீங்களா, அவன் தான் வில்லங்கத்தையே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தமிழனை நம்பினால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இல்லை. அதனால தமிழ் பேச்சிருக்க காரணம் இன்னைக்கு வீட்டில் பாருங்க, பெத்த புள்ள மம்மி ஐ கோ டு ஸ்கூல் மம்மி அப்படின்னா என் புள்ள அறிவா பேசுது பாருங்க, என்னை அம்மானே கூப்பிடாதுன்னு ஒரு அம்மா பெருமையா சொல்லுது பாரு. அது அந்த அம்மாவே கேவலப்படுத்துற விஷயம், என்னை என் மக அம்மானே கூப்பிடுறதில்ல, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை அப்படின்னா கூப்பிடும் எவ்வளவு அசிங்கம் பின்ன, மம்மின்னு தான் கூப்பிடுமா. மம்மினா என்ன அர்த்தம் தெரியுமா, எகிப்து மொழியில பொணம்னு அர்த்தம். இதுல பிக் மம்மி ஸ்மால் மம்மி, பெரிய பணம் சின்ன பணமா, என்னையா தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு கொடுமை. தமிழ்நாட்டுல பெத்த அம்மாவை அம்மானு கூப்பிடுறது ஒரு பெரிய கேவலமா நினைச்சுக்கிட்டு அத ஒரு பெரிய குரூப் அத ஒரு கலாச்சாரமா இன்னைக்கு வளர்த்துக்கிட்டு வருது. இதை போய் நம்ம எங்க சொல்றது, அதுல இன்னைக்கும் கிராமத்துல பாருங்க தாய் மாமே அந்த ஆளுக்கு கொடுக்குற மரியாதை இருக்கு பாருங்க. அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து தாய் மாமன் தான் முன்னால வருவார், காது குத்துறதுல இருந்து தாய் மாமே மடியில் உட்கார வச்சு தான் குத்துவாங்க. பெரிய பிஞ்சத்தப்பெல்லாம் அந்த இப்படியே இருப்பாங்க, நம்ம கூட பிறந்தா நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறேன், இந்த நான் இந்த பயில வெறும் பயில கூப்பிட்டு அவன் மடியில் உட்கார வச்சுருக்கேன். வெறும் பயலா இருந்தாலும் தாய் மாமன் தாய் மாமன் தான். அந்த தாய் மாமனுக்கு அது அந்த பத்திரிகையில போடுவாங்க பாருங்க, தாய் மாமன்கள், மணமகன் தாய் மாமன்கள், மணமகள் தாய் மாமன்கள், அந்த பத்திரிகையில போடுறதை அவ்வளவு கௌரவமா நினைச்சுக்கிட்டு அந்த பத்திரிகை அவருக்கு வைக்கிறதுக்கு மட்டும் பணம் பார்க்க வைப்பாங்க, வெத்தலை வாக்கு மேல ரூபாயை வச்சு அப்படி வரணேன், அதை வச்சுட்டாக்க கண்டிப்பா வரணேன், வரலன்னா அது என்னமோ ஆகும் அப்புறம் பாத்துக்க அப்படின்னு ஒரு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கான் பாரு தாய் மாமே. இது கல்யாணத்துக்கு மட்டுமா, இளவு செத்தாலும் அதுக்கும் அந்த உருமா கட்டுறதுக்கு தாய் மாமனை கூப்பிடு. யாரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தாய் மாமே. வெளிநாட்டில் நீங்க இப்படி தாய் மாமன் ஒரு சொந்தத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அமெரிக்காவில் போய் ஹூ இஸ் யுவர் தாய் மாமன் அப்படின்னு, வி ஹவ் ஒன்லி நாய் மாமன், வி டோன்ட் ஹேவ் தாய் மாமன் அப்படிமா. அவனுக்கு தெரிஞ்சது தாய் மாமன் எங்க போவாங்க, அவனுக்கு தாய் மாமன்னா முதல்ல யாருன்னு தெரிய மாட்டேங்குது. பெத்த அப்பனை அடையாளம் தெரியாம இருக்காங்க. அங்கெல்லாம் அப்பாவும் மகனும் பேசிக்கிறத பார்த்தா சிரிப்பா இருக்கும். ஹாய் டாட், ஹாய் சன், ஹவ் ஆர் யூ? I have gone to school. Yes, daddy, I have gone to school. Just now I came. Okay, see you. யாரு பெத்த அப்பனு மானு இப்படி நம்ம ஊர்ல இப்படி நடக்குமா? மடியில படுத்து பரல கழுத்துல போட்டு மிதிக்கு போடா போடா போடா புள்ளையாம் புள்ள பெத்திருக்காவாரு புள்ளையா அப்படின்ட்டு மிதிக்க அடிக்க திரும்ப அதே கைதான் தூக்கி இப்படியே நெஞ்சில் அணைச்சுக்கிறேன். என் புள்ள தெரியாம அடிச்சு விட்டேன்டா ராசா, அடிப்பா உடனே நான் நெஞ்சில மிதிப்பேன் அப்படிமா. மிதிரா நல்லா மிதிரா, இவ்வளவு ஒரு க்ளோஸ். இந்த ஒரு நெருக்கத்தை நீங்க அங்க பார்க்கவே முடியாது. கனடாவுக்கு நான் போயிருந்தேன், அங்க ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, பெத்த அப்பன் புள்ளைய அடிச்சா அப்பனை போலீஸ்ல கொண்டு போயிருவாங்களாம். நம்ம ஊர்ல இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு போனா என்னத்துக்காம இங்க பெத்த அப்பன் எல்லா பேரும் கட்டம் போட்ட டவுசர் போட்டு உள்ள உட்காந்துருப்பேன், வெறும் சின்ன பிள்ளைகளா வெளியே தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா சில பேர் பிள்ளைய அடிக்கிறத பொழுதுபோக்கா வச்சிருப்பான் நிறைய அப்பா. எங்க அப்பா எல்லாம் பொழுதுபோக்கன்னா என்னை தான் கூப்பிடுவாரு அடிக்க. ஏன்னா வீட்டுல சேட்டன்னா சேட்ட உலக சேட்ட. பத்து பிள்ளைகள எங்க மூத்த அண்ணே அது பாட்டுக்கு இருக்கேன், எங்க இருக்கு அது வரட்டே பெரியவனே அப்படின்பாரு. என்னப்பா அப்படின்ட்டு இப்படி வரும். இன்னொரு அண்ணன் இருக்கு சிங்கப்பூர்ல, அது ரொம்ப காமா இருக்கு வேலை, அவ்வளவு வீட்டு வேலை போனா அதான் செய்யும். நான் எங்க வீட்டுல இருக்க வேலையை தவிர மற்ற வெளி வேலை போனா நான் தான். எங்க அப்பா அப்பவே வெளியுறவுத்துறை மந்திரின்னு பேர் வச்சிருந்தார். விவகாரத்தை இழுத்துக்கிட்டே வர்றது, ஒரு தண்ணி வண்டி வச்சாங்க பின்னால இருக்க அந்த பைப்பை புடிங்கி விட்டுறது, அவர் வாட்டுக்கு போய் கல்யாண வீட்டுக்கு ஊத்தணும் விட்டு வண்டியை பார்ப்பாரு, வண்டியில தண்ணி இருக்காது ஏவாண்டா புடிங்கி விட்டாண்டே அப்படி. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிழவி செத்து போச்சு, ஒரு பத்து பேர் தப்பு அடிச்சு அந்த இது அடிச்சுட்டு வந்தாங்க. அடிச்சுட்டு எல்லாம் ஒரு மணி நேரம் அடிச்சுட்டு டீ குடிக்க போனாங்க. அந்த இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வச்சிருந்த குச்சியை பூரா பிறக்கி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் நான். திரும்ப அடுத்து பானுன்றக்கு வந்து அடிக்கிறதுக்கு வெறும் தப்பு தான் இருக்கு. எங்கடா குச்சியை காண அப்படின்னு எவன்டா தூக்கிட்டு போனா, எங்க வீட்டுல இருக்கு குச்சி பூரா, எங்க அம்மா பிடிச்சி உத உதன அதை ஏன்டா தூக்கிட்டு வந்தேன், அழகா இருந்துச்சுமா அந்த குச்சியெல்லாம், அதான் பார்க்கலான்ட்டு வீட்டுல அடுப்பு பறிக்கிறதுக்கு உனக்கு உதவும்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து. அதனால எங்க அப்பா பொழுது போலன்னா கூப்பிட்டு என்னை தான் அடிப்பாரு, வேண்டா அப்படின்னு அடிப்பாரு. அந்த அடி இருக்கு பாருங்க, அந்த அடியில தான் இருக்குது அவ்வளவு நம்ம அன்பு பூரா. நம்ம ஊர் நம்ம நாட்டினுடைய அன்பு அந்த அடிக்குள்ளதான் இருக்கு. சில பயலுக வந்து உங்க அப்பா எப்படி இருக்கணும்னு விரும்புறேன்னு கேட்டா, பெத்த அப்பாவுக்கு அவன் இலக்கணம் சொல்றான், எங்க அப்பா கண்டுக்கவே கூடாது எதையும், அப்படி ஒரு அப்பாவை தான் நான் விரும்புறேன் அப்படிங்கிறேன். அப்படி ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரேங்க் கார்டை கொண்டு போய் காமிக்கிறீங்க, எத்தனை இல்லையா ஃபெயிலு? மூணுலையா? வெரி குட். அடுத்ததுல அஞ்சுல ஃபெயிலாக போனேன். இதெல்லாம் என்னடா ஒரு மனுஷன், சினிமா போகணுமா இந்த காசு, படிக்கவே படிக்காத சினிமாவா பார்க்கணும், டிவி எதுக்கு வாங்கி வச்சிருக்கேன், புஸ்தகத்தை முடுறான் பாடுறா டிவியை பாடுறான், போடா போய் விளாட்றா, யார் எழுத்து விட்டு போன லவ் பண்ணுறியா, கூட்டிகிட்டு ஓடுறா, என்னடா நீ பாட்டுக்கு லெட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்க, போடா போடா கூட்டிகிட்டு ஓடுங்கடா, என்னடா ரெண்டு ஆம்பளை பிள்ளையா, ரெண்டு பேரும் ஆளு கொண்டா கூட்டிகிட்டு போங்கடா, போங்கடா எப்படி வேணாலும் இருங்கடா, தாடியை வலை எப்படி வேணாலும் செய்ய, யாரு கூட வேணாலும் சேருனா, இந்த ஆளுக்கு பேர் பெத்த அப்பனா, இவன் அப்பே இல்லை மாமே, இவன் பக்கத்தில் இருக்க பேர கூட்டிட்டு போகணும்னு சொல்லாமா, அப்படி ஒரு அப்பா இருந்தா நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்ன கெடுத்து நாசம் பண்ணி போடுவான் போல இருக்கு பிள்ளையன்னு. அப்பா இருக்க அந்த கண்டிப்பு இருக்கு பாரு, போகாதரா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எரிச்சலாக வரும், இந்த ஆள் எங்க வேணாலும் போகாத போகாதங்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி இப்படி யோசனை பண்ணி பாருங்க, பெத்த அப்பா அம்மா வந்து தன்னுடைய பிள்ளை எப்படி இருக்குன்னு விரும்புறாங்கப்ப, உன் பிள்ளை எப்படியா இருக்குன்னு விரும்புற அப்படின்னு ஒரு அப்பாவை கூப்பிட்டு கானுங்களேன், என் மகன் ரொம்ப நல்லவன் சார், நேராக பள்ளிக்கூடத்துக்கு போவான், நேராக வீட்டுக்கு வருவேன், எது கொடுத்தாலும் சாப்பிடுவான் சார், போனா போவான் சார், வானா வருவான் சார், படுனா படுப்பான் சார், எந்திரினா எந்திரிப்பான் சார், யார் ஒம்பது ஒம்புக்கும் போக மாட்டான் சார், நல்லவன் சார், இவன் நல்லவனாவே, இவன் நல்லவனா, இது புள்ள இல்லை இதுக்கு பேர் போனா, அது அப்படியே போகுது சாப்பிடுது உட்காருது எந்திரிக்குது, போனா போகுது வானா வருது, நாளைக்கு போகலாமா போகலாப்பா, இல்லைடா இன்னைக்கு போகலாம் போகலாப்பா, நேற்று போகலாமா போகலாப்பா, எம்ஜிஆர் படத்துக்கு போகலாமா போகலாப்பா, சிவாஜி படத்துக்கு போகலாப்பா, இட்லி திம்பமா திம்பம்பா, தோசை திம்பமா திம்பம்பா, டிவி பார்ப்போமா பார்க்கலாம்ப்பா, பார்க்க வேணாமா வேணாம்ப்பா, இந்த பைய எப்படி ஆளாக வருவேன். அரசியல்வாதிகளுக்கு ஜால்ரா போடுறாங்க பாரு. அப்படி ஆள் யாருன்னா இந்த இவன், இந்த சின்ன பிள்ளையில எது சொன்னாலும் ஆமா ஆமா ஆமாங்கிறவன் அங்க போய் அடிப்பான் ஜால்ரா, சப்பு சப்பு சப்பு. பிள்ளைனா எப்படி இருக்கணும்னா அப்படி பரபரப்பா இருக்கணும். நம்ம புள்ள யாரும் ஒன்பதுக்கும் போகக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு விரும்புறான். அப்படி இருந்தா அந்த புள்ள நாட்டுக்கு வினையா தான் அமையும். பிள்ளை என்ன எப்படி இருக்கு தெரியுமா, சில பேர் தான் எப்பா டே முதல்ல நில்றா, நின்று என்ன செய்ய சொல்ற, டே முதல்ல ஆடாம நில்றா, நிக்கிறேன் இப்ப என்ன டே ஆடிக்கிட்டே இருக்க, இப்ப என்ன முதல்ல சொல்லு விஷயத்த. ஆமா படிக்க மாட்டேங்கிறாம்ல, படிக்கிற நேரத்துல தான் படிப்பேன், சும்மா படிச்சுக்கிட்டு தான் மூளை குழைய போயிருந்தேன் வாத்தியார் சொல்லிட்டாரு. எவன் தான் உங்க வாத்தியாரு, அவனும் உன்னே மாதிரி ஒரு அப்பன் தான் அப்படின்னு இப்படியே ஏட்டி இப்படி பேசிட்டே இருப்பேன். அந்த பைய பாருங்க, அனுபவிச்சு அனுபவிச்சு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி மாமேங்கிற சொந்தம் இருக்கு பாருங்க, அந்த சொந்தம் நம்ம ஊர்ல தான் பார்க்க முடியும். அதனாலதான் மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தாங்கிற அந்த பாட்டை கேட்டோனே கிராமத்தாலு நம்ம பாட்டுறாது அப்படிங்கிறான். மச்சாங்கிறது இருக்கு பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் நெருக்கம், அவர் தான் எங்க சின்ன மச்சான் அப்படின்னா அந்த ஆளுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை சொன்னோன்னு அந்த ஆளு முகத்தை பாருங்களேன், இந்த எங்க மச்சான் வர்றாருன்னொன்னே அப்படின்னா பல்லே இல்லாட்டி கூட அது ஒரு சிரிப்பு விடும். எங்க மச்சினிக்கு என்னைய சொல்லுது மச்சான்னு உள்ள ஒரு பொல்லு கூட இருக்காது அவருக்கு. அந்த மச்சாங்கிற வார்த்தை அவ்வளவு ஒரு கிளுகிழப்பு, மச்சான் எங்க பெரிய மச்சான், அந்த கருவா மச்சான் கண்ணங்கரே இருப்பாரு அவரு, கருவா மச்சான் மூர்த்தி பார்க்கப்படாது. அது மாதிரி கருவா மச்சான், வெள்ள மச்சான், ஒல்லி மச்சான், அதான் எங்க ஒல்லி மச்சான், நடு மச்சான், பெரிய மச்சான், அந்த மச்சாங்கிறது அவ்வளவு ஒரு நெருக்கம். இன்னும் நெருக்கமானது எதுன்னா அத்தான். அத்தான் சொன்னார்ல பி எஸ் வீரப்பா, அத்தான் இந்த சத்தான வார்த்தைகள் கருணாகரன் சத்தான் அப்படிம்பாரு. அந்த வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்கு. அத்தான் என்னங்க தான், எவ்வளவு பெரிய கோபக்காரனே ஆஃப் ஆக்கி விட்டுருந்த வார்த்தை அப்படியே ஃபுல் ஸ்விங்ல என்னடி என்னடி சமைச்சிருக்க நீ, பூரா வெறும் கருவேப்பிள்ளையா இருக்கு. ஆமாம் நேரத்துக்கு பின்ன கருவேப்பிள்ளைய போடாம வெள்ளப்பிள்ளையாவ போடுவாங்க, மார்க்கெட்ல கருவேப்பிள்ளை தாயா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டேன். உடனே பேசாம என்னங்க தான் அப்படின்னா அந்த கோவம்ல மாறி பேரு பாத்தியா, அந்த அத்தான்ங்கிற அந்த அத்தாங்கிற பேர் ஏன் வந்துச்சு தெரியுமா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது பொப்பிசை பாடல்கள். பொப்பிசை பாடல்கள் வரிசையிலே முதலே ஏ மனோகரன் அவர்கள் தமிழில் பாடிய இந்த பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொப்பிசை பாடல்கள். பொப்பிசை பாடல்கள் வரிசையிலே தொடர்கின்றது.

வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் செட் 9 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜ் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொப்பிசை பாடல்கள் நிகழ்ச்சியிலே தமிழில் வந்திருந்த பாடல் ஒன்றை சிங்கள மொழியில் தருகின்றார் டெஸ்மண்டிஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொப்பிசை பாடல்கள் வரிசையிலே இனி கிரியோல் மொழியில் தமிழில் வந்திருந்த ஒரு பாடல் ஒலிக்கிறது. மொரிசியஸ் நாட்டிலிருந்து.
1: எப்படி

0: செல் நகரில் எம்எஃப்ஆர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்தே தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொப்பிசை பாடல்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் மொரிசியஸ் நாட்டிலிருந்து கிரியோல் மொழியில் ஒலிக்கின்ற இந்த துள்ளல் இசைப்பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியிலே பொப்பிசை பாடல்கள். பொப்பிசை பாடல்கள் வரிசையிலே ஹிந்தி மொழியில் அமைந்த பொப்பிசை பாடல் உதித் நாராயணன், கவிதா ஆகியோர் பாடிய இந்த பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொப்பிசை பாடல்கள் நிகழ்ச்சியிலே இனி தொடர்கின்றது. மொரிசியஸிலிருந்து தமிழ் மொழியில் வந்திருக்கின்ற பாடல், பாடகர்கள் மொரிசியஸிலிருந்து பாடலை தருகிறார்கள்.

0: மும்பை மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 92 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. பரிசு லாட்சபலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீகை பாரிஸ் 10 லாட்சபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சபலில் ஷெரிமஹால்.
1: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள். ஏடியன்

0: மங்களகரமான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை, ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொப்பிசை பாடல்கள் நிகழ்ச்சியிலே இனி கல்யாணம் தொடர்பாக மொரிசியஸ் கலைஞர்கள் தமிழிலே தருகின்ற கிரியோல் இசையோடு கலந்த பாடல்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாத இங்க போங்க போ.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
6: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
6: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bre, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். கொச்சிக்கடையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவையொட்டிய இன்று புனித அந்தோனியார் சிலையை ஏந்திய வரலாற்று சிறப்புமிக்க மகா ஊர்வலம் நடைபெற்றது.
1: கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தின் 192வது வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு புனித அந்தோனியாரின் திருச்சுரப பவனி இன்று மாலை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இவ்வருட திருவிழாவில் பங்கேற்றனர். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தின் 192வது வருடாந்த திருவிழா கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நவநாள் ஆராதனைகள் நடைபெற்றன.

0: பதுவை புனிதர் அந்தோணியாரின் திருவிழா திருப்பலி இன்று காலை 8 மணிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கொழும்பு உயர் மறை மாவட்ட துணை ஆயர் ஆண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் ஆண்டகையின் தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது.
1: இன்றைக்கு மனிதர்களிடையே இருக்கின்ற போராட்டம் என்னன்னு சொன்னால், இறை ஞானம் தேவையா மனித ஞானம் தேவையா?
2: இந்த கருத்தானது கொழும்பு உயர் மறை மாவட்ட துணை ஆயர் அண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் அவர்களது.
1: இன்றைக்கு பலருக்கு இறை ஞானம் மடமையாக மாறிவிட்டது. இன்று பல இடங்களிலே மனித ஞானம் தலை தூக்கி கொண்டிருக்கின்றது. தலை தூக்கியே விட்டது என்று சொன்னால் மிகையாகாது. இன்று பலர் மனித ஞானத்தினால் உந்தப்பட்டவர்களாக வாழ்கின்றார்கள். இன்றைக்கு எல்லாருமே இன்றைக்கு பலர் தீயதை நாடிக்கொண்டே போகின்றார்கள். தீயதுதான் சரி என்று சொல்கின்றார்கள். அன்பாந்தவர்களே, இறை ஞானம் தேவையா மனித ஞானம் தேவையா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயம் அனைவரதும் நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் வழிபாட்டு தலமாக திகழ்கிறது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தின் 192வது வருடாந்த திருவிழா திருப்பலியில் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் உள்ளிட்டு பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். 1806 சிற்றாலயமாக கொழும்பில் சனநெரிசல் மிக்க பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த தேவாலயத்திற்கு கோவாவிலிருந்து புனித அந்தோணியாரின் திருச்சுரபம் 1822 கொண்டு வரப்பட்டது. கொழும்பு மாநகரின் முக்கிய வழிபாட்டு தலமாக திகழும் கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயம் இன மத பேதங்களை கடந்து அனைவராலும் வணங்கப்படுகின்றமை விசேட அம்சமாகும்.

0: தொடர்ந்து ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்கா மற்றும் சைனா ஹாப இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தலைவர் பை ஜின்சான் உள்ளிட்ட பிரதிகள் குழுவுக்கிடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்காவின் நேரடியான மற்றும் தொலைநோக்குடைய தலைமைத்துவம் காரணமாக இலங்கையில் முதலீடு செய்வதற்கு தமக்கு வலுவான நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக சைனா ஹாபர் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்தார்.
1: ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இன்று காலை இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். துறைமுக நகர விசேட பொருளாதார வலயத்திற்காக வழங்கப்பட்டுள்ள ஊக்கத்திற்கு தனது நன்றியை தெரிவித்த பாய் இன்ஷென், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை அடைந்திருப்பதாகவும் பாராட்டியதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் இன்றியமையாத காரணியாகும் என்பதை இங்கு வலியுறுத்திய ஜனாதிபதி, அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமைய அரசாங்கம் கொள்கை ரீதியான ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான திசையில் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். அத்துடன் நாட்டுக்கு நன்மை பயக்கும் முதலீடுகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய ஆகக்கூடிய ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக வழங்குவதாகவும், குறிப்பாக கொழும்பு துறைமுக நகர வலயத்தை அபிவிருத்தி அடைந்த பொருளாதார வலயமாக்குவதை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் சைனா ஹாபர் நிறுவனம் வழங்கிய ஆதரவுக்காக ஜனாதிபதியினால் இதன்போது நன்றி தெரிவிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அருள் ஜயந்த் பெர்னாண்டோ, அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகமும் ஜனாதிபதி பணிக்குழா பிரதானியுமான பிரபாத் சந்திரகீர்த்தி ஆகியோருடன் சைனா ஹாபர் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் பொது முகாமையாளர் சூபோ உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர்.
0: தொடர்ந்து நாமல் ராஜபக்ச தனது சிங்கள இனத்தின் மீது பற்றுக் கொண்டுள்ளார், ஆகவே அவர் ஏனைய இனங்களையும் ஆதரிப்பார். 2029 நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அவருடன் பேசி நாங்கள் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண்போம், புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த அரசாங்கத்துக்கு நிதியளிக்க கூடாது, நாமல் ராஜபக்சாவுக்கான ஆதரவையே வழங்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவிக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவை கௌரவிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்த்தன ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வு களத்துறையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றுகையில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மேலும் கருத்துக்களை தெரிவித்தார். அரசியலுக்கு நான் விரும்பி வரவில்லை, மக்களால் பலவந்தமான முறையில் அரசியலுக்கு நான் தள்ளப்பட்டேன். கடந்த 1.5 வருட காலமாக பல சவால்களுடன் அரசியலில் ஈடுபடுகிறேன். எனது தந்தை பயங்கரவாதி என்று ஒரு தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள், ஆனால் எனது தந்தை போலீசில் 3வது பதவி நிலையில் இருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டுக்காக அளப்பரிய சேவையாற்றியுள்ளார். சிங்கள மக்கள் தமது தலைவராக மஹிந்த ராஜபக்சாவையே பார்க்கிறார்கள். இந்த நாட்டின் ஜனாதிபதியாக நானும் அவரைத்தான் பார்க்கிறேன். பல வாக்குறுதிகளை குறிப்பிட்டுக் கொண்டு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது, ஆனால் இன்று வரை எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த அரசாங்கத்துக்கு நிதி அளித்தார்கள், ஆனால் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இனியும் ஏமாறப்போவதில்லை. போலியான வாக்குறுதிகளை வழங்கியே ஜனாதிபதி நாட்டு மக்களை ஏமாற்றினார். நாட்டு மக்களுக்கு உண்மையை கூற வேண்டும். முதலில் தனது மனைவி யார் என்பதையும் ஜனாதிபதி குறிப்பிட வேண்டும். தனது இனத்தை ஆதரிக்கும் ஒருவர் தான் பிறிதொரு இனத்தையும் ஆதரிப்பார். ஜனாதிபதி உட்பட இந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் தனது இனத்தின் மீது பற்றில்லாதவர்கள். இவர்கள் எவ்வாறு பிறிதொரு இனத்தை ஆதரிப்பார்கள்? நாமல் ராஜபக்ச தனது சிங்கள இனத்தின் மீது பற்றுக் கொண்டுள்ளார், ஆகவே அவர் ஏனைய இனங்களையும் ஆதரிப்பார். 2029 நாமல் ராஜபக்ச நிச்சயமாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அவருடன் பேசி நாங்கள் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறிப்பிட்டார். இது நேரத்தில் நம்மிடம் நாட்டை தாருங்கள், நாம் சரியான முறையில் நடத்தி காண்பிப்போம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது தெரிவித்தார்.
1: களுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன் ஆகிய நான்கு கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்திய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்வொன்று களுத்துறையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது.
2: இந்த புயலில் இருந்து யாராலும் தப்ப முடியாது. கடந்த கால அரசியல் மாற்றத்தால் அனைவரும் அடித்து செல்லப்பட்டனர். நானும்
0: இந்த கருத்தானது புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகித அபய குணவர்த்தனா அவர்களது.
2: சாமரவும் மட்டுமே தப்பினோம். அப்படித்தானே சாமர? இரண்டு காற்று செடிகள் மாத்திரம் மற்ற அனைவரையும் அடித்து சென்று விட்டது. இந்த அரசாங்கம் அடக்குமுறை அரசாங்கமாகவே முன்னோக்கி செல்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சிறையில் அடைத்து, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சிறையில் அடைத்து, நாமல் ராஜபக்சவை சிறையில் அடைத்து, அவர்களுக்கு உதவிய அனைவரையும் சிறையில் அடைத்தால் டொலர் விலை குறைந்து விடாதல்லவா? ரூபாயின் பெறுமதியும் அதிகரிக்க
0: தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இன்று நாட்டில் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு வாழும் மக்களுக்கு அன்றாட உணவை கூட பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலை இல்லை. இந்த சூழ்நிலை இருப்பதாக நான் நினைக்கவில்லை.
2: இந்த சூழ்நிலையில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு ஒரு சிரேஷ்ட தலைவர் என்ற ரீதியில் எதிர்காலத்தில் எவ்வாறான வேலை திட்டத்தை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றீர்கள்? அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்கு எவ்வாறான பலம் காணப்படுகின்றது?
0: எங்களிடம் பலம் இருக்கிறது, எங்களுக்கு அதிகாரத்தை வழங்குங்கள், நாங்கள் செய்து காட்டுவோம்.
1: இதனிடையே எதிர்கட்சி கூட்டணியின் உறுப்பினர்கள் சிலர் இன்று மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றனர். இந்த நிகழ்வில் பாட்டாளி சாம்பிக்க ரணவக்க, பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், விஜயதாச ராஜபக்ச, அனுராத ஜெயரத்ன, சாகல ரத்நாயக்க, வஜ்ராபிவர்தன, பிரேம்நாத் சி தொலவத்த, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகேஸ்வர பண்டாரம் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர்.
2: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு எதிர்கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என பிரதியமைச்சர் முனீர் முலாஃபர் நியூஸ்லைன் நேர்காணலில் தெரிவித்தார்.
3: குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி தனது தெளிவான நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும். இந்த விவகாரம் சம்பந்தமாக இத்தகைய இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பந்தமாக மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைக்கு நான் நினைக்கிறேன் அவர்கள் எம்மை விட அதிகமாக ஒத்துழைக்க வேண்டும். காரணம், அவர்களுடைய அரசாங்கம் இருக்கின்ற போதுதான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அவர்களுடைய அரசாங்கத்தின் போதுதான் அநியாயமாக பலர் கைது செய்யப்பட்டார்கள். தெரியும், சில போது ராமதான் மாதத்திலே பள்ளிகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை, அச்ச நிலைமாக சில போது ஜும்மா தினங்களை நாங்கள் பள்ளிகளுக்கு செல்லாமல் வீடுகளில் இருக்க வேண்டிய ஒரு நிலை காணப்பட்டது. முழு முஸ்லிம் சமூகத்தையுமே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தினார்கள். எனவே முழு முஸ்லிம் சமூகமும் இந்த தாக்குதலுக்கான குற்றவாளிகள் அல்ல. அதை நிரூபிப்பது சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய பணியாக நான் காணுகின்றேன்.
2: உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.
4: உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் யார் காரணகர்த்தாக்களாக இருந்தார்களோ அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இந்த நாட்டிலே ஒரு இனத்தை, ஒரு சமூகத்தை, ஒரு மக்களை எவ்வாறு கொன்றொழிக்கலாம் என்பதை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அது யாராக சுயசாரியாக இருந்தாலும் கூட அவர்கள் கொன்றது தமிழ் மக்களை, அதற்கு கருவியாக பயன்படுத்தியது முஸ்லிம் மக்களை. ஆகவே அரசாங்கம் நீதியானதாக நியாயமானதாக இருக்கிறது என்றால் சட்டத்தையும் சரியான முறையில் பயன்படுத்துகிறது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க தயாராக இருக்கிறது என்றால் இந்த சுயசாரி அவர்களுடைய நடவடிக்கை தொடர்பிலும் ஏனைய விடயங்கள் தொடர்பிலும் குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே உடனடி நீதியை நிலைநிறுத்த வேண்டும். அதற்கான பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனை எதிர்க்கிறவர்கள் அல்லது போராடுகின்றவர்கள் அல்லது அதற்காக வெளியிலே போராட்டங்களை நடத்துகின்றவர்களை பார்த்து தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு தாட்சண்யமின்றி நீதி வழங்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்குரியது, நீதித்துறைக்குரியது. அதனை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக சட்டத்தினுடைய சமநிலையை சரியாக பேணி நீதியை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம்.
2: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்காக அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார்.
5: சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்ட இதே உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம். எதிரணியினர் தங்களுடைய பிரச்சனைகளும் தாங்களும் கைது செய்யப்படுவோமா என்ற ஒரு சந்தேகத்திலே இந்த கூக்குரலை விடுகிறார்கள். அபாய கூக்குரலாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே அவர்கள் கூக்குரல் விடட்டும், சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், அந்த கூக்குரல் விட விடுபவர்களுக்குள்ளே இருப்பவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். அரசாங்கம் என்ன பொறுத்த முறையில இந்த கொஞ்சம் துரிதப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கம் செய்கின்ற இந்த விடயத்திலே முழு ஆதரவை நாங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த விடயத்திலே அரசாங்கம் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான்
0: தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பச்சிலைப்பள்ளி பிரஸ் சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் ஈஸ்வரன் தயாளினி முன்வைத்த பிரேரணை பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நேற்று சபையில் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு தேசிய மக்கள் சக்தியில் 3 உறுப்பினர்களில் ஒருவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க ஏனைய 2 நடுநிலை வைத்தார்கள். தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. உறுப்பினர் ஈஸ்வரன் தியாலினி முன்வைத்த பிரேரணையில் இலங்கையில் 1979 தற்காலிக ஏற்பாடாக கொண்டுவரப்பட்டு பின்னர் நிரந்தரமாக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் கடந்த பல தசாப்தங்களாக நாட்டின் ஜனநாயக பண்புகளையும் அடிப்படை மனித உரிமைகளையும் கடுமையாக பாதித்து வந்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் மற்றும் நீண்ட காலமாக விசாரணைகளின்றி சிறைகளில் வாடுபோர் பெரும்பான்மையானோர் தமிழ் மக்களாக இருக்கிறார்கள். இந்த சட்டம் தமிழ் மக்களை ஒடுக்குவதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒன்று. அந்த தோற்றப்பாட்டுடன் அவர்கள் மீது மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இந்த கொடூர சட்டமானது நாட்டின் படைப்பாளிகள், இலக்கியவாதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் குரல்களை ஒடுக்குவதற்கும் அவர்களின் ஜனநாயக ரீதியான கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதற்கும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. தன்னிச்சையான கைதுகள், நீண்டகால தடுப்பு காவல் மற்றும் சித்திரவதைகளுக்கு இந்த சட்டம் வழிவகுப்பதோடு இது நாட்டின் அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளுக்கும் சர்வதேச மனித உரிமை சாசனங்களுக்கும் முரணானதாக காணப்படுகிறது. எனவே இந்த சபையானது இந்த தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பிரேரணை மூலம் வலியுறுத்துகிறேன். தமிழ் மக்களை பாரியளவில் பாதிப்புக்குள்ளாக்கியும் சிறுபான்மையினரை அச்சுறுத்தியும் வரும் கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் உடனடியாக முழுமையாக நீக்க வேண்டும். இலக்கியவாதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களின் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதை உறு செய்ய வேண்டும். அடக்குமுறை சட்டங்கள் மூலம் அவர்களின் கருத்து சுதந்திரத்தை அரசு நசுக்கக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இலங்கையின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கடந்த 2022 கொண்டுவரப்பட்ட சாதகமான திருத்தங்கள் காரணமாக சுமார் 75 முதல் 100 வரையான கைதிகள் பிணையில் செல்ல முடிந்ததாக ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா தெரிவித்திருக்கிறார். 1979 48வது இலக்க பிரதான சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக பிணை வழங்கும் அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்கவில்லை.

நீதிமன்றத்தை நாட முடியும். வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னரும் ஒருவருட காலத்துக்குள் விசாரணை நடத்தப்படாமல் தாமதமாகும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மேல்நீதிமன்றமே பிணை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டால் வழக்கை இழுத்தடிக்காமல் ஒவ்வொரு நாளும் விசாரணை நடத்தி துரிதமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த சட்ட திருத்தம் குறித்து பேசிய சட்டத்தரணி தவராசா, இது முழுமையான ஒரு நல்ல சட்டம் என்று நான் கூற வரவில்லை, ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிணை வாய்ப்பை வழங்கும் ஒரு நல்ல திருத்த சட்டம் என்றே பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த சட்டமூலத்துக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் என்று தான் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டதாக விளக்க உரை வழங்கியிருந்தார். இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேசலை விவகாரத்தை மையப்படுத்தியே இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேசலை போலீஸ் காவலில் உள்ள நிலையில் அவருக்கு மோசமான முறையில் நடத்தப்படுவதாக சமூகத்தில் எழுந்துள்ள விவாதங்களை அடுத்து இந்த கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் முன்னர் போலீஸ் காவலில் இருந்த உங்களது கட்சியின் ஸ்தாபகர் ரோகண விஜயவீரா படுகொலை செய்யப்பட்டு உயிர் பிரிவதற்கு முன்பாகவே மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு எரிக்கப்பட்ட அந்த காட்டுமிராண்டித்தனமான யுகத்தின் கொடூரமான வடுக்கள் இந்த ஜனநாயக நாட்டில் மீண்டும் பதிவாக கூடாது என்பதே அனைவரினதும் அசைக்க முடியாத நம்பிக்கை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே ஜனாதிபதி முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அனைத்து உண்மைகளையும் சமநிலையான முறையில் ஆய்வு செய்து முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானியையும் ஒரு சாதாரண சந்தேக நபராக கருதி அவருக்கான சட்டத்தின் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு அந்த கடிதத்தின் மூலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெரும, சட்டத்தரணி டிலான் பெரேரா, டி பி ஹெரத், கலாநிதி குணபால ரண்ணசிகர, கரு கொடித்துவக்கு, வைத்தியர் திலக் ராஜபக்ச, வைத்தியர் உபுல் கலப்பத்தி, லலித் எல்லாவில மற்றும் கே பி எஸ் குமாரசிறி ஆகியோர் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். கல்வித்துறைகளில் காணப்படும் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் முதலீட்டுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியையும் போட்டித் திறனையும் வலுப்படுத்துவது மிக மிக அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். ஆஸ்திரேலிய சர்வதேச விவகாரங்கள் நிறுவனத்தின் பிரதிகள் குழுவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு இடையிலே கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போது அவர் இதனை வலியுறுத்தியிருக்கிறார். ஆஸ்திரேலிய சர்வதேச விவகாரங்கள் சபை உறுப்பினரும் தெற்காசிய நிகழ்ச்சி திட்டத்தின் இணைத்தலைவருமான பிரகாஷ் மிர்சாந்தனி மற்றும் ரிஜாட் அயன் ஆகியோர் இந்த குழுவை வழிநடத்தினார்கள். இந்த குழுவில் ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவைச் சேர்ந்த கல்வியாளர்கள், முன்னாள் ராஜேந்திரிகள், வர்த்தக தலைவர்கள், கொள்கை வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் இடம்பெற்றிருந்தார்கள். இலங்கையின் தற்போதைய அரசியல் பொருளாதார சவால்கள், சமகால சமூக நிலவரங்கள் மற்றும் உள்நாட்டு அரசியலில் சர்வதேச நிகழ்வுகளின் தாக்கம் குறித்து இருதரப்பும் விரிவாக கலந்துரையாடினார்கள். இலவச கல்வியும் சுகாதாரமும் நலன்புரி அரசின் அடித்தளமாக இருந்தாலும் தற்போதைய கல்வி முறைமை ஆண்டுதோறும் தொழில் சந்தைக்கு பொருந்தாத, வேலைவாய்ப்பு பெற முடியாத ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளையே உருவாக்குகிறது. மனப்பாடம் செய்யும் கல்வி முறை மற்றும் மொழி உரிமைகள் அரசியல் மயமாக்கப்பட்டிருப்பது கல்வித்துறையை பின்னோக்கி தள்ளியுள்ளது. நாட்டில் 10,000 மேற்பட்ட பாடசாலைகள் இருந்தாலும் தேசிய மற்றும் முன்னணி பாடசாலைகளே அதிக வளங்களை அனுபவிக்கின்றன. பெரும்பாலான பாடசாலைகள் குறைந்த வசதிகளுடன் தான் இயங்குகின்றன. ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டிய நலன்புரை அரசு முறைகளுக்குள்ளே தற்போது அந்த ஏற்றத்தாழ்வுகள் மேலும் விரிவடைந்துள்ளன. இலங்கையின் தற்போதைய பொருளாதார சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்த தனது தொலைநோக்கு பார்வையை பகிர்ந்து கொண்ட சஜித் பிரேமதாசா, ஜனநாயக ஆட்சி முறை, பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். செம்மணி மனித புதகுழியிலிருந்து நேற்றைய தினம் புதிதாக 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதோடு இதுவரையில் 353 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் 7 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. செம்மணி மனித புதகுழியின் 3 கட்டத்தின் 23 நாள் அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
இறுதி போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான்

0: நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என்று முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்போது தெரிவிக்கிறார். இறுதிப்போர் மௌனித்ததை தொடர்ந்து இலங்கை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பாலச்சந்திரன் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், இறுதிப்போர் முடிவுக்கு வந்த பின்னர் பாலச்சந்திரன் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருந்தால் அவரை நான் மிகவும் பாதுகாப்பான முறையில் உயிரோடு வைத்திருப்பேன். அவர் பிரபாகரனின் மகன் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மனிதநேய அடிப்படையிலே நான் இந்த முடிவை எடுத்திருப்பேன். ஏனென்றால் போர் மௌனித்த பிறகு அவரை தாண்டி எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. பலரை காப்பாற்றியுள்ளேன். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த பலரை தான் ஏற்கனவே பாதுகாப்பாக வைத்திருந்து பின்னர் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்ததாக குறிப்பிட்ட டக்ளஸ் தேவானந்தா, பாலச்சந்திரனுக்கு அத்தகையதொரு பாதுகாப்பை தம்மால் வழங்கியிருக்க முடியும் என்பதை தற்போது சுட்டிக்காட்டுகிறார். பாலச்சந்திரனின் மரணம் தொடர்பான விவாதங்கள் இன்னமும் நீடித்து வரும் நிலையில் முன்னாள் அமைச்சரின் இந்த கருத்து அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மட்டக்களப்புக்கு ஜனாதிபதியை அழைத்து நூலகத்தை திறக்க முடிந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீதேசனின் விடுதலைக்காக ஜனாதிபதியுடன் ஏன் பேச முடியவில்லை? அனைத்தும் நாடகம். தம் மக்கள் இனி என்றாலும் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாடல் பாடியதற்காக கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகருக்கு எதிராக இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றி அவரை சாதாரண குற்றச்சாட்டில் பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் தாம் அவரை விடுவிப்பதாக கூறுகிறார். மட்டக்களப்புக்கு சென்ற ஜனாதிபதியுடன் ஒன்றிணைந்து சுமந்திரனால் நூலகத்தை திறக்க முடியும் என்றால் ஏன் அவரால் ஜனாதிபதியுடன் கதைத்து சங்கீதசனை விடுவிக்க முடியாது? இதனை அவர் செய்திருக்க வேண்டும் என்றும் அவர் அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிட்டார். கிளிநொச்சியைச் சேர்ந்த பிரபல மெல்லிசை பாடகர் சங்கீதன் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்றத்துக்கு அறிவித்தார். அதேவேளை பாடகர் தொடர்ந்து சமூக மாற்றத்தை நோக்கிய எழுச்சி பாடல்களை பாட முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த விசேட அறிவிப்பை விடுத்தார். கடந்த ஒரு வார காலமாக நாட்டில் விசேடமாக பேசப்பட்டு வந்தவரும் அரசியல் ரீதியாக பலராலும் பயன்படுத்தப்பட்டு வந்தவருமான பாடகர் சங்கீதசனின் விடுதலை சட்டமாதிபத்தன கழகத்தின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளின் மூலமாகவே சாத்தியமாகியுள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சங்கீதனின் கைது விவகாரத்தை வைத்து சுயலாபம் தேட முயன்ற அரசியல்வாதிகளை வன்மையாக சாடினார். சங்கீதன் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது தாயார் அடைந்த வேதனையை என்னோடு பகிர்ந்து கொண்டார். தந்தை இல்லாத அந்த குடும்பத்தில் சந்தையில் வியாபாரம் செய்து மிகவும் கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை வளர்த்தெடுத்தவர் அந்த தாய். ஆனால் இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்ட ஒரு சில அரசியல் பின்னணி கொண்ட சட்டத்தரணிகள் சங்கீதன் ஊடாக தங்களது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முயன்றார்கள். அவர் ஒரு திறமையான பாடகர் என்பதை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் அவர் தொடர்ந்து சமூக மாற்றத்தை நோக்கிய எழுச்சி பாடல்களை பாட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தின் யதார்த்த நிலையை தனது பாடல்கள் மூலம் உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுமாறும் அமைச்சர் ஆலோசனைகளை வழங்கினார். வறுமை கோட்டின் கீழ் உள்ள கிளிநொச்சி மாவட்டத்தில் பெற்றோரை இழந்த பிள்ளைகளும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களும் அதிகம் உள்ளார்கள். அவர்களின் துயரங்களை உலகறிய செய்ய சங்கீதன் தனது குரலை பயன்படுத்த வேண்டும். கிளிநொச்சியில் இன்று பாரியளவில் மதுபான சாலைகளும் கசிப்பு மற்றும் கஞ்சா போன்ற போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளது. போதைப்பொருள் பிடியில் சிக்கியுள்ள எமது மாவட்ட இளைஞர்களை மீட்பதற்காக சங்கீதன் தனது பாடல்கள் மூலம் குரல் கொடுக்க வேண்டும். பாடகர் சங்கீதனுக்கு ஆலோசனை கூறிய அமைச்சர் சந்திரசேகர், இன்று சங்கீதனை பற்றி உலக நாடுகள் பலவற்றிலும் உள்ள மக்கள் என்னோடு பேசுகின்றார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆனால் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சில தவறான நபர்கள் அவரை தவறான வழிக்கு கொண்டு செல்ல முயலலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நாட்டின் நலனையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு நல்ல பிள்ளையாக அவர் ஆரோக்கியமான பாதையில் பயணிக்க வேண்டும் என்று அமைச்சர் சந்திரசேகரன் கேட்டுக்கொண்டார். உயித்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் சுரேசனே ஆகியோர் எந்த காரணம் கொண்டும் விடுவிக்கப்படக்கூடாதென்று இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் சபையில் நேற்று வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மைகள் முழுமையாக வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் உண்மைத்தன்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும். இந்த சதித்திட்டத்துடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையார் மற்றும் சுரேசலை ஆகியோர் விடுவிக்கப்படக்கூடாது. முழுமையான விசாரணைகள் மூலம் உண்மை வெளிவர வேண்டும் என்று அவர் மேலும் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான துல்லியமான புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறிய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு எதிராக முதலில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரி யார் என்று நேரத்தை வீணடிப்பதை விட தாக்குதலை மிக எளிதாக தடுத்திருக்கக்கூடிய பொறுப்பிலிருந்தும் அலட்சியமாக செயற்பட்டவர்களை கண்டறிவதே தற்போதைய முக்கிய தேவையாகும். நாட்டில் சிறு சண்டை நடந்தால் கூட 119 என்ற அவசர அழைப்பு மூலம் போலீசார் விரைந்து செயல்படும் நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்கும் இடங்கள் மற்றும் நபர்களின் பெயர்கள் உட்பட அனைத்து தகவல்களும் சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் கிடைத்தும் சம்பந்தப்பட்ட தேவாலயங்களுக்கு ஒரு போலீஸ் நிலையத்தின் வாகனத்தை கூட அனுப்பாமல் வேடிக்கை பார்த்தது ஏனென்ற பலத்த கேள்வி எழுகிறது. யுத்த காலத்தில் கூட குண்டுதாரிகள் பற்றிய தகவல் கிடைத்தவுடன் போலீசார் சோதனைகளை நடத்தி அச்சுறுத்தல்கள் தவிர்க்கப்பட்ட வரலாறுகள் உள்ள நிலையில் இந்த தகவல் கிடைத்தும் உயர் அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் போலீசார் வாகனங்களையோ அல்லது வீதி தடைகளையோ ஏற்படுத்த வேண்டாம் என உயர்மட்டத்திலிருந்து ஏதேனும் மறைமுக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதா என்பதும் விசாரிக்கப்பட வேண்டும். தாக்குதல் நடந்த 2019 ஆண்டின் குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த சாணி அபயசேகர, ரவி செனவரட்ன போன்ற உயர் அதிகாரிகள் மற்றும் அப்போதைய போலீஸ் உயர்மட்டத்தினர், மாகாண பொறுப்பு அதிகாரிகள் ஆகியோர் இந்த அலட்சியத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும். மேலும் அவர்களில் பலர் இன்றும் அரசு சேவையிலோ அல்லது ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டோ சுதந்திரமாக வாழ்ந்து வருவது கண்டிக்கத்தக்கது. பயங்கரவாத குழுக்கள் திட்டமிடுவதை விட அந்த திட்டத்தை தெரிந்து வைத்திருந்தும் தடுக்காமல் விட்ட பாதுகாப்பு துறையினரின் அலட்சியமே 200 மேற்பட்ட உயிர்கள் பலியாகவும் 100 இன்று வரை மாற்றுத்திறனாளிகளாக பாதிக்கப்பட்டு போராடவும் முதன்மை காரணங்களாக விளங்குகின்றன. எனவே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டுமாயின் இந்த தகவலை கையாள்வதில் அலட்சியமாக இருந்த அதிகாரிகளை உடனடியாக சிறையில் அடைக்க வேண்டும். மேலும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை தொடர்பான குழுக்கள் நியமனத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் கோரிக்கைகள் மற்றும் பாராளுமன்றத்தில் எழுப்பப்படும் விமர்சனங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு அரசாங்கம் ஒருபுறம் சுயாதீன குழு என்றும் மறுபுறம் திருச்சபையின் விருப்பப்படியே அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதாகவும் இரட்டை வேடம் போடுவதை நிறுத்தி சட்டம் மற்றும் நீதியை அனைவருக்கும் சமமாக நிலைநாட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் பாராளுமன்றத்தில் விடுத்தார். 15 சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் வழக்கில் சந்தேக நபரான முன்னாள் அட்டமஸ்தானங்களின் விகாரதிபதி பலிலகம கேமரட்ன தேரர் ஜூன் 16 அன்று அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களகத்துக்கு சென்று மரபணு பரிசோதனைக்காக தனது இரத்தம் மாதிரியை வழங்குமாறு அந்தாதிபுரம் நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. மேலும் சந்தேக நபரான தேரரிடமிருந்து மரபணு பரிசோதனைக்காக இரத்த மாதிரியை பெற்றுக் கொண்டதன் பின்னர் மேற்கொள்ளப்படும் மரபணு பரிசோதனை அரச ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகளால் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் இதன்போது நீதவான் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். மேற்படி இந்த வழக்கு நேற்று அன்றாதபுரம் நீதவான் நீதிமன்ற நீதவான் சியபத் சசிந்து விக்ரமரண்ண முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சம்பவம் தொடர்பில் நிட்டம்புவ போலீசாரால் நேற்றைய தினம் மேலதிக அறிக்கை மன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனை பரிசீலித்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணை அறிக்கை ஒன்றை மன்றில் சமர்ப்பித்த போலீசார் தெரிவிக்கையில் பாதிக்கப்பட்ட தரப்பைச் சேர்ந்த சிறுமியால் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்ட ரத்தம் படிந்ததென்று சந்தேகிக்கப்படும் ஆடை மரபணு பரிசோதனைக்காக ஏற்கனவே அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கமைய வழக்கு பொருளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ரத்தம் படிந்த ஆடை தொடர்பான மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு அந்த அறிக்கையும் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கமைய அந்த ஆடையில் சிறுமியின் மரபணு மாதிரி இருந்தமை பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு அந்த ஆடையில் உள்ள மரபணு மாதிரிகளுடன் ஒப்பிடுவதற்காக சந்தேக நபரான முன்னாள் அட்டமஸ்தானங்களின் விகாரதிபதி பலேலகம ஹேமரட்ன தேரரின் ரத்த மாதிரியையும் பெறுவது அவசியமாக இருப்பதோடு சந்தேக நபர் மரபணு பரிசோதனைக்கு அவசியமான ரத்த மாதிரியை அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிடுமாறு போலீசார் மன்றில் கோரிக்கையொன்றை முன்வைத்திருந்தார்கள். மேலும் சிறுமியின் ரத்தம் படிந்த ஆடையில் உள்ள மரபணு மாதிரிகளுடன் சந்தேக நபரின் மரபணு மாதிரியும் பொருந்துகிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த பரிசோதனை அறிக்கையை அரசு ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகள் நீதிமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடுமாறு காவல்துறையினர் மேலும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதற்கமைய நேற்றைய தினம் மன்றில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலனை செய்த நீதவான் சந்தேக நபரான முன்னாள் அட்டமஸ்தானங்களின் விகாரதிபதி பலேலகம ஹேமரட்ன தேரர் வரும் 16 தேதி அன்று மரபணு மாதிரி பரிசோதனைக்கு அவசியமான ரத்த மாதிரியை அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களகத்துக்கு சென்று வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதோடு அரசு ரசாயன பகுப்பாய்வு பிரிவினர் இத்தொடர்பில் மரபணு பரிசோதனைகளை மேற்கொண்டு அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் பணிப்புரை நேற்று விடுத்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு தனது 2வது பயணமாக எதிர்வரும் 15 தேதி முதல் 24 தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்கிறது. முன்னதாக சித்திரவதைக்கு எதிரான உடன்படிக்கையின் விருப்ப தேர்வு நெறிமுறையில் இலங்கை 2017 டிசம்பர் மாதம் இணைந்தது. இதன் தொடர்ச்சியாக 2019 ஏப்ரலில் துணைக்குழு தனது முதல் பயணத்தை மேற்கொண்டது. இந்த நிலையில் தற்போது வரும் 4 உறுப்பினர்களை கொண்ட இந்த தூதுக்குழு அமைச்சர்கள் மட்டத்தில் சந்திப்புகளை நடத்துகிறது. அத்துடன் தொடர்புடைய அமைச்சுகள் திணைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகளுடனான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்கள் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிகள் மற்றும் குடிமை சமூக உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் சபையுடனான ஈடுபாட்டு கொள்கை மற்றும் அரசியல் அமைப்புக்கு அமைவாக அரசாங்கம் இந்த துணைக்குழுவுடன் வெளிப்படையான மற்றும் ஆக்கப்பூர்வமான முறையில் ஈடுபடும் என்று வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. சிறுவர் தொழிலாளர் முறையை ஒழிப்பது என்பது வெறும் சட்ட ரீதியான நடவடிக்கை மட்டுமல்ல, அது ஒரு சமூக மனிதாயமான பொறுப்பு என்றும் தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்கே வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மகரமையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், உலகளவில் சுமார் 7.8% சிறு தொழிலில் ஈடுபடும் நிலையில் இலங்கையில் அந்த வீதம் வெறும் 1% மட்டும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றம் என்றும், 16 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் ஆபத்தற்ற பணிகளில் மட்டும் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சிறுவர்களின் கல்வி உரிமையை உறுதிப்படுத்தவும் அவர்கள் அச்சமின்றியும் சுரண்டலின்றியும் பாதுகாப்பான சூழலில் வளர்வதை உறுதி செய்யவும் அரசாங்கம் பல்வேறு கொள்கை ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்கே தனது உரையில் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மூலோபாய மீளாய்வு மற்றும் மறுசீரமைப்புக்காக விசேட குழுவொன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கான்ஸ் விஜயசூரிய தலைமையில் இந்த குழு செயற்பட இருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பாக பரந்த பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு விரிவான மூலோபாய மீளாய்வை மேற்கொள்வது அவசர முன்னுரிமை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மாதம்பே பகுதியில் 5 வயதுடைய முன்பள்ளி மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 65 வயதுடைய தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாதம்பே கருக்குவட்டா பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக மாதம்பே போலீசார் தெரிவித்தார்கள். பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் மாதம்பே போலீஸ் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி பிஸ்கெட் வாங்குவதற்காக சந்த நபருக்கு சொந்தமான சில்லறை விற்பனை கடைக்கு சென்றுள்ளார். இதன்போது அந்த சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடையின் உள்பகுதிக்கு அழைத்து சென்று சந்த நபர் இந்த துஷ்பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்காக சட்ட மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். பருத்தித்துறை புலோலி தெற்கு பகுதியில் கிணறொன்றிலிருந்து சிறுவனின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 6 வயதுடைய சிறுவன் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இந்த சிறுவன் காணாமல் போனமை தொடர்பில் காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சிறுவன் உடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. போதைப்பொருள் பாவனையுடன் சேவையில் ஈடுபட்டிருந்த 4 சாரதிகள் மற்றும் 2 நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். போதைப்பொருள் பாவனையில் பயணிகள் பேருந்துகளை செலுத்தும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை கண்டறியும் விசேட முற்றுகை நடவடிக்கை ஒன்று கொரோனா பிரதான பேருந்து நிலைய வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. அதன்படி கொரோனா இங்கிரிய முருகன மற்றும் அங்குருவா தொட்ட ஆகிய காவல்துறை நிலையங்களின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவன அதிகாரிகளும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த போது கொரோனா நகரிலிருந்து சேவையில் ஈடுபடும் மற்றும் நகரூடாக செல்லும் பேருந்துகளின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் என்று மொத்தம் 151 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அவர்களில் போதைப்பொருள் பாவனையில் சேவையில் ஈடுபட்டிருந்த 4 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார்கள். இந்த சாரதிகள் செலுத்தி வந்த 4 பேருந்துகளும் காவலில் எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் 34 முதல் 61 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் குடாவுடுவா வெள்ளப்பிட்டிய கலுகின்ன கோவின்ன மற்றும் எகவுகடங்கன ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்தார்கள். யாழ்ப்பாணம் அச்சுவேலி தீத்தங்குளம் பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அச்சுவேலி காவல்துறையின் அதிகாரி இதனை உறுதிப்படுத்தினார். இந்த தீப்பரவல் நேற்றிரவு ஏற்பட்டதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டார். ஆனாலும் தீப்பரவலினால் எந்தவிதமான ஆபத்துகளும் நேரவில்லை என்று அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் தீப்பரவலுக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் அதிகாரி குறிப்பிட்டார். கட்நாயக்கா சர்வதேச விமானத்தின் ஊடாக சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட 39,90,000 ரூபா பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இலங்கை பயணியொருவர் விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் கொட்டாரமுல்ல பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய வர்த்தகர் என போலீசார் தெரிவிக்கிறார்கள். நீர்கொழும்பு களப்பு பகுதியில் சட்டவிரோதமாக இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 316 கிலோகிராம் நிறையுடைய பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தார்கள். கடந்த புதன்கிழமை நீர்கொழும்பு களப்பு பகுதியில் கடற்படையினரால் நடத்தப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த பீடி இலைகள் அடங்கிய பொதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. சிவனகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மககம பகுதியில் சட்டவிரோதமாக மதுபான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 1973 லிட்டர் கோடா மற்றும் மதுபானம் தயாரிக்க பயன்படும் உபகரணங்கள் என்பன கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. மாத்தளை ராஜவீதி போலீஸ் காரியாலயத்துக்கு முன்னால் இன்று காலை மாத்தளை கிளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லேப் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லொரியின் சில்லில் சிக்குண்டு வயதுபெற ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் 74 வயது மதிக்கத்தக்க உக்குவளை பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்திருக்கிறது. நாட்டின் இருவர் பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் இருவர் உயிரிழந்திருப்பதோடு ஒருவர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். குடும்ப பிரச்சனை ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு சிறைகூடத்தில் அடைத்து வைக்கப்பட்ட குடும்பஸ்தரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவ தினத்தில் கடமையாற்றிய 2 போலீஸ் சார்ஜென்ட்கள் இடம்பெற்றப்பட்டிருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டம் காரதீவு போலீஸ் நிலையத்தில் குடும்ப பிரச்சனை ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு போலீசாரின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பில் பல்வேறு மட்டங்களில் விசாரணைகள் ஆரம்பமாகிய நிலையில் இந்த நடவடிக்கைகளை இலங்கை போலீஸ் ஆரம்பித்துள்ளது. இதற்கமைய சம்பவம் இடம்பெற்ற வேளை கடமையில் இருந்த 2 போலீஸ் சார்ஜென்ட்கள் இடம்பெற்றப்பட்டிருப்பதோடு காரதீவு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி RIP ஜெரட்னாவுக்கும் உள்ளக விசாரணை மற்றும் ஒழுங்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த விசாரணையானது கிழக்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தராவின் பணிப்புரைக்கு அமைய அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சுஜித் வேதமுல்லாவின் உத்தரவுக்கு அமைய அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டார கஸ்தூரி ஆராய்ச்சி வழி நடத்தலில் அக்கறை பெற்று பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் டிஎன்பி நாராயண நெறிப்படுத்தலில் இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் குடும்பஸ்தர் 65 வயது மதிக்கத்தக்க 6 பிள்ளைகளின் தந்தையான காரதீவு முதலாவது பிரிவு மாதவி வீதியைச் சேர்ந்த சாமி தம்பி பாக்கியராஜா. இவர் முன்னாள் ஓய்வு பெற்ற நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தர். அத்துடன் உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடலமானது அண்மையில் நல்லடக்கத்துக்காக அம்பாறை பொது வைத்தியசாலையிலிருந்து பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்கழகத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சாவின் மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தாமதமின்றி மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவரது மரணம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மிகில் சிறந்தன சதுரசிங்க போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதற்கமைய மரண பரிசோதனை தொடர்பான தீர்ப்பு அறிவிப்பு எதிர்வரும் ஜூலை 31 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு செல்லும் உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. குறிப்பாக வடமாகாணத்தின் யாழ்ப்பாண பகுதிகளுக்கும் குறிப்பிடத்தக்க உல்லாச பயணிகள் செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: கடந்த மே மாதத்தில் மாத்திரம் 145,745 பேர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. மே மாதம் ஒன்றில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இது 2025 ஆண்டின் மே மாதத்துடன் ஒப்பிடும்போது அது 9.6% அதிகரிப்பாகும். அத்துடன் ஜூன் மாதத்தின் முதல் 10 நாட்களில் 37,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இந்த மாதத்தில் இந்தியாவில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இதன்படி இந்தியாவில் இருந்து 15,217 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, சீனா, பங்களாதேஷ், ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த மே மாதத்தில் 4,150 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வடமாகாணத்திற்கு வருகை தந்துள்ளனர்.
2: வடமாகாணத்துக்கு பெரும்பாலும் இந்தியாவில் இருந்து வரக்கூடிய உல்லாச பயணிகள் தான் இப்போது அதிகமாக இருக்கின்றது. அதைவிட ஐரோப்பா, கனடா, ஸ்வீடன், ரஷ்யா போன்ற நாடுகளில் இருந்துதான் மிக அதிகமான உல்லாச பயணிகள் வருகின்றார்கள். கடந்த வருடம் நாங்கள் எடுப்போமானால் கிட்டத்தட்ட 2,00,000 வரையிலான உள்ளூர் வருகை தந்திருக்கின்றார்கள். வெளிநாடுகள் இருந்து வருகை தந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து 24,500. இந்த 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் முடியும் வரை இந்தியாவில் இருந்து 2,950 பேர் வருகை தந்திருக்கின்றார்கள். மொத்தமாக வெளிநாட்டு உல்லாச பயணிகள் கிட்டத்தட்ட முதல் 4 மாதத்திற்கு கிட்டத்தட்ட 4,150 பேர் வருகை தந்திருக்கின்றார்கள். வடமாகாணத்துக்கு வருபவர்கள் பீச்சை நோக்கி பயணிக்கின்றார்கள். அதை விட இங்க ஸ்பிரிச்சுவல் டூரிசம் மிக அதிகமானவர்கள் வந்து நைனாதீவு, நெடுந்தீவு, கார்நகர் கஷோர்னா பீச், வேலனஸ் ஆர்டி பீச் போன்ற இடங்களுக்கு தான் கூடுதலாக ஆக்கள் வருகை தருகின்றார்கள், பார்ப்பதை விரும்புகின்றார்கள். இந்தியாவில் இருந்து வருகை தரக்கூடிய உல்லாச பயணிகள் வந்து மன்னாரை நோக்கி படையெடுக்கின்றார்கள்.
0: தொடர்ந்து டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதால் நாட்டில் உள்ள சில மருத்துவமனைகள் தங்களது கொள்ளளவை மீறிய அழுத்தத்தை எதிர்கொண்டு வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. டெங்கு நோயினால் இதுவரை 21 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அவர்களில் 5 பேர் பாடசாலை மாணவர்கள்.
3: டெங்கு பரவலின் தற்போதைய நிலைமை என்ன? இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் 40,440 மேற்பட்ட டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 23 ஆகும். அவர்களில் 4 சிறுவர்கள் ஆவர். இவர்களில் பெரும்பாலான நோயாளிகள் கொழும்பு, கம்பஹா, மாத்தறை, காலி, ரத்தினபுரி, கண்டி ஆகிய மாவட்டங்களில் இருந்தே பதிவாகியுள்ளனர். எனவே இந்த காலகட்டம் டெங்கு நோய் பரவக்கூடிய மிக ஆபத்தான காலம் என்பதால் பொதுமக்கள் தங்களது சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். பதிவாகும் டெங்கு நோயாளிகளில் 50% மேல் மாகாணத்தில் இருந்து பதிவாகியுள்ளனர். டெங்கு நோயாளிகள் அதிகரித்துள்ளமையினால் தற்போது பல பிரதான மற்றும் அடிப்படை வைத்தியசாலைகளின் நோயாளி எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அங்குள்ள தேசிய தொற்று நோயியல் நிறுவனம், கொழும்பு தேசிய வைத்தியசாலை, கொழும்பு வடக்கு போதனா வைத்தியசாலை, கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலை மற்றும் கொழும்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஹோமாகம வைத்தியசாலை உள்ளிட்ட பல வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அந்த வைத்தியசாலைகளின் அதிகபட்ச எண்ணிக்கையை எட்டியுள்ளது. இதற்கு மேலதிகமாக கம்பகா, கழுத்துறை, புத்தளம், குருடாகல், கேகாலி, குளிகாப்பிட்டிய, ரத்னபுரி, அம்பிளிப்பிட்டிய, தங்காலி, ஹம்பாந்தோட்டை, மாத்தறை உள்ளிட்ட பல வைத்தியசாலைகளிலும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அவற்றின் அதிகபட்ச எண்ணிக்கையை எட்டியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணகர் கூறியுள்ளார். இதேவேளை ஹொரண ஆதார வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெறும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலைக்கு மத்தியில் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். காய்ச்சல் ஏற்பட்டால் அது டெங்குவாக இருக்கலாம் என சந்தேகித்து உடனடியாக சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு நோய் வேகமாக பரவி வருவதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர் குறிப்பிட்டுள்ளார். எனவே உடனடியாக மருத்துவ சிகிச்சைகளை பெற்று தமக்கு ஏற்பட்டுள்ளது டெங்கு நோய்தானா என்பதை உறுதிப்படுத்தி மருத்துவ ஆலோசனைகளுக்கு அமைய செயல்படுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டெங்கு ஒழிப்பிற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் என்ன? தமது சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு நுழைவுகள் பெருகுவதை கட்டுப்படுத்த முடியும் என சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இதற்காக ஒவ்வொரு குடிமகனும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என சுகாதார பிரிவினர் மேலும் வலியுறுத்துகின்றனர். 15ஆம் தேதி முதல் டெங்கு ஒழிப்பு வாரம் அமல்படுத்தப்பட உள்ளது. பொது இடங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கிய வகையில் இந்த ஒழிப்பு வாரம் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட உள்ளது. முதல் 3 நாட்கள் அதாவது 15, 16, 17 ஆகிய திகதிகளில் பொது இடங்களிலும், 18ஆம் தேதி பாடசாலைகள், பாடல் பாடசாலைகள், கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றுக்காகவும், 19ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்காகவும், சனிக்கிழமையான 19ஆம் தேதி வீடுகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை போலீசாரின் மத்திய சுற்றுடல் பாதுகாப்பு பிரிவு மற்றும் கொழும்பு மாநகர சபை இணைந்து ஏற்பாடு செய்த விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் இன்று கொழும்பு 7 பகுதியை உள்ளடக்கியதாக நடத்தப்பட்டது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் சில வளாகங்களில் நுழைவு பரவுவதற்கான பகுதிகள் கண்டறியப்பட்டன. ஒரு இடத்தை நுழம்பு பெருக்கும் வகையில் வைத்திருந்தால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை என்ன?
4: ஒரு இடத்தை அசுத்தமாக வைத்திருப்பது, நோய் பரவக்கூடிய வகையில் ஒரு இடத்தை வைத்திருப்பது இலங்கையின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாகும். இது சாதாரண குற்றம் அல்ல, ஒரு கடுமையான குற்றவியல் குற்றமாகும். இவ்வாறான குற்றவியல் குற்றம் ஒன்றில் குற்றவாளியாக காணப்படுவது அரசு சேவையில் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு கூட தகுதியற்றதாக மாறிவிடும். கடந்த 3 நாள் சோதனையில் சுமார் 75,400 வீடுகள் பரிசோதிக்கப்பட்ட போதிலும் போலீசாரால் 76 வழக்குகள் மாத்திரமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் 7, 8, 9, 10 ஆகிய திகதிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது ஸ்ரீலங்கா போலீசார் அல்லது சுகாதார ஊழியர்களால் ஏதேனும் ஒரு வளாகத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்து மீண்டும் 18ஆம் தேதிக்கு மேல் நடக்கும் பரிசோதனைகளின் போது அதே நிலைமை நீடித்தால் அவர்கள் பெரும்பாலும் நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்ள நேரிடும். ஏனெனில் அங்கு கடுமையான அலட்சிய போக்கு காணப்படுகின்றது. குறிப்பாக கட்டுமான பணிகளை மேற்கொள்பவர்கள் இந்த நேரத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும். குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையின் 98ஆவது பிரிவின் கீழ் ஏதேனும் ஒரு கட்டுமான தளம் பொதுமக்களின் சுகாதாரத்துக்கு அல்லது ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக நீதவான் கருதினால் அதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. எனவே இந்த கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படும் தளங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கு நாங்கள் அறிவுறுத்தியுள்ளோம். அடுத்ததாக பாடசாலைகள், மத வழிபாட்டு தளங்கள் மீது விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். குறிப்பாக அதன் நிர்வாகத்தினர் மற்றும் பொறுப்பானவர்கள் இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். இவ்வாறான இடங்களை சுத்தப்படுத்துவதையே இந்த 6 நாள் செயற்பாட்டு காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
0: செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,55,000 ரூபாயாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,375 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி. உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி TRT தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். எந்த ஐரோப்பிய நாடும் இந்திய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில்லை. ஆனால் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பல ஆண்டுகளாக ஐரோப்பிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த வியாழக்கிழமை அரசுமுறை பயணமாக அமைச்சர் ஜெய்சங்கர் பின்லாந்து சென்றார். அங்கு லுவானோமா தீவில் உள்ள அந்த நாட்டு அதிபரின் இல்லத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டார். அப்போது உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவுடன் உறவு கொண்டு அந்த நாட்டிடம் இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவது குறித்து ஐரோப்பாவில் நிலவும் விமர்சனம் தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஜெய்சங்கர், பல ஐரோப்பிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை நீண்ட காலமாக விநியோகம் செய்து வருவதை குறிப்பிட்டு பேசினார். அதுகுறித்து அவர் கூறுகையில், ஐரோப்பாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் எந்த செயலிலும் இந்தியா ஈடுபடுவதில்லை. ஆனால் பல ஆண்டுகளாக ஐரோப்பா விற்பனை செய்த ஆயுதங்கள் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்பட்டன. அதை யாரும் மறக்க வேண்டாம். இப்போது அப்படி நடக்கவில்லை. சர்வதேச சந்தையின் நிலவரங்கள், பொருளாதார நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எரிசக்தி கொள்முதலை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. விலை எளிதில் கிடைக்கும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் செலவக்கியாவுக்கு இன்று செல்லுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சீரிய முயற்சிகளால் நாட்டின் பெண்கள் தங்களின் முழுத்திறனை வெளிப்படுத்த உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக மேற்குவங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
6: மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 3 முறை ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை இழந்ததுடன் கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி சொந்த தொகுதியில் தோல்வியடைந்தார். இதனால் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டு திரு ரிதாப்தா பானர்ஜி தலைமையில் 64 எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர். இதனால் செல்வி மம்தா பானர்ஜி பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளார். இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொல்கத்தாவின் எஸ்பிளனேட் பகுதியில் மார்ச் 9 உரையாற்றிய அவர், ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒன்றுபட்டால் அது மற்றவர்களுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று பேசியதாக துஷார் கண்டிதாஸ் என்பவர் கொல்கத்தா மத்திய பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து மதம், இனம், மொழி அல்லது சாதியின் அடிப்படையில் குழுக்களிடையே பகைமை, வெறுப்பு அல்லது நல்லிணக்கமின்மையை வளர்க்கும் செயல்கள் தொடர்பான பாரதிய நியாய சம்ஹிதா பிரிவுகளின் கீழும், குற்றவியல் மிரட்டல் மற்றும் வேண்டுமென்றே அவமதித்தல் தொடர்பான விதிகளின் கீழும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார், செல்வி மம்தா பானர்ஜியின் பேச்சு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறியுள்ளனர். ஆனால் செல்வி மம்தா பானர்ஜியை குறிவைத்து அரசியல் ரீதியாக புனையப்பட்ட வழக்கு என்று திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே மக்களவை எம்பிக்கள் 19 பேர் தங்களை தனி அணியாக அங்கீகரிக்குமாறு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் கடிதம் அளித்துள்ளனர். ஆனால் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஒரே கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் இரு அணிகளாக செயல்பட முடியாது என்று மக்களவை முன்னாள் செயலர் திரு ஆச்சாரி தெரிவித்துள்ளார். 1/3 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற சரத்து 2003 அரசியல் சாசன திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் தன் மீதும் காங்கிரஸ் மீதும் முன்வைக்கும் விமர்சனங்களை ஈர்க்கப்படும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் பதவிக்காலம் அக்டோபர் மாதத்துடன் முடிவுக்கு வருகிறது. அவருக்கு பதிலாக தமிழகத்தைச் சேர்ந்த ப. சிதம்பரம் புதிய தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. கர்நாடக மாநில முன்னாள் அமைச்சர் சித்தராமையாவும் தலைவர் பதவிக்கான ரேசில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக காங்கிரசிலும் அதிரடி மாற்றத்தை கொண்டுவர கட்சி தலைமை முடிவு செய்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியானது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தொகையை மாற்ற மேலிடம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவருக்கு மாற்றாக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூரை தலைவராக கொண்டுவர பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் விஜய் வசந்த், விஷ்ணு பிரசாந்த், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் உள்ளிட்டோரும் தலைவர் பதவிக்கு காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டசபை உறுப்பினரும் 2 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வைத்து வந்தவருமான விஜயதரணி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்.
7: முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பாஜகவில் இருந்து விலகி தற்போது தாவிகவில் இணைந்துள்ளார். பாஜகவில் எந்த பொறுப்புகளும் வழங்கப்படாததாலும் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியுற்றதாலும் இந்த முடிவை அவர் கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் கடந்த 2011, 2016 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளில் காங்கிரஸ் சார்பில் எம்எல்ஏவாக இருந்தவர் விஜயதரணி. தொடர்ந்து ஒரே தொகுதியில் செல்வாக்குடன் இருந்த இவர் தனக்கு காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் அப்போது காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக இருந்த செல்வ பெருந்தகையை தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமித்தார் மல்லிகார்ஜுன கார்கே. அதே நேரம் செல்வ பெருந்தகை வகித்து வந்த சட்டமன்ற குழு தலைவர் பதவியாவது தனக்கு கிடைக்கும் என நினைத்த விஜயதரணிக்கு ஏமாற்றமே விஞ்சியது. இந்நிலையில் தான் இனிமேல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் தமக்கான மரியாதை கிடைக்காது என்று நினைத்து பாஜக தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து கடந்த 2024 தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். பாஜகவில் இணைந்தவுடனே தனக்கு பெரிய பொறுப்பு கிடைக்கும், அதே போல் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் என நினைத்தார் விஜயதரணி. ஆனால் கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணனே போட்டியிட்டார். இப்படி தொடர்ந்து பாஜகவிலும் தனக்கான அங்கீகாரம் சரியாக கிடைக்காததால் கடும் அதிருப்தியில் இருந்தார் விஜயதரணி. இந்நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வாய்ப்பு விஜயதரணிக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் அதில் தோல்வியை சந்தித்தார். விளவங்கோடு விஜயதரணியின் கோட்டை என எண்ணிக்கொண்டிருந்த அவருக்கு விளவங்கோடு காங்கிரசின் கோட்டை என்பதை உணர்த்தியது இந்த சட்டமன்ற தேர்தல். இதனையடுத்து இனி பாஜகவிலும் நமக்கு மதிப்பு இருக்காது என எண்ணி ஆளும் கட்சியும் ட்ரெண்டிங் கட்சியுமான தாவிகவில் இணைய முடிவெடுத்துள்ளார் விஜயதரணி. இதனையடுத்து இன்று காலை விஜயதரணி தனது ஆதரவாளர்களுடன் பனையூர் தாவேக அலுவலகம் நோக்கி படையெடுத்துள்ளார். காங்கிரஸ் டு பாஜக ரூட் செல்ஃப் எடுக்காத நிலையில் தற்போது தாவிக பக்கம் வண்டியை திருப்பியுள்ளார் விஜயதரணி என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மேலும் தாவிகவில் இணையும் முடிவை விஜயதரணி கடந்த 2024 எடுத்திருந்தால் இந்நேரம் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைத்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கின்றனர். எனினும் விஜயதரணியின் இந்த மூவ் அவருக்கு கை கொடுக்குமா இல்லை காலை வாருமா என்பதை பொறுத்திருந்து காணலாம்.
0: மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த வழக்கை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்திருக்கிறது. ஆய்வு என்ற பெயரில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தங்களது வட்டார பணிகளில் தலையிட்டு அதிகாரிகளை மிரட்டுவதாக மேட்டுப்பாளைய நகராட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
8: மேட்டுப்பாளையம் நகராட்சியில் 33 வார்டுகளில் அதிமுகவைச் சேர்ந்த 9 பேர் கவுன்சிலர்களாக உள்ளனர். இந்நிலையில் நகராட்சி அலுவலகத்திற்கு நேற்று வந்த 19வது வார்டு கவுன்சிலர் திரு முகமது மீரான், 24வது வார்டு திரு மருதாச்சலம், 30வது வார்டு திரு குருபிரசாத் ஆகியோர் ஆணையர் அறை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த திமுகவைச் சேர்ந்த நகர்மன்ற தலைவர் திருமதி மெஹரீபா பர்வீன் தர்ணாவில் ஈடுபட்டவர்களிடம் பிரச்சினை குறித்து கேட்டறிந்தார். அவரிடம் பேசிய அதிமுக கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகளுக்கு வரும் தாவேக்காவைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகளாக எங்களிடம் ஏதும் தெரிவிக்காமல் அங்கிருந்தபடியே அதிகாரிகளை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உத்தரவுகளை போட்டு அதனை ரீல்ஸ்காகவும் எடுத்து வெளியிடுகிறார்கள் என்று புகார் தெரிவித்தனர்.
9: கட்சி நிர்வாகி ஏன் சொல்லி போட்டு வந்து ஆய்வு பண்றதுக்கு எந்த சட்டத்தில் இறங்குங்க இப்போ
8: பின்னர் நகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளின் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மேட்டுப்பாளையம் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் மற்றும் நகராட்சி நிர்வாக உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர். இதனையடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.
0: தொடர்ந்து சென்னை ஆலந்தூரில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகியால் பெண்ணொருவர் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கியது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் சரத்குமார் பதிலளிக்காமல் சென்றது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது.
6: சென்னையில் அண்ணா நிர்வாக பயிற்சி மையத்தில் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு சரத்குமார் தான் பேச வந்ததை மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பினார். அவரை பின்தொடர்ந்து சென்ற செய்தியாளர்கள் ஆலந்தூர் தாவேக்கா நிர்வாகி வேம்புலி பெண்ணிடம் பாலியல் அத்துமீறல் செய்தது குறித்தும் சேலம் தாவேக்கா நிர்வாகியால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டது குறித்த கேள்வி எழுப்பினர். பதிலளிக்காமல் தகர்த்துவிட்டு சென்ற அமைச்சரை செய்தியாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பியபடியே பின்தொடர்ந்தனர். முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள்தான் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்றால் நீங்களும் பேச மறுக்கிறீர்களே என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதை அடுத்து திரு சரத்குமார் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிலளித்தார்.
9: தலைவர் அவர்கள் கவர்மெண்ட்ல நிர்வாகிகள் யாரு தவறு பண்ணாலும் அவர்களை பதவியிலிருந்தும் நீக்கப்படுவார்கள். அவர்கள் மேல கட்டாயம் வந்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது கட்டாயம் எடுக்கப்படும்.
6: பாலியல் குற்றங்களுக்கு திமுக மீது பழி போடும் முதலமைச்சர் திரு விஜய் தன் சொந்த கட்சி நிர்வாகிகள் செய்யும் குற்றங்கள் பற்றி பேச மறுப்பது ஏன் என்ற கேள்விக்கு அவர் பதில் ஏதும் சொல்லாமல் கிளம்பி சென்றார்.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடந்து வரும் பாலியல் வன்கொடுமையினை கண்டித்து ஈரோடு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பினர் பேரணி நடத்தியுள்ளார்கள்.
8: தமிழ்நாட்டில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது அதிகரித்து வருகிறது. இதனை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நடத்திய பேரணி ஈரோடு திருவிக்கா பூங்காவில் தொடங்கி ஆர்கேவி சாலை வழியாக சென்று மரப்பாலத்தில் நிறைவடைந்தது. குற்றச் செயல்களை தடுக்க தண்டனையை கடுமையாக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் குற்றவாளிகளுக்கு பயமில்லை போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை பேரணியில் சென்றவர்கள் ஏந்தி சென்றனர். பெண்கள் குழந்தைகள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த பேரணியில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
10: பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருப்பதற்கு போதுமான சட்டங்கள் இல்லாததே இதற்கு காரணம். மரண தண்டனை என்ற சட்டத்தை இயற்ற வேண்டும், அதுவும் உடனுக்குடனே நீதிமன்றங்கள் மூலமாக தீர்க்கப்பட்டு அந்த தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும்.
8: அப்பாவி சிறுமிகளின் அழுகுரல்கள் அரசின் காதுகளுக்கு கேட்கவில்லையா என கேள்வி எழுப்பிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
0: தொடர்ந்து ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நீதித்துறை அதிகாரியை ஏமாற்றி 52 லட்சத்துக்கு மேல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு டெல்லி நீதிமன்றம் பிணை வழங்க மறுத்துள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நடப்பு கல்வியாண்டில் செயல்படுத்தப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் ரோஜி எம் ஜோன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடக்கப்பட்டது நேர்கள் அறிந்ததே. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு 2வது விமான நிலையம் அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று தொழில்துறையினர் வலியுறுத்தியுள்ளார்கள்.
8: சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள விமான நிலையம் மேலும் விரிவாக்கம் செய்ய முடியாத நிலையில் உள்ளதால் பரந்தூரில் 2வது விமான நிலையத்தை சர்வதேச தரத்தில் அமைக்க முந்தைய திமுக அரசு திட்டமிட்டது. அதற்கு தேவைப்படும் 5600 ஏக்கரில் 1700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் திரு விஜய் தலைமையில் அமைந்துள்ள தாவேக்கா அரசு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை செயல்படுத்துமா அல்லது கைவிடுமா என்ற குழப்பம் நிலவி வருகிறது. இதனிடையே சென்னையில் சூப்பர் சென்னை அமைப்பு சார்பில் சென்னைக்கு ஏன் இப்போது 2வது விமான நிலையம் தேவை என்ற தலைப்பில் தொழில்துறையினர் மற்றும் முன்னாள் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட கருத்தரங்கு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏர் ஏசியா நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரி திரு விஜய் கோபாலன் சென்னையின் எதிர்கால கனவுகளுக்கும் வளர்ச்சிக்கும் தற்போதுள்ள சென்னை விமான நிலையம் மட்டும் போதுமானதாக இல்லை, எனவே 2வது விமான நிலையம் என்பது சென்னைக்கு மறுக்க முடியாத ஒரு தேவை என்று கூறினார்.
11: ரெண்டாவது ஏர்போர்ட் கண்டிப்பா தேவை, அது எங்க வேணா இருக்கலாம், சென்னையை சுத்தி எங்க வேணா இருக்கலாம், இங்கதான் அங்கதான் இல்ல, பட் ரெண்டாவது ஏர்போர்ட்ங்கிறது நம்ம சீக்கிரமா ஆரம்பிக்கணும். ஒரு ஏர்போர்ட் கட்ட இப்படியும் ஒரு 5-7 வருஷம் ஆகும், அது நம்ம இப்பவே கொஞ்சம் லேட்டு. ஸோ இது சீக்கிரமா எடுத்து பண்ணா நம்ம நகரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்குங்கிறது எங்களோட கருத்து.
8: பல ஆண்டுகளாக போராடி பெற்ற பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நாம் கைவிடக் கூடாது என கிண்டி தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இத்திட்டத்திற்கு எதிர்ப்புகளும் சில சவால்களும் உள்ளதால் அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசி ஒரு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்றும் அச்சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது.
12: கவர்மெண்ட் எல்லாரையும் எல்லா ஸ்டேக்ஹோல்டர்ஸும் கூப்பிட்டு வச்சு பேசி எடுத்து சீக்கிரம் ரெடி பண்ணாலும் பரந்தூர் தான் வேணும்னு சொல்லலை. பரந்தூர் இத்தனை வருஷம் நம்ம அதில் கஷ்டப்பட்டு ஒரு 2-3 வருஷம் ஆகி போச்சு, அந்த டைம் லூஸ் அவுட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ் பண்ணணும்னா, அதை இன்னும் சீக்கிரமா பண்ணணும்னா நம்மளுக்கு ஏர்போர்ட் கண்டிப்பா வேணும்.
8: விமான நிலையத்திற்கு செல்லும் GST சாலையில் காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை என்றும், உற்பத்தி துறையில் முன்னிலையில் உள்ள ஒரு மாநிலத்தில் வர்த்தகத்தை பெருக்குவதற்கு 24 மணி நேரமும் தடையின்றி சரக்கு வாகனங்கள் சென்று வரக்கூடிய புதிய விமான நிலையம் அமைவது மிகவும் அவசியம் என்றும் மெட்ராஸ் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையின் நிர்வாக குழு உறுப்பினர் திரு கிருஷ்ணன் தெரிவித்தார்.
13: இடையூறை 24 மணி நேரம் சரக்கு போக்குவரத்துக்கு தடையில்லாத போக்குவரத்து இருந்தால்தான் வர்த்தகத்திற்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கும். மாநிலம் உற்பத்தியில் மிகவும் முன்னிலையில் இருக்கும் மாநிலம், எந்த விதத்திலும் இந்த உற்பத்திக்கு எந்தவித தடையும் இருக்கக்கூடாது என்பதே எங்கள் விருப்பம். அதன் பொருட்டுதான் இந்த புதிய விமான நிலையத்தை அதிவிரைவாக செயல்படுத்துவதற்கு அத்தனை நடவடிக்கையும் எடுக்க வேண்டும்.
8: சரக்கு போக்குவரத்து மற்றும் அதிக பயணிகளை கையாளும் ஏர்பஸ் A380 போன்ற மிகப்பெரிய விமானங்கள் வந்து செல்ல தற்போதைய விமான நிலையத்தில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்று தொழில்துறையினர் தெரிவித்தனர். மேலும் புதிய விமான நிலையம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வர குறைந்தபட்சம் 5-6 ஆண்டுகள் ஆகும் என்பதால் இத்திட்டத்தை இனியும் தாமதப்படுத்தக் கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
0: கேரளத்தில் சிகெல்லா பாக்டீரியா தொற்று வேகமாக பரவுகிறது. வயநாடு மாவட்டத்தில் புதிதாக 7 சிறார்களுக்கு இந்த தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து வயநாடு மாவட்ட மருத்துவ அதிகாரி ரேகா கூறுகையில், புதிதாக 7 பேருக்கு சிகெல்லா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட சிறார்களின் எண்ணிக்கை 16 அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புற்றுநோயாளிகளுக்கான கீமோதெரபி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் அதற்கு மாற்று சிகிச்சைகளை ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
6: தமிழ்நாட்டில் சீமை கருவேல மரங்களை அகற்றக் கோரி மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் திரு சதீஷ்குமார், திரு பரத சக்கரவர்த்தி ஆகியோர் முன்பு சில மாதங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தபோது, தமிழகம் முழுவதும் சீமை கருவேல மரங்களை 6 மாதத்தில் அகற்ற வேண்டும் என்றும், இத்திட்டத்திற்கு செழுமை கருவூலம் என பெயரிடப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு அதே அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது, மாவட்ட அளவிலான அதிகாரிகள் பெரும்பாலான மாவட்டங்களில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே நியமிக்க வேண்டியுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஏ செல்வம் தலைமையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும், தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருவதால் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நமது நாட்டு மரங்கள், அந்நிய மரங்கள், அதன் குணங்கள் பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட அவர்கள், பள்ளி வளாகத்தில் உள்ள மரங்கள் என்ன வகையை சேர்ந்தது என்பதை மாணவர்களுக்கு விளக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.
0: தொடர்ந்து, ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் பத்துக்குள்ளாகி ஓராண்டாகிவிட்டது. ஓராண்டு நிறைவை அனுசரிக்கும் வகையில் இறந்தோரின் குடும்ப உறுப்பினர்கள் சம்பவ இடத்தில் ஒன்று கூடினார்கள். விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலே அருகிலுள்ள மருத்துவக் கல்லூரியில் விழுந்து நொறுங்கியது. 260 பேர் இறந்தார்கள். அவர்களில் 241 பேர் விமானப் பயணிகள், 19 பேர் தரையில் இருந்தவர்கள். வரும் நாட்களில் இந்திய அதிகாரிகள் இடைக்கால அறிக்கையை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பைகள், துணிமணிகள், உருகிய காலணி ஆகியவற்றின் பகுதிகள் எரிந்து பாதியளவு புதைந்துவிட்டன. விபத்து ஏன் நடந்தது என்பதற்கு விளக்கம் அளிக்கும் இறுதி அறிக்கை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போதைக்கு இடைக்கால அறிக்கை மட்டும் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. அனைத்துலக சட்டத்தின்படி விபத்து நடந்த அடுத்த மாதம் ஆரம்பகட்ட அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் விமான இயந்திரத்துக்கான எரிபொருள் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. விமானிகளின் உரையாடலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அறிக்கை கடும் கண்டனத்தை எதிர்நோக்கியது. அதில் எரிபொருள் விசைகள் ஏன் முடக்கல்லையில் வைக்கப்பட்டன, அது இயந்திர கோளாறா, விமானியின் தவறா என்பன பற்றி எந்த தகவலும் அதில் குறிப்பிடப்படவில்லை.
14: ஒரு துயர சம்பவம் காலஓட்டத்தில் அப்படியே உறைந்துவிட்டது. லண்டனுக்கு சென்று கொண்டிருந்தவர்கள் வெறும் 32 வினாடிகளில் உலகை விட்டே சென்று விட்டார்கள். அதில் அதிசயமாக உயிர் பிழைத்த ஒரே ஒருவர். சுற்றிலும் பதற்றமான சூழல். போயிங் 787 விமானம் மருத்துவ மாணவர்களுக்கான தங்குமிடத்தில் மோதியது. அங்கே சீதா தனது மகனை தீவிரமாக தேடுகிறார். இதில் 12 வயது ஆகாஷ் கொல்லப்பட்டார். அவரது தாய் படுகாயமடைந்தார். ஆகாஷின் மரணம் 20 நாட்களுக்கு அவரது தாயிடம் இருந்து மறைக்கப்பட்டது.
15: சிவில் ஹாஸ்பிட்டல்
16: அவர்கள் என்னை பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். என் மகன் ஆகாஷ் எங்கே என்று நான் அழுது கொண்டிருந்தேன். உங்கள் மகன் நலமாக இருக்கிறார் என்று அனைவரும் கூறினார்கள்.
14: அவருடைய வீடுதான் இப்போது அவருடைய உலகமாக இருக்கிறது. வலி மிகுந்த வாழ்க்கையில் வாராந்திர மருத்துவ பரிசோதனைகளை தவிர வேறு எதற்கும் அவர் வெளியே செல்வதில்லை. விபத்து நடந்த இடத்திற்கும் அவர் திரும்பவில்லை. அந்த இடம் அன்றைய கொடூரங்களை நினைவூட்டுகிறது. விமானத்தின் வால்பகுதி ஏற்படுத்திய பள்ளத்தை நீங்கள் இன்னும் பார்க்க முடியும். இடிபாடுகள் உண்மையில் 5 கால்பந்து மைதானத்திற்கு சமமாக பரவி கிடந்தது. இவை அனைத்திற்கும் ஒரு நிலையான நினைவூட்டலாக விமானங்கள் இன்னும் கடந்து செல்லும் சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். நாங்கள் பேசிய மக்களுக்கு அந்த நினைவுகள் இன்னும் அழிக்க முடியாதவையாக உள்ளன. அகமதாபாத்தில் குஞ்சன் தன் மனைவியுடன் இந்த வீட்டில் முன்பு வசித்து வந்தார். பிரிட்டனின் தேசிய சுகாதார சேவை பணியாளரான ஜமீனா அந்த துரதிருஷ்டவசமான நாளில் அங்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் 2 மாத கர்ப்பிணி.
17: எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருந்த போது திடீரென இது நிகழ்ந்தது. எல்லாமே முற்றிலுமாக அழிந்து விட்டது.
14: இறுதி அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை என்பது குறித்து எப்படி உணர்கிறீர்கள்?
18: My wife, my life, my everything.
17: என் மனைவி, வாழ்க்கை அனைத்தும் இல்லாமல் போய்விட்டது. எனவே யார் பொறுப்பு என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும்.
14: குஞ்சன் அந்த இடத்தில் அவரது மனைவியின் உடைமைகளில் சிலவற்றை கண்டறிந்தார். அவர் எப்படி இறந்தார் என்பதை ஒன்றாக இணைக்க முயற்சிக்கிறார். கடந்த ஆண்டு வெளியான ஓர் ஆரம்ப அறிக்கை அவருக்கு எந்த முடிவையும் வழங்கவில்லை. டசன் கணக்கான குடும்பங்கள் பிரார்த்தனை செய்ய இன்று அந்த இடத்திற்கு செல்வார்கள். அந்த நாளில் நடந்த கொடூரத்தில் பலியானவர்களுக்கு அவர்களை நேசித்தவர்கள் நீதி கூறுகிறார்கள்.
0: ஹோர்முஸ் நீரிணை அருகில் இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரானிய படைகள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் குற்றம் சாட்டுகிறார். ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் இந்திய எண்ணெய் கப்பல்கள் மீது கடந்த வியாழக்கிழமை அமெரிக்க படைகள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலை அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்தான் நடத்தியது என்பதை இந்திய மத்திய வெளியுறவு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணை அருகில் அமெரிக்க முற்றுகையை முறியடித்து இந்திய கப்பல்கள் ஈரானிலிருந்து எண்ணெய் கொண்டு செல்ல முயன்றதாக குற்றம் சாட்டிய அமெரிக்க கடற்படையினர் இந்த தாக்குதல் நடத்தியதை அங்கீகரித்துள்ளார்கள். இந்த நிலையில் இந்திய கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் தற்போது பதிவிட்டுள்ளது பல்வேறு தரப்பினருக்கு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இதுபற்றி நேற்று அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் எங்களுடன் எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட நிபந்தனைகளுக்கும் ஈரான் தரப்பிலிருந்து ஊடகங்களுக்கு கசியவிடப்பட்ட போலி செய்திகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மேலும் ஹோர்முஸ் நீரிணையை விட்டு வெளியே இந்திய கப்பல்கள் மீது நேற்றிரவு அவர்கள் ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவர்கள் தங்களின் போக்கை உடனடியாக மாற்றிக்கொள்வது நல்லது என்று அவர் குறிப்பிடுகிறார். ஜம்மு காஷ்மீரில் இணைய வழியில் போதை மாத்திரைகள் விற்று வந்த கும்பலில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 2000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் தொடங்க உள்ள அமர்நாத் யாத்திரைக்கு பல அடுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும்படி மத்திய ஆயுத காவல்படை, காவல்துறை மற்றும் பிற பாதுகாப்பு முகமை அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் போரூரில் டாஸ்மாக் மதுக்கடையில் காலிப்போத்தலுக்கு 10 ரூபாய் கேட்டு போதை ஆசாமி தாக்கியதில் கடை ஊழியரின் மண்டை உடைந்து போனது.
6: தமிழகத்தில் உள்ள அரசு மதுபான கடைகளில் காலை மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து போலூரில் உள்ள மதுபான கடைக்கு சென்ற போதை ஆசாமி ஒருவர் வேறு கடையில் வாங்கிய காலி பாட்டிலை கொடுத்து 10 ரூபாய் கேட்டுள்ளார். இது தங்களது கடையில் வாங்கிய பாட்டில் இல்லை என விற்பனையாளர் திரு ஏழுமலை தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த போதையில் இருந்த நபர் கையில் இருந்த காலி பாட்டிலால் விற்பனையாளரின் மண்டையை உடைத்துள்ளார். கடைக்குள் நுழைந்து முழு மது பாட்டிலையும் எடுத்து அவரது மண்டையில் மீண்டும் உடைத்துள்ளார். இதில் படுகாயமடைந்த விற்பனையாளர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் போலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
15: அதனால வந்து பாட்டில் தாக்கிட்டாரு. எங்கிட்ட வாங்குற பாட்டலுக்கு மட்டும் தான் 10 ரூபாய் கொடுக்க முடியும்.

0: பசிபிக் பெருங்கடலில் எல் நினோ காலநிலை மாற்றம் தீவிரமடைந்து வருவது இந்தியாவின் பருவமழை பொழிவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிக வெப்பமடையும் போது ஏற்படும் ஒரு உலகளாவிய காலநிலை மாற்றம் எல் நினோ என அழைக்கப்படுகிறது. பொதுவாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசும் காற்று பலவீனமடைவதால் கடலின் வெப்பமான நீர் மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதியை நோக்கி பரவத் தொடங்குகிறது. இந்த மாற்றத்தால் உலகெங்கும் காற்றின் திசையும் வளிமண்டல அழுத்தமும் மாறி சில நாடுகளில் கடுமையான வறட்சியும் சில நாடுகளில் கோர வெள்ளத்தையும் உருவாக்குகிறது. கடந்த 2025 ஆண்டின் நடுப்பகுதியில் சாதாரணமாக இருந்த பசிபிக் கடல் சூழல் பின்னர் லா நினா எனப்படும் குளிர்ச்சியான நிலைக்கு மாறி தற்போது மீண்டும் அதிக வெப்பமடைந்து எல் நினோ நிலையை எட்டியுள்ளது. மே மாத கணக்கெடுப்பின்படி பசிபிக் பெருங்கடல் மட்டுமன்றி இந்தியாவின் அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா உள்ளிட்ட இந்திய பெருங்கடல் பகுதிகளும் வழக்கத்தை விட அதிக வெப்பத்துடன் காணப்படுகின்றன. மான்சூன் மிஷன் அமைப்பு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் இந்த எல் நினோ சூழல் மிதமானது முதல் கடுமையான நிலைக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே எல் நினோ எனப்படும் காலநிலை மாற்றம் பசிபிக் பெருங்கடலில் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு நில நடுக்கோட்டு பகுதியில் எல் நினோ காலநிலை சூழல் தற்போது தீவிரமடைந்து வருவதாகவும் இது நடப்பு தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் புவி அமைப்பு அறிவியல் மையமும் எச்சரித்துள்ளன. பொதுவாக எல் நினோ வலுவடையும் காலங்களில் இந்தியாவில் பருவமழை பொய்த்து வறட்சி ஏற்படுவது வழக்கம் என்பதால் விவசாயிகளிடையே இது கவலையை ஏற்படுத்தியுள்ளது.
0: இனி இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் என்று, ஒரு சவரன் 110,880 ரூபாவாகவும் கிராமுக்கு 60 ரூபாய் என்று 13,860 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை 5 ரூபாய் என்று, ஒரு கிராம் 270 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
2: தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் யூன் சுக்யோலுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவின் பகைமையான எதிர்வினையை தூண்டி அதனை காரணம் காட்டி ராணுவ ஆட்சி சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அவர் ட்ரோன்களை அங்கு அனுப்ப உத்தரவிட்டதாக நீதிமன்றம் விசாரணையில் கேட்டறிந்தது. இந்த நடவடிக்கையால் பதற்றம் அதிகரித்து முக்கியமான தகவல்கள் வெளியானதாக வழக்கறிஞர்கள் கூறினர். கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக கூறி பிப்ரவரி மாதத்தில் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அல்பேனியாவில் அமையவுள்ள டொனால்டு டிரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னரின் ஆதரவுடன் கட்ட திட்டமிடப்பட்டுள்ள ஆடம்பர விடுதிக்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. அந்நாட்டின் அட்ரியாடிக் கடற்கரை பகுதியில் உள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இத்திட்டத்தை அமல்படுத்துவதை எதிர்த்து வியாழக்கிழமையன்று தலைநகர் பிரானாவில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர். பிரதமர் எடி ராமா பதவி விலக வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஆனால் இத்திட்டத்திற்கு இன்னும் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என்று பிரதமர் கூறியுள்ளார். தாய்லாந்து அரசரின் மூத்த மகளான இளவரசி பஜ்ரவித்யாபா பகிடோல் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக கோமாவில் இருந்த நிலையில் தனது 47 வயதில் உயிரிழந்துள்ளார். இளவரசி பா என்று பரவலாக அறியப்பட்ட இவர் பொதுவாழ்வு மற்றும் ராஜ்ய ரீதியிலான பணிகளில் ஆற்றிய முக்கிய பணிகளுக்காக நினைவு கூறப்படுகிறார். அவரது மறைவை ஒட்டி நாடு முழுவதும் அரசு தேசிய துக்க நாட்களை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
0: தென் லெபனானில் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்கள் உறவினர்களை தற்காலிக இடுகாடுகளில் அடக்கம் செய்து வருகின்றன. இஸ்டில் லெபனான்

0: மழையால் பலரின் கிராமங்கள் பெரிய அளவில் சேதமடைந்துள்ளன. அதனால் பலரும் குரைட் சைதாவில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக இடுகாட்டில் தங்கள் உறவினர்களை அடக்கம் செய்கிறார்கள். சுமார் 120 பேர் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அங்கு பணியாற்றும் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். மார்ச் மாதத்தில் மோதல் தீவிரமடைந்ததிலிருந்து சுமார் 3700 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார்கள். லெபனானின் பிற பகுதிகளிலும் தற்காலிக இடுகாடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. நிலைமை சரியான பின்னர் தங்கள் அன்புக்குரியவர்களின் உடல்களை மீண்டும் தங்கள் கிராமங்களுக்கே எடுத்து செல்ல குடும்பங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளன. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டு கிணங்கிவிட்டதாக இருதரப்பும் தெரிவிக்கின்றன. அமைதிக்கான இணக்க குறிப்பு நாளை கையெழுத்தாகும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. ஜெனிவாவில் அது இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதன்முறையாக அமெரிக்காவும் ஈரானும் உடன்பாடு நெருங்கிவிட்டதாக கூறுகின்றன. சில அடிப்படை கருத்து வேறுபாடுகள் இன்னமும் நீடிப்பதாக தெரிய வருகிறது. போர் முடிவதாக இருந்தால் லெபனானையும் இஸ்ரேல் தாக்கக்கூடாது என்று ஈரான் நிபந்தனை விதிக்கிறது. சொற்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர். முடிவானாலும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், ஈரான் நாடாளுமன்ற நாயகர் முகமது பாகூர் கலிபா இருவரும் கையெழுத்து போடுவார்கள் என்று தெரிகிறது. இதே நேரம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணாகவே தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்.
1: ஈரானுடனான மோதல் விவகாரத்தில் நாங்கள் ஒரு சிறந்த உடன்பாட்டை எட்டியுள்ளோம். தற்போது அதற்கான ஆவணங்களை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற உள்ளன. அடுத்த சில நாட்களில் இப்பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கிறோம். மேலும் ஐரோப்பாவில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். இது ஒரு மிகச்சிறந்த விஷயமாகும். பங்குச்சந்தையில் 1000 புள்ளிகள் உயர்ந்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தை அனைவரும் விரும்புகிறார்கள் என்பதையே இது காட்டுகிறது. சந்தையில் சரிவு ஏற்பட்டால் இந்த ஒப்பந்தத்தில் விருப்பமில்லை என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் சந்தை ஏற்றம் கண்டுள்ளது. அதே வேளையில் கச்சா எண்ணெய் விலையும் குறைந்துள்ளது. இனிவரும் நாட்களில் எண்ணெய் விலையும் மேலும் குறைய தொடங்கும்.
0: தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் தொடர்பாக தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று இஸ்ரேல் தெரிவிக்கிறது.
2: The unofficial Israeli position is that
3: ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதே இஸ்ரேலின் அதிகாரப்பூர்வமற்ற நிலைப்பாடு. தாக்குதல்களை தொடர இஸ்ரேல் விரும்பியிருந்தாலும் அதை தவிர்க்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியதால் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவரது திட்டங்களுக்கு இணங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் அது இறுதி அமைதி ஒப்பந்தமாக இல்லாமல் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாகவே இருக்கும். அதில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம், லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவது அல்லது ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களுக்கான இழப்பீடு போன்ற அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பில்லை. ஆனால் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதும் அந்த இரு நாடுகள் விரும்பும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதும் அதில் நிச்சயம் இடம்பெறக்கூடும் என்றே
2: கருதுகிறேன்.
0: தொடர்ந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் 80th பிறந்த நாளை முன்னிட்டு வெள்ள மாளிகையில் சிறப்பு கலப்பு தற்காப்பு கலைப்போட்டி, அதற்காக குளோ என்ற சண்டை அரங்கம் வெள்ள மாளிகையின் தோட்டத்தில் 60 மில்லியன் டாலர் செலவில் கட்டப்பட்டுள்ளது. கூண்டுபோல் அமைக்கப்பட்டுள்ள அரங்கத்தில் 14 உல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் வீரர்கள் ஒருவருடன் ஒருவர் மோதுவார்கள். அமெரிக்காவின் 250th சுதந்திர தினத்தை கொண்டாட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக வெள்ள மாளிகை முன்னர் கூறியிருந்தது. அந்த திட்டத்தை பலர் சாடியிருக்கிறார்கள். வாழ்க்கை செலவினம் அதிகரிக்கும் வேளையில் இவ்வளவு பணம் செலவிட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத செயல் என்று அவர்கள் குறை கூறினார்கள். அதிபர் ட்ரம்புக்கு எம்எம்ஏ அமைப்புகளின் தலைவர்களுடன் பல வருடங்களாக நெருக்கமான உறவு இருந்திருக்கிறது. போட்டி குறித்து அவர் மிகவும் ஆர்வமாக அமெரிக்க ஊடகங்களுக்கு செவிகளை அளித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் ஏற்பாட்டை தற்காத்து பேசியிருக்கிறார். கலப்பு தற்காப்பு கலையை உலகெங்கும் பரப்ப இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று அவர் பகிர்ந்துள்ளார். உக்ரைன் நட்பு நாடுகளிடம் $20 பில்லியன் ராணுவ உதவியை கோர இருக்கிறது. நட்பு நாடுகளில் சில $2 பில்லியன் முதல் $6 பில்லியன் வரை உதவியாகவோ கடனாகவோ வழங்க வேண்டும் என்று அது கேட்டுக்கொள்ளும். உக்ரைனின் தற்காப்பு துறை வட்டாரம் ஒன்று அதனை தெரிவித்திருக்கிறது. போரில் ரஷ்யாவுக்கு எதிரான வேகத்தை தக்க வைத்துக் கொள்ள உக்ரைன் விரும்புகிறது. போர்க்களத்தில் ரஷ்யாவின் முன்னேற்றம் மெதுவடை உக்ரைனின் வானூர்தி தாக்குதல்கள் அதன் விநியோக தளவாட எரிசக்தி துறைகளை பதம் பார்த்துள்ளன. ரஷ்ய படைகள் போர்க்களத்தில் ஒவ்வொரு நாளும் முன்னேறி வருவதாக அந்த நாட்டு அதிபர் கடந்த வாரம் கூறியிருந்தார். ரஷ்ய பொருளாதாரத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். ஆனாலும் உக்ரைனின் தாக்குதல்கள் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதை அவர் ஒப்புக்கொண்டார். வெனிசுலாவின் மிக மோசமான குற்றவியல் மற்றும் பயங்கரவாத குழுவான டிரண்டி அராகுவா அமைப்பின் சிரேஷ்ட தலைவர் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் ட்ரூத் சோசியல் சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப், எனது நேரடி உத்தரவின் பேரில் அமெரிக்காவின் யுஎஸ் சவுதர்ன் கொமாண்ட் படைகள் நடத்திய மிக வேகமான மற்றும் கடுமையான தாக்குதலில் டிரண்டி அராகுவா குழுவின் தலைவர் ஹெக்டர் ரஸ்தன்போர்ட் குரேரா புளோரஸ் என்ற நினோ குரோரா கொல்லப்பட்டார் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதல் நடவடிக்கை வெனிசுலாவில் உள்ள தமது நட்பு நாடுகளின் பாதுகாப்பு படைகளுடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் விளைவாக ரெந்தி அராகுவா பயங்கரவாதிகளுக்கு வெனிசுலாவிலோ அல்லது வேறு எங்குமே இனி பாதுகாப்பான போலிடம் கிடையாது. எனது தலைமையின் கீழ் இந்த கொடூரமான கொலைக்காரர்களையும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களையும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தேடி கண்டுபிடித்து அவர்கள் சேர வேண்டிய நரகத்தின் ஆழத்துக்கு அனுப்புவோம் என்ற கடுமையான எச்சரிக்கையை ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். உலகெங்கும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவை செயல்படவில்லை என்ற புகார் அளிக்கப்பட்டிருந்தது. சமூக ஊடக பக்கங்களை கண்காணிக்கும் தளங்களும் போட்டி சமூக ஊடக தளங்களும் அது பற்றிய விவரத்தை நேற்றிரவு அது குறித்து வெளியிட்டிருந்தது. பேஸ்புக் வேலை செய்யவில்லை என்றும் 62,000 அதிகமான புகார்கள் வந்ததாகவும், இன்ஸ்டாகிராம் வேலை செய்யவில்லை என்று தவித்து 8,000 அதிகமான புகார்கள் வந்ததாக குறிப்பிடப்படுகிறது. பிலிப்பைன்ஸ், இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் மெட்டா நிறுவனத்தின் பல்வேறு செயலிகள் குறித்து சிக்கல் சொல்லப்பட்டது. மெட்டாவின் செயலி குடும்பத்தில் அவ்வப்போது தகராறு வருகிறது. இதற்கு முன் மார்ச் மாதம் பல நாடுகளில் தடங்கள் ஏனென்ற கேள்விக்கு மெட்டா உடனடியாக பதில் சொல்லவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பொது பங்கு வெளியீட்டின் மூலம் அந்த நிறுவனத்தின் தலைவரான எலான் மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனாக உருவெடுத்துள்ள தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தென்கொரியாவில் தனியாக வாழும் முதியவர்களுக்கு உதவ செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் அறிமுகமாகியிருக்கிறது. அங்குள்ள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதிப்பேர் 50 மேற்பட்டவர்கள். அவர்களிடையே தனிமை உணர்வு அதிகரிக்கிறது. ஏ பொம்மையை பயன்படுத்துபவர்களில் ஒருவர் 78 நிரம்பிய பாங்கன் ஜா, பாடல்கள் பாடும், உணவு உண்ணவும், மருந்து எடுத்துக் கொள்ளவும், நினைவூட்டும், தனிமையை எதிர்கொள்ள உதவும் என்று பாங் தமது பொம்மையை புகழ்கின்றார். ஜோடல் என்ற புதிய நிறுவனத்தின் யோசனையில் பிறந்தன அந்த பொம்மைகள். அவற்றால் சட் ஜிபிடி தளத்தை பயன்படுத்தி உரையாட முடிகிறது. பேரக்குழந்தை இருப்பது போன்ற உணர்வை கொடுப்பதாக சிலர் கூறுகிறார்கள். நிபந்தனையற்ற அன்பை வழங்குவதாக பலரும் அதை போற்றுகிறார்கள். நாடு முழுவதும் தற்போது சுமார் 14,500 ஜுடல் பொம்மைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அரசாங்க நல்வாழ்வு திட்டங்கள் மூலமாகவும் அவை வழங்கப்படுகின்றன. 2024 தென்கொரியாவில் 3,920 மேற்பட்ட மரணங்கள் தனிமையால் ஏற்பட்ட சூழலில் இந்த பொம்மை தற்போது உதவுவதாக கூறப்படுகிறது. சீனாவில் ஆபத்தான உணவு முறையை கடைபிடித்த பெண் கணைய வீக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சிங் சிங் என்று அழைக்கப்படும் அந்த பெண்ணுக்கு வயது 25. 55 இடையில் இருந்த அவர் மேலும் இழைக்க திட்டமிட்டார். வாரத்தில் 6 அவர் முறையாக சாப்பிடவில்லை. வேக வைத்த காய்கறிகள், கோழி என்று 800 உட்பட்ட உணவை மட்டும் அவர் உட்கொண்டு வந்தார். மீதமுள்ள ஒரு நாள் பொரித்த கோழி, நூடுல்ஸ் போன்றவற்றை கட்டுப்பாடின்றி சிங் சிங் சுவைத்து வந்தார். ஒரே மாதத்தில் அவரது உடல் எடை 7.5 குறைந்தது. இந்த நிலையில் சிங் சிங் வாந்தி, வயிற்றுவலி போன்றவற்றால் அவதிப்பட்டார். மருத்துவமனைக்கு சென்ற போது அவருக்கு கணைய வீக்கம் ஏற்பட்டது உறுதியானது. ஆபத்தான உணவு பழக்கம் உடைய இளையவர்களுக்கு அத்தகைய உடல்ல குறைவு ஏற்படுவதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டார்கள். உடல் எடையை குறைக்க சிலர் ஒருவேளை சாப்பாட்டுடன் நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். அந்த வழக்கம் கணையத்தை செயலிழக்க செய்யலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளார்கள். மலேசியாவில் சாலையோர கடைக்காரர் ஒருவரின் செயல் பலரை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அவர் குளிர்பானங்கள் தயாரிக்க கழிவறை அருகே உள்ள குழாயிலிருந்து நேரடியாக தண்ணீரை படிக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பெரிய கலன்களில் கழிவறைக்கு மிக அருகில் இருக்கும் குழாயிலிருந்து அவர் தண்ணீர் நிரப்பும் காட்சிகள் அதில் உள்ளன. சுத்திகரிக்கப்படாத தண்ணீரை பயன்படுத்தி குளிர்பானத்தை 5 ரிங்கிட்டுக்கு, அதாவது சுமார் $1.20 விற்பது எந்த வகையில் நியாயம் என்று காணொளியை பதிவேற்றியவர்கள் கேட்கிறார்கள். அவரை தொடர்ந்து பலரும் உணவு பாதுகாப்பு குறித்து அச்சம் தெரிவித்து வருகிறார்கள், அதிருப்தியையும் வெளிப்படுத்துகிறார்கள். இவ்வாறு செய்வதால் தான் இத்தகைய குளிர்பானங்கள் வாங்குவதை தாம் நிறுத்திவிட்டதாக ஒருவர் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தை சக வியாபாரிகள் சிலரும் கண்டித்துள்ளார்கள். வீட்டிலிருந்து கொண்டுவரப்படும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரில் தான் தாம் குளிர்பானங்கள் தயாரிப்பதாக சாலையோர கடைக்காரர் ஒருவர் தெரிவித்தார். ஒருவேளை தண்ணீர் தீர்ந்துவிட்டால் கடையில் காசு கொடுத்து போத்தல் தண்ணீரை வாங்கி பயன்படுத்துவது வழக்கம் என்று இன்னொருவர் குறிப்பிட்டார். இனி சாலையோர கடைகளில் குளிர்பானங்கள் வாங்கும் போது 1 நிமிடம் யோசித்துத்தான் வாங்க வேண்டும் என்று சிலர் அறிவுறுத்தியுள்ளார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், பெர்மிங்காம் எச் பேஸ்டன் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற 10th சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் டி20 உலகக்கிண்ண ஆரம்ப போட்டியில் இலங்கையை முன்னாள் சாம்பியன் இங்கிலாந்து 87 ஓட்டங்களால் வெற்றியீட்டியிருக்கிறது. 17 வருடங்களுக்கு பின்னர் தனது சொந்த மண்ணில் மகளிர் டி20 உலகக்கிண்ண போட்டியில் மீண்டும் சாம்பியனாக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் களமிறங்கியுள்ள இங்கிலாந்துக்கு இந்த வெற்றி உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக மோதும் ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டம் இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசலாவில் இன்று நடைபெற்றிருக்கிறது. நியூசிலாந்து அணியின் கேன் வில்லியன்சன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றது குறித்து விராட் கோலி வெளியிட்டுள்ள பதிவு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது. சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலியை காட்டிலும் வைபவ் சூரியவன்சி மிகப்பெரிய சாதனைகள் படைப்பார் என்று தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் டெல் ஸ்டெயின் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா அதன் முதல் ஆட்டத்தில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அது தென்னாப்பிரிக்க நாடான பராகுவேயுடன் மோதியது. 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்கா இதில் வெற்றி பெற்றது. உலக கிண்ண போட்டியில் அமெரிக்க அணி 4 கோல்கள் அடித்திருப்பது இதுவே முதன்முறையாகும். உலக தரவரிசையில் 17th இடத்தில் இருக்கும் அமெரிக்கா இதுவரை உலக கிண்ண போட்டியில் காலிறுதியை கடந்ததில்லை. இந்த முறை அமெரிக்கா கனவோடு காத்திருக்கிறது. அர்ஜென்டினா பயிற்றுவிப்பாளர் மெர்சியோ பச்சிடினா பெரிய வெற்றியை தேடித் தருவார் என்று அமெரிக்க ரசிகர்கள் நம்புகிறார்கள். மற்றொரு ஆட்டத்தில் கனடாவும் போஸ்னியாவும் 1-1 என்று சமநிலை கண்டிருக்கின்றன.
4: குரூப் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இரு அணிகளுக்கும் இடையே நேற்று நள்ளிரவு நடைபெற்ற போட்டியில் முதல் பகுதியின் 21 நிமிடத்தில் கார்னர் வாய்ப்பை பயன்படுத்தி போஸ்னியா ஹெர்சிகோவியா அணியின் ஜோவோ லூகிக் அற்புதமாக கோல் அடித்தார். பதிலுக்கு கனடா அணி எவ்வளவு முயன்றும் முதல் பாதியில் கோல் அடிக்க முடியவில்லை. ஆட்டத்தின் 2nd பாதியிலும் கோல் அடிக்க கனடா அணி தீவிரமாக போராடியதால் ஆட்டம் பரபரப்பாக நடைபெற்றது. இதற்கு பலன் கிடைக்கும் வகையில் 76th நிமிடத்தில் கனடா வீரர் செலிலரின் கோல் அடித்தார். இதனால் இரு அணிகளும் சமநிலை பெற்றன. அடுத்தடுத்து இரு அணிகளும் கோல் அடிக்க முயன்றும் தோல்வியில் முடிந்ததால் இரு அணிகளுக்கும் இடையேயான ஆட்டம் சமநிலை நிறைவடைந்தது.
0: தொடர்ந்து கால்பந்து தொடரில் பங்கேற்பதற்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான போர்த்துக்கல் தேசிய அணி அமெரிக்காவை சென்றடைந்துள்ளது. நீலம் மற்றும் சாம்பல் நிற ஆடைகளை அணிந்தவாறு ரொனால்டோ உள்ளிட்ட போர்த்துக்கல் வீரர்கள் அமெரிக்காவை சென்றடைந்துள்ளார்கள். இந்த போட்டித் தொடரின் போது புளோரிடாவில் உள்ள பாம்பிச் கார்டன்ஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் போர்த்துக்கல் அணி தங்கியிருக்க உள்ளது. அதன்படி போர்த்துக்கல் அணி பங்கேற்கும் குளிர்லை போட்டிகள் எதிர்வரும் June 17 ஆரம்பமாகிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டிகளை காண்பதற்கான அனுமதி சீட்டுகளின் விலை குறித்த கவலை மீண்டும் எழுப்பப்பட்டுள்ளது. மெக்சிகோவின் குவடலாகாராவில் தென்கொரியாவுக்கும் செக் குடியரசுக்கும் இடையே போட்டி நடந்தது. 44,985 பேர் வருகை தந்திருந்ததாக அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் தெரிவித்தது. 46,000 பேர் அமரக்கூடிய அரங்கத்தில் பல காலி இருக்கைகள் காணப்பட்டதாக தெரியவந்தது. சீட்டின் அதிக விலையே அதற்கு காரணம் என்று பலரும் குறை கூறினார்கள். விலை நிர்ணய முறையையும் கால்பந்து ரசிகர்கள் விமர்சித்துள்ளார்கள். ரொய்டர்ஸ் செய்தி நிறுவனம் அது குறித்து அனைத்துலக கால்பந்து சம்மேளனத்தை தொடர்பு கொண்டுள்ளது. சம்மேளனத்தின் தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ அனுமதி சீட்டின் விலையை தற்காத்து பேசியிருக்கிறார். மற்ற பெரிய விளையாட்டு நிகழ்வுகளுக்கு இணையாகவே விலைகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆனாலும் அதிகப்படியான விலை ரசிகர்களை பங்கேற்க விடாமல் செய்யலாம் என்று புட்பால் சப்போர்ட்டர்ஸ் ஏரோ போன்ற அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். இங்கிலாந்து கால்பந்து அணியின் காலணிகள் திருடப்பட்டுள்ளன. முதல் பயிற்சிக்கு முன்னர் அது நடைபெற்றிருக்கிறது. கால்பந்துகள் மற்ற பயிற்சி பொருட்கள் ஆகியவையும் திருடப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்க மாநிலம் மிசோரியின் கான்சஸ் சிட்டியில் இங்கிலாந்து அணி அதன் பயிற்சி முகாமை அமைத்திருக்கிறது. திருட்டு தொடர்பில் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கான்சஸ் சிட்டி காவல்துறை அறிவித்திருக்கிறது. இங்கிலாந்து அணி காவல்துறையுடன் ஒத்துழைத்து பயிற்சி பொருட்களை திரும்பிப் பெற வேண்டும். வரும் வியாழக்கிழமை இங்கிலாந்து அதன் முதல் ஆட்டத்தில் இறங்குகிறது. 1966 பிறகு மீண்டும் உலக கிண்ணத்தில் வெற்றி பெற இங்கிலாந்து முனைப்பு காட்டுகிறது. ஆனால் இந்த சம்பவம் இங்கிலாந்து அணிக்கு புதிய சிக்கலை உருவாக்கியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னர் அதன் பயிற்சி முகாமுக்கு அருகே துப்பாக்கிச் சூடு நடந்தது. 9 காயமடைந்தார்கள். அணி உறுப்பினர்கள் யாரும் பாதிப்படையவில்லை. 3 3 வண்ணங்கள் ஒரு பந்து எதற்காக? இது ட்ரினிடாட். அதுவே இந்த ஆண்டின் பிஃபா உலக கிண்ண போட்டிக்கான அதிகாரப்பூர்வ பந்தின் பெயராகும். 3 அலைகள் என்பதே அதற்கான பொருள் என்று சொல்லுகிறது. அதை வடிவமைத்த அரிடாஸ் நிறுவனம் 23 முறையாக நடக்கும் உலக கிண்ண போட்டியை முதன் முறையாக கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய 3 நாடுகள் இணைந்து நடத்துவது நேர்கள் அறிந்ததே. அதை குறிக்கும் வகையில் வெள்ள நிறத்திலான அந்த பந்தில் சிவப்பு, நீலம், பச்சை என்று 3 நிறங்கள் இடம்பெற்றுள்ளன. சிவப்புன்ற பகுதிகள் கனடாவை பிரதிபலிக்கிறது. அதன் தேசிய கொடியில் இருக்கும் மேம்பல் இலை வடிவங்கள் இடம்பெற்றுள்ளன. பச்சென்ற பகுதிகள் மெக்சிகோவை குறிக்கிறது. அதன் தேசிய கொடியில் உள்ள கழுகை சித்தரிக்கும் விதமாக கழுகின் முகம் அவற்றை அலங்கரிக்கிறது. நீலன்ற பகுதிகள் அமெரிக்காவை அடையாளப்படுத்துகிறது. அதில் அச்சிடப்பட்டுள்ள நட்சத்திர சின்னங்கள் அமெரிக்க தேசிய கொடியின் நட்சத்திரங்களை நினைவூட்டுகின்றன. வெறும் 4 வெளிப்புற பகுதிகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட முதல் பந்தும் இதுவே. வெயிலும் மழையிலும் விளையாடுவதற்கு ஏற்ற வகையில் அது தயாரிக்கப்பட்டுள்ளதாக அரிடாஸ் நிறுவனம் சொல்கிறது. தோற்றத்தை தாண்டி பந்தின் வடிவமைப்பில் தொழில்நுட்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆட்டத்தின் போது நடுவர் பந்தின் நகர்வுகளை துல்லியமாக கணிக்க உதவ அதில் சிறப்பு உணர்கருவி சில்லு பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சிறப்பாக கூறப்படுகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 இலங்கை பெறுமதியில் 387.78 இந்திய பெறுமதியில் 110.07 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.25 இந்திய பிரமதியில் 95.16 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 420.63 இந்திய பிரமதியில் 119.39 ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.40 இந்திய பிரமதியில் 127.56 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.68 இந்திய பிரமதியில் 68.02 கேட்டது. டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் GMPH நிறுவனத்தினர். சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிசில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் GMPH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.

0: வந்த தடுகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் ஏற்றல் செட் 9 பாகையில் 11727 வேதிகளில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஞ்ச் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: நேரம் 10:50 கிராச்சத்தில் 9:50 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து 24 மணி நேரம் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொழி நிகழ்ச்சியில் தமிழுக்கும் அனுசரணம் வழங்கி வாழ்க்கை எடுத்து வருகின்றார்கள். மூன்றாவது பிறந்த நாள் வாழ்த்து. ஜெர்மனி வசிக்கும் மினோஷன் டன்சிகா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரியான் 11 ஜூன் மாதம் வியாழக்கிழமை வந்த தனது 3வது பிறந்த நாளை டியா அக்காவுடன் இணைந்து 13 சனிக்கிழமை இன்று கொண்டாடி மகிழ்கின்றார்.

என்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் செல்லத்தை அன்பு அப்பா அமிலோஷன், அன்பு அம்மா டக்ஷிகா, அன்பு அக்காடியா மற்றும் ஜெர்மனியில் வசிக்கும் பெரியப்பா பிரகாஷ், பெரியம்மா அபிதுஷா, அண்ணா ஆதித்யா, அமெரிக்காவில் வசிக்கும் பெரியப்பா நவநேசன், பெரியம்மா வினோதா, அக்காமார் வர்ஷா, அனிஷா, மிர்ஷா, அம்மப்பா சிவசுந்தர்லிங்கம், அம்மம்மா யோகா, லண்டனில் வசிக்கும் அப்பப்பா விமரத்னம், அப்பம்மா ஜெகசோதி, அத்தை மினோஷா, மாமனார் மாமியார், மாமாமார் மாமிமார், மச்சான்மார் மச்சாள்மார், அக்காமார் அண்ணாமார், தம்பிமார் தங்கைமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் டென்மார்க் அபிராமி அம்மனார்களோடு எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவென வாழ்த்துகின்றார்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மிலோஷன் செல்லத்தை டிஆர்டி தமிழ் பல்வேறு ஆண்டிமார்கள் மாமாமார்கள் பல்கலையும் கேட்டு பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மிலோஷன் செல்லத்திற்காக டிஆர்டி தமிழின் வளர்ச்சி கருதி அனைத்து நச்சுக்கு மனசில் வழங்கி வாழ்க்கை எடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேரன் பேத்தி சிவசுந்தர்லிங்கம் ஜோகா தம்பதிகள் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களின் அனுசரணையோடு டிஆர்டி தமிழொலியில்

Chris Needham. இது உங்களின் நேரம். காமல் தேனடை கிடைக்காது. வணக்கம் நேர்களை, மீண்டும் இனிமையான இரவு பொழுதிலே சுவிஸ் நேர் நிகழ்ச்சியூடாக ஐரோப்பிய வான்வழிகளை தாண்டி உங்கள் வாசல் தெரிவந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவரின்றைய சுவிஸ் நேரத்தில் முதலில் கடி நேரத்தோடு இணைந்த சரணம் தேடும் பல்லவி, அதைத் தொடர்ந்து வாழ்க்கைக்கு வர இருக்கின்றது ஒரு சொல்லில் உங்கள் எண்ணம். முதலில் கடைநேரத்துடன் சரணம் தினம் பல்லவியில் ஒரு சரணம் ஒளிபரப்பாக அந்த சரணத்துக்குரிய பல்லவி நீங்கள் கண்டுபிடித்தால் வாழ்நிலையில் இணைந்து கொள்ளலாம். அதற்காக அழைப்பு கலத்த மட்டும் தொலைபேசி இலக்கம் 0636 57 77 இது நமது வைபர் இலக்கம். தொலைபேசி இலக்கங்கள் 0633 1 48 32 15 40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0633 9 51 47 71. இந்த இலக்கங்களில் கலந்து நீங்கள் சிறப்பித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வருகின்றது. முதலாவது சரணம், அந்த சரணத்துக்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடித்திருந்தால் வானிலையில் இணைந்து கொள்ளுங்கள். அதுக்கு முதலாக கடி கேள்வியாக நாங்கள் தெரிகின்ற கேள்வியானது, கூடுதலானவர்களுக்கு பிடிக்காத அல்லது எதிரியாக நீக்கக்கூடிய ஒரு சொல், அது இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருகின்ற இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் அது சேர்க்கின்ற போது கூடுதலானவர்களுக்கு பிடிக்காத அல்லது விரும்பாத ஒரு வேறுடைய பெயர் வரும் அந்த இரண்டு ஆங்கில எழுத்துக்களும் என்ன என்பதை நீங்கள் கடியாக இணைந்து சொல்ல வேண்டும். கூடுதலாக பிடிக்காத அல்லது விரும்பாத ஒருவராக இவர் இருக்கின்றார். இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருகின்ற ஆங்கில எழுத்துக்களாக அவை இருக்கும். அந்த இரண்டு ஆங்கில எழுத்துக்களும் என்ன என்பதை உங்களுக்கான கேள்வி கடி கேள்வியாக இருக்கின்றது. அதையும் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் இந்த பொழுது ஒலிக்கப்படப்படுகிற பாடலுக்குரிய சரணத்தையும் கண்டுபிடித்து வானிலையில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதோ அந்த பாடல்.

0: அவன் வந்து முதலாவது சரணம் இப்பொழுது வரை தோய்ந்திருக்கிறது. அந்த சரணத்துக்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடித்திருந்தால் வானிலையில் இணைந்து உள்ள அமைந்து உள்ள அழைப்புகள் தமிழ் தொலைபேசி இலக்கம் சேவை 33 1 48 32 15 40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 33 9 51 48 47 71 அல்லது அது வைபர் இலக்கம் இருக்கிறது. வைபர் இலக்கத்தில் கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வைபர் இலக்கமானது 33 6 57 74 27 இந்த இலக்கத்திலாவது நீங்கள் இணைந்தோண்டு இப்படி வரைக்கொள்ளப்பட்டிருக்கிற அந்த சரணத்துக்குரிய பல்லவியை கண்டுபிடித்தால் கூறிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் கேட்கப்பட்டிருக்கின்ற கடி கேள்வியானது கூடுதலானவர்களுக்கு பிடிக்காத ஒருவர் அல்லது ஒரு சொல் என்பது இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் அடுத்தடுத்து இரண்டு ஆங்கில எழுத்துக்களில் அமைந்து கொள்ளும் ஒரு பலருக்கும் பிடிக்காத அல்லது விரும்பாத ஒருவருடைய பெயர் அந்த ஆங்கில இரண்டு எழுத்துக்களை சேர்க்கின்ற போது வரும் அந்த இரண்டு ஆங்கில எழுத்துக்களை என்ன என்பதை நீங்கள் கடியாக இணைந்து கொண்டு கூறிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்று நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கின்ற முதலாவது நேரை இப்பொழுது அன்பாக வாழ் நினைத்துக் கொள்வோம். ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம்.
0: நலமா?
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்க நலம் தானே?
1: நாங்கள் நலம், நன்றி.
0: சொல்லுங்கள்.
1: இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் தியான்செல்லம் சகல சௌபாக்கியங்களுடன் சகல கலைகளும் கற்று நோய் நொடி இல்லாமல் நூறு காலம் வாழ வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்டிருந்த தாத்தா பாட்டி சிவசுந்தரலிங்கம் யோகா தம்பதிகளுக்கு நன்றி என் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு
0: சொல்லுங்கள்.
1: பேசக்கூடாது பேசக்கூடாது
0: பேசக்கூடாது பேசக்கூடாது.
1: ஆமா, ஆரோட பேசக்கூடாது என்று சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல.
0: ஒலிக்கப்பட்டிய சரணத்துக்குரிய பல்லவியை கண்டுபிடித்தால் நீங்கள் வாழ்நிலை இணைந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் கடி கேள்வியாக ஒருவர் கூடுதலானவர்களுக்கு பிடிக்காத அல்ல எதிரியாகவே அவரை விரும்பாத ஒருவராக இருக்கக்கூடியவருடைய பெயர் இரண்டு ஆங்கில அடுத்தடுத்த ஆங்கில எழுத்துக்களை சேர்க்கின்ற போது வெறும் அந்த இரண்டு ஆங்கில எழுத்துக்களும் என்ன என்பதை நீங்கள் கடியாக எடுத்து வர வேண்டும். அதில் திருப்பி துரிக்கப்பட்ட அந்த சரணத்துக்குரிய பல்லவியையும் கண்டுபிடித்தால் வாழ்நிலை இணைந்து கொள்ளலாம். அந்த ஒரு இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
2: என்ன
0: சொல்ல போறீங்க?
2: நானும் மண்டே பாட்டு தான் சொல்றேன். பேசக்கூடாது
0: பேசக்கூடாது.
2: ஆமா, நன்றி
0: நன்றி. வணக்கம். அவர் திருமதி தேவேந்திரம் அடைந்துள்ள நீங்கள் இந்த புது பிரான்ஸ் பாம்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கடி நேரத்துடன் சரணம் தேடும் பலவி. இப்பொழுது சரணத்தை மீண்டும் ஒரு தடவை வலிக்கொள்கின்றேன். கேட்காதவர்கள் கேட்டுக்கொண்டு இணைந்து கொள்ளலாம்.

இப்பொழுது ஒலிக்கப்பட்ட அந்த சரணத்துக்குரிய பல்ல வீரங்கள் கண்டுபிடித்து வாழ்ல இணைந்துள்ள அதற்காக அழைப்பு கொடுத்த வேண்டிய திரும்பி சிலக்கம் சசர் 33 48 15 40 இன்னொரு திரும்பி சிலக்கம் சசர் 33 9 51 48 47 அல்லது பைபிள் லக்கம் இருக்கிறது, பைபிள் லக்கத்தை நீங்கள் இணைந்துள்ளலாம். சசர் 33 6 57 74 27 அதில் திரும்ப கேட்கப்பட்ட கடி கேள்விக்குரிய பதிலையும் நீங்கள் கண்டுபிடித்தால் வாழ்ல இணைந்து கொள்ளலாம். ஒருவருக்கு அந்த ஒரு கூடுதலானவர்களுக்கு பிடிக்காத ஒருவர் பிடிக்காத இல்லை விரும்பாத ஒருவராக இவர் இருப்பார். இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருகின்ற இரண்டு ஆங்கில எழுத்துக்களில் அந்த பெயர் வரும், அது என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடித்து வானிலையில் இணைந்து கொள்ளுங்கள்.

0: தேவி அவர்கள் வைபருடாக வணக்கஞ்சகன் பேசக்கூடாது பேச்சில் என்ற பாடலை குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் மினோஷன் ரியான் செல்லத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார் தேவி அவர்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: கமலவாணி வணக்கம்
0: கமலவாணி வணக்கம் தலைவா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நல்ல, நீங்கள்?
0: நாங்கள் தலைவா இருக்கிறோம், நன்றி.
1: ஏன் பேசக்கூடாது மூன்றாவது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை நான் என்றும் நலமாக வாழணும் என்று வாழ்த்திக் கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த யோகா சுந்தர்லிங்கம் தம்பதிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு
0: பிடிக்காத பேரா இருக்கும் அது.
1: என்ன
0: நன்றி வணக்கம். அவர் திருமதி கமலமணி இருந்து கொண்டார்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1 42 0 5 1 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நேரம் 11 மணியில் விநாயகத்தில் 10 மணியில் விளையாட்டு கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சின் துறையிடப்பகம் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் கடி நேரத்தோடு இணைந்த சரணம் தேடும் பல்லவி, சரணந்தரும் பல்லவியை தொடர்ந்து வாழ்நிலையில் இணைந்து கொண்டிருக்கிறது. ஒரு சொல்லில் உங்கள் எண்ணம். இப்பொழுது கடி நேரத்தில் ஒலுக்கி விடப்பட்ட அந்த பாடலை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்னதாக தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற நேர்களை இணைத்துக் கொள்ளக்கும் முன் வந்த பாடலை ஒரு தடவை ஒலிக்க விடுகின்றேன்.

0: தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்தனை. வணக்கம்.
1: வணக்கம் ராஜினி ஆல்பம்ஸ், நீங்க நிலமா?
0: நாங்கள் நிலமா இருக்கிறோம், நீங்கள் நிலமா இருப்பீர்கள் நம்புறோம்.
1: நம்புங்க. அப்படி
0: சரி சொல்லுங்கள்.
1: உயான் செல்லத்துக்கு இந்த மூன்றாவது பிறந்த நாளை கொண்டு வந்தார்கள். அதற்கு எங்கள் குடும்பத்தின் சாரில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அம்மம்மாக்கும் அம்மாப்பாக்கும் நன்றியை கூறுகின்றோம்.
0: நன்றி. உங்கள் வாழ்த்துக்கள் அவருக்கு சென்றடைந்திருக்கும், கேட்டுக்கொண்டிருப்பால் சந்தோஷப்படுவார்கள். சொல்லுங்கள்.
1: எல்லோரும் சொன்ன மாதிரி தான், நானும் பேசக்கூடாது
0: பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க.
1: பார்க்கும் பார்வையோட
0: பேசும் பேச்சு ரெண்டு தேய் போட்டிருக்கிறார். கூடுதலாக பிடிக்காத விரும்பாத ஒருவருடைய பெயர் ரெண்டு இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் அடுத்தடுத்து ரெண்டு ஆங்கில எழுத்துக்களை சேர்க்கின்ற போது வரும். கூடுதலாக விரும்ப மாட்டார்கள் அவரை, அல்லது பிடிக்காத வரும். இன்னும் அவருக்கு பிடிக்காது, கண்டாலும் உங்களுக்கு பிடிக்காத அவர் காணையில் கண்டாலும் பிடிக்காத உங்களுக்கு அவர். தொடர்ந்து கடத்தி. வணக்கம்.
2: வணக்கம் ஜெகன், நான் ஜெர்மனிலிருந்து உதயம் பேசுகிறேன்.
0: உதயம் நிலமா இருக்கீங்களா?
2: நீங்கள்
0: நிலமா இருக்கிறோம். நன்றி.
2: அது மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் யான் செல்லத்தை மெல்லாரம் வாழ்த்தி கொண்டு இதை வானொலி கடத்து கொண்ட சிவசுந்தர்லிங்கம் யோகா தம்பதிகளுக்கு நன்றி.
0: நன்றி. நன்றி. உங்கள் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: ஆமாம்.
0: சொல்லுங்கள்.
2: பேசக்கூடாது அதே பாடல் தான்.
0: பேசக்கூடாது என்ன?
2: ஒரு கடைக்கொலைக்கு கேடி என்று சொல்லி பார்க்கணும்.
0: கேடியா?
2: வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
3: இல்ல, நீங்க முதல் கமலவணியோட காதைச்ச நீங்க இல்ல
0: கஜினா?
3: அப்ப கொஞ்சம் தட்டுப்பாட்டு தான் சொல்லுவான்.
0: சொல்லுங்க.
3: எம்என்
0: சொல்றேன்.
3: என்ன
0: குழு கொடுத்துட்டு கொஞ்சம் குழு கொடுத்துட்டு
3: எம்என் அப்ப நீங்க நாங்க சொல்லுங்க. இந்த இடத்துக்கு போக விரும்ப மாட்டினோம் என்று சொல்றதுக்கு ஒரு ரெண்டு பக்கத்துல பக்கத்துல வர சார்.
0: இந்த இடத்துக்கு போக விரும்ப மாட்டோம், அடுத்த கடைக்கல் அடுத்த கடைக்கல்லியா விடுவோம். என்ன
3: இந்த இடத்துக்கும் பக்கத்து பக்கத்துல
0: பக்கத்து வளர்த்து இந்த இடத்துக்கு போக விரும்ப மாட்டினோம். எம்என் மாதிரி நீங்க இன்னொரு சொல்ல கண்டுபிடிக்க வேணும். இந்த இடத்துக்கு போக விரும்ப மாட்டினோம்.
3: விரும்ப மாட்டினோம்.
0: சுடல மாதிரின்னு வைங்கோ. சியாமளான கடைக்கேள்வி வருது. இந்த இடத்துக்கு போக விரும்ப மாட்டோம். ஆங்கில எழுத்து அடுத்தடுத்து வர ரெண்டு ஆங்கில எழுத்து அப்படித்தானே?
3: அடுத்தடுத்து வர ரெண்டு எழுத்து. எம்என் மாதிரி
0: எம்என் மாதிரி எம்என் மாதிரி ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து வரும்.
3: ஓ
0: சரி. அப்படி
3: நன்றி.
0: நன்றி. அவர் சியாமளா இணைந்து கொண்டார். ஆமாம், எம்என் என்பது எம்என் என்ற எம்என் என்றதான் இந்த அதான் கூடுதலாக விரும்ப மாட்டார்கள் அல்லது எல்லாரும் எதிரியாகவே பார்த்துக்கொள்ளக்கூடியவர்கள். எம்என் எம்என் என்றால் எம்என் என்று எடுத்திருந்தோம். ஆகவே அவர் சியாமளா சரி அப்படியே கூறியிருந்தார். இப்பொழுது எல்லாரும் கூறியிருக்கோம். அந்த பாடல் சரியான்னு பார்த்து விட்டு அடுத்த பாடலுக்கு நுழைந்து கொள்வோம். இதோ அந்த பாடல்.

0: ஆமாம், பேசக்கூடாது வரும் பேச்சில் சுகம் என்று அடுத்த வாரம் திறம்படுத்திடம் பெற்ற பாடல் தான் இந்த பாடல். அந்த பாடலை மேலே செய்ய அணிந்து குறிந்த சியாமல் அவர்கள், திரும்ப தேவேந்திரம், தேவிதன்ராஜ், கமலவேணி, ராஜினி அல்போன், சுதியன் ஆகியோரும் இந்த பாட்டுக்காக இணைந்து கொண்டார்கள். அவர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த கேள்வியை, இந்த பாடலை நிறைவேற்றினேன். அடுத்த சரணத்திற பல்லவியில் அடுத்த சரணத்தை தருவதற்கு முன்பதாக ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. நேரம் 8:11 கழிச்சத்தில் 10:15 இந்த நேரத்துக்கான அனுசரணையாளர்கள்.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 Rue Cail, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியில் ஷெரிமஹால்.
0: நேரம் 11:18 10:18 தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் முதலில் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கடி நேரத்துடன் இணைந்த சரணம் தினம்பல்லவி. அந்த வகையில் இரண்டாவது கடி கேள்வியாக சியாமலாருடைய கடைக்கேள்வி இருக்கிறது. இந்த இடத்துக்கு போக விரும்ப மாட்டார்கள் என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார். அது இரண்டு அடுத்தடுத்து வருகின்ற இரண்டு ஆங்கிலத்துக்கு முதல் நான் கேட்ட மாதிரி இவரை பிடிக்காது என்று சொன்னபோது எம்என், அதாவது இரண்டாம் சரணத்துக்குரிய பல்லவியையும் கண்டுபிடித்தால் நீங்கள் வானிலையில் இணைந்துள்ளார். இதோ அந்த சரணம்.

0: இரண்டாம் சரணம் ஒளி தோய்ந்திருக்கிறது. சரணத்துக்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடித்தால் வாழ் இணைந்தவர்களுக்கும் அதை நேரத்தில் சியாமல் அவர்கள் விரும்பி கேட்டால் அந்த விரும்பி தான் கேட்ட கல்வியாக இருக்கும். கடி கேள்வியாக ரெண்டு இந்த இடத்துக்கு போக விரும்ப மாட்டார்கள் என்ற கேள்வியையும் இரண்டு ஆங்கில எழுத்துக்களில் வரும் என்று சொல்லியிருக்கின்றார். அதையும் நீங்கள் கண்டுபிடித்தால் நினைந்து அந்த இணைந்திருக்கின்ற குகன் அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் குகன்.
1: வணக்கம் ஜீவன். நலமா?
0: நலமா இருக்கிறோம். நீங்கள் நலம் தானே?
1: நாங்கள் நலம்.
0: குரல் ஒரு மாதிரி இருக்கு.
1: உறவை கொண்டாட விரும்புதான் கலைக்க விருப்பம்
0: இல்லை.
1: முதலில் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் செல்வன் ரியானுக்கு நமது குடும்பத்தில் சேர்வர வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கடிக்கல்லுக்கு சொல்றேன். ஜிஹெச் என்று சொல்லி
0: ஜிஹெச்
1: ஜெனரல் ஹாஸ்பிட்டல்
0: ஹாஸ்பிட்டல்.
1: பாடல் வந்து வடிவா தெரியல. அழகிய தமிழ் மகன் அதில் விஜயின்ற பாட்டுதான் இருக்கணும். நீ நாதஸ்வரம் போல வந்தார்.
0: நாதஸ்வரம் போல வந்தார்
2: நன்றி. மீண்டும் செல்வன் ரியானுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வானொலிக்கு நிகழ்வுகளை எடுத்து வந்த அவரின் தாத்தா பாட்டி அவைகளுக்கு
0: நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் உங்கள் சார்பாக சொல்லுங்கள்.
2: நான் பாட்டு வந்து வளையப்பட்டி தவிலே தவிலே மயக்க வந்த
0: மயிலே மயிலே
2: நீடா அது ஆரம்ப வரி அப்படித்தான் அந்த இது அப்படி.

0: நானும் பாட்டு நீ நாதஸ்வரம் போல வந்தேன், அதுக்கு பிறகுதான் வளையப்பட்டி
1: தவிலேதான் போல
0: அந்த பாட்டை சொல்லிக்கொண்டு கறிக்கல்லுக்கு உங்களுக்கு கூட தெரியுமா?
1: இல்ல தெரியாது, நீங்க சொன்னதான் தெரியும். சரி என்றா சொன்ன சரி
0: சொல்லட்டா? இல்ல
1: பேருந்து காத்திருங்க.

0: தொடர்ந்து வாழ இணைந்திருக்கின்ற அடுத்த நண்பர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் கமலமணி.
1: எனக்கு போக என்ன போக விருப்பம் அங்கே
0: கொண்டு போகணும் திருப்பி.
1: வளையப்பட்டி
0: வருதோ நாசரம் வருதோ இல்லாட்டி தமிழ் தான் வருதோ நாசரம் வருதோ தமிழ் தான் வருதோ இல்லாட்டி வாழைப்புறம் தான் வருதான்
1: வாழமுருகன்
0: பேர்ல இருக்கிறாருடைய தங்களுக்கு பாணியை அமைச்சு வச்சிருக்கிறார்கள்.
1: சுதனையாக்கு தெரியும் அவற்றை வாசிப்பாங்க பார்த்திருக்கானே அப்ப சொல்லுவேன் இங்க சோடியே சரியில்லை பாவம்மான்னு சொல்றவர் எனக்கு அதால இவ சொல்லுவார் எங்கட தொழில் இல்லாம இங்க வந்த அங்க ரெஸ்டாரண்ட் உள்ளாட்டு அந்த
0: ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று இது இருந்தானே போல வந்து விட்டாரு. நானு இப்ப நீங்க கொஞ்ச
1: நாளைக்கு
0: வேலைக்கு ஊட்டிக்கலாம் அது மாதிரி அவளுக்கு அது துறந்து அவளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று இதழ் வருகிறதானே
1: அங்கே நடுவ வந்து கொண்டும் இருக்கும் இது இங்க கட்டி வச்சால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் வரையும் அது பூஞ்சனை பிடிச்சு போட்டுதான் இருக்கும் எடுத்து அங்கே அப்படி இல்ல அது கண்டு ஒரு நேரம் அந்த பின்னரம் காலமே அதை தொழில் செய்யக்கல வைக்காது என்னும் பிரச்சனை வந்து கொண்டிருக்கும்
0: ஏன்னா ஒரு காலமுருகனும் குமரனும் தான் இதா இருக்கிறாள் இப்ப
1: இப்ப அங்க ஃபேமஸ் ஆகிட்டு நான் ரெண்டு பேரும் அங்க இதை சொல்ற அது அது அந்த ஃபேமஸ்
0: கோயில் படத்தை வாழமுருகன் வீடியோ அனுப்பிவிட கோவியோடு திறக்கப்படி ஆசை அப்படி சங்கிலி ஓட தெரியாது விசைக்கிற ஓட்டத்தார் திறக்க முடியல சங்கிலி ஓட ஆசை அப்படி வாங்கி போடன்னு சொல்லு அப்ப இல்ல அன்று வாத்திய கலைஞர்கள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தாலும் இப்ப வசதி இல்ல வசதியா

0: முத்துச்சங்கில் கூட போட்டிருப்பார்கள். சரி, நன்றி இணைந்து கொண்டவைக்கு
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ இணைந்து கடத்திரி, வணக்கம்.
2: வணக்கம். மீண்டும் உதயன்.
0: மீண்டும் உதயன், சொல்லுங்கள் உதயன்.
2: பாடல் நீ நாதஸ்வரம் போல வந்தாய்,
0: நீ நாதஸ்வரம் போல வந்தாய். வாழ்த்துக்கள். தேவி அவர்களும் நாதஸ்வரம் போல வந்த என்று குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார் வைபர் குழுவாக. தொடர்ந்து வாழ்ந்து காலத்தினை பார்த்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்களம்மா.
3: நானும் அதே பாடலத்தான் சொல்ல போறேன். நாதஸ்வரம் போல நீ
0: நாதஸ்வரம் போல வந்தாய் வழியப்பட்டி. என்ன
3: அதுக்கு பிறகுதான் இந்த வரி வேணும்னு நினைக்கிறேன்.
0: சரி, பாப்போமா. நன்றி.
3: நன்றி.
0: நல்லது. இப்போது அந்த பாடல் சரியானதை பார்த்துக்கொள்வோம்.

0: அப்புறம் அந்த பாடல் என்கின்ற போது அது வலியப்பட்டு தமிழ், ஏன்னா பாடலுக்கு முன்னுக்குறது நாத சிறமை போல வந்த என்பது பாடல் தொடக்குன்றதை அப்படி தொடங்கினாலும் கூட அந்த பாடலுக்குரிய இது வலியப்பட்டு தவிழ் தவிழ் என்றால் இரண்டு பாடலும் சரியாக இரண்டு விடையும் சரியாகவே ஏற்றுக்கொள்கிறோம். நாத சிறம் போல வந்த பாடல் தொடங்கினாலும் அது தொகையராமாய் வந்தாலும் பின்பு அந்த பாடலாக எடுக்கின்ற போது வலியப்பட்டு தவிழ் தவிழ் என்றுதான் வருகின்றது. ஆகவே இரண்டு பாடலும் சரியாக எடுத்துக்கொள்ள அதே போல் உடை தெளிவாக அந்த கறிக்கேளிக்கான உடையாக ஜிஹெச் என்பது சரியான பதிலாக ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆகவே முதலில் இந்த பாடலுக்காக கூன் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். தொடர்ந்து திருமதி பி கணேஷ், ஷியாமலா சக்குமாரன், கமலவேணி, தேவிதன்ராஜ், உதயன், திருமதி தேவேந்திரம் ஆகியோரும் இணைந்து கொண்டு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு நிபத்தமிழ் தொடர்ந்து சிஸ்நேரத்தை தொடர இருக்கின்றது. ஒரு சொல்லில் உங்கள் எண்ணம், ஒரு சொல்லில் உங்கள் எண்ணம். அதுக்கு முன்பதாக ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
1: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61 மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77 வாகன தரப்பிட வசதியும் உண்டு.
0: நேரம் 11:33 கச்சத்தில் 10:33 நேரம் இருப்பது பிரான்ஸ் நிலப்பகம் டிஆர்டி தமிழ் தமிழ்வழியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் இதுவரை கடையை தொடர்ந்த சனந்தன பலவீர் இணைந்திருந்தீர்கள். தொடர இருக்கின்றது ஒரு சொல்லில் உங்கள் எண்ணம். ஒரு சொல் உங்களுக்கு தரப்படும். அந்த சொல்லை கேட்டவுடன் உங்களுக்கு தோன்ற உங்கள் மனசில் தோன்றக்கூடிய ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

முதலா சொல்லாக திரப்படுகின்றது விளையாட்டு. விளையாட்டு என்ற சொல்லை கேட்டவுடன் உங்களுக்கு உங்கள் மனசில் தோன்றக்கூடிய எண்ணத்தோடு நீங்கள் இருந்தாலும் ஒரு சொல்லில் உங்கள் எண்ணத்தில் முதலாக சொல்லாக வருகின்றது விளையாட்டு. விளையாட்டு என்ற சொல்லை கேட்டதும் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணம்

0: விளையாட்டு என்ற சொல்லிலே உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணத்தோடு நீங்கள் இந்த அழைப்புகள் தொடர்ந்து விசிலக்கம்சேஷன் 33 42 15 40 அல்லது இன்னொரு விசிலக்கம் சேஷன் 33 9 41 48 41 அல்லது வைபர் லக்கத்தின் வைபர் லக்கம் சேஷன் 63 6 50 74 27 விளையாட்டு என்று சொன்னால் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணம் அந்த விளையாடிந்திருக்கின்ற குகன் அவர்களை நினைத்துக் கொள்வோம். வணக்கம் குகன். வணக்கம்
1: குகன்.
0: நிலமா
1: ஆரோக்கியம்
0: சரி பார்ப்போமா வேற ஏதாவது மற்றவர்கள் என்ன எப்படி இருக்கிறது நன்றி இணைந்து தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் கமலமணி சொல்லுங்கள்.
2: விளையாட்டு விளையாட்டுதான் தோன்றும்
0: விளையாட்டு உச்சிக்கிட்டு போக முடியா
2: என்ன இல்ல
0: முந்தினும் பெண்களும் விளையாட்டுனா இருக்கிறது இப்ப எல்லாவற்றையும்
2: தோன்றக்கூடிய
0: எண்ணங்களோடு நீங்கள் முடிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வாழ்ந்து கடத்தினே. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். ராஜினி
0: ராஜினி சொல்லுங்கள்.
3: புதையல்
0: புதையலோ எந்த புதையல்?
3: அந்த உபதேசர் நாங்கள் இல்லை ஆண்களும் பெண்களும் சேர்ந்து உழவுக்க விளையாடுறது அந்த ஒரு சின்ன ஒரு எழுத்துல சின்ன ஒரு பேப்பர்ல எழுதி போட்டு இன்ன இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு
0: மரத்துக்குள்ள சட்டை
3: வச்சு
0: பகடியன்னு
3: சொன்னா எடுத்த ஒரு ஆள் எடுக்காமல் நான் எடுத்துட்டேன்ட்டு அந்த கங்காரோடைய வாசிக்க போட்டு ஒளிச்சு கொண்டு ஓட எல்லாரும் பின்னால ஓடினா சொல்லுறதான் பகடுக்க இல்லையாண்டு. அதனால ஒரு முஸ்பத்தியான இது அந்த இன்ன இடத்துல இருக்கு இன்ன இடத்துல இருக்கா அந்த துண்டுல இருக்கணும் தேடி தேடி பிடிக்கணும்
0: விளையாடுற
3: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினே. வணக்கம் ராஜலிங்கம் சொல்லுங்கள். ராஜலிங்கம் விளையாட்டு உங்களுக்கு என்ன தோன்றும்?
4: விளையாட்டுன்னு சொன்னா எங்களுக்கு தோன்றுவது கூடுதலா சாயத்துல மட்டுமல்ல அப்புறம் இந்த வாசல மட்டுமல்ல எங்களுக்கு கருப்பு நாடகம் தான் வாலிபால்
0: விளையாட்டு
4: தான். ஆமா ஆமா அதுல முன்னணியா தான் சாயத்துல படமா ரீதியில இருக்கிறோம் வேற இடத்துக்கு கேம் அப்படித்தான் வந்திருக்கோம்.
0: விளையாடுவோம்
4: விளையாடுறது விளையாடுறது அந்த 92-94 ஆரம்பம் விளையாட்டு தமிழ்ந்த நாடுல விளையாட்ட கொண்டு வந்ததே நாங்கள்
1: தான்.
4: 84-85 புத்தோண்டு ராடிவன் புத்தோண்டு இடத்துல பந்தின் கொண்டு போய் அங்க கட்டி விளையாடி தான் பயிற்சி ஏற்படுத்தி விளையாடி கழகத்தை
1: உருவாக்குனாங்க.
4: ஆரம்பம் நாங்கள் தான் நெட்டு கட்டி ஆரம்பம் விளையாட்ட கொண்டு வந்தது புலமெந்த நாட்டுல சாமி. அதுக்கு பிறகு பிறகு 90-95 பிறகு வந்தவர்களை தான் நாங்கள் வந்து அவியலாக
1: விளையாட்டீங்க
4: நெட்டும் பந்தும் கொண்டு போய் நெட்டு கட்டினவரால் நானும் இன்னொரு ஆள் அவருடைய அமைச்சனர் முதல்வர் ஞாபகம். ஆனா இப்பத்தே பிள்ளைகளுக்கு அதில் ஞாபகம் இருக்கோ தெரியாது. ஆனா இப்ப வந்த பிள்ளைகள் எல்லாம் 35-25 எனவே சரி என்று சொல்லி கொண்டாடுதுன்னு தான் விளையாட்டு நடத்துறாங்க. ஆனா பழம்பெரும் பழையாக்கள் வந்து புலிகள் நெட் கட்டி விளையாடுனது ஞாபகம் இருக்காது. எங்களை அழைச்சி சொன்னா நாங்க ஞாபகப்படுத்துவோம் தெரியாது. இப்ப
1: பிள்ளைகளுக்கு பிடிச்ச விளையாட்டு அவர் ராஜலிங்கம் இணைந்திருக்கின்றார். நேர்கள் இணைந்திருப்பது பிரான்சின் தொழிலாளர் பகுதி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சுவிஸ் நேரத்தில். ஒரு சொல்லில் உங்கள் எண்ணம், ஒரு சொல்லில் உங்கள் எண்ணத்துக்காக அந்த ஒரு சொல்லாக தரப்பட்டது விளையாட்டு விளையாட்டு என்ற சென்று கேட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய எண்ணங்களோடு நீங்கள் இணைந்துள்ள வந்தவர்கள் இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம்.
5: வணக்கம்
1: சொல்லுங்கள்.
5: ஆமாம், இந்த 10 வயசு அந்த காலகட்டங்கள் இந்த மோளி அடிக்கிற நீங்களும் விளையாடிருப்பீங்கள்.
1: சில அடிச்சு வண்டிட்டால் சந்தோஷமா இருக்கும். மோளை சேர்த்து கொண்டு வரது இந்த மோளை விளையாடிக்க அந்த அடித்தாலும் இந்த விளையாபாரம் மோளையில் காயங்கள் ஒன்று விளக்க கூடாது. புது மோளியா இருக்கு சொல்லுவாரு மாற்றி கொடுக்குறது. கடன் வாங்கி விளையாடுற கூட இருக்குல்ல இந்த நேரம் 11:43 விளையாட்டு என்று சொன்னால் உங்கள் மனசில் தோன்றக்கூடிய எண்ணம் என்று கேட்டிருந்தேன். அந்த வகையிலே கோயில் அவர்கள் இணைந்து இந்த விளையாட்டு என்று சொன்னால் தேகத்துக்கு ஆரோக்கியம் என்ற எண்ணம் தான் தனக்கு முதலில் வரும் என்று சொல்லியிருந்தார். அதே போல் தொடர்ந்து கமலமணி அவர்களிருந்து தாச்சி விளையாட்டு தனக்கு பிடித்த விளையாட்டு என்றும் அந்த மறக்க முடியாத அந்த காலத்திலிருந்து மறக்க முடியாத விளையாட்டாக இருப்பதாக சொல்லியிருந்தார். அதே போல் ராஜினி புதிய என்று சொல்லி ஒரு துண்டிலே எழுதி அதை புதைத்து விட்டு அதை தேடுகின்ற அந்த விளையாட்டை பற்றி சொல்லியிருந்தார். தொடர்ந்து ராஜலிங்கம் அவர்கள் கரப்பந்தாட்டம் அந்த பொலிபோல் விளையாட்டு அதை இங்கே பிரான்ஸிலே உருவாக்கியவர்களாகவும் அந்த காலத்திலே தனியாகவே தங்களை ஆரம்பித்து விளையாடியதாகவும் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருந்தார். தொடர்ந்து தேவியவர்கள் தனக்கு பிடித்த விளையாட்டாக எட்டுக்கோடு விளையாட எட்டுக்கோடு அந்த செல்வார் கட்டுப்பட்டு போயிட்டு அது இங்கே கூட இந்த நாட்டில் கூட அந்த விளையாட்டு அப்படி இருக்காது. எட்டுக்கோடு விளையாடுற விளையாட்டு கூடுதலாக அந்த இங்கே இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் பகுதியில் போனால் அங்கே கோடிலத்தில் அந்த கொச்சோக்கால கிரி போட்டு விளையாடுவார்கள். நான் கூட இங்கே பார்த்துருக்கேன் பல இடங்களில் அந்த விளையாட்டு விளையாடுறதை பார்த்துருக்கின்றேன். இந்த எட்டுக்கோடு விளையாட்டானது. அதேபோல் தன்னுடைய கணவருக்கு பிடித்த விளையாட்டு கிரிக்கெட்டுன்னு போட்டிருந்தார். தொடர்ந்து உதயன் அவர்கள் இந்த போலி அடிக்கிறதை ஞாபகப்படுத்தியிருந்தார், அந்த போலி அடிக்கிற விளையாட்டு. ஆகவே இந்த விளையாட்டு என்ற சொல்லை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்த சொல்லுக்குள்ள இந்த உலகக்கு முன்பாக மூன்று ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
6: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: நேரம் 11:46 கட்சியில் 10:46 தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் ஒரு சொல்லில் உங்கள் எண்ணம்.

0: தொடர்ந்து ஒரு சொல்லில் உள்ள எண்ணத்தில் வரக்கூடிய இரண்டாவது சொல்லாக பழைய நண்பர்கள் ஒன்று கூடல். பழைய நண்பர்கள் ஒன்று கூடுகின்ற போது நீங்கள் என்ன செய்து கொள்வீர்கள், அல்லது எப்படி விளையாடிக்கொள்வீர்கள், அல்லது போன்ற இந்த தரப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்தெல்லாம் பழைய நண்பர்கள் ஒன்று கூடுதலாக இன்று அது ஒரு நாகரிகமாகவே மாறிவிட்டது. பழைய நண்பர்கள் ஒன்று கூடுவது என்பது ஆகவே பழைய நண்பர்கள் ஒன்று கூடுகின்ற போது சந்திக்கக்கூடிய அல்லது உரையாடக்கூடிய விடயங்கள். பழைய மாணவர் ஒன்று கூடல். இந்த சொல்லில் உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் இதுவரை இணைந்திருக்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜினி.
0: ராஜினி சொல்லுங்கள்.
1: ஒன்று கூடி கதை கேட்க இப்ப
0: நாங்க இங்க வந்தா இப்ப கூடுதலா பழைய மாணவர் ஒன்று கூட ஒரு வழக்கம் அந்த இல்லைன்னா ஏற்பட்டிருக்கான். இப்ப பெண்கள் கூட வேண்டாலும் கூட இப்ப பெண்களும் இருக்குதான். அது அதில் பக்கம் ஆண்கள் கூடுதலா இருக்காது.
1: பழைய மாணவர் அந்த சந்தர்ப்பம் அந்த எல்லாரும் ஒன்றா கூடுற அந்த அது கிடைக்கல. ஆனா நான் மூணு நான்கு பேர் சேர்ந்து ஒவ்வொரு நாட்டில இருந்து ஒன்றா சேர்ந்தனாங்க. அது உண்மையிலேயே மறக்க முடியாதுன்னு சொன்னா
0: நாங்களும் இந்த பழைய கதையெல்லாம் சொல்லி சிரிக்கிறோம்.
1: அதிகமா அந்த எட்டு மணிகன்று சொன்னா அந்த ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து தங்கட தங்கட இடத்துல வலிக்கிட்டு சரியா எட்டு மணிக்கு அந்த மெயின் ஸ்ட்ரீட்ல எல்லாரும் வந்து சேருவீனா எது சேர்ந்தபடியே கொன்வென்ட் போயிருக்கல படிக்கிறவங்க தெரியாதா? அதையில கொஞ்சம் பேர் இந்த சில பேருக்கு பின்னால தெரியுனா அப்ப ஒரு புள்ள இதுன்னு அப்படி தானே வேற பின்னாலே என்ன திரும்பி பார்க்க மாடு உண்டு ரெண்ட மாடு அந்த புள்ளைய யூனிஃபார்மோட ஒரு கல்லு கும்பிக்கு மேல விழுந்துட்டா புத்தகம் எல்லாம் எல்லாம் ரோட்டெல்லாம் இதாகி போச்சு. தானே அதை நாங்கள் இப்பயும் அந்த அந்த பழிய சொல்லி சிரிக்கிறோம். அந்த காலம் பெற அது என்ன பாடசாக அந்த ஞாபகம் எனக்கு வந்து மாணவர் இப்ப எல்லா இடமும் ஒன்று கூடினம் தானே. லண்டன்ல கனடாவில எல்லாம் கூடுதலா நம்ம 50 வயசான ஆக்கள் பெட்ரிக்ஸ்லயும் கொன்வென்ட்லயும் படிச்ச ஆக்கள் எல்லாரும் லண்டன்ல கூடி இருக்கணும்.
0: அப்படி எல்லா நாட்டிலும் கூடுறா மற்ற இந்த சில பள்ளிக்கூடம் போயிருக்காங்க. பள்ளிக்கூட யூனிஃபார்மை போட்டுட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு வந்திருக்கிறது.
1: மாத்தி போய் ஒரு வீட்டுல நின்று மாத்தி போட்டு எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து போவாங்க. ஒருவருக்கு எங்க அம்மோட தங்கச்சி கண்டுட்டு வந்து சொன்னா அடிதான் வேற என்ன. நன்றி வணக்கம்.
0: சரி நன்றி வணக்கம். அவர் கமலமணி ராஜன் அல்பன் சொல்லியிருந்த அவரை தொடர்ந்து நினைந்திருக்கின்ற குவன் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்க. வணக்கம் குவன்.
2: வணக்கம் ஜெயன்.
0: சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவங்கள்.
2: அனுபவம் சொன்னா இப்ப தனிப்பட்ட முறையில சந்திக்கிறீங்களே கதைக்கிற வேற விஷயம். குடும்பமாக சந்திக்கிறீங்களே சாதிக்கிற வேற விஷயம்.
0: சில விஷயங்களை தவித்துக் கொள்ள வேண்டும்.
2: தவித்துக் கொள்ள வேண்டும். அந்த தனிப்பட்ட முறையில சந்திக்கிறீங்களே பாய்ஸை பொறுத்தவரையும் கூடுதலா சைட்
0: அடிக்கிற
2: இருக்கோ இல்லையோ இருந்த
0: மாதிரி
2: நான் அதை பாத்துனடா அப்படி அந்த அப்படியான வகைதான் கதையில்
0: போய்கொண்டிருக்கேன்.
2: சந்திக்கிறேன் முதல் முதல் ஜெர்மனி போற ரெண்டு ஃப்ரெண்டோட சந்திக்கிறதுக்கு அவர் என்னோட சீமா செய்தவர் திண்டிப்பிள்ளை ஃப்ரெண்ட் தான். இப்படி உயிரோடு இருந்தேன். ஒரு ரூம் தானே அந்த செப்பரேட் பண்ணியிருந்த நடுவில் ஒரு பேரியர் போட்டு நானும் அவரும் கதைச்சதை கேட்டு என்னுடைய வைஃபும் அவருடைய வைஃபும் வந்து சிரிச்சு கொண்டு வந்தது. கதைச்சது முழுக்க எந்த தியேட்டருக்கு படத்துக்கு போடுறது என்னதை பற்றி கதைச்சது அதுதான் கதைச்சது. மேல அதிகமா அவனும் கதை கேள் அங்கால அப்படியான என்னமா இந்த நண்பர்கள் சொன்னா கூடுதலா பழைய அரட்டிகளை தான்
0: கதைக்கிறது. போய்விடுவாங்க
2: அந்த காலத்துக்கே போய்விடுவாங்க. அவர் அப்பவே வந்து 20 வயசாயிடுவாரு அளவு கல்லூரி நாட்கள்னு சொன்னா 20 வயசு 12 19 20 வயசு அந்த கூடுதல் பாய்ஸ் சந்திக்கீங்களா? அது இப்ப நான் இப்போ கனடா போயிருந்த போது கூட கூடுதலா அங்க என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க அங்கதான் சொல்லுவார்கள். மிஸ் பண்ணிட்டுடான்னு சொல்லி செய்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு
0: சொல்லிட்டு இருந்திருக்கு.
2: தப்பினாரு அப்படி சொல்றது இப்படி சொல்றாங்க.
0: தொடர்ந்து வள்ளி இருந்து கிடத்தினே. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் இணைந்து பேச வேண்டும். வணக்கம் அவருடைய இணைப்பை துண்டித்துக் கொள்கிறேன்.

0: கடந்து வாழ் இணைந்திருக்கிற இடத்தில் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் உதயன், சொல்லுங்கள்.
1: நாட்டு கோழி எல்லாம் முடிச்சு 10 முட்டை எல்லாம் கொண்டு வந்தார். நீ தொண்டு கொண்டிருக்கல, நான் தரக்கூடாது. என்னென்றால் இப்ப என்ன 64 ஆயிட்டு இல்லோ, அப்ப இந்த வருத்தங்கள் துன்பங்களை பற்றி தான் இப்ப கூடுதலான கதை இருக்கும்.
0: அங்க
1: அப்படி வருத்தம் வந்து விட பார்த்தேன். அது இதுன்னு சொல்லி
0: நன்றிகளையும் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேகலே தொடர்ந்து விளைந்தீர்கள். நாளை காலை வந்து வளமையான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக சிங்கப்பூர் நிறைவாகும். சிங்கப்பூர் நிகழ்ச்சிகளை எமது அலைவரிசையில் நீங்கள் கேட்கலாம்.

0: மற்றும் வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678898. அழைக்க வேண்டிய எண் 6691119168.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: பாட்டு போலவே படுத்துடைய தலைப்பு அழகுங்க. அழக படத்துல இருந்து ஜி கே வெங்கடேஷோட இசையில வாலின் வரிகள்ல பேசு சில குன்னுவது பாடலோடு ஏன்றைய நாள் ஆரம்பிச்சிட்டோம்ல. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜூன் மாசம் 14ஆம் தேதி காலை பொழுதுல ஒலி 968 இணைஞ்சிருக்கும் அனைவருக்குமே பாருங்க, நீங்க தொட்டதெல்லாம் தலைங்க போகுது. இன்றைக்கு ஜூன் மாசம் 14 ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருஷத்துடைய 165வது நாள் இன்றைக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா இன்றைக்கு ஆண்டு நிறைய பேர் இன்னும் 200 நாள்கள் தான் ஏஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 200 நாள் தான் இருக்குப்பா, என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் யோசிச்சு இப்பவே திட்டம் போட ஆரம்பிப்போம். பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 31ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 1057ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 1447, துல்ஹிஜா மாதம் பிறை 28. கொஞ்ச நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல உங்களுக்காக நிகழ்ச்சியை படைக்க சீனுவோட கூவுறதுக்கு ஓட ஓடி வந்திருக்கிறேன். உங்கள் நிகழ்ச்சி ஆரோச்சலமா?

0: தர்ம யுத்தம் படத்துல இருந்தோம், பட்டா கத்தி பைரவன் படத்துல இருந்தோம், இரண்டு பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம கேட்டு மகிழ்ந்தோம். உலக வானொலியான ஒலி 96.8 இணைஞ்சிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் மலேசியில இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா, அல்லது மீ லிசன் வழியாக மற்ற பல நாடுகள் இருந்தும் ஒலியோடு இணைஞ்சிருக்கீங்களா? வாங்களே ஒலி வாட்ஸ்அப் பக்கமாக உங்க பேரு என்ன, எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு லேச குரல் பதிவு அனுப்புவீங்களே. முதல் 10 நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறேன். உங்க செய்தி அனுப்புவீங்க ஒலியின் வாட்ஸ்அப்புக்கு, அவற்றை ஒலியேற்றலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா தன்னந்திரியா இருக்குங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல யாருல காலை எந்திரிச்சு நிகழ்ச்சி கேட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. உங்க குரல் பதிவுகள் அனுப்பி வைப்பீங்களா விமலா, அவற்றை வாசிக்க காத்துட்டே இருக்கேன். நேரம் காலை மணி 6:16 ஆகிவிட்டது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: பாங்காக் டிரைவை நோக்கி செல்லும் செங்காங் ஈஸ்ட் சாலை, அங்கு சாலையின் முதலாம் இரண்டாம் தடங்கள் விபத்து காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் MCE நோக்கி செல்லும் AYE ஜூரோங் டவுன் ஹால் சாலை எக்ஸிட்டுக்கு அருகில சாலை பணி நடந்துட்டு இருக்கு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜினை சிஓஇ விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் பிவாயி வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாயி சீலாயின் 7, பிவாயி ஆட்டோ 3 மற்றும் பிவாயி சீல் 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் பிவாயி அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
2: உங்களுக்கு எப்படி
3: இருக்கு?
2: இறுதியோட கொண்டாட்டமா?

0: சார் வேறாரோ இல்லையோ நம்ம நேர்ல அவ்வளவு பேர் செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில செய்திகளை அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸ்ரீ அனுப்பி வச்சிருக்காரு ஆஸ்திரேலியில இருந்து செய்தி. வணக்கம் ஸ்ரீ.
1: ஹலோ விமலா.
0: வணக்கம்.
1: Thank you for turning up to work.
0: இது வேலைக்கு வந்து நான் ஆகணும்.
1: My Sunday morning cheerful.
0: Aha.
1: Oh, as always, you are there for me. And oh, you are playing all my favorite songs to start with. Wow. I wish you a happy day ahead. Have a cheerful Sunday morning. Catch you later.
2: கொஞ்சம் பழைய பாட்டுகளை
3: ஐந்து 55 கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வானொலியை. மிகவும் சிறப்பு. நான் போட்டஸ் கார்டன் என்ற நடக்கும் இடத்தில் நடந்து
0: கொண்டிருக்கிறேன்.
3: வாரத்தில் 2 நாள் நடப்பதற்கு ஆயத்தமாக முடிவெடுத்து நடந்து கொண்டிருக்கிறேன். சனி மற்றும் ஞாயிறு அன்று மட்டும் காலையில் நடந்து கொண்டிருக்கிறேன். 2 மணி நேரம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
0: நன்றி. நாம் இனிமையான பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்தா நீங்க மெதுவா போகிற போல இருக்கு. இருந்தால் நன்றி நண்பா, உங்களுடைய அன்பான செய்திக்கு நிச்சயமாக அடுத்தது வரக்கூடிய பாடலை நீங்க முன்னுமுடித்துட்டாவது நீங்க செல்வீங்க அப்படின்னு நம்புறேன். வணக்கம் அலோ நியூமன், உங்க அழகான செய்திக்கு. ருக்மணி மலேசியால இருந்து குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காங்க. வணக்கம்
4: காலை. வணக்கம் விமலா.
0: வணக்கம் வணக்கம்.
4: என்னுடைய காலை வணக்கங்கள் எல்லா அறிவிப்பாளர்களுக்கும்.
0: நன்றிமா, நன்றி. ராதாகிருஷ்ணன் நாயுடு வழக்கம் போலவே காலை எந்திரிட்டான், அட்டெண்டன்ஸ் போட்டாரு.
5: இனிய காலை வணக்கம் விமலா அவர்களே. நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பிஷாந்து அழைக்கிறேன்.
0: நன்றி.
5: நீங்கள் நலமா? நான் இங்க நலம். நீங்கள் படைக்கும் நிகழ்ச்சிகள் பாடல்கள் அருமை அருமை. நீங்கள் உற்சாகமாக பேசுறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நன்றி வணக்கம்.
0: அதே போல இன்னும் நிறைய செய்திகள் மீனகால செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இது போல பல செய்திகள் வந்திருக்கு, முடிஞ்ச வரைக்கும் அவற்றெல்லாம் வெளியிட்டு நான் காத்துட்டே இருக்கேன். இந்த காலை பொழுது டாம் டூம் அப்படி ஆரம்பிக்காம மென்மையா லேச ஆரம்பிக்கலாமா? வெளியே சில பேர் கலகலகள் என்ன மாதிரி பேசுவங்க இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நம்ம ரொம்ப மென்மையானவர்கள் இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்காக அப்படி ஜில்ல ஜில்ல ஜில்லுன்னு கேஜி ஏசுதாசின் குரல்ல, தெய்வீகமான குரல்ல 2 பாடல்கள் ஒன்று நின்று ஜொலிக்கின்றன. வானொலி கூட்டு வைத்து கேளுங்க, இது ஒலியில் உல்லாசம்.

0: 60கள் 70கள் 80கள்னு அழகான ஒரு கோர்வையாக பாடுகளை நம்ம கேட்டுருக்கோம். தொடர்ந்து ஒலியோடு இணைஞ்சிருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க அன்பான செய்திகளுக்கு வந்திருக்கும் மற்ற சில செய்திகளை பார்த்தலாம். மீனா அழகர் சாமி நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க, ராஜேஷ், மாலா, அடுத்ததாக ரஞ்சன் குமார், லக்ஷ்மி, இந்திரா, சகினா, சத்ய பாபா, மைமூன், நந்தினி, தமிழ்ச்செல்வி, ராஜ பெரியசாமியும் செய்தி அனுப்பிச்சிருக்காரு. நான் வந்து ஒலியை கேட்கறதா அல்லது பிஃபா வேர்ல்ட் கப் பாக்குறதா, இப்ப பாருங்க மொரோக்கோவோ நம்முடைய பிரேசிலோ பொருதி இருக்காங்க. அந்த ஆட்டத்தை நான் பாத்திருக்கேன், ஒலிப்பக்கமாக இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கோல் நிலவரங்களை பாத்திரலாம். சிங்கப்பூர் நேரப்படி இன்று காலை 6 மணிக்கு இந்த ஆட்டம் தொடங்கி இருக்கு. மொரோக்கோ பிரேசில் போட்டியில இப்போது மொரோக்கோ ஒரு கோல் முன்னிலை வகிக்கின்றது. பிரேசில் ஆட்டக்காரர்கள் என்னது அவங்க கோல் போட்டாங்களே அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் படத்துல வர மாதிரி வில்லன் தாக்கும் போது 2 அடியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் 3வது அடிய நம்ம எம்ஜிஆர் திருப்பி கொடுப்பாரு இல்லையா, அந்த மாதிரி பிரேசில் பொறுத்திருந்து அடிப்பாங்க அப்படின்னு நாம எதிர்பார்ப்போம். இந்த கார்பந்தாட்ட போட்டியை நேரில் பார்க்க முடியாதவர்களுக்கு வானொலி வழியாகவும் உங்களுக்காக ஆகாண்மை தகவல்களை கொடுக்க காத்துக்கேற்கும். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: நேரம் காலை மணி 6:33 ஆகின்றது. பாங்காக் டிரைவை நோக்கி செல்லும் செங்காங் ஈஸ்ட் சாலை முதலாம் 2ம் தடங்கள் விபத்து காரணமாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: மாதிரி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்த ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல.
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: விசுவாசம் படத்துல இருந்தும் கலைஞன் படத்துல இருந்து இடம்பெற்ற அந்த பாடல்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நல்ல நடிகர் மட்டும் இல்ல, நல்ல பாடும் திறமை கொண்ட கமல் ஹாசன் அவருடைய குரல்ல உல்லாசம் படத்துல இருந்தும் கலைஞன் படத்துல இருந்தும் இரண்டு பாடல்களை தொழில நம்ம கேட்டோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: ஒலியில் உல்லாசம். தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
2: என்ன செய்யலாம்?
0: ஒரு கண்ணு விளையாட்டை பாக்கட்டும், ஒரு காது ஒலிய கேக்கட்டும். சொன்னல பிரேசில் மொரக்கோ மோதும் இந்த கார்பந்தாட்ட போட்டியில. இப்ப பிரேசிலும் மொரக்கோவும் ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலையில் இருக்கின்றார்கள். ஓகேங்க, இந்த நிலவரம் மாறுமா என்பதை பொறுத்து நாம தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வந்திருக்கு மற்ற சில செய்திகளை நம்ம கேட்கலாம். சந்திரன் இப்ப சிட்னில இருந்து செய்தி அனுப்பியிருக்காரு.
3: இன்றைக்கு மதியம் 2 மணிக்கு ஆஸ்திரேலியா துருக்கி விளையாட்டை காண்பதற்கு மிகவும் அவளோடு காத்திருக்கின்றேன். மற்றும் இடையிடையே உங்கள் நிகழ்ச்சியும் நான் நிச்சயம் கேட்பேன். இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும்.
0: குணவதி மல்லிகாவோட செய்தி வந்திருக்கு. அடுத்து ராஜ்குமார் செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. நந்தினி வணக்கம்.
4: காலை வணக்கம் விமலா. 6 மணிக்கு உங்க வாய்ஸ் கேட்டோன்னே வந்து ஒரு உற்சாகம் வந்து.
0: நன்றி.
4: இந்த உற்சாகத்தோட வந்து நான் வேலைக்கு வந்திருக்கேன். நைட்டு ஃபுல்லா வீட்டுல வந்து ஃபுட்பால் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணிட்டு இப்ப வேலைக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ உங்களோட குரல் கேட்டோன்னா ரொம்ப உற்சாகமாயிடுச்சு விமலா.
0: நன்றி தோழி.
4: ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி உங்க செய்திக்கு. பராக், நீங்களும் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க அப்படி தெரியுமா? ரொம்ப நன்றியா சந்தோஷமா இருக்கு. வசந்தியோட குரல் பதிவு.
5: காலை வணக்கம் விமலா. இந்த குரலை கேட்டுதான் நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு விமலா.
0: நன்றி தோழி. நன்றி நன்றி. எங்க இருந்தாலும் உங்க உள்ளத்துல எங்களுக்காக ஒரு சின்ன எடுத்து வச்சிருக்கீங்க, கொடுத்துருங்க பாத்தீங்களா? அதுக்கே ரொம்ப நன்றிங்க. அன்பான நேர்கள் அனைவருக்காகவும் தமிழன் படத்துல இருந்து டி இமானி இசையில் கியூட்டான ஒரு பாடல் வாங்கிக்கலாமா?

0: அழகான ஒரு வரி கொடுத்திருக்காரு நம்ம கோச் முனுசாமி. வாங்க வாங்க வாங்க, அழகான வரி என்னன்னா, மௌனத்தை பத்தியும் பேசுறதை பத்தியும் அழகா ஒண்ணு சொல்லியிருக்காரு கேளுங்க. மௌனம் என்பது ஞானத்தை சுற்றியுள்ள வலிமையான வேலியாகும். கால் தவறினால் மீண்டும் சமநிலையை பெறலாம், ஆனால் நாக்கு தவறினால் எப்படி? நாக்கு தவறினால் இழந்த நற்பெயரையும் மதிப்பையும் மீண்டும் முழுமையாக பெறுவது கடினம் அப்படின்னு ஒரு பெரிய நினைவூட்டலை கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி நண்பா. அடுத்ததாக ராஜேஷ் குரல் பரிவடிச்சிருக்காரு. வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: நீங்க தான் முந்தான சொல்லிட்டீங்க நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை சொன்னீங்க. ஆமா, வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி முடியல சொன்னீங்க,
0: ஞாயிற்றுக்கிழமை இன்று தடபுடலாம் சில சமைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இன்றுக்கு ஒரு பக்கம் கோழி பிரியாணி, ஆட்டரிச்சு குருமா அப்படின்னு கல கட்ட போதா உங்க வீட்டுல? உங்க சமையலுக்கு சுவை சேர்க்கிற மாதிரி ஒலி 9:08 தொடர்ந்து இணைஞ்சிட்டு சமையல் அறையில வானொலியை கேட்டுட்டு ஒலியோடு இணைஞ்சிருங்க.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் ஆர்கேஜி நெய். உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்ளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: வணக்கம். காலைமணி 7, மீடியாகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அமெரிக்க ஈரான் போரில் குழப்பம் தொடர்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நாளைக்குள் உடன்பாடு கையெழுத்தாகும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஈரான் அதை மறுக்கிறது. அதிபர் டிரம்ப் தமது த்ரூத் சோஷியல் பக்கத்தில் நாளைக்கு உடன்பாடு கையெழுத்தாகும், உடனே ஹோமஸ் நீரிணை அனைவருக்கும் திறக்கப்படும் என்று குறிப்பிட்டார். ஈரான் அடுத்த சில நாள்களில் அமைதி உடன்பாட்டுக்கான ஒரு வகை கட்டமைப்பு கையெழுத்தாகும் என்று சொல்கிறது. 24 மணி நேரத்தில் உடன்பாடு கையெழுத்தாகும் என்று நேற்று பாகிஸ்தான் சொன்னதை ஈரான் நிராகரித்தது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உடன்பாட்டில் இன்னமும் மாற்றங்கள் வரலாம் என்று கூறியிருக்கிறார். ஈரானிய தேசிய தொலைக்காட்சியில் பேசிய அவர் போரில் ஈரான் வெற்றி பெற்றதாக சொன்னார். அவர் சொன்ன பிறகு ஹோமஸ் நீரிணையில் ஈரானிய ஆளில்லா வானூர்திகளை அமெரிக்க படை சுட்டு வீழ்த்தியதாக ராய்ட்டர்ஸ் சொன்னது. அமெரிக்கா பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புடைய முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிக்க வேண்டும், ஈரான் மீது விதித்திருக்கும் எண்ணெய் ஏற்றுமதி தடையை அகற்ற வேண்டும் என்று உடன்பாடு சொல்வதாக பல்வேறு தரப்புகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் சொல்கிறது. வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இஸ்ரேலிய படை லெபனானை விட்டு வெளியேற வேண்டும் என்கிறார். அது முடியாது என்கிறது இஸ்ரேல். உலகிலேயே ஆக அதிகமாக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. 2021 முதல் 2025 வரை அமெரிக்கா செய்திருக்கும் ஏற்றுமதி உலக அளவில் செய்யப்படும் ஆயுத ஏற்றுமதிகளில் 42 விழுக்காட்டுக்கு உயர்ந்திருக்கிறது. ரஷ்யா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாவற்றையும் சேர்த்தால் கூட அமெரிக்கா செய்திருக்கும் ஏற்றுமதி பெரிது. ஸ்டாக்ஹோம் அனைத்துலக அமைதி ஆய்வு நிலையம் அந்த விவரத்தை சொன்னது. நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறது. ஆனாலும் ஈரான் போர் காரணமாக ஆயுதங்களை விநியோகிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆயுத இருப்பு குறைந்துவிட்டதால் புதிய ஆயுத உற்பத்திக்காக அமெரிக்கா தாமதிக்கும் நேரத்தில் வேறு இடத்தை தேடுவது பற்றி சில நட்பு நாடுகள் யோசிப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா சில முன்னணி சீன நிறுவனங்கள் ராணுவத்தை சார்ந்தவை என்று வகைப்படுத்தியதை சீனா சாடியிருக்கிறது. சீன ராணுவத்தை சார்ந்த நிறுவனங்கள் என்று சொல்லும் அமெரிக்காவின் பட்டியலில் அலிபாபா, பைடு, பிஒய்டி, என்ஐஓ ஆகிய பெரிய நிறுவனங்கள் இடம்பெறுகின்றன. அமெரிக்க சட்டப்படி அடுத்த ஆண்டு முதல் ராணுவத்தை சார்ந்த நிறுவனங்களுடன் வர்த்தகம் நடத்தக்கூடாது. இந்நிலையில் அமெரிக்கா அதன் தவறான நடத்தையை உடனே நிறுத்த வேண்டும் என்று சீனா கூறியது. இல்லையென்றால் பதிலடி தரப்படும் என்று சீனா எச்சரித்தது. சிங்கப்பூரில் பேருந்து ஓட்டுநர்களை துன்புறுத்தும் சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. கடந்த ஆண்டு பேருந்து ஓட்டுநர்கள் வன்முறைக்கு ஆளானது குறித்து 35 புகார்களை பெற்றதாக நில போக்குவரத்து ஆணையம் சொன்னது. முந்தைய ஆண்டை விட 9 சம்பவங்கள் அதிகம். இவ்வாண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் 10 புகார்கள் வந்திருக்கின்றன. தேசிய போக்குவரத்து ஊழியர் சங்கம் நிலைமை குறித்து கவலை தெரிவிக்கிறது. பேருந்து ஓட்டுநர்களுக்கு சட்ட உதவியும் மனநல உதவியும் வழங்கப்படுகின்றன. SBS டிரான்சிட் நிறுவனம் வாரத்தில் 2 அல்லது 3 புகார்களை பெறுவதாக கூறியது. கடும் சொற்களை பயன்படுத்துவது, தாக்குவது போன்ற சம்பவங்கள் ஏற்படும் போது நெருக்கடியை தணிப்பது எப்படி என்று பேருந்து ஓட்டுநர்களுக்கு பயிற்சி தரப்படுகிறது. ஒவ்வொரு பேருந்திலும் குறைந்தது 12 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சிங்கப்பூரில் சுவாச்சுக்காங்கில் இருக்கும் தெங்கா வட்டாரத்தில் 6 புதிய பாலர் பள்ளிகள் வருகின்றன. அந்த வட்டாரத்தில் வசிக்கும் இளம் குடும்பங்களுக்கு பாலர் பள்ளிகளை தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும். போக்குவரத்து அமைச்சரும் சுவாச்சுக்காங் குழுத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஜெஃப்ரி சாவ் அதனை அறிவித்தார். பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்ட காணொலியில் அவர் 6 புதிய பாலர் பள்ளிகள் அமையவிருக்கும் இடங்களின் விவரங்களை தந்தார். தெங்கா வேகமாக வளர்ந்து வரும் வட்டாரம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். ஏராளமான இளம் குடும்பங்கள் கொண்ட வட்டாரம் அது. அங்கு பிள்ளைகள் படிக்கவும் விளையாடவும் கூடுதல் வசதிகள் உருவாக்கப்படுவதாக திரு ஜெஃப்ரிசியோ சொன்னார். இங்கிலாந்து கார்பந்து அணியின் காணாமல் போன காலனி உள்ளிட்ட உலக கார்பந்து உடைகளை தேடும் நடவடிக்கையில் அமெரிக்க காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது. இங்கிலாந்து அணியின் உடைகளை எடுத்துச் சென்ற வாகனத்திலிருந்து பொருட்கள் திருடப்பட்டதாக பிபிசி கூறுகிறது. புளோரிடாவிலிருந்து கன்சஸ் சிட்டியில் இருக்கும் பயிற்சி நிலையத்துக்கு செல்லும் பாதையில் திருட்டு நடந்ததாக தெரிகிறது. உலகக்கிண்ண கார்பந்து. இன்று அதிகாலை 3 மணிக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் கடைசி நேர கோல் மூலம் கத்தார் ஆட்டத்தை சமப்படுத்தி சுவிட்சர்லாந்துக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆட்டத்தின் 17வது நிமிடத்தில் பெனால்டி மூலம் சுவிட்சர்லாந்து முன்னணிக்கு சென்றது. ஆட்டத்தில் மொத்தம் 26 வாய்ப்புகளை ஏற்படுத்தியது சுவிட்சர்லாந்து. 1-0 என்று முடிவடையும் என எதிர்பார்த்த போது 95வது நிமிடத்தில் கத்தார் ஆட்டத்தை சமப்படுத்தியது. பி பிரிவில் கத்தார் அடுத்து கனடாவையும் சுவிட்சர்லாந்து போஸ்னியாவையும் சந்திக்கவிருக்கின்றன. காலை 6 மணிக்கு தொடங்கிய ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோ சந்தித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஆட்டத்தின் 21வது நிமிடத்தில் முதல் கோல் போட்டு மொரோக்கோ முன்னணிக்கு சென்றது. 32வது நிமிடத்தில் பிரேசில் ஆட்டத்தை சமப்படுத்தியது. முதல் பாதி ஆட்டம் 1-1 என்று சமநிலையில் முடிந்திருக்கிறது. ஆட்டம் தொடர்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம்பெறுகின்றது ஒளியில் உல்லாசம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிறிஸ்த பாடல்கள் ரொம்ப இனிமையா ஒலிக்க காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்பாக ஏஆர்மான இசையில் ஸ்ரேயா கோஷல் உதய் மட்மாரு இணைந்து பாடியிருக்கும் பாடல் குரு படத்திலிருந்து. வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு வாழ்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை தேடிக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும்

0: பெற்ற கிறிஸ்துவ பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 14 தேதி காலை பொழுதுல ஒலியோட இணைஞ்சிருக்கு பாத்தீங்களா, எல்லாருக்கும் எங்களுடைய மனம் மாறுது. நன்றி நன்றி நன்றி. இப்ப ஆட்ட நிலவரத்து பாத்தலாம். ஃபிஃபா உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில இப்போது மொரோக்கோவோ நம்முடைய பிரேசிலும் பொருந்திட்டு இருக்காங்க. ஆட்ட நிலவரம் 1-1 என்ற சமநிலையில தான் இருக்கு. மாற்றுகளை தான் நிச்சயமா உங்களோட பகிர்ந்து கொள்வோம். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 9 ஹெய்டியும் ஸ்காட்லாந்தும் இணைய இருக்காங்க, மோத இருக்காங்க. அந்த ஆட்ட நிலவரம் உங்களுக்காக கொடுக்க இருக்கும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க இப்போது நம்ம நேயர்களுக்காக.
1: போக்குவரத்து நிலவரம்
0: MCA நோக்கி செல்லும் AYE ஜூரம் டவுன் ஹால் சாலை எக்ஸிட்டுக்கு அருகில சாலை பணி நடந்துட்டு இருக்கு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் பார்க்கின்றேன்.
1: அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
2: நல்ல விஷயம் தானே? எந்த இடத்துல வீடு வாங்கலாம்னு இருக்கீங்க?
1: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
2: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
1: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
2: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
1: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டியோ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
2: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
1: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா. வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready.

பாட்டு போல துள்ளலாக உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோங்க. கட்டிக்கங்க, நாங்க என்ன சொல்ல போறோங்க. உங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு ஆய்வு ஒன்றுல சொல்லியிருக்காங்க. ஆக உங்களுக்கு ஒரு நாலு நான்கு கதவுகளை நான் கொடுக்க போறேன். பொது வழியில இருக்கீங்க, பொது வழியில பொது இடத்துல இருக்கீங்க, பொது உறுதியான பூட்டு மூஞ்சாவது நல்ல சுத்தமா இருக்கு, நல்ல வெளிச்சமா இருக்கு, ஆனா என்ன லேசா வாடை வர மாதிரி இருக்கு. இது வந்து டாசி டாட் டி பக்கமா போவோம். கொஞ்சம் பழசு மாதிரி இருக்கு அந்த

இந்த நான்கு கதவுகள்ல எந்த கதவை தேர்ந்தெடுப்பீங்க? வாங்க உங்களுடைய தேர்வுகளை சொல்லுங்க. உங்களை பத்தி நான் சொல்றேன். 6 6 9 1 1 9 6 8

0: பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்கதான்
1: சந்திக்கலாம்.
0: கடந்த ரெண்டு வாரமா காணாமல் போன நம்முடைய நித்யா நாளைக்கு வேலைக்கு வந்துருவாங்க. 4 மணிக்கு நாளை 4 மணிக்கு இருக்கு கச்சேரி. எல்லாரும் வந்துருங்க, வந்துருங்க டீ கடை பக்கமாக. சரி, வந்திருக்கும் நேர்கள் ஒலி வாட்ஸ்அப் பக்கமாக வந்திருக்கும் நேர்களை பார்க்கலாம். மீனகா செய்தி அனுப்பிச்சிருக்காங்க, 8 மணி வரைக்கும் இங்க நிறைய வேலை இருக்கு, இருந்தாலும் ஒரு பக்கமா நான் ஒலியோடு தான் இணைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மீனகா. அடுத்ததான் ஜேபி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருக்க மற்ற சில செய்திகளை பார்க்கலாம். இங்க நம்ம கதிர் சொல்லிருக்காரு,
2: அருமையான பாடல் இருக்கு.
0: அதான்
2: மொழி படத்துல இடம்பெற்ற
0: காற்றின் மொழியா,
2: காற்றின் மொழி
3: நீங்க சொன்ன கழிவறை நான் பயன்படுத்தணும்னா கதவறை டாபி
0: டாபி,
3: ஏன்னா ஸ்ட்ராங்கான புட் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். இல்ல நம்ம சேஃபா இருக்கணும், யாரும் உள்ள வரக்கூடாது.
4: எனக்கு வந்து கதவு பூட்டு ஸ்ட்ராங்கா உள்ளது
0: அந்ததுதான். கேள்வி கேட்டுட்டு நீங்க பதில் சொல்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் இருக்கீங்க இஸ்மாயில். லட்சுமி நீங்க நன்றி, தர்ம ரமேஷ்க்கும் நன்றி, நன்றி. அடுத்து வந்திருக்கும் செய்தியை பார்க்கலாம். அடுத்த செய்தி அனுப்பிச்சிருக்காங்க ஜெயா, அவங்க வந்து என்ன தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா அமைஞ்சிருக்கு அவங்களுடைய பதில். அவங்க சொல்லிருக்கும் கதவு என்னவென்றால், அவங்க அந்த டி இருக்கு இல்லையா அதுதான் தேர்ந்தெடுப்பேன். பழைய மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா கதவு போட்டு வந்து சுத்தமா இல்லாம அல்லது அதுல வந்து ஒரு கழிவறை போலவே இருக்கு, யாருமே அங்க போக மாட்டாங்க. இதுல எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? வாங்க ஒரு வச்ச பக்கமாக சொல்லுங்க, தொடர்ந்து இணைந்திருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையே.

0: படத்துல இருந்து தசரா படத்துல இருந்து பாடல நாம கேட்டோம். 7:39
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆது

0: வரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: வாழ்க்கையிலேய பாப்போம்
2: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி வணக்கம் சிங்கை கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. நாளை காலை 2 பேரும் சேர்ந்து நிகழ்ச்சி படைக்க வந்துருவாங்க, கேட்க தவறாதீங்க. வணக்கம் சிங்கை. சோ இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி ஆகணும். ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலருங்க 2026 அதற்கான பதிவுகளை இப்ப ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இன்ன பல நேர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அதனாலேயே சில விஷயங்களை நான் மாற்றிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க தொடர்ந்து வாக்களிக்கணும். சுக்கடவிலே தொடர்ந்து பதிவு செய்யணும். வாக்களிப்பாக்கள் சொல்லி அதே வருது. தொடர்ந்து நீங்க பதிவு செய்யலாம். நீங்க என்ன செய்யணும்னா, இப்பொழுதே நீங்க இணைப்புக்கு சென்று பதிவு செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பி வைப்பாங்க. விரைவில் உங்களை தொடர்பு கொள்வோம்னு அந்த விவரம் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க அதற்கான கட்டணத்தை செலுத்தலாம். இப்பொழுது கட்டணம் இப்பொழுது சலுகை வேலை முடிஞ்சு அடைஞ்சிருச்சு. இப்ப கட்டணம் 150 வெள்ளி, அதோட 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் இருக்கு. அருமையான ஒரு நிகழ்ச்சிங்க. 7 வயசுல இருந்து 15 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பிள்ளைகள் உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா இந்த ஒரு அழகான நிகழ்வுக்கு அனுப்பி வைங்க. தமிழ்ல பேசுறதுக்கு வந்து குழந்தைங்க தயங்குவாங்க. எனக்குதான் ஆங்கிலம் தெரியுது, நான் எதுக்கு தமிழ்ல பேசணும், எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு தமிழுக்கான அந்த ஒரு முக்கியத்துவத்தை குழந்தைகள் வந்து புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா அவங்களோட ஈடுல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லா இருக்குல்ல, நானும் பேச முயற்சி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உற்சாகம் பிள்ளைகளுக்கு வரலாம். அது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக நிச்சயமா அமையும். அது மட்டும் இல்லாம பயிலரங்கு முடிஞ்ச பிறகு உங்க பிள்ளைகள் வானொலியில் பேசுவதற்கு நாங்க வாய்ப்பு கொடுப்போம். அப்படி பயிற்சி எல்லாம் கொடுக்கும் பொழுது நல்லா சிறப்பாக வந்தாங்கன்னா வசந்தத்திலயும் அவங்க வந்து தோன்றுவதற்கு அவங்களுடைய படைப்புகளை கொடுப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல தொடக்கம் தான் இல்லையா? ஆக இந்த பள்ளி விடுமுறையில கண்டிப்பா உங்க குழந்தைகளை நீங்க சீர்த்து விடுறதுக்கு அந்த இணைப்பு வேணும்னா ஒலி வாட்ஸ்அப்க்கு செய்து அனுப்புங்க. உங்களோட பகிர்ந்துகள்ல விமலா நான் காத்துட்டே இருக்கேன். சரி, நம்ம நேரில் பலரும் அவங்களுக்கு பிடிச்ச கதவு எது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன என்பதை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு வாங்க அப்படியே கே2 பக்கமாக போகலாம்.

0: கேட்கும் உனே.
1: ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி தொடக்கம் 10 மணி வரை உங்கள் விமலாவுடன் உலகில் உல்லாசம்.

0: ஒரு கண்ணாடி படத்துல இருந்தும் பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. நேரம் 7:54 ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்றைக்கான ஆய்வு முடிவை தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக
1: போக்குவரத்து நிலவரம்.
0: பாங்காக் டிரைவை நோக்கி செல்லும் செங்காங் ஈஸ்ட் சாலை அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கு. முதலாம் இரண்டாம் தளங்களை தவிர்த்து விடுங்க. போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
2: மல்லி மல்லியா மல்லியா மல்லியா
3: இது உங்க ஒலி உதவு ஆரியேட்டு
4: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள
5: நான்கு கதவுகளை கொடுத்து எந்த கதவை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். நம்ம நேர்கள் மந்த நேர்கள் என்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ராணி உங்களுடைய செய்திக்கு ரொம்ப நன்றி. மாலா கதை ரொம்ப நன்றி. பார்த்திபன் நாயுடு உங்களுடைய செய்திக்கு ரொம்ப நன்றி. அடுத்தாக சயிதோட செய்தி கேட்கலாம் பார்க்கலாம். நான் வந்து ஓசிடி இல்ல, ஆனா சுத்தம் என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க போனாலும் அது பார்த்து பார்த்தா நான் செய்வேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சுத்தம் என்பது சுகம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நினைக்கிறேன் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு அவரை ஒருவேளை கதவு ஏயா இருக்கலாம் அல்லது கதவு சியாக கூட இருக்கலாம். ஆனா சை நீங்க அதை சொல்ல விட்டுட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை ஆட்டத்தை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்திருக்கும் செய்தியை பார்க்கலாம். இங்க யோகேஸ்வரி செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. உங்க அன்பான செய்திக்கு நன்றி. இளமதி வணக்கம். அவங்களுக்கு கதவு பி தான் ரொம்ப இஷ்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கதவு பி என்ன இருக்குன்னா கொஞ்சம் அதுல வந்து சுத்தம் இல்லாம இருந்தாலும் கதவு நல்லா உறுதியா இருக்கு, அதனால எனக்கு பி தான் வேணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படியாக பல பதில்கள் வந்திருக்கு. இன்னும் சில செய்திகளை பார்த்துலாம். இங்க ராஜு செய்தி அனுப்பி வச்சிருக்காரு. அவருக்கு டி தான் பிடிக்கும், கதவு டி தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி செல்வனும் அதுதான் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆக நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு மனசில் கூட இருக்கலாம். நான் ஏ எடுக்கலாம், பி எடுக்கலாம், சி எடுக்கலாம், டி எடுக்கலாம், நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஆய்வில் என்ன சொல்லுது? நான் சொல்லல, ஆய்வில் என்ன சொல்லுதுன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். விதவிதமான பதில்கள் வந்து குவிஞ்ச வேணுமா இருக்கு. எந்த கதவை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்த பொழுது வந்திருக்கும் பதிலுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி அப்படின்னு ஆய்வில் சொல்றாங்க. நாடக்கூடிய ஒரு நபர் நிறைவாக அந்த அறை பார்க்கறதுக்கு பழசா இருக்கு, யாருமே பயன்படுத்தல. அப்படிப்பட்ட ஒரு கதவை நீங்க தேர்ந்தெடுப்பவராக இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில என்ன கிடைச்சாலும் நான் அதை சமாளிச்சுட்டு வந்துருவேன், எதுக்கு நேரத்தை நான் வீணாக்கணும், பழசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பயன்படுத்தி எனக்கு ஏத்த மாதிரி நான் மாற்றிக்கொள்வேன், அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர் தான் நீங்களா? அடேங்கப்பா, நாலு கதவுல தேர்ந்தெடுக்கிறதுல 40 விஷயங்களை சொல்றாங்க. இந்த குறிப்புகள் இந்த கணிப்புகள் சரியா இருக்கா உங்களை பத்தி? ஒலி வாட்ஸ்அப் பக்கமாக செய்தி அனுப்புங்க. 8 செய்திகளை பூர்வமா பேசலாம். என்ன நடந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு மனசுல நிறுத்திட்டு வாங்க இன்றைய நாளை ஜாம் ஜாம்ல கொண்டாடலாமா? இது ஒலியில் உல்லாசம், நான் உங்கள் விமலா.

வணக்கம். காலை மணி 8, மீடியா கோப் 968 செய்திகள். தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் சுவாச்சுக்காங்கில் இருக்கும் திங்கா வட்டாரத்தில் 6 புதிய பாலர் பள்ளிகள் வருகின்றன. அந்த வட்டாரத்தில் வசிக்கும் இளம் குடும்பங்களுக்கு பாலர் பள்ளிகளை தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும். போக்குவரத்து அமைச்சரும் சுவாச்சுக்காங் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஜெஃப்ரிசியாவ் அதனை அறிவித்தார். பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்ட காணொலியில் அவர் 6 புதிய பாலர் பள்ளிகள் அமையவிருக்கும் இடங்களின் விவரங்களை தந்தார். திங்கா வேகமாக வளர்ந்து வரும் வட்டாரம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். ஏராளமான இளம் குடும்பங்கள் கொண்ட வட்டாரம் அது. அங்கு பிள்ளைகள் படிக்கவும் விளையாடவும் கூடுதல் வசதிகள் உருவாக்கப்படுவதாக திரு ஜெஃப்ரிசியாவ் சொன்னார். சிங்கப்பூரில் பேருந்து ஓட்டுநர்களை பயணிகள் சொற்களாலும் நேரடியாக தாக்கியும் இணையத்தில் குறை கூறியும் துன்புறுத்தும் சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. கடந்த ஆண்டு பேருந்து ஓட்டுநர்கள் வன்முறைக்கு ஆளானது குறித்து 35 புகார்களை பெற்றதாக நில போக்குவரத்து ஆணையம் சொன்னது. முந்தைய ஆண்டை விட 9 சம்பவங்கள் அதிகம். இவ்வாண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் 10 புகார்கள் வந்திருக்கின்றன. தேசிய போக்குவரத்து ஊழியர் சங்கம் நிலைமை குறித்து கவலை தெரிவிக்கிறது. பேருந்து ஓட்டுநர்களுக்கு சட்ட உதவியும் மனநல உதவியும் வழங்கப்படுகின்றன. SBS டிரான்சிட் நிறுவனம் வாரத்தில் 2 அல்லது 3 புகார்களை பெறுவதாக கூறியது. கடும் சொற்களை பயன்படுத்துவது, தாக்குவது போன்ற சம்பவங்கள் ஏற்படும் போது நெருக்கடியை தணிப்பது எப்படி என்று பேருந்து ஓட்டுநர்களுக்கு பயிற்சி தரப்படுகிறது. ஒவ்வொரு பேருந்திலும் குறைந்தது 12 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க ஈரான் போரில் குழப்பம் தொடர்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நாளைக்குள் உடன்பாடு கையெழுத்தாகும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஈரான் அதை மறுக்கிறது. அதிபர் டிரம்ப் தமது துருத் சோஷியல் பக்கத்தில் நாளைக்கு உடன்பாடு கையெழுத்தாகும், உடனே ஹோமஸ் நீரிணை அனைவருக்கும் திறக்கப்படும் என்று குறிப்பிட்டார். ஈரான் அடுத்த சில நாள்களில் அமைதி உடன்பாட்டுக்கான ஒரு வகை கட்டமைப்பு கையெழுத்தாகும் என்று சொல்கிறது. 24 மணி நேரத்தில் உடன்பாடு கையெழுத்தாகும் என்று நேற்று பாகிஸ்தான் சொன்னதை இன்று ஈரான் நிராகரித்தது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உடன்பாட்டில் இன்னமும் மாற்றங்கள் வரலாம் என்று கூறியிருக்கிறார். ஈரானிய தேசிய தொலைக்காட்சி பேசிய அவர் போரில் ஈரான் வெற்றி பெற்றிருப்பதாக சொன்னார். அவர் சொன்ன பிறகு ஹோமஸ் நீரிணையில் ஈரானிய ஆளில்லா வானூர்திகளை அமெரிக்க படை சுற்று வீழ்த்தியதாக ராய்ட்டர்ஸ் சொல்கிறது. அமெரிக்கா பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புடைய முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிக்க வேண்டும், ஈரான் மீது விதித்திருக்கும் எண்ணெய் ஏற்றுமதி தடையை அகற்ற வேண்டும் என்று உடன்பாடு சொல்வதாக பல்வேறு தரப்புகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் சொன்னது. வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இஸ்ரேலிய படை லெபனானை விட்டு வெளியேற வேண்டும் என்கிறார். அது முடியாது என்கிறது இஸ்ரேல். உலகிலேயே ஆக அதிகமாக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. 2021 முதல் 2025 வரை அமெரிக்கா செய்திருக்கும் ஏற்றுமதி உலக அளவில் செய்யப்படும் ஆயுத ஏற்றுமதிகளில் 42 விழுக்காட்டுக்கும் உயர்ந்திருக்கிறது. ரஷ்யா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாவற்றையும் சேர்த்தால் கூட அமெரிக்கா செய்திருக்கும் ஏற்றுமதி பெரிது. ஸ்டாக்ஹோம் அனைத்துலக அமைதி ஆய்வு நிலையம் அந்த விவரத்தை சொன்னது. நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறது. ஆனாலும் ஈரான் போர் காரணமாக ஆயுதங்களை விநியோகிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆயுத இருப்பு குறைந்துவிட்டதால் புதிய ஆயுத உற்பத்திக்காக அமெரிக்கா தாமதிக்கும் நேரத்தில் வேறு இடத்தை தேடுவது பற்றி சில நட்பு நாடுகள் யோசிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பிய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். பிரான்சின் நைஸ் நகருக்கு சென்று சேர்ந்திருக்கும் அவர் அதிபர் இமானுவேல் மக்ரோனை சந்தித்து பேச்சு நடத்துவார். பிரான்சின் எவியான் நகரில் 16